இன்று சக ஆண்டு 1948, அஸ்வினி மாதம் 23, திருவள்ளுவர் ஆண்டு 2057, புரட்டாசி மாதம் 28 நாள், அக்டோபர் மாதம் 15 தேதி வியாழக்கிழமை. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

நேரம் காலை 6 மணி. நேயர்கள் கேட்கலாம். குரலோசை சிற்றினம் சேராமை 46 அதிகாரம் 3வது குறட்பா.

0: சொல்.
1: மாந்தர்க்கு உணர்ச்சி என்பது மனத்தின் தன்மையால் உண்டாவதாகும். இவன் இன்னவன் எனப்படும் சொல்லானது அவனவன் சேர்ந்த இனத்தாலே உண்டாகும்.
0: மனத்

நேயர்கள் கேட்கலாம். இன்று நம் பண்பலையில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல் ஆறு பத்திற்கு என்னைத்தானும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சலாக, 6:15 பக்தி மாலை, 6:35 ஹோசூர் சங்கர் பயோடெக் நிறுவனம் வழங்கும் உழவர்களுக்காக, 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி இன்று பங்கேற்கும் மழலை டி தனுஷா, 7 மணிக்கு காலை வணக்கம் இதில் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி உழவர் சந்தை காய்கனி விலை நிலவரம், தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிதா என கேட்கலாம். 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, 7:30 சந்தோஷ சாரல், 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த்கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று, 8:50 பொன்னியின் புதுப்பு நாள் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை, 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, 8:30 தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுக்குகள், 8:45 சைபாலின் இன்று ஒரு தகவல், 9 மணிக்கு தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லமுது, 9:05 வானலையில் வசந்தம், கிராமப்புற மகளிருக்கான சர்வதேச தின சிறப்பு நேரலை, கிராமப்புற மகளிர் முன்னேற்றம், தருமபுரி மாவட்டம் அரூரை சேர்ந்த சமூக செயற்பாட்டாளர் எஸ் கற்பகவல்லி அவர்கள் பங்கேற்கும் நேரலை, 10 மணிக்கு தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜெயின் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம், 10:05 கனவுகளை காட்சியாக்கிய காலநாயகன் மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த தின சிறப்புரை வழங்குகிறார் முனைவர் ஜே ஹரிபாஸ்கர் அவர்கள். தொடர்ந்து நீங்கள் கேட்டவை, 11 மணிக்கு தருமபுரி இனிமே சேமியா மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 11:05 அபயம் அருளிடும் அம்பிகை, ராமநாதபுரம் மாவட்டம் திருவெற்றியூர் அருள்மிகு ஸ்ரீ பாகம்பிரியால் சமேத வல்மீகநாதர் சுவாமி திருக்கோவில் சித்திரம் கேட்கலாம், 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 மருத்துவமலர், வயிறு மற்றும் குடல் ஆரோக்கியமும் அதற்கான உணவு முறைகளும் டாக்டர் நிர்மல் நிதின் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 12:50 சூழல் காப்போம் அறிவிப்புகள் மெல்லிசை ஆகியன வளம்பரும், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45

மாநில செய்திகள். 2 மணிக்கு விவசாய அரங்கம். நெல் கேழ்வரகு சாகுபடி. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் வட்டம் புதுப்பால சமுத்திரம் ஆர் சேனாதிபதி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 2:30 பூங்கொத்து. 3 மணிக்கு கட்சிவில் கலக்கல் பாடல்கள். 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள். 5 மணிக்கு டாக்டர் தீபக் நியூபான் சைல்ட் கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். 5:00 மாலை தென்றல். 6 மணிக்கு தருமபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:10 இசை மின்னல். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகள். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் கடைவீதி. கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7 மணிக்கு திரை இசை. 7:10 மாவட்ட செய்திகள். இன்று நாமக்கல் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. 8:00 ஆளுமை சிறக்க நிகழ்ச்சி கேட்கலாம். 8:05 இளந்தென்றல் சினிமா சினிமா. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் தொடர்ந்து ஸ்பாட்லைட். 9:30 இடைவிடாத இசை மழை. 10:00 சுகமான ராகங்கள். கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் விளம்பரம். நேயர்கள் இதுவரை இன்று பண்பலையில் விளம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சலாக. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே.

0: in New Delhi today to recognize the women's contribution to Indian agriculture. The Ministry of Agriculture and Farmers Welfare said that women, being an integral part of India's agricultural system, play several pivotal roles from sowing, transplanting and harvesting to livestock management, seed conservation and natural resource management. Indian Embassy in Riyadh has urged all Indian nationals to continue to follow local authorities' instructions, stay indoors in case of aerial attack, and refrain from circulating videos or news related to ongoing events in view of the current situation in Saudi Arabia. In a fresh advisory, the embassy informed that two Indian nationals who were injured in the Riyadh airport attack on 10th of October continue to remain in ICU. One Indian national has been shifted from ICU to high dependency unit. Four more Indian nationals continue to receive medical care in normal ward and one person was discharged from the hospital. Flight operations continue to remain suspended at King Khalid International Airport in Riyadh. Flight operations at Dammam, Jeddah and Medina continue with some disruptions. Indian carriers have suspended flights to and from Saudi Arabia until 17th of this month. In men's cricket, West Indies defeated India by 24 runs in the fourth T20 International in Hyderabad last night. Chasing a target of 248 runs set by West Indies, India scored 223 for 9 in 19.3 overs. Sanju Samson was the top scorer with 56 runs. For West Indies, Kemo Paul scalped 5 wickets. Earlier, put into bat, West Indies posted 247 runs for the loss of 3 wickets in stipulated 20 overs. West Indies captain Shea Hope scored unbeaten 102 runs off 50 balls. Shea Hope was adjudged the player of the match. The 5-match series is now levelled at 2-2. And that is the end of this news bulletin.
1: Neeram 6 mani 10 nimadam.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எம் அப்துல் காதிர் அவர்கள்.
3: பொறுமை வெற்றிக்கான அமைதி ஆயுதம். வாழ்க்கையில் நாம் எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்தாலும் அவற்றை உடனடியாக தீர்க்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் சில பிரச்சனைகளுக்கு அவசரம் தீர்வாகாது, பொறுமைதான் தீர்வாக இருக்கும். ஒரு விதையை மண்ணில் விதைத்தவுடன் மறுநாளே மரமாகிவிடுமா? நாம் தண்ணீரை ஊற்றுகிறோம், மண்ணை பாதுகாக்கிறோம், அது முளைக்க காத்திருக்கிறோம். சிறிது காலத்திற்கு பிறகுதான் அது செடியாகிறது. மேலும் சிறிது காலம் சென்ற பிறகுதான் அது மரமாகிறது. மனித வாழ்க்கையும் அப்படித்தான். வெற்றிக்கும் ஒரு காலம் தேவை. அதனால்தான் பொறுமை என்பது காத்திருப்பது மட்டும் அல்ல, காத்திருக்கும் காலத்திலும் நம்பிக்கையை இழக்காமல் இருப்பது. திருவள்ளுவர் பொறுமையின் மகத்துவத்தை மிக அழகாக எடுத்துரைக்கிறார். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்று. தன்னை தோண்டுபவர்களையே தாங்கிக் கொள்ளும் பூமியைப் போல நம்மை இகழ்பவர்களையும் பொறுத்து கொள்வது உயர்ந்த பண்பு என்கிறார் வள்ளுவர். ஒரு மனிதன் கோபப்படுவது மிகவும் எளிது. ஆனால் கோபம் வந்த அந்த கணத்தில் தன்னை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினம். ஒருவர் நம்மிடம் கடுமையாக பேசுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். உடனே பதிலுக்கு நாமும் கடுமையாக பேசலாம். அந்த ஒரு நிமிட கோபம் ஒரு நல்ல உறவை பல ஆண்டுகளுக்கு முறித்து விடலாம். ஆனால் நாம் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தால் பிரச்சனை பெரிதாகாமல் போகலாம். அதனால்தான் பொறுமை என்பது பலவீனம் அல்ல, அது மன வலிமையின் அடையாளம். ஒரு விவசாயி ஒரு மரக்கன்றை நற்றார். தினமும் அதற்கு தண்ணீர் ஊற்றினார். சில நாட்கள் கழித்தும் மாற்றம் தெரியவில்லை. அவருடைய நண்பர் கேட்டார், இன்னும் முளைக்கவில்லையே, ஏன் இவ்வளவு முயற்சி செய்கிறாய் என்று. விவசாயி சிரித்துக்கொண்டே சொன்னார், நான் மரத்தை வளர்க்கவில்லை, முதலில் அதன் வேர்கள் வளர்கின்றன. வேர்கள் வலுவான பிறகுதான் அது மேலே வளரத் தொடங்கும். நமது வாழ்க்கையும் இப்படித்தான். வெளியில் நமது முன்னேற்றம் தெரியாமல் இருக்கலாம், நாம் கற்றுக்கொண்டிருக்கலாம், அனுபவம் பெற்றுக்கொண்டிருக்கலாம், நம்மை நாமே உருவாக்கி கொண்டிருக்கலாம். வேர்கள் வளர்ந்து கொண்டிருக்கும் காலத்தை தோல்வி என்று கருதக்கூடாது. மாணவர்களே, ஒரு தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்காமல் போகலாம், ஒரு போட்டியில் தோல்வியடையலாம், நாம் விரும்பிய வேலை உடனடியாக கிடைக்காமல் போகலாம். அப்போது மனம் தளர வேண்டாம். வாழ்க்கையில் எல்லாமே உடனடியாக கிடைத்துவிட்டால் வாழ்க்கையின் மதிப்பையே நாம் புரிந்து கொள்ள முடியாது. சில வெற்றிகள் தாமதமாக வருவதால் தான் அவற்றின் மதிப்பு அதிகமாகிறது. பெற்றோர்களே, குழந்தைகள் தவறு செய்யும்போது உடனே கோபப்படாதீர்கள். அவர்களிடம் அன்புடன் பேசுங்கள், பிரச்சனையை புரிய வையுங்கள். ஒரு குழந்தையின் வளர்ச்சிக்கும் பொறுமை தேவை. கல்வி கற்பதற்கும் பொறுமை தேவை. உறவுகளை பாதுகாப்பதற்கும் பொறுமை தேவை. வாழ்க்கையை வெல்வதற்கும் பொறுமை தேவை. அதேபோல்

0: பொறுமை என்ற பெயரில் அநீதியை ஏற்றுக்கொள்வது சரியல்ல. தவறை தடுக்க வேண்டிய இடத்தில் துணிச்சலுடன் செயல்பட வேண்டும். ஆனால் தேவையில்லாத கோபத்தையும் அவசரத்தையும் தவிர்ப்பதே நல்ல பொறுமை. நேயர்களே, ஒரு நிமிட கோபம் பல ஆண்டுகளின் உறவை அழிக்கலாம். ஆனால் ஒரு நிமிட பொறுமை அந்த உறவையே காப்பாற்றலாம். நாம் கோபப்படும்போது உடனே பதில் சொல்லாமல் சில நொடிகள் அமைதியாக இருப்போம். முடிவு எடுப்பதற்கு முன் சிந்திப்போம். தோல்வி வந்தால் சிறிது காலம் காத்திருந்து மீண்டும் முயற்சி செய்வோம். மற்றவர்களின் தவறுகளை மன்னிக்க முயல்வோம். பொறுமை என்பது நேரத்தை வீணாக்குவதல்ல, சரியான நேரத்தை உருவாக்குவது. நம் வாழ்க்கையில் சில கதவுகள் உடனே திறக்காது, அதற்காக கதவை உடைக்க வேண்டியதில்லை. சில நேரங்களில் காத்திருக்க வேண்டும். சரியான நேரம் வந்தால் அந்த கதவு தானாக திறக்கலாம். எனவே அன்பான நேயர்களே, அவசரத்தை விட பொறுமையை தேர்ந்தெடுப்போம். கோபத்தை விட அமைதியை தேர்ந்தெடுப்போம். நம்பிக்கை இழப்பதை விட காத்திருப்பதை தேர்ந்தெடுப்போம். ஏனென்றால் விதை மண்ணுக்குள் இருக்கும்போது அது அழிந்துவிட்டது என்று நினைக்காதீர்கள். அது மரமாக மாற தயாராகி கொண்டிருக்கிறது. நமது வாழ்க்கையிலும் அப்படியே பொறுமையாக இருங்கள், நம்பிக்கையுடன் இருங்கள், தொடர்ந்து முன்னேறுங்கள். ஒரு நாள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையும் அழகான மரமாக நிழல் தரும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் எம். அப்துல் காதிர் அவர்கள்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். மறைப்பொருளாயிருக்கும் இறைவனை இசை பாக்கலால் வணங்கும் நேரம் இது. நேர்களே, புலர்ந்து கொண்டிருக்கும் இந்த இனிமையான காலை பொழுது அனைவருக்கும் நல்லதாய் அமையட்டும். மனதிற்கு அமைதி தரும் பக்தி பாடல்களை கேட்க இருக்கிறோம் நேர்களே. இது பக்தி மாலை.

மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றிலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசனெந்தன் இணையடி நிழலே என இறைவனை போற்றி பாடுகிறார் திருநாவுக்கரசர்.

ஆம் நேர்களே, பக்தி மாலை கேட்க இருக்கிறோம். எண்ணத்தை எப்போதும் தூய்மையாக வைத்திருங்கள், எண்ணங்கள்தான் உங்கள் வாழ்க்கையை அழகாக்குகிறது என்கிறது கீதை. கேட்க இருக்கும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

மண்ணிலுள்ள மனிதர்களை நீங்கள் நேசித்தால் விண்ணிலுள்ள இறைவன் உங்களை நேசிப்பார் என்கிறது திருக்குறான். கேட்க இருக்கும் பாடல் எஸ் எம் யூசுப் குரலில்.

அழகான இந்த இனிமையான காலை பொழுதில் இணைந்து கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் நேர்களே, இது பக்தி மாலை. எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்கிறது திருவிவிலியம்.

0: நேர்களே, ஒளித்தான் அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சி. பக்தி மாலை ஒழித்த அனைத்து இடங்களிலும் எல்லா நலமும் வளமும் பெருகட்டும். நேர்களே, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கலாம்.
1: ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஹோசூர் சங்கர் பயோடெக்.
2: சங்கர் பயோடெக் ஹோசூரில் ISO விதை உரிமம், தாவர தோற்றம், இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சான்றிதழ் பெற்ற ஒரே நிறுவனம். நடவு முதல் அறுவடை வரை விவசாயிகளுக்கு இலவச ஆலோசனை வழங்கும் நிறுவனம்.

0: வகையான திசுவாழை கன்றுகள் உற்பத்தி செய்யும் ஒரே இடம் சங்கர் பயோடெக் நகராட்சி அலுவலகம் அருகில் ஓசூர்.
1: ஓசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக வழங்குகிறார் பி சின்னசாமி.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். பருத்தி பெரும்பாலான இடங்களில் கரிசல் மண்ணில் மானாவாரியாக விதைக்கப்பட்டு வருகின்றன. பருத்தியில் ஊடு பயிர் சாகுபடி செய்வது மிக தேவையான ஒன்று. மானாவாரியில் ஒரு பயிரை மட்டும் விதைக்காமல் ஊடு பயிராக பயிரிடுவது விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் ஓரளவு பாதிப்பு குறையும். பருத்தி சாகுபடியில் அதிக செலவை ஈடுகட்டவும் பருத்தி உற்பத்தியை அதிகரிக்கவும் ஊடு பயிர் சாகுபடி மேற்கொள்ளணும். ஊடு பயிரின் மூலமாக கூடுதல் விளைச்சலும் அதன் மூலமாக வருமானத்தை உயர்த்துவதே ஆகும். எனவே பருத்தி விவசாயிகள் தங்களுடைய பகுதி மண்வளம் காலநிலை பாசன வசதி சந்தை வாய்ப்புக்கு ஏற்ப தகுந்த ஊடு பயிரை தேர்ந்தெடுத்து சாகுபடி செய்யணும். ஊடு பயிர் மூலமாக கூடுதல் விளைச்சலும் அதன் மூலமாக வருமானத்தை உயர்த்துவது எனவே பருத்தி விவசாயிகள் தங்களுடைய பகுதி மண்வளம் காலநிலை பாசன வசதி சந்தை வாய்ப்புக்கு ஏற்ப தகுந்த ஊடு பயிரை தேர்ந்தெடுத்து சாகுபடி செய்யணும். பயிர் வகை பயிரில் உளுந்து தட்டைப்பயிர் பாசிப்பயிர் இதெல்லாம் சாகுபடி செய்யலாம். காய்கறி பயிரில் சின்ன வெங்காயம் கொத்தமல்லி பீட்ரூட் தண்டுக்கீரை கொத்தவரை இதெல்லாம் பண்ணலாம். பசுந்தால் உர பயிரில் தக்கை பூண்டு சனப்பு இதெல்லாம் வைக்கலாம். பருத்தியில் எந்தெந்த பயிர்களை ஊடு பயிராக பயிரிடக்கூடாது? ஊடு பயிரில் பருத்தி உயரத்தை விட குறைவாக இருக்கணும். பருத்தி மால்வேசி குடும்பத்தை சார்ந்த தாவரமாக இருப்பதனால அதே குடும்ப பயிர்களை தவிர்க்கணும். ஊடு பயிர்கள் பருத்தியுடன் போட்டி போட்டுக்கொண்டு வளரக்கூடாது. எடுத்துக்காட்டாக மக்காசோளம் சூரியகாந்தி இவற்றை பயிரிடக்கூடாது. ஊடு பயிராக பருத்தியை தாக்கும் பூச்சிகளால் விரும்பாதவையாக இருக்கணும். கத்திரி தக்காளி வெண்டை துவரை போன்றவைகள் பூச்சிகளால் விரும்பப்படுவதால் அவற்றை தவிர்க்கணும். ஊடு பயிராக பயிரிடக்கூடாது. இதனால் என்ன நன்மை? ஊடு பயிருக்கென்று கூடுதலான செலவும் எதுவும் இல்லை. உரமோ மருந்தோ தனியாக தெளிக்க வேண்டியதில்லை. ஊடு பயிர் சாகுபடி செய்வதால் அந்த பயிரின் இலை தலைகள் உதிர்ந்து மண்வளம் பெறும். மண்ணை மூடி ஊடு பயிர்கள் வளர்வதால் களைகள் கட்டுப்படுத்தப்படுகிறது. மெயின் பயிர் பாதிக்கப்பட்டாலும் கூட ஊடு பயிர் குறைந்த நாளில் நல்ல வருமானத்தை தரும். இதனால் ஓரளவு நஷ்டம் குறையும். ஊடு பயிர்கள் அறுவடைக்கு பின் அவற்றின் கழிவுகள் கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுத்தலாம். விதைக்கு மட்டும் செலவு, மற்றபடி வேறு எந்த செலவும் கிடையாது. ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் போல ஒரே நிலத்தில் இரண்டு பயிர்கள், அதுவும் ஒரே செலவில். என்ன நீங்களும் ஊடு பயிர் சாகுபடி செய்ய தயாரா? அடுத்தது இந்த எருக்கு மற்றும் சனப்பை செடிகளின் போரான் சத்து ஒரு ஒப்பீடு. எருக்கு செடியில் சுமார் 4.53 to 5.33 இருக்குது. சனப்பு செடியில் சுமார் 47.91 mg இருக்குது, அதிகமாக இருக்குது. தாது சத்துக்கள் அப்படின்னு பார்த்தா எருக்கில் பொட்டாசியம் கால்சியம் குளோரின் இதெல்லாம் இருக்குது. சனப்பில் தலைசத்து கரிம பொருட்கள் மற்றும் போரான் இதெல்லாம் இருக்குது. இதனால் என்ன பயன் அப்படின்னு பார்த்தினா, எருக்கு வந்து பூச்சி விரட்டி மற்றும் இயற்கை கரைசல் தயாரிப்புக்கு பயன்படுது. சனப்பு வந்து சிறந்த தலைச்சத்து மற்றும் நுண்ணூட்டச்சத்து தருது. பசுந்தால் உர பயிராக பயன்படுது. எருக்கு வந்து அறிவியல் ஆய்வுகளின்படி மிக குறைந்த அளவே போரான் இருக்குது. ஆனால் சனப்பில் அறிவியல் பூர்வமாக அதிக போரான் இருப்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. சனப்பை ஒரு பருப்பு வகை பயிர் என்பதால் இது மண்ணின் தலைச்சத்தை நிலைநிறுத்துவதுடன் வேர்கள் மூலம் மண்ணில் ஆழத்தில் உள்ள நுண்ணூற்று சத்துக்களை உறிஞ்சு தாவரங்களுக்கு கிடைக்க செய்கிறது. ஆய்வுகளின்படி எருக்கு செடியை விட சனப்பு பயிரில் சுமார் 9 times அதிக போரான் சத்து காணப்படுகிறது. அடுத்து இந்த இலைவழி உரம் பூச்சி மருந்து தெளிப்பில் ஒட்டுந்துருவம் சேர்க்கிறது தேவையா? இதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். இலைவழி தெளிப்பில் அவசியமாக ஒட்டுந்தருவத்தை சேர்க்கணும். எடுத்துக்காட்டாக வாழை போன்ற தாவரங்களில் இலைகள் பரப்பில் மெழுகு போன்ற பூச்சியுடன் காணப்படும். இதன் மேலே தெளிக்கப்படும் எந்த ஒரு திரவமும் தாமரை இலையில் உள்ள நீர் திவளைகள் போன்றே இலை மேல் பட்டும் படாமல் வீரியமாகும். இதற்கு காரணம் தண்ணீர் பரப்பின் இழுவிசை காரணமாகும். இதை தவிர்ப்பதற்கு தகுந்த ஒட்டு பசை திரவத்தை சேர்த்து இலை மேல் தெளிக்கணும். ஒட்டும் திரவம் என்பது பயிர்களுக்கு மருந்து உரங்களை இலை வழியாக தெளிக்க உதவும். அந்த திரவம் இலைகளின் மீது நன்றாக ஒட்டிக்கொண்டு எளிதில் வழியாமல் இருக்க பயன்படும். இந்த ஒட்டும் திரவமானது தண்ணீரின் மூலக்கூறு இலைகளின் மேல் உள்ள மெழுகின் மூலக்கூரை பிணைக்கும் சங்கிலியாக செயல்பட்டு திரவம் வழிந்து ஓடிவிடாமல் தடுக்கிறது. இதனால் தெளிப்பு திரவம் விரைவாகவே தடுக்கப்படுகிறது. ஒட்டும் திரவத்தினுடைய பங்கு இன்றியமையாதது. தரமும் செயல்திறனும் நன்றாக இருக்கணும். இல்லையில் நாம் தெளிப்பிற்கு

0: பயன்படுத்தும் வேளாண் இடுபொருட்களின் பயன்பாட்டை பாழ்படுத்திவிடும். ஆகவே ஒட்டும் திரவத்திற்கு பதிலாக கண்டகண்ட சோப்பையோ ஷாம்பு போன்றவற்றை பயன்படுத்திடக்கூடாது. தரமான அயனித்தன்மையற்ற ஒட்டும் திரவம் பயன்படுத்திட வேண்டும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கிய உழவர்களுக்காக. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஹோசூர் சங்கர் பயோடெக். தொடர்ந்து உழவர்களுக்கான தகவல்கள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
0: அடுத்து இந்த தென்னைக்கு உர மேலாண்மை, இதை தெரிஞ்சுக்கணும். தென்னை சாகுபடியில் மகசூலை அதிகரிக்க உர மேலாண்மை மிகவும் முக்கியம். மண்ணின் தன்மை, மரத்தின் வயது, பாசன வசதி ஆகியவற்றை கருத்தில் கொண்டு உரமிடுவதன் மூலம் மரத்தின் வளர்ச்சியையும் காய்ப்பு திறனையும் மேம்படுத்தலாம். தென்னை மரத்திற்கு தேவையான பேரூட்டச்சத்துக்களான தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து ஆகியவை சரியான அளவில் கிடைக்க வேண்டும். இதனுடன் தொழு உரம் அல்லது கம்போஸ்ட் போன்ற இயற்கை உரங்களையும் பயன்படுத்துவது மண் வளத்தை பாதுகாக்க உதவும். நன்கு வளர்ந்த காய்ப்பு தென்னை மரம் ஒன்றுக்கு ஆண்டுக்கு பொதுவாக 50 கிலோ தொழு உரம் அல்லது கம்போஸ்ட்டு 1.1 கிலோ, யூரியா 2 கிலோ, சூப்பர் பாஸ்பேட் மற்றும் 2 கிலோ பொட்டாஸ் போன்ற உரங்களை பயன்படுத்தலாம். இருப்பினும் மண் பரிசோதனை முடிவுகளின் அடிப்படையில் உர அளவை நிர்ணயிக்கிறது சிறந்தது. தென்னை மரத்தின் தண்டுக்கு அருகிலேயே உரத்தை குவித்து இடக்கூடாது. மரத்தை சுற்றி சுமார் 1.5 முதல் 2 மீட்டர் தள்ளி வட்டப்பாத்தி அமைத்து அதில் உரத்தை சீராக பரப்பணும். உரத்தை மண்ணின் மேற்பரப்பில் மட்டும் வைத்து விடாமல் மண்ணின் மேல் அடுக்குடன் லேசாக கலந்து அதுக்கப்புறம் தண்ணீர் பாய்ச்சணும். இதன் மூலம் உரச்சத்துக்கள் வேர்களுக்கு எளிதில் கிடைக்க வாய்ப்புள்ளது. மிகவும் வறண்ட நிலையில் உரமிடுவதை தவிர்க்கணும். மண்ணில் போதுமான ஈரப்பதம் இருக்கும் நேரத்தில் உரமிடுவது நல்லது. உரமிட்ட பிறகு பாசனம் செய்வது அவசியம். ஆண்டுக்கு தேவையான உரத்தை ஒரே முறையில் அதிகமாக இடுவதற்கு பதிலாக பருவநிலை மற்றும் பாசன வசதிக்கு ஏற்ப பல தவணைகளாக பிரித்து இடுவது பயனுள்ளதாக இருக்கும். மழை தொடங்கும் காலத்திலும் அதன் பின் பாசன வசதிக்கு ஏற்ப மற்றொரு தவணையிலும் உரமிடலாம். சொட்டுநீர் பாசனம் உள்ள தோப்புகளில் நீர் மற்றும் உர மேலாண்மை ஒருங்கிணைந்து மேற்கொள்ளலாம். ஒரு வளர்ந்த மரத்திற்கு ஆண்டிற்கு சுமார் 50 கிலோ நன்கு மக்கிய தொழு உரம் அல்லது கம்போஸ்ட் பயன்படுத்தலாம். இது மண்ணின் இயற்பியல் தன்மையை மேம்படுத்தி மண்ணின் ஈரப்பதத்தை தக்க வைக்க உதவுகிறது. தென்னை ஓலை, மட்டை போன்றவற்றை தோப்பிலேயே மக்க செய்து மரத்தை சுற்றி மூடாக்க பயன்படுத்துவதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம். நடவு செய்த உடனே வளர்ந்த மரத்திற்கு முழு உர அளவை இலைத்தண்ணி மரத்திற்கு வழங்கக்கூடாது. மரத்தின் வயது அதன் வளர்ச்சிக்கு ஏற்ப உர அளவை படிப்படியாக அதிகரிக்கணும். முதல் 3 ஆண்டுகளில் மரத்தின் வேர் மற்றும் குருத்து நன்றாக வளர்வதற்கு ஏற்ற ஊட்டச்சத்து மேலாண்மையை மேற்கொள்ளணும். காய் தொடங்கிய பின்னர் மரத்தின் தேவைக்கு ஏற்ப உர அளவை அதிகரிக்கலாம். தென்னை சாகுபடியில் மரத்தின் வயதுக்கு ஏற்ப உரம் மற்றும் தொழு உரத்தின் அளவை படிப்படியாக அதிகரித்து வழங்குவது அவசியம். மண்வளம், பாசன வசதி, மரத்தின் வளர்ச்சி ஆகியவற்றை கருத்தில் கொண்டு உர மேலாண்மையை மேற்கொள்ளணும். ஒரு வயது தென்னைக்கு ஆண்டுக்கு ஒரு 10 கிலோ நன்கு மக்கிய தொழு உரம் அல்லது கம்போஸ்ட் வழங்கலாம். இதனுடன் 308 கிராம் யூரியா, 500 கிராம் சூப்பர் பாஸ்பேட், 480 கிராம் பொட்டாஸ் கொடுக்கணும். நடவு செய்த உடனே முழு முடிவுக்கு ஏற்ப உர அளவில் மாற்றம் செய்யலாம். உரத்தை எப்படி இடுறது? உரத்தை தென்னை மரத்தின் தண்டுக்கு அருகில் குவித்து இடக்கூடாது. மரத்தை சுற்றி சுமார் 1.5 முதல் 2 மீட்டர் தள்ளி வட்டப்பாத்தி அமைத்து அதில் தொழு உரம், ரசாயன உரங்களை சீராக பரப்பணும். பின்னர் மண்ணின் மேல் அடுக்குடன் லேசாக கலந்து பாசனம் செய்யணும்.
1: உழவர்களுக்கான தகவல்களை வழங்கினார் பி சின்னசாமி.
2: பொண்ணுக்கு கல்யாண தேதி குறிச்சாச்சு, எங்க நகை வாங்க போற?
3: அதானே ஒரே யோசனையாவே இருக்கு.
2: இதுல என்னமோ யோசனை, நம்ம தனிஷ்க்கு தீபாவளி ஆஃபர்ல கிராமுக்கு 301 ஆஃப் பிளஸ் அப் டு 20% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ்.
3: ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். பெஸ்ட் கோல் ரேட்ல நகைய புக் பண்ணா பர்சேஸ் பண்றப்ப புக்கிங் ரேட்டையும் பர்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அத பே பண்ணி நகையா வாங்கிக்கலாமா?
2: இந்த சலுகை நவம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான்.
3: தனஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. TNC அப்ளை.
4: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, இன்று காலை 6:55 மழலை மொழி. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்.

0: ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
1: தனுஷ் ஜுவல்லரியின் தீபாவளி தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்.
2: எந்த ஜுவல்லரியில வாங்கினா பழைய நகையா இருந்தாலும் 24 கேரட்ல இருந்து 9 கேரட் வரைக்கும் தனுஷ்ல எக்ஸ்சேஞ்ச் செஞ்சு 1 கேரட் கூடுதலா தங்க நகையை வாங்கிக்கலாம். உதாரணமா 22 கேரட் நகையை எக்ஸ்சேஞ்ச் செஞ்சு 23 கேரட் வேல்யூ மணிக்கு புது தங்க நகையை வாங்கிக்கலாம்.
1: தனுஷ்ல தங்க நகையில அட்வான்ஸ் புக்கிங் செஞ்சு தங்க வாங்குறானிக்கு புக்கிங் ரேட்டையும் பர்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அந்த ரேட்ல பில் பண்ணிக்கலாம். இந்த சலுகை நவம்பர் 8 வரை மட்டும் தான்.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. TNC அப்ளை.
3: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிக்கல்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிக்கல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மைந்த ரோடு, சேலம்.
4: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
5: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
6: சேலஞ்ச் அக்செப்டட்.
7: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
5: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
7: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
2: பொண்ணுக்கு கல்யாண தேதி குறிச்சாச்சு, எங்க நகை வாங்க போற?
1: அதானே ஒரே யோசனையாவே இருக்கு.
2: இதுல என்னமோ யோசனை, நம்ம தனிஷ்க்கு தீபாவளி ஆஃபர்ல கிராமுக்கு 301 ஆஃப் பிளஸ் அப் டு 20% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ்.
1: ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். பெஸ்ட் கோல்ட் ரேட்ல நகையை புக் பண்ணா பர்சேஸ் பண்றப்ப புக்கிங் ரேட்டையும் பர்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அதை பே பண்ணி நகையா வாங்கிக்கலாமா?
2: இந்த சலுகை நவம்பர் 8 தேதி வரைக்கும் மட்டும்தான்.
1: தனிஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. TNC அப்ளை.
8: கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியா கனடா நாட்டு மக்களின் நலன்களுக்காக கனடாவுடன் இணைந்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபட இந்தியா உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கரும்பு விவசாயிகளின் பிரச்சினைகள் குறித்து ஆராய குழு ஒன்றை மத்திய அரசு நியமித்துள்ளது. மகளிருக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக அமைச்சர் திரு காந்திராஜ் கூறியுள்ளார். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 4வது 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் 24 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா கனடா நாட்டு மக்களின் நலன்களுக்காக கனடாவுடன் இணைந்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபட இந்தியா உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள கனடா வெளியுறவு அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்த் தம்மை சந்தித்தபோது அவர் இதனை தெரிவித்தார். இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான தற்போதைய முயற்சிகள் குறித்தும் அவர் விவாதித்தார். வர்த்தகம், தொழில்நுட்பம், பாதுகாப்பு, எரிசக்தி, கல்வி, மக்களுக்கு இடையேயான தொடர்பு ஆகியவற்றை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அவர்கள் விவாதித்தனர். விரிவான பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளை விரைவில் நிறைவு செய்வது குறித்தும் அவர்கள் ஆலோசித்தனர். அத்துடன் இருதரப்பு நலன் சார்ந்த பிராந்திய மற்றும் உலகளாவிய நிகழ்வுகள் குறித்தும் பிரதமரும் கனடா வெளியுறவு அமைச்சரும் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். கரும்பு விவசாயிகளின் பிரச்சினைகள் குறித்து ஆராய குழு ஒன்றை மத்திய அரசு நியமித்துள்ளது. நித்தி ஆயோக் முன்னாள் உறுப்பினர் பேராசிரியர் ரமேஷ் சந்த் தலைமையிலான இக்குழு கரும்பு விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண்பதற்கான உரிய வழிமுறைகளை பரிந்துரைக்க நியமிக்கப்பட்டுள்ளது. இக்குழு விவசாய பிரதிநிதிகள், சர்க்கரை ஆலை சங்கங்கள், மாநில அரசுகள் மற்றும் நிபுணர்கள் உள்ளிட்டோருடன் ஆலோசிக்கும் என்று மத்திய உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய வேளாண் மற்றும் உணவுத்துறை அமைச்சர்களுடன் கர்நாடகா, மகாராஷ்டிரா மாநிலங்களைச் சேர்ந்த கரும்பு விவசாயிகளின் பிரதிநிதிகள் நடத்திய கூட்டத்தின்போது மேற்கொள்ளப்பட்ட முடிவுகளை அடுத்து இக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மகளிருக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் அரசு செயல்பட்டு வருவதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சட்டப்பேரவைத் தொகுதியில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று 150 பேருக்கு அவர் சீர்வரிசை பொருட்களை வழங்கி பேசினார். பெண்களுக்கு எந்த இடர்பாடும் இருக்கக்கூடாது என்ற நோக்கில் முதலமைச்சர் திரு விஜய் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் திரு காந்திராஜ் தெரிவித்தார். தேசிய அஞ்சல் வாரம் நாடு முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பள்ளி மாணவர்களிடையே கடிதம் எழுதுவதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் தலைமை அஞ்சலகம் சார்பில் நிகழ்வு ஒன்றிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கடிதம் எழுதியது தங்களுக்கு புதிய அனுபவமாக இருந்தது என்று அதில் பங்கேற்ற மாணவிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
9: என் பெயர் சி கீதாஷி. இந்த மாதிரி லெட்டர் எழுதுறது வந்து இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். நம்ம லெட்டர் எழுதுறதுனால நம்ம வந்து ஒரு செய்தியை மட்டும் சொல்லல, நம்மளோட எண்ணத்தையும் வெளிப்படுத்துறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்பெல்லாம் நம்ம வந்து இமெயில், வாட்ஸ்அப் அது வழியா தான் நம்ம மெசேஜ் பண்ணிக்கிறோம். இந்த வாய்ப்பு எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது.
10: பேர் வந்து யுவன் அகிலேஷ். முதல்ல இந்த போஸ்ட் ஆபீஸ்க்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜெனரேஷனுக்கு லெட்டர் நானே என்னன்னே தெரியாது. ஆனா இன்னைக்கு இந்த லெட்டரை எழுதி போஸ்ட் பாக்ஸ்ல போடும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இனிமேல் என் நண்பனுக்கு, என் உறவினருக்கு நான் இந்த லெட்டர் எழுதுவேன்.

0: ஆயுத பூஜை மற்றும் தசரா பண்டிகையை ஒட்டி தெற்கு ரயில்வே சிறப்பு ரயில்களை அறிவித்துள்ளது. அதன்படி பெங்களூரு கண்டோன்மெண்டிலிருந்து தூத்துக்குடிக்கு நாளை இரவு மணி 9:45 சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. மற்றொரு ரயில் சென்னை சென்ட்ரலுக்கு காலை மணி 7:30 இயக்கப்படுகிறது. போதனூரிலிருந்து நியூ தின்சூக்கியாவுக்கு நாளை அதிகாலை மணி 4:30 சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. இந்த ரயில்களுக்கான முன்பதிவு இன்று காலை 8:00 தொடங்கும் என்று தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சாதனைகள்.
0: தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும், விருதுநகர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர், திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 15 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே தூத்துக்குடியில் மழை பாதிப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மேயர் ஆய்வு மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தூத்துக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மதியம் வரை இடைவிடாது மிதமான மழை பெய்தது. இந்த மழையினால் பள்ளமான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. இது வடகிழக்கு பருவமழையின் தொடக்கமாக இருப்பதால் மழைநீர் தூத்துக்குடி மாநகர பகுதியில் மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கும் வகையில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஆய்வு மேற்கொண்டார். மழைநீர் கடலுக்கு செல்லும் வகையில் 14 வழித்தடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த மழைநீர் செல்லும் ஓடைகள் அனைத்தும் சீரான முறையில் உள்ளனவா என்பது குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், புறநகர் பகுதிகளில் தேங்கக்கூடிய நீரானது நேரடியாக கடலுக்கு கொண்டு செல்லும் வகையில் 41 பம்ப் ரூம்கள் அமைக்கப்பட்டுள்ளது, 50 மின் மோட்டார்கள் தயார் நிலையில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: சவுதி அரேபியாவில் நிலவும் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு அங்கு வசிக்கும் இந்தியர்கள் அந்நாட்டின் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. யுக்ரைனின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்ற அமெரிக்க அதிபரின் அறிவிப்பையும் மீறி ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருவதாக யுக்ரைன் அதிபர் திரு ஓலடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். தில்லி மாநகராட்சி பள்ளியைச் சேர்ந்த 500,000 மேற்பட்ட மாணவர்களுக்கு சீருடை மற்றும் புத்தகப்பை வழங்குவதற்காக தலா 1,370 ரூபாயை தில்லி அரசு மாணவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட தாலுகாக்குகளைச் சேர்ந்த மாணவர்களிடம் தேர்வு கட்டணம் வாங்க வேண்டாம் என்று அனைத்து கல்லூரி நிர்வாகங்களுக்கும் அம்மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கத்தை பெற தகுதியுடையவர்கள் டிசம்பர் 15 தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு மாநில அரசு அறிவித்துள்ளது. ராமநாதபுரத்தில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா கலந்து கொண்டு கர்ப்பிணிகளுக்கு சீர்வரிசை பொருட்களை வழங்கினார். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே 54 பயனாளிகளுக்கு ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மத்திய மாநில அரசுகளின் மானியத்துடன் கூடிய சூரிய மின் உற்பத்தி திட்டம் குறித்த விழிப்புணர்வு முகாம் விழுப்புரத்தில் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் பெரிய கல்வராயன்மலை, கீழ்நாடு, சூளாங்குறிச்சி கிராமங்களில் 211 பயனாளிகளுக்கு ஆட்சியர் திரு இளம் பகவத் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். வடகிழக்கு பருவமழையையொட்டி பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தலைமையில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியாவுக்கு எதிரான 4வது 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் 24 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 247 ரன் எடுத்தது. இந்த அணியின் தொடக்க வீரர் ஷாய் ஹோப் 50 பந்துகளில் 102 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். பின்னர் 248 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி 19.3 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 223 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. ஹர்ஷ்தீப் சிங் காயம் காரணமாக தொடர்ந்து பேட் செய்ய இயலவில்லை. 5 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 2 போட்டிகளில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. 5வது மற்றும் கடைசி 2020 கிரிக்கெட் போட்டி

0: நாளை மறுநாள் பெங்களூருவில் நடைபெறவுள்ளது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 21-18, 22-20 என்ற செட் கணக்கில் பல்கேரியாவின் காலோயானாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா கனடா நாட்டு மக்களின் நலன்களுக்காக கனடாவுடன் இணைந்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபட இந்தியா உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கரும்பு விவசாயிகளின் பிரச்சினைகள் குறித்து ஆராய குழு ஒன்றை மத்திய அரசு நியமித்துள்ளது. மகளிருக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக அமைச்சர் திரு காந்திராஜ் கூறியுள்ளார். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 4வது 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் 24 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: இன்று பிறந்தநாள் மற்றும் மன்னநாள் கொண்டாடும் அனைவருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சார்பாக வாழ்த்துக்கள். நேயர்கள் கேட்கலாம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 7 மணிக்கு நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில் தருமபுரி.
3: தனுஷ் ஜுவல்லரியின் தீபாவளி தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்.
4: எந்த ஜுவல்லரியில வாங்கின பழைய நகையா இருந்தாலும் 24 கேரட்ல இருந்து 9 கேரட் வரைக்கும் தனிஷ்ல எக்ஸ்சேஞ்ச் செஞ்சு 1 கேரட் கூடுதலா தங்க நகையை வாங்கிக்கலாம். உதாரணமா 22 கேரட் நகையை எக்ஸ்சேஞ்ச் செஞ்சு 23 கேரட் வேல்யூ மணிக்கு புது தங்க நகையை வாங்கிக்கலாம்.
3: தனுஷ்ல தங்க நகையில அட்வான்ஸ் புக்கிங் செஞ்சு தங்க வாங்குற அணிக்கு புக்கிங் ரேட்டையும் பர்ச்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அந்த ரேட்ல பில் பண்ணிக்கலாம். இந்த சலுகை நம்பர் 8 வரை மட்டும்தான்.
4: தனிஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, டிஎன்சி அப்ளை.
5: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
6: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து உருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
7: வணக்கம் நேயர்களே, சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மலாளி மொழி நிகழ்ச்சி. இன்றைய மலாளி மொழியில் நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கோலையூர் பள்ளி குழந்தை டி தனுஷா. வணக்கம் தனுஷா.
8: வணக்கம்.
7: தனுஷா எப்படி இருக்கீங்க?
8: நல்லா இருக்கீங்களா?
7: சாஃப்டா பேசுறீங்க, என்னாச்சு உங்களுக்கு, டயர்டா இருக்கீங்களா? சத்தமா
8: ஒரு ஊர்ல காக்கா, அந்த காக்கா ஒரு ஆயா வடத்துட்டு இருந்தாங்களா, அந்த ஆயா வடத்துட்டோன்னு யாரோ கூட பேத்திருந்தாங்களா ஆயா கூட. அப்புறம் அந்த நேரம் பார்த்து காக்கா வந்துட்டா ஒரு வடைய திருடிட்டு போயிட்டா, அது மரத்து மேல உட்காந்து சாப்பிட்டு இருந்தான். அப்புறம் அந்த ஆயா வந்து வந்தாங்களாம், தெரி நம்ம வடத்துட்டாங்கன்னு, அந்த காக்கா நல்லா இருந்துன்னு இன்னொரு வடை தூக்கிட்டு போனிட்டான். வடை தூக்கிட்டு போகும்போது அந்த ஆயா வந்து பிடிச்சிருத்தா காக்கா. அந்த காக்கா வந்து தேடி தேடி நான் ஒரே ஒன்று எடுத்துட்டு போறேன்னு தோணிட்டான். அதுக்கு நோனும் திட்டிட்டு போகக்கூடாது, நானே தரேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு ஆயாவும் தந்தாங்களாம். அதுக்கு காக்காவும் வந்து ஓடி போய் மரத்தில் சிந்தான். அதுக்கப்புறம் இன்னொரு ஆயா கடையில் விற்றுருந்தாங்களா. அப்புறம் ஒரு கடையில் இது ஆப்பிள்லாம் மரம் வளர்த்திட்டுனாங்களாம். அதில் அது நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக குருவி தின்ட்டுத்தான். அப்புறம் வந்து அடுத்த நாள் நெல்லிக்காய் மறந்துட்டான், நெல்லிக்காவை கொத்தி கொத்தி தின்னுட்டான். அவ்வளோதான்.
7: முடிஞ்சு போச்சா? சரி, இதில் நெல்லிக்காய் சொன்னீங்கல்ல, நீங்களாம் நெல்லிக்காய் என்ன சாப்பிட்ருக்கீங்களா?
8: சாப்பிட்டுக்கிறோம்.
7: எப்படி இருக்குது நெல்லிக்காய்?
8: நாங்கள் ஊருக்கு போகும்போது சாப்பிடுவோம்.
7: சாப்பிடுங்க. எப்படி, இனிப்பாக இருக்குதா புளிப்பாக்குதா?
8: புளிப்பாக இருக்கும்.
7: புளிப்பாக இருக்குது. அதனால் எப்படி உப்பு மிளகாப்பொடி தொட்டு சாப்பிட்டீங்களா?

0: நான் அப்படிதான் சாப்பிடுவேன்.
1: ஓ, அப்படியே சாப்பிட்றீங்க. சரிங்க தனுஷா, இப்போ சின்ன குழந்தையா இருக்கீங்கல்ல, நாளைக்கு படிச்சு ஒரு பெரிய பொண்ணாடுறதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ண
0: ஆசைப்படுறீங்க? டாக்டராக.
1: ஓ, டாக்டர்னு உங்களுக்கு ஆசையா? டாக்டரா என்ன பண்ணுவீங்க?
0: டாக்டர்னா செக் பண்ணுவாங்க, யாராவது
1: செக் பண்ணுவீங்க உடம்பு சொல்லலாம். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு உடம்பு சொல்லப்பா, ஒரு 10-15 ஊசி போடணும் அப்படின்னு
0: சொல்லுவீங்களா? ரெண்டு ஊசி போடுவாங்க.
1: ஓ, ரெண்டு ஊசி தான் போடுறீங்களா? உஷாராக இருக்கீங்க. சரிங்க தனுஷா, நீங்கள் படித்து ஒரு பெரிய பொண்ணானதுக்கப்புறம் ஒரு சிறந்த மருத்துவராக மாற தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்களை மனதார வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
1: இணையநேர்களே, இன்றைய மலாலய மலேசிய சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கோளையூர் பள்ளி குழந்தை டி தனுஷா.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: நேரம் காலை 7 மணி. காலை வணக்கம். நிகழ்ச்சியில் முதலாவதாக கேட்கலாம் தர்மபுரி கலெக்டர் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி கலெக்டர் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
4: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
3: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
5: இன்று அக்டோபர் 15.
6: கனவு காணுங்கள், அந்த கனவை நினைவாக்குங்கள் என இந்திய இளைஞர்களின் லட்சியத்திற்கு வித்திட்ட கனவு நாயகன்.
7: இந்தியாவில் பெற்ற அறிவை இந்தியாவிற்கும் இந்தியர்களுக்கும் பகிர்ந்தளித்தவர்.
6: இந்தியாவின் கடைக்கோடி கிராமத்தில் பிறந்து நாட்டின் முதல் குடிமகனாகவும் அணு விஞ்ஞானியாகவும் உலக நாடுகளில் தடம் பதித்தவர்.
7: ஆசிரியராகவும் பேராசிரியராகவும் மாணவர்களின் இதயங்களை வென்றவர்.
6: பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திலும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திலும் பணிபுரி.
7: புன்னகைக்கும் புத்தன் என்ற அணுகுண்டு வெடிப்பு சோதனையிலும் ரோகிணி 1, அக்னி, பிருத்வி போன்ற விண்வெளி கலன்களை விண்ணில் செலுத்த காரணமான ஏவுகணை நாயகன்.

0: ராஷ்டிரபதி பவனை அலங்கரித்த முதல் விஞ்ஞானி.
1: பத்மபூஷன், பத்ம விபூஷன், அறிவியல் டாக்டர் பட்டம், மதிப்புறு முனைவர் பட்டம், பாரத ரத்னா விருது போன்ற பல்வேறு விருதுகளை பெற்றவர்.
0: உன்னதமான தலைவன், தலைசிறந்த விஞ்ஞானி, மிகச்சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர், மாற்றுத்திறனாளிகளின் நண்பன், பசுமை போற்றிய பாதுகாவலன்.
1: ஒரு எளிய பின்தங்கிய கிராம பகுதியில் பிறந்து இந்திய நாட்டின் முதல் குடிமகனாக உயர்ந்தவர்.
0: 21ஆம் நூற்றாண்டின் சிறந்த மனிதர், இளைஞர்களின் எழுச்சி நாயகன் டாக்டர் APJ அப்துல் கலாம் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1931.
0: இவருடைய பிறந்த நாளை தமிழக அரசு இளைஞர் எழுச்சி நாளாக அறிவித்தது.
1: இன்று இளைஞர் எழுச்சி நாள்.
0: வரலாற்று ஆய்வாளர், நூலாசிரியர், பதிப்பாளர், இதழாசிரியர், வானொலி வடிவ எழுத்தாளர் மற்றும் சமுதாய தொண்டர் என்று பன்முகம் கொண்டவர்.
1: கல்வெட்டு, செப்பேடு, நாணவியல் பற்றிய பல ஆய்வுக் கட்டுரைகளை வழங்கியவர்.
0: விடுதலை போர்களை ஆவணப்படுத்தியவர். வரலாற்று பேரவைகள் பலவற்றின் உறுப்பினர்.
1: தமிழ் பணி செம்மை விருது, தமிழ் மாமணி விருது, பசும்பொன் விருது போன்ற பல்வேறு விருதுகளை பெற்றவர்.
0: ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சார்ந்த ஷேக் உசேன் முகமது கமால் என்ற இயற்பெயர் கொண்ட SM கமால் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1928.
0: இயக்குனர், தயாரிப்பாளர், படத்தொகுப்பாளர் மற்றும் திரைக்கதை எழுத்தாளர் என பன்முக திறனோடு விளங்கியவர்.
1: இந்திய சினிமா கொண்டாடும் உலக நாயகனை சினிமா உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர்.

0: தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் போன்ற பல மொழிகளில் படங்களை இயக்கியவர்.
1: இவரது பெரும்பாலான படங்களில் முதல் எழுத்து ப எழுத்து

0: சிறப்பம்சத்தை கொண்டதாகவே இருந்தன.
1: நடிகர் திலகம் சிவாஜி கணேசனால் பீம்பாய் என்று அன்போடு அழைக்கப்பட்ட ஏ பீம் சிங் பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1924.
1: கிராமப்புறத்தின் அடையாளமாக இருக்கும் வேளாண்மையில் பெண்களின் பங்கு அளப்பரியது.
0: ஆனால் நாள்தோறும் அதிக பணி சுமைக்கு மத்தியில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: இதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 2008 முதல் இந்நாள் அனுசரிக்கப்படுகிறது.
0: இன்று சர்வதேச கிராமப்புற மகளிர் தினம்.
1: வெண்பிரம்பு கண் பார்வை அற்றவர்களின் அடையாள சின்னம்.
0: உலகெங்கும் பறந்து வாழும் லட்சக்கணக்கான விழிப்புலன் அற்ற மக்களுக்கு உதவும் நோக்கத்துடனும், மக்களின் கவனத்தை ஈர்த்து சமூக அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்கும் நோக்கத்துடனும் 1964 முதல் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது.
1: இன்று சர்வதேச வெண்பிரம்பு பாதுகாப்பு நாள்.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப் EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: பொண்ணுக்கு கல்யாண தேதி குறிச்சாச்சு, எங்க நகை வாங்க போற?
5: அதானே ஒரே யோசனையாவே இருக்கு.
4: இதுல என்னமோ யோசனை, நம்ம தனிஷ்க் தீபாவளி ஆஃபர்ல கிராமுக்கு 301 ஆஃப் பிளஸ் அப் டு 20% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ்.
5: ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். பெஸ்ட் கோல்ட் ரேட்ல நகையை புக் பண்ணா பர்ச்சேஸ் பண்றப்ப புக்கிங் ரேட்டையும் பர்ச்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அதை பே பண்ணி நகையா வாங்கிக்கலாமா?
4: இந்த சலுகை நவம்பர் 8 வரைக்கும் மட்டும்தான்.
5: தனிஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC அப்ளை.
6: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவ குழுவும், அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு, பெட் சிடி, காமா கேமரானு, கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
7: தரன் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சீலநாயக்கன்பட்டி, சேலம்.
8: ஹிமாவாக்கி ஹுண்டாயில தீபாவளி இதோ வந்தாச்சு.
9: லைட் ஸ்பீட் ஸ்ட்ராக்கர்ஸோட பிராண்ட் நியூ ஹியூண்டாய் கார்ஸ் வாங்குங்க. அதுவும் சூப்பர் சேவிங்ஸோட வென்யூ, i20, எக்ஸ்டர், நியோஸ், கிரேட்டா, எல்லாத்துக்கும் அப் டு 1 lakh பெனிஃபிட்ஸ். ஸ்டார்டிங் பிரைஸ் ₹5.47 lakhsல இந்த பட்டாசான ஆஃபர்ல உங்க வீட்டுக்கு பிராண்ட் நியூ ஹியூண்டாய் கார ஓட்டி செல்லுங்க.
8: விசிட் யுவர் நியரஸ்ட் ஹிமாவாசினி ஹியூண்டாய் அட் தர்மபுரி, கிருஷ்ணகிரி, அரூர் அண்ட் ஹோசூர் டுடே. 7339573395.
10: பெண்கள் மகப்பேறு கால சிறப்பு மருத்துவம், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு சிகிச்சைகளுக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
11: எல்ஸ் பப்ளிக் ஸ்கூல், CBSE, வெனந்தூர் மெயின் ரோடு, மல்லூர், சேலம். IIT, JEE, நீட் ஸ்பெஷல் கோச்சிங், TNPSC கோச்சிங், ஒலிம்பியாட் பிராக்டிஸ் அளிக்கும் பள்ளி. எல்ஸ் பப்ளிக் ஸ்கூல், CBSE, வெனந்தூர் மெயின் ரோடு, மல்லூர், சேலம்.
12: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ, போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
13: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் மைந்த ரோடு, சேலம்.
14: மூட்டு, தண்டுவடம் மற்றும் விளையாட்டு காய பிரச்சனைக்கு அறுவை சிகிச்சை தான் தீர்வா? ஒரு முறை செகண்ட் ஒபினியன் கேளுங்க. அக்டோபர் 10 முதல் 20 வரை பிரபல நிபுணர்களின் இலவச ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் வழிகாட்டல் முகாம். பயமில்லா சிகிச்சை, தெளிவான வழிகாட்டல். குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், 5 ரோடு, சேலம்.
15: தனிஷ் ஜுவல்லரியின் தீபாவளி தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்.
4: எந்த ஜுவல்லரியில வாங்கின பழைய நகையா இருந்தாலும் 24 கேரட்ல இருந்து 9 கேரட் வரைக்கும் தனிஷ்ல எக்ஸ்சேஞ்ச் செஞ்சு 1 கேரட் கூடுதலா தங்க நகையை வாங்கிக்கலாம். உதாரணமா 22 கேரட் நகையை எக்ஸ்சேஞ்ச் செஞ்சு 23 கேரட் வேல்யூ மணிக்கு புது தங்க நகையை வாங்கிக்கலாம்.
5: தனிஷ்ல தங்க நகைகளை அட்வான்ஸ் புக்கிங் செஞ்சு தங்க வாங்குறானிக்கு புக்கிங் ரேட்டையும் பர்ச்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அந்த ரேட்ல பில் பண்ணிக்கலாம். இந்த சலுகை நவம்பர் 8 வரை மட்டும்தான்.
4: தனிஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC அப்ளை.
16: தருமபுரி உழவசந்தின் காய்கனி விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். தக்காளி 20 ரூபாய், கத்திரிக்காய் 26, வெண்டைக்காய் 16, அவரைக்காய் 50, கொத்தவரை 30, முள்ளங்கி 25, பச்சை மிளகாய் 45, சுரைக்காய் 12, வாழைக்காய் 14, முருங்கைக்காய் 65, புடலங்காய் 25, பீர்க்கங்காய் 36, சர்க்கரை பூசணி 16, சின்ன வெங்காயம் 70, 76 இரண்டு விலைகளில் கிடைக்குது. பெரிய வெங்காயம் 60, கேரட் 60, பீட்ரூட் 50, பீன்ஸ் 86, முட்டைக்கோஸ் 30, பூண்டு 240, இஞ்சி 220, பாகற்காய் 56, உருளைக்கிழங்கு 32, காலிஃப்ளவர் 35, குடைமிளகாய் 68. இவை யாவும் தருமபுரி உழவர் சந்தையின் இன்றைய காய்கனி விலை நிலவரம். உழவர் சந்தைக்கு போகும்போது மறக்காமல் துணிப்பைகளை எடுத்துகிட்டு போங்க நேர்களே. பிளாஸ்டிக் பயன்படுத்துவதை நாம் முடிந்த அளவு தவிர்ப்போம்.
17: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது. தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே இந்நிகழ்ச்சி.

0: வழங்குவோர்
1: கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி, தருமபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
2: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தையில்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
3: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 7:10 இனிது இனிது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை, தொடர்புக்கு 9487726251.
6: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
7: என்ன தாத்தா, குச்சி வச்சு நடந்துட்டு இருந்தீங்க, இப்போ வண்டியே ஓட்டிக்கிட்டு போறீங்க.
8: ஆமா சாமி, கண்ணுல பொற இருந்துச்சு. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் ஹாஸ்பிட்டல்ல ஊசி இல்லாம, கட் இல்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க சாமி.
6: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு JS லீல வினோதன்.
9: அன்பிற்கினிய நேர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். பிரம்மதத்தன் என்கின்ற மன்னன் வாரணாசியை ஆண்டு வந்தான். அவனுடைய தோட்டக்காரனாக இருந்தவன் சஞ்சயன். ஒரு நாள் சஞ்சயனிடத்திலே பிரம்மதத்தன் கேட்டான், என்ன தோட்டத்தில் விசேஷம் என்று. பொதுவாக சஞ்சயன் தோட்டத்தில் கிடைக்கக்கூடிய பழங்களையும் காய்கனிகளையும் கொண்டு போய் அரசனுக்கு கொடுப்பான், அரசனும் சுவைத்து சாப்பிடுவான். என்ன தோட்டத்தில் விசேஷம் என்று கேட்டவுடன் சஞ்சயன் சொன்னான், நமது தோட்டத்தில் ஒரு அழகிய கலைமான் வந்து மேய்ந்து கொண்டிருக்கிறது. பார்ப்பதற்கு அவ்வளவு ரம்மியமாக காட்சி தருகிறது, அவ்வளவு பேரழகு அந்த கலைமான் என்றான். அரசனுக்கு ஆசை வந்து விட்டது. அப்படியா, அப்படியானால் அந்த கலைமானை உன்னால் எனக்கு பிடித்து தர முடியுமா என்று கேட்டான். கேட்பவன் அரசனாயிற்றே, மறுக்க முடியுமா? நிச்சயமாக பிடித்து தருகிறேன் அரசனே. ஆனால் ஒன்று என்றான் சஞ்சயன். என்ன என்று கேட்டார் அரசன். எனக்கு ஒரு குடுவை நிறைய தேன் வேண்டும் என்றான் சஞ்சயன். அவ்வளவுதானே என்று சொன்ன அரசன் அதற்கு ஏற்பாடு செய்தான். குடுவை நிறைய தேனை எடுத்துக்கொண்டு அரண்மனையை விட்டு தோட்டத்துக்கு போனான் அந்த சஞ்சயன். தோட்டத்தில் பசுமையாக இருக்கிற புற்களின் மீது அந்த தேனை தெளித்தான். ஒரு மறைவான இடத்தில் நின்று கொண்டான். அந்த கலைமான் வந்தது. மனிதர்களை பார்த்தால் பயந்து ஓடக்கூடிய இயல்பு கொண்டது அந்த கலைமான். ஆசையாக புற்களை மேய்ந்தது. அதுவும் தேன் தெளிக்கப்பட்ட புற்கள். சுவை எப்படி இருக்கும்? அந்த சுவையிலே மயங்கியது. ரசித்து ருசித்து அந்த தேன் தெளிக்கப்பட்ட புற்களை அது சாப்பிடத் தொடங்கியது. அப்போது அருகில் போனான் சஞ்சயன். அவனை உற்று பார்த்தது. பயந்து ஓடலாம் என்று நினைத்தது. ஆனால் எவ்வளவு சுவைமிக்க தேன் தெளிக்கப்பட்ட புற்கள் கிடைக்குமா என்கின்ற ஆசையில் மெதுவாக அந்த புற்களை சாப்பிட்டு கொண்டே இருந்தது. சஞ்சயனும் கொஞ்சம் கொஞ்சமாக தேனை தெளித்து கொண்டே அரண்மனை நோக்கி போனான். இந்த கலைமானும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புற்களை சாப்பிட்டு கொண்டே அரண்மனைக்கு உள்ளே நுழைந்து விட்டது. அவ்வளவுதான் தாமதம். அரண்மனை கதவுகள் பூட்டப்பட்டன. அந்த கலைமான் பிடிக்கப்பட்டது. இந்த கதை ஒரு புத்த கதை. இந்த கதை தருகிற செய்தி ஒன்றுதான். அந்த மான் நினைத்திருந்தால் முதலில் பயந்து ஓடியிருக்கலாம். சஞ்சயன் ஏதோ நமக்கு சதி செய்கிறான் என்பதை உணர்ந்தும் அது பயந்து ஓடாமல் அப்படியே அரண்மனைக்குள் நுழைந்தது. காரணம் என்ன? அந்த தேன் தெளிக்கப்பட்ட புல்லின் சுவைக்கு அது மயங்கி இருந்தது. அந்த புல்லை, தேன் தெளிக்கப்பட்ட புல்லை விட்டுவிட்டு போக அதற்கு மனது இல்லை. அதனுடைய ஆசையால் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முன் வந்து அரண்மனைக்குள் சென்று சிக்கி கொண்டது. மனிதர்களும் அப்படித்தான். தவறு என்று தெரிந்தாலும் ஆசை என்கின்ற வலையிலே சிக்கி, மோகம் என்கின்ற வலையிலே சிக்கி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சென்று கடைசியில் தங்கள் வாழ்க்கையை சீரழித்துக் கொள்கிறார்கள். தன்னை வென்றால் தரணியை வெல்லலாம் என்பதை நாம் உணர்ந்தால் இந்த நாள்

0: இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு JS லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
2: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 இன்ச் தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90 டிகிரி கதவு, பெட்ரோல் டீசல் CNG மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய். 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229975555.
3: நிறைவு பெற்றது காலை வணக்கம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவன் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி லடாக்கில் இன்று 3,350 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். புற்றுநோய் பாதிப்பை தவிர்க்க உரிய நேரத்தில் சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சவுதி அரேபியாவில் நிலவும் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு அங்கு வசிக்கும் இந்தியர்கள் அந்நாட்டின் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. யுக்ரைனின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதாக யுக்ரைன் அதிபர் திரு வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி லடாக்கில் இன்று 3,350 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். நிறைவடைந்த 5 வளர்ச்சி திட்டங்களையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். லேயில் உள்ள குஷோக் பகுல்லா ரிம்போச்சி விமான நிலையத்தில் 640 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய பயணியர் முனைய கட்டிடத்தை திறந்து வைக்கிறார். எல்லை சாலைகள் அமைப்பால் அமைக்கப்பட்டுள்ள 298 கிலோமீட்டர் நீளமுடைய நிம்மு பதும் தார்ஷா சாலையை பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். ஹிம் நீர்நிலை திட்டத்தின் கீழ் 40 கிராமங்களில் உருவாக்கப்பட்ட 40 நீர்நிலைகளை திறந்து வைத்து பிரதமர் உரையாற்றவுள்ளார். புற்றுநோய் பாதிப்பை தவிர்க்க உரிய நேரத்தில் சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் குடியரசு துணைத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எழுத்தாளர் டாக்டர் ஆனந்தா சங்கர் ஜெயந்த் எழுதிய டான்சிங் வித் ஜாய் என்ற நூலை வெளியிட்டு அவர் பேசினார். புற்றுநோய்க்கு எதிரான டாக்டர் ஆனந்தா சங்கர் ஜெயந்தின் வாழ்வியல் குறித்து இந்நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். புற்றுநோய் குறித்த தரவுகளுடன் அதனை எதிர்கொண்ட விதம் குறித்தும் அந்நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். புற்றுநோய் பாதிப்பிலிருந்து பாதுகாக்க விழிப்புணர்வு தேவை என்றும் அதுகுறித்து முன்கூட்டியே கண்டறிய வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். சவுதி அரேபியாவில் நிலவும் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு அங்கு வசிக்கும் இந்தியர்கள் அந்நாட்டின் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து ரியாதில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வான்வழி தாக்குதல் நடைபெற்றால் வீடுகளுக்குள்ளேயே இருக்குமாறும் அங்கு நிலவும் சூழல் குறித்து வீடியோ காட்சிகள் அல்லது செய்திகளை பரப்புவதை தவிர்க்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளது. அண்மையில் நடைபெற்ற தாக்குதலில் காயமடைந்த 4 இந்தியர்கள் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் ஒருவர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் எண்ணெய் உற்பத்தி நிறுவனமான அராம்கோ தலைமையகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், சவுதி அரேபியாவின் உட்கட்டமைப்பின் மீது நடத்தப்படும் தாக்குதலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் உடனடியாக இதனை நிறுத்த வேண்டும் என்றும் கூறினார். இத்தருணத்தில் சவுதி அரேபிய அரசுக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் இந்தியா உறுதுணையாக இருப்பதாக அவர் தெரிவித்தார். விரைவில் அங்கு இயல்பு நிலை திரும்பி அமைதி நிலவும் என்று இந்தியா நம்புவதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறினார். இந்தியா புருனே தருசலாம் இடையேயான கூட்டு வர்த்தக குழுவின் 3வது கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு குறித்தும் வர்த்தக உறவுகளை வலுப்படுத்த

0: பயன்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவிலிருந்து புருனே தாரசலாமிற்கு வேளாண் மற்றும் கால்நடை சார்ந்த பொருட்களை ஏற்றுமதி செய்வது குறித்து விவாதிக்கப்பட்டது. மருந்து உற்பத்தி, சுகாதாரம், எரிசக்தி ஆகிய துறைகளில் மேலும் ஒத்துழைப்பு மேம்படுத்துவது குறித்தும் இருதரப்பிலும் ஆலோசிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் இந்திய தரப்பில் வர்த்தகத்துறை இணைச் செயலாளர் திரு அமித் வர்மா, புருனே தாரசலாம் சார்பில் வர்த்தகத்துறை செயலாளர் டாக்டர் மே ஃபயீஸ் அகமது அரிஃபின் ஆகியோர் இணைந்து தலைமை தாங்கினார்கள். தில்லி மாநகராட்சி பள்ளியைச் சேர்ந்த 500,000 மேற்பட்ட மாணவர்களுக்கு சீருடை மற்றும் புத்தகப்பை வாங்குவதற்காக தலா 1,370 ரூபாயை தில்லி அரசு மாணவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தியுள்ளது. இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா, இத்திட்டத்திற்காக 70 கோடி ரூபாய்க்கு மேல் செலுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். அப்போது 10 செயற்கை நுண்ணறிவு ஆய்வகங்கள் உள்ளிட்ட பள்ளிகளுக்கான வசதிகளையும் அவர் தொடங்கி வைத்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி.

0: வர்த்தகத்துறை இணைச் செயலாளர் திரு அமித் வர்மா, புருனே தாரசலாம் சார்பில் வர்த்தகத்துறை செயலாளர் டாக்டர் மே ஃபயீஸ் அகமது அரிஃபின் ஆகியோர் இணைந்து தலைமை தாங்கினார்கள். தில்லி மாநகராட்சி பள்ளியைச் சேர்ந்த 500,000 மேற்பட்ட மாணவர்களுக்கு சீருடை மற்றும் புத்தகப்பை வாங்குவதற்காக தலா 1,370 ரூபாயை தில்லி அரசு மாணவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தியுள்ளது. இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா, இத்திட்டத்திற்காக 70 கோடி ரூபாய்க்கு மேல் செலுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். அப்போது 10 செயற்கை நுண்ணறிவு ஆய்வகங்கள் உள்ளிட்ட பள்ளிகளுக்கான வசதிகளையும் அவர் தொடங்கி வைத்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மகளிர் வேளாண் தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. வேளாண் பணிகளில் மகளிரின் பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாக மத்திய வேளாண் மற்றும் விவசாய நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதையொட்டி புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் சென்று கொண்டிருந்த 2 சிங்கப்பூர் சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டன. இதில் ஒரு கப்பல் தீப்பிடித்து மூழ்கியதாகவும் அதிலிருந்து 21 மாலுமிகளும் காயமின்றி பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாகவும் சிங்கப்பூர் கடல்சார் மற்றும் துறைமுக ஆணையம் கூறியுள்ளது. மற்றொரு கப்பலின் அடிப்பாகம் சேதமடைந்ததாகவும் அதிலிருந்து 22 மாலுமிகளும் காயமின்றி பாதுகாப்புடன் வெளியேற்றப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே சர்வதேச விதிமுறைகளின்படி ஹோர்மோஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்கள் அனுமதி பெற வேண்டும் என்றும், விதிமுறைகளை மீறும் கப்பல்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இஸ்லாமிய புரட்சி காவல்படை தளபதி திரு அலி அஸ்மை தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட தாலுகாக்களைச் சேர்ந்த மாணவர்களிடம் தேர்வு கட்டணம் வாங்க வேண்டாம் என்று அனைத்து கல்லூரி நிர்வாகங்களுக்கும் அம்மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. மும்பையில் மாநில பொது பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களுடன் அம்மாநில உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறை அமைச்சர் திரு சந்திரகாந்த் பாட்டீல் நடத்திய காணொலி காட்சி கூட்டத்தின்போது இவ்வாறு அறிவுறுத்தப்பட்டது. தேர்வு கட்டணத்தை முன்கூட்டியே பெற்றிருந்தால் அதை திருப்பி செலுத்த வேண்டும் என்றும், தவறும் கல்வி நிலையங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. யுக்ரைனின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்ற அமெரிக்க அதிபரின் அறிவிப்பையும் மீறி ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருவதாக யுக்ரைன் அதிபர் திரு ஓலோடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். யுக்ரைனின் எரிசக்தி மற்றும் முக்கிய கட்டமைப்புகள் மீது ரஷ்யா நேற்று முன்தினம் பெரும் தாக்குதல் நடத்தியதாகவும், இதனால் 600,000 பேருக்கு மேல் மின் சேவை தடைபட்டதாகவும் கூறியுள்ளார். கீவ் மற்றும் கார்கீவ் எரிசக்தி கட்டமைப்புகளை குறிவைத்து ரஷ்ய படையினர் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் ஈடுபடுவதாக யுக்ரைன் அதிபர் தெரிவித்துள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 21-18, 22-20 என்ற செட் கணக்கில் பல்கேரியாவின் கலயோனோவை வென்றார். உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஜக்ஷேர் சிங், நிஷல் சந்த், தேவ் ரூபா ரேலியா, தன்வீர் ரெட்டி, ஷைனா மணிமுத்து ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். எகிப்தின் கெய்ரோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் 3வது சுற்றாட்டத்தில் ஜக்ஷேர் சிங் 15-11, 10-15, 17-15 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் புன்னட்டாட்டை வென்றார். நிஷல்சன் மலேசியாவின் காங் வீயையும், தேவ் ரூபா ரேலியா இந்தோனேஷியாவின் யூதா ரெண்டாரவையும் வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் 3வது சுற்றாட்டத்தில் தன்வீர் ரெட்டி 15-17, 15-13, 15-13 என்ற செட் கணக்கில் சீனாவின் லியூ சியா யாவை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் ஷைனா மணிமுத்து 15-7, 15-6 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் ஹாங் ஜுவானை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி

0: லடாக்கில் இன்று 3,350 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். புற்றுநோய் பாதிப்பை தவிர்க்க உரிய நேரத்தில் சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சவுதி அரேபியாவில் நிலவும் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு அங்கு வசிக்கும் இந்தியர்கள் அந்நாட்டின் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. யுக்ரைனின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதாக யுக்ரைன் அதிபர் திரு ஒலோடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 7:25. நேயர்கள் கேட்கலாம்,
2: டீ டைம்ல அனில் முறுக்கு, டிஃபன் கூடவும் அனில் முறுக்கு, டைம் பாஸ்க்கு அனில் முறுக்கு, டடானாலும் அனில் முறுக்கு. இந்த வைப் செம்மையா இருக்கு.
3: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.
4: பொண்ணுக்கு கல்யாண தேதி குறிச்சாச்சு, எங்க நகை வாங்க போற?
5: அதானே ஒரே யோசனையாவே இருக்கு.
4: இதுல என்னமோ யோசனை, நம்ம தனிஷ்க் தீபாவளி ஆஃபர்ல கிராமுக்கு 301 ஆஃப் பிளஸ் அப் டு 20% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ்.
5: ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். பெஸ்ட் கோல்ட் ரேட்ல நகைய புக் பண்ணா பர்சேஸ் பண்றப்ப புக்கிங் ரேட்டையும் பர்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அத பே பண்ணி நகையா வாங்கிக்கலாமா?
4: இந்த சலுகை நவம்பர் 8 வரைக்கும் மட்டும்தான்.
5: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. TNC அப்ளை.
6: நெஞ்சுவலி, மாரடைப்பு மற்றும் இருதயம் சார்ந்த அனைத்து சிகிச்சைகளுக்கும் உயர்தர மருத்துவ சேவையுடன் உங்கள் இதய நலனுக்கு நம்பிக்கையான ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னம்பள்ளி, சேலம்.
7: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90° கதவு, பெட்ரோல் டீசல் CNG மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய். 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229975555.
8: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவ குழுவும் அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு, பெட் சிடி, காமா கேமரானு கேன்சர் ட்ரீட்மெண்ட்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
9: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சீலநாயக்கன்பட்டி, சேலம்.
10: ஹிமாவாக்கி ஹுண்டாயில தீபாவளி இதோ வந்தாச்சு.
11: லைட் ஸ்பீட் ஸ்ட்ராக்கர்ஸோட பிராண்ட் நியூ ஹியூண்டாய் கார்ஸ் வாங்குங்க. அதுவும் சூப்பர் சேவிங்ஸோட வென்யூ, i20, எக்ஸ்டர், நியோஸ், கிரேட்டா, எல்லாத்துக்கும் அப் டு 1 lakh பெனிஃபிட்ஸ். ஸ்டார்டிங் பிரைஸ் ₹5.47 lakhsல இந்த பட்டாசான ஆஃபர்ல உங்க வீட்டுக்கு பிராண்ட் நியூ ஹியூண்டாய் கார ஓட்டி செல்லுங்க.
10: விசிட் யுவர் நியரஸ்ட் ஹிமாவாசினி ஹியூண்டாய் அட் தர்மபுரி, கிருஷ்ணகிரி, அரூர் அண்ட் ஹோசூர் டுடே. 7339573395.
5: தனுஷ் ஜுவல்லரியின் தீபாவளி தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்.
4: எந்த ஜுவல்லரியில வாங்கின பழைய நகையா இருந்தாலும் 24 கேரட்ல இருந்து 9 கேரட் வரைக்கும் தனிஷ்க்ல எக்ஸ்சேஞ்ச் செஞ்சு 1 கேரட் கூடுதலா தங்க நகையை வாங்கிக்கலாம். உதாரணமா 22 கேரட் நகையை எக்ஸ்சேஞ்ச் செஞ்சு 23 கேரட் வேல்யூ மணிக்கு புது தங்க நகையை வாங்கிக்கலாம்.
5: தனிஷ்க்ல தங்க நகையில அட்வான்ஸ் புக்கிங் செஞ்சு தங்க வாங்குற அன்னைக்கு புக்கிங் ரேட்டையும் பர்ச்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அந்த ரேட்ல பில் பண்ணிக்கலாம். இந்த சலுகை நவம்பர் 8 வரை மட்டும்தான்.
4: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. TNC அப்ளை.
3: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.
12: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் மாயந்தரோட சேலம்.
13: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
14: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
15: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
16: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
17: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி. 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
18: நரம்பியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் ரூபேஷ் குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
19: MBBS பண்ணும்போது சர்ஜிக்கல் ஸ்பெஷாலிட்டி தான் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஐ வாஸ் மோர் ஓரியன்ட் சர்ஜரி வந்து MS ஜெனரல் சர்ஜரி எடுக்கும்போது, அதில் வந்து MS ஜெனரல் சர்ஜரிக்கு அப்புறம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, 6-7 ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு. அது வந்து MS ஜெனரல் சர்ஜரி பண்ணும்போது நமக்கு நிறைய டிபார்ட்மெண்ட்டில் நம்ம ரொட்டேட் ஆகும். அப்படி ஆகும்போது ஹார்ட் சர்ஜரி ஃபர்ஸ்ட் பண்ணணும்னு தான் ஆசைப்பட்டு ஜென்ரல் சர்ஜரி ஜாயின் பண்ணேன். ஆனால் அங்கே உள்ள ஸ்பெஷாலிட்டிக்கு போகும்போது மற்ற டிபார்ட்மெண்ட்ஸில் அப்சர்வ் பண்ணி ஃபைனலாக நியூரோ சர்ஜரிக்கு வரும்போது மற்ற எல்லா ஸ்பெஷாலிட்டி விட பிரெயின் சர்ஜரி வாஸ் மோர் ஃபேசினேட்டிங், மோர் சேலஞ்சிங். அதனால் வந்து அப்போ தான் வந்து சேஞ்ச் மை மைண்ட் கே. ஏன்னா அப்போ

0: மோர்டாலிட்டி அதாவது மூளை சிகிச்சை மூளை அறுவை சிகிச்சைல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அப்போ சொல்றது ஒரு 20 இயர்ஸ்க்கு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி சக்சஸ்ஃபுல்லாக ரிசல்ட்ஸ் இருக்காது, டெக்னாலஜி அந்த அளவுக்கு வளரல, ஸோ அவுட்கம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. எல்லாருமே பயந்தாங்க, ஒரு பிரெயின் சர்ஜரினா பேரலைஸ் ஆகிடும், கை கால் போயிடும், பேச்சு போயிடும், கோமா ஸ்டேஜ் போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு, அது வந்து அந்த ஸ்டேஜில் அந்த உண்மையாக தான் இருந்தது. ஏன்னா அந்த அவுட்கம் ரிசல்ட்ஸ் வந்து ஆப்டிமைஸாக இருக்க முடியல. பட் தேங்க்ஸ் டு டெக்னாலஜி லாஸ்ட் 20 இயர்ஸாக அந்த ஒரு ட்ரெமெண்டஸ் வேர்ட் டெக்னாலஜி க்ரோத் ஆகும்போது ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட், ஐ குட் கோ த்ரூ தேட் ஜேர்னி. ஸோ டெக்னாலஜி இல்லாத போது இருந்ததுக்கும் அப்படியே டெக்னாலஜி வளர வளர இந்த நியூரோ சர்ஜரி எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி மற்ற ஸ்பெஷாலிட்டியோட இப்போ எவ்வளோ சேஃப் சர்ஜரியாக பண்ண முடியுங்கிறது அந்த விஷுவலைஸ் பண்ணதுக்கப்புறம் ஓகே திஸ் இஸ் மை ஃபீல் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்தது. அதுலேயே அப்படியே ஐ ஃபாலோட் மை மைண்ட். கல்பை சர்ஜரினா மூளைக்கு அடியில் ஏற்படக்கூடிய கட்டிகள், மெயினாக கட்டி தான் டியூமர், அதாவது பிரெயின்குள்ளே கட்டி வரும். அந்த பிரெயின்குள்ளே கட்டியெல்லாம் நியூரோ ஆன்காலஜி ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லுவோம். பிரெயினுக்கு அடியில் அதாவது மண்டை ஓட்டுக்குள்ளே தான் அந்த மாதிரி கட்டிகள் தான் ஸ்கல் பேஸ் சர்ஜரி.
1: பின்னாடி
0: ரொம்ப ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட். அது வந்து எப்படின்னா ஒரு சின்ன முடி கூட ஒரு பெரிய கயிறு மாதிரி நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ மேக்னிஃபிகேஷன் அவ்வளோ இல்லுமினேஷன் இருக்கும்போது எவ்வளோ டெப்த்னாலும் ஒரு 15 சென்டிமீட்டர் கீழே நம்ம ஒர்க் பண்ணாலும் நம்ம கிட்ட ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு மைக்ரோஸ்கோப்பில் வந்து ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். நமக்கு எல்லா நியூரோ சர்ஜரியுமே we have to use either microscope or endoscope. So in the rendu specialty illama nam open up pandradhengiradhu ipala almost rare aayidhu.
1: Ena ellarume adha patta bayapadranga. Orala moolai idu surgery appadi dhaan pannuvaangalo abdingra
0: maari. Adha open pandra skin bone adukku ulla dhaan brain irukku. Andha skin um bone open pandradhu mattum dhaan nama vandu naked eye la pannuvom. Once andha bone eduthittu or brain ulla enter aagumbodhu microscope la dhaan pannuvom.
2: இதுவரை நரம்பியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் ரூபேஷ் குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்டு ரசிக்க இருக்கிறோம் நேர்களே. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷச்சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி. சந்தோஷச்சாரல்னாவே திரைசை பாடல்களோட பொது அறிவு கேள்வியும் உங்களுக்காக இருக்கும் இல்லையா? இன்னைக்கு நிகழ்ச்சிக்கான பொது அறிவு கேள்வி, தமிழகத்தின் முழு நேர ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார் அப்படின்றதான் இன்னைக்கு சந்தோஷச்சாரலுக்கான பொது அறிவு கேள்வி. நிச்சயமாக இதற்கான பதில் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டுபிடிக்க முடியலன்னா நிகழ்ச்சியோட நிறைய பகுதியில் தெரிஞ்சுக்கலாம். பாடல் கேட்கலாமா? நிகழ்ச்சியோட முதல் பாடலா ஸ்கெச் திரைப்படத்திலிருந்து எஸ் தமன் இசையில் விவேக் பாடல் வரிகளில் ஸ்வேதா மோகன் யாசின் நிசார் குரலில் வருகிறது இந்த பாடல்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
1: அனில் ரோஸ்டட் ரவா முறுக்கு மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இந்தியாவின் No. 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
4: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
6: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. TNPSC குரூப் 4 தேர்வுக்கு 6,574 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர், வனக்காப்பாளர் உள்ளிட்ட 46 வகை பணியிடங்கள் இடம்பெற்றுள்ளன. ஆன்லைன் விண்ணப்ப பதிவு அக்டோபர் 6 முதல் நவம்பர் 5 வரை நடைபெறும். குரூப் 4 தேர்வுகள் 2027 ஜனவரி 10 அன்று நடைபெறும். இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்க www.tnpsc.gov.in மற்றும் tnpscexams.in என்ற இணையதளங்களை பயன்படுத்தி நீங்கள் விண்ணப்பிக்கலாம்.
7: உங்க வீட்டு

0: தர்மபுரி கிருஷ்ணகிரி அரூர் அண்ட் ஹோசூர் டுடே 7339573395.
1: சர்க்கரை, சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரக கல்லடைப்பு மற்றும் அனைத்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
2: நேரம் 7:40 இணைந்திருக்கிறோம் நேர்களே சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில. நேர்களுக்காக ஒரு அறிவிப்பு. தர்மபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு இது. மக்கள் தொடர்பு திட்ட முகாம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையில் இன்று காலை 10 மணிக்கு மாதே அள்ளி கிராமம், பாப்பாரப்பட்டி உள்வட்டம், பெண்ணாகரம் வட்டத்தில் நடைபெற இருக்கு. மாதே அள்ளி மற்றும் சுற்றுப்புற கிராமங்களை சார்ந்த பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகளை அடங்கிய மனுக்களை வழங்கி பயன்பெறுமாறு தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். சந்தோஷச்சாரல்ல அடுத்து கேட்க போற பாடல் கோலி சோடா 2 திரைப்படத்திலிருந்து. அச்சு இசையில் மணி அமுதவன் பாடல் வரிகளில், அச்சு குரலில் வருகிறது இந்த பாடல்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மைந்த ரோடு, சேலம்.
3: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ, போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: நேரம் 7:45. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. நேர்லே நிகழ்ச்சியில ஒரு அறிவிப்பு. ஒசூர் வீட்டு வசதி பிரிவின் கீழ் 42 மனைகள் விற்பனைக்கு உள்ளது. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் ஒசூர் வீட்டு வசதி பிரிவிற்குட்பட்ட ஒசூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் தேன்கனிக்கோட்டை ஆகிய பகுதிகளில் அமைந்துள்ள 42 மனைகள் மின்னணு ஏலம் மூலம் விற்பனை செய்யப்பட உள்ளன. விற்பனைக்கு உள்ள மனைகளின் வகைகள் வணிக மனைகள், பொது உபயோக மனைகள், பள்ளிக்கூட மனைகள் மற்றும் கடை மனைகள். மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு www.tnhp.gov.in மற்றொரு இணையதளம் tntenders.gov.in என்ற வலைதளத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கு விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாளாகும். சந்தோஷச்சாரல்ல கேட்க போற அடுத்த பாடல் சீமராஜா திரைப்படத்திலிருந்து. டி இமான் இசையில், யுகபாரதி பாடல் வரிகளில் டி இமான் குரலில்

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: தருமபுரி அருவார் ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த போர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: நேரம் 7:52 கேட்டுருக்கீங்க நேர்லே, இது சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் ஒரு அறிவிப்பு. கடத்தூர் மின்வாரிய செயற்பொறியாளரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு இது. தருமபுரி மின் பகிர்மான வட்டம் கடத்தூர் கோட்ட அலுவலகத்தில் இன்று காலை 9:30 பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்ட முகாம் நடைபெற உள்ளது. எனவே பொதுமக்கள் கடத்தூர், பொம்பிடி மற்றும் மொரப்பூர் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களுடைய மின்கட்டண ரசீது மற்றும் ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றுடன் இன்று பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்ட முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கடத்தூர் மின்வாரிய செயற்பொறியாளர் கேட்டுக் கொண்டுள்ளார். சந்தோஷச்சாரல்ல நிறைவு பாடல் கேட்க போறோம் நேர்களே. சாமி 2 திரைப்படத்திலிருந்து தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில், விவேகா பாடல் வரிகளில் NM மானசி குரலில்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 8:15 நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம்.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
4: சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கோம். நேர்களே, ஒரு பொது அறிவு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏன்னா ஏற்கனவே நமக்கு பரிச்சயமான நபர் தான் இவர். தமிழகத்தின் முழு நேர ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தா, இதற்கான பதில் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர். இதுதாங்க இதற்கான பதில். கேரளா தமிழ்நாடு இரண்டு மாநிலங்களுக்கும் ஆளுநராக இருந்தவர், இப்போ முழு நேர தமிழ்நாடு ஆளுநராக இவர் வந்து பொறுப்பேற்றிருக்காரு. நேர்களே, நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷச்சாரல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி. நேரம் காலை 8:00

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கலாம்.
1: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
2: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
3: இன்று அக்டோபர் 15, நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். இந்த பொன்மொழியை கூறியவர் யார் என்று கேட்ட மாத்திரத்தில் எல்லோரிடமிருந்தும் உடனடியாக வருகிற பதில் மக்கள் மனங்களில் நிரந்தரமாக குடிகொண்டிருக்கும் மேனாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் என்பதுதான். பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இருப்பை என்றைக்கும் நிலைநிறுத்துகிற வண்ணமாக தன் வாழ்க்கையை அமைத்து கொண்ட மகா மனிதர் அப்துல் கலாம் அவர்கள். இந்திய குடியரசுத் தலைவராக அவர் நிலை கொண்ட காலத்திலும் சரி, அதற்கு முன்னதாக அறிவியல் துறையில் சாதனை படைத்த விண்வெளி ஆய்வாளராக திகழ்ந்த காலத்திலும் சரி, எப்பொழுதும் தன்னை மாணவனாகவும் ஆசிரிய தொழிலுக்கென்று தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிற இயக்கவாதியாகவும் குழந்தைகளிடத்தில் எப்பொழுதும் குதூகலமாக இருந்து பேசி பழகி அவர்களின் ஆன்மாவை தொடுகிற குழந்தை உள்ளம் கொண்டவராகவும் அவர் திகழ்ந்தார். ஜவஹர்லால் நேருவுக்கு பின்னர் குழந்தைகளிடத்தில் அபரிமிதமான செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவர் இந்தியாவில் ஏன் உலகத்தில் இருக்கிறார் என்றால் அவர் அப்துல் கலாம் ஒருவர்தான் என்று உறுதியாக சொல்ல முடியும். காரணம், குழந்தைகளோடு பழகுகிற ஒரு தன்மை மட்டுமல்ல, குழந்தையாகவே இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு மாபெரும் கவிஞராகவே அவர் திகழ்ந்தார். கவிதை என்பது எழுதுவது மட்டும்தான் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற எல்லையை கடந்து கவிதையாகவே வாழ்வது என்பதும் கவிதை உணர்வுகளை குழந்தைகளின் இதயங்களில் ஆழங்கற்படுமாறு விதைக்கக்கூடிய தன்மையும் அவர் வாழ்க்கையில் செய்து காட்டினார். இமயத்தின் உச்சியை எட்டி தொடுவதாயினும் சரி, அல்லது உன் வாழ்க்கை பணியின் உச்சத்தை அடைவதாயினும் சரி, மேலே ஏறி செல்ல ஒருவருக்கு மிக்க மன உறுதி தேவைப்படுகிறது என்பதை குழந்தைகளிடத்தில் உணர்வு பூர்வமாக ஊட்டினார். வெற்றி உன்னிடம் வர வேண்டும் என்றால் கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே, அது உன்னை கொன்றுவிடும், கண்ணை திறந்து பார், நீ அதை வென்று விடலாம் என்று உறுதிபட மொழிந்திருக்கக்கூடிய அப்துல் கலாம் எல்லோருக்குமான ஒரு நல்ல வாய்ப்பிற்கான பின்புலத்தை போராடுவதற்கான உந்தாற்றலை உருவாக்குகிற வண்ணம் எடுத்து மொழிந்தார். செல்லுகிற இடங்களுக்கெல்லாம் குழந்தைகளுடனான சந்திப்பினை உறுதிப்படுத்தி கொண்டு ஒரு 10 கட்டளைகளை உறுதிமொழிகளாக அந்த குழந்தைகளை எடுத்துக்கொள்ள செய்து ஒரு ஆசிரியராக இருந்து அந்த குழந்தைகளுக்கு ஞானம் போதித்தார். நம் அனைவருக்கும் ஒரே மாதிரி திறமை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அனைவருக்கும் திறமையை வளர்த்து கொள்ள ஒரே மாதிரி வாய்ப்புகள் உள்ளன என்று அவர் காட்டுகிற பொழுதுதான் வாழ்க்கையின் இன்னொரு தடம் புரிபடத் தொடங்கியது. வாழ்க்கை என்பது என்ன? அது ஒரு சந்தர்ப்பம், அதை நழுவ விடாதிருங்கள். வாழ்க்கை என்பது என்ன? ஒரு கடமை, அதனை நிறைவேற்றுங்கள். வாழ்க்கை என்பது என்ன? ஒரு லட்சியம், சாதியுங்கள். வாழ்க்கை என்பது என்ன? ஒரு சோகம், தாங்கிக் கொள்ளுங்கள். வாழ்க்கை என்பது என்ன? ஒரு போராட்டம், வென்று காட்டுங்கள். வாழ்க்கை என்பது என்ன? ஒரு பயணம், நடத்தி முடியுங்கள் என்று சொல்லிய வண்ணம் நடந்து காட்டிய அப்துல் கலாமின் வாழ்க்கை வெறும் மாயை அல்ல, அது கனவு, உயிர்ப்புள்ள ஒரு கனவு. அவரே சொன்னது போல் தூக்கத்தில் வருகிற கனவு அல்ல அது. தூக்கத்தில் இருக்கிற மனிதர்களையும் தட்டி எழுப்பி தூங்க விடாமல் செய்யக்கூடிய அற்புத கனவாக அவர் வாழ்க்கை மலர்ந்திருக்கிறது. இந்தியாவின் கடைக்கோடியில் கிராமத்தில் பிறந்த அவர் இந்தியாவின் மாபெரும் தலைவராக உலக அரங்கில் உலா வந்து மீண்டும் அந்த கடற்கரையின் மனப்பரப்பில் அமைதி கொண்டிருக்கக்கூடிய அப்துல் கலாமின் வாழ்க்கை ஒரு வரலாறு, வரலாறுகளின் வரலாறாக விளங்குகிற ஒரு வரலாறு என்பதை இந்த நாள் எடுத்து காட்டுகிறது. ஏனெனில் இன்று அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாள்.

0: புதிதாய் பிறக்கும் எல்லோருக்குள்ளும் ஒரு புத்துணர்வை ஊட்டி குழந்தை மனத்தை நிலைநிறுத்தக்கூடிய பேராற்றல் வாய்ந்த தினமாக இன்று அமைகிறது. எனவே நண்பர்களே, இன்று அவர் தருகிற பொன்மொழிகளில் ஒன்று என்பதாக நான் நினைவுபடுத்துவது, வாய்ப்புக்காக காத்திருக்காதீர்கள், உங்களுக்கான வாய்ப்புகளை நீங்களே ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதுதான் இன்று ஒன்று நன்று என்று அவர் பிறந்த நாளில் நாம் எடுத்துக்கொள்ளும் நல்வழியாக உங்கள் முன் வைக்கின்றேன்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: நேரம் 8:05. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்டு ரசிக்க இருக்கிறவர்களே, இது அனில் ரவை வழங்கும் பொன்னியின் புதுப்பு நாள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் ரவை, எண்ணற்ற சுவை ஏராளமான வகை. ஆம் நேர்களே, இது அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி பொன்னியின் புதுப்பு நாள். இதுவரைக்கும் பண்பலையில் பேசாத நேர்கள், பேசணும்னு ஆசைப்படுற நேர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசலாம். உங்களுக்கு பிடிச்ச புதிய பாடல்களை நீங்கள் கேட்கலாம். வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் பாடல் கேட்கலாம் நேர்களே. 0-43-42-24-30 இந்த வாட்ஸ்அப் எண்ணை பயன்படுத்தி உங்களுக்கு பிடிச்ச பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர், உங்களோட ஊரோட பேரும் டைப் பண்ணி வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு மெசேஜ் அனுப்பி வைங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடிய ஃபோன் நம்பர் 0-43-42-24-40-30, மற்றொன்று 0-43-42-24-40-31. இந்த எண்கள் அழைச்சி உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கலாம். நீங்கள் அறிமுக நேராக மட்டும் இருக்கணுங்க. 8:05 ஆயிடுச்சு. எல்லாருமே பீக் டைம்னு சொல்லக்கூடிய டைம், கடகடான அவங்களோட வேலைகளை பார்க்கறதுக்கு மும்முரமாக இருப்பீங்க. இருந்தாலும் நமக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கலாங்க. நமக்கான நேரத்தை கொஞ்சமாவது, ஒரு நாளையில் கொஞ்ச நேரமாவது நமக்காக ஒதுக்கணும். நமக்கு பிடிச்ச பாட்டை அன்னைக்கு கேட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாளே ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி நமக்கு தோணுங்க. அந்த நாள் முழுக்க அந்த பாடலையே நம்ம முணுமுணுத்துட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லலாம்.
3: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: ஸ்ரீ மகாலட்சுமி
5: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
4: தருமபுரி.
6: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
7: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
6: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
2: சொன்ன உடனே வாட்ஸ்அப் மூலமா எனக்கு இந்த பாடல் பிடிக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தருமபுரியிலிருந்து கண்ணன் இவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல், அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து அவங்களுக்கு பிடிச்ச பாடல் கேட்போம் நேர்களே.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பு. தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்

0: வசந்த் அண்ட் கோ. மூட்டு, தண்டுவடம் மற்றும் விளையாட்டு காய பிரச்சனைக்கு அறுவை சிகிச்சை தான் தீர்வா? ஒரு முறை செகண்ட் ஒபினியன் கேளுங்க. அக்டோபர் 10 முதல் 20 வரை பிரபல நிபுணர்களின் இலவச ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் வழிகாட்டல் முகாம். பயமில்லா சிகிச்சை, தெளிவான வழிகாட்டல். குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், 5 ரோடு, சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம். புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம். NSB ரோட், திருச்சி.

0: நேரம் 8:15. நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 1500 கனடியாக தண்ணீர் வரத்து உள்ளது. கேட்டு ரசிச்சுக்கோனர்களே, இது அனில் ரவை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் ரவை. நேயர்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ வழங்குகிறார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள்.
2: தர்மபுரி பண்பலைகளுக்கு காலை வணக்கம்.
3: டாக்டர் சங்கர் ரங்கநாதன், மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் நியூரோ கேர் பெண்ணாகரம் மைண்டூரில் அமைந்திருக்குள்ள நம்முடைய மருத்துவமனையில் பணிபுரிகின்ற தலைமை மருத்துவராகிய நான். நம்முடைய மருத்துவமனை ஏறத்தாழ 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாகும். இது வந்து அதிநவீன உயர் சிறப்பு சிகிச்சைக்காக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நோக்கத்தோடு மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட இந்த மருத்துவமனை. இந்த மருத்துவமனைய சிறப்பு அம்சங்கள்னு பாத்தீங்கன்னா, தருமபுரி மாவட்டத்தில் எந்த நிலையிலும் இல்லாத அளவு இங்கு வசதிகள் உள்ளது. என்ன வசதிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 24 மணி நேரம் பணிபுரிகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் 1.5 டெஸ்லா அதிநவீன சிறப்பு எம்ஆர்ஐ ஸ்கேன் பரிசோதனை 24 மணி நேரமும் பயன்படுத்தப்படுகிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி 32 ஸ்லைஸ் சிடி ஸ்கேன் வசதியும் இருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவு, விபத்து மற்றும் தலைகாய சிகிச்சை பிரிவு, விஷ முறிவு சிகிச்சை பிரிவு மற்றும் இருதய சிகிச்சை பிரிவும் இப்பொழுது சமீபத்தில் ஆரம்பித்திருக்கிறோம்.
2: நாம இப்பொழுது தொடர்ச்சியாக வலிப்பு நோய் பத்தி பேசிட்டு இருக்கோம். இதுல வலிப்பு நோய் வந்த நோயாளிகளுக்கு ஒவ்வொரு பரிசோதனை ஒன்றன் பின் ஒன்றாக பேசிக் கொண்டிருக்கிறோம். இதுல சிடி ஸ்கேன் பரிசோதனையில தலை காயம் ஏற்பட்டால் என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுல வந்து நேற்று சொல்லியிருந்தேன், எக்ஸ்ட்ரா டூரல் ஹெமட்டோமா, அதாவது மூளையின் மேல் இருக்கக்கூடிய ஒரு ஜவ்வுக்கும் மண்டை ஓடுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இடைவெளியில் ரத்த கசிவு ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட நோயாளிக்கு வலிப்பு வரலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த எக்ஸ்ட்ரா டூரல் ஹெமட்டோமா அப்படிங்கிறது வந்து மூளையை நேரடியாக அழுத்தாத நிலையினால எடுத்த உடனே வலிப்பு வராது. அதே சமயம் இந்த ரத்த கசிவு மிக அதிகமான அளவு, ஏறத்தாழ ஒரு 30-40 ml மேலே ரத்த கசிவு இருந்ததுன்னா மூளையில் அழுத்தம் ஏற்படும், அழுத்தம் ஏற்பட்ட காரணத்தினால வலிப்பு வரும். இதே மாதிரி தலையில் வந்து மிக முக்கியமான ரத்த கசிவு வந்து சப்டியூரல் ஹெமட்டோமா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூளைக்கும் மூளைக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ஜவ்வு, அதை டியூராமேட்டர் நாங்களே சொல்வோம். எப்படி நம்ம உடலுக்கு நம்ம சட்டை போடுறோமோ அது போல் மூளைக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு உறை தான் டியூராமேட்டர். இந்த மூளைக்கும் இந்த மூளையை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஜவ்வு போன்ற ஒரு உறைக்கும் இடையில் ஏற்படுகின்ற இரத்த கசிவு தான் சப் டியூரல் ஹெமட்டோமா. இந்த இரத்த கசிவு பலமாக மூளையில் அடிபட்டால் ஒழிய இந்த இரத்த கசிவு வராது. அதாவது சாதாரண தலைக்காயத்தில் இது ஏற்படாது. மிதமான தலைக்காயமோ அல்லது மிக மோசமான தலைக்காயமோ, ஆங்கிலத்தில் மாடரேட் ஹெட் இன்ஜுரி, சிவியர் ஹெட் இன்ஜுரி, இதில் தான் அந்த இரத்த கசிவு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம்.

இந்த இரத்த கேசுகள் வந்தது அப்படின்னா லேசாக இருந்தால் கூட கட்டாயம் பெரும்பாலான நோயாளிகளுக்கு வலிப்பு நோய் உருவாகும். இடது பக்கம் இரத்த கசிவு ஏற்பட்டால் வலது பக்கம் கை கால்கள் பாதிப்பு ஏற்படும். அது போலவே வலது பக்கம் மூலம் இரத்த கசிவு ஏற்பட்டால் இடது பக்கம் கை கால்கள் பாதிப்பு ஏற்படலாம், சீரணு இழப்பு ஏற்படலாம். இதே இரத்த கசிவு ரொம்ப அதிகமாகச்சுன்னு வச்சுக்கோங்க, இதுவும் ஏறத்தாழ ஒரு 30 ml மேலே இரத்த கசிவு ஏற்பட்டுச்சுன்னா மூளையை நேரடியாக பாதிக்கும். எப்படி பாதிக்கும்? இந்த இரத்த கசிவு மூளையை அமுத்துறதுனால மூளையில் சுயநினைவு இழப்பு ஏற்பட்டு கோமா ஸ்டேஜுக்கு செல்லக்கூடிய நிலைமை ஏற்படலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய தருணத்தில் இந்த நோயாளிகளுக்கு உடனடியாக தலைக்காய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நிறைய நோயாளிகளை காப்பாற்றவே இல்லாத சூழ்நிலை ஏற்படும். ஏன் அப்படின்னா தலைக்காயம் ஏற்பட்டு அவங்க அருகாமல் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு செல்வதை காலம் தாழ்த்தி சென்றால் அதுக்கப்புறம் ஸ்கேன் பர்சன் செய்தாலும் சில நேரங்களில் காப்பாற்ற இயலாத சூழ்நிலை ஏற்படலாம். எனவே தலைக்காயம் ஏற்பட்டு வலிப்பு நோய் வந்தால் அலட்சியம் நம்ம இருக்கக்கூடாது. இந்த சப்டூரல் ஹிமோட்டோமா அப்படிங்கிறது நிறைய உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தலாம். இதுவே இந்த இரத்த கசிவு வந்து சில மணி நேரங்களில் அறுவை செய்து இந்த இரத்த கசிவை முழுதுமாக அகற்றி விட்டால்

0: மருத்துவமனைக்கு செல்வதை காலம் தாழ்த்தி சென்றால் அதுக்கப்புறம் ஸ்கேன் பர்சன் செய்தாலும் சில நேரங்களில் காப்பாற்ற இயலாத சூழ்நிலை ஏற்படலாம். எனவே தலைகாயம் ஏற்பட்டு வலிப்பு நோய் வந்தால் அலட்சியம் நம்ம இருக்கக்கூடாது. இந்த சப்டியூரல் ஹிமோட்டோமா அப்படிங்கிறது நிறைய உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தலாம். இதுவே இந்த இரத்தக்கசிவு வந்து சில மணி நேரங்களில் அறுவை செய்து இந்த இரத்தக்கசிவு முழுதுமாக அகற்றிவிட்டால் சம்பந்தப்பட்ட நோயாளி படிப்படியாக முன்னேறி உயிர் பிழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இதுவே தலைக்காயம் ஏற்பட்டு இரத்தக்கசிவு மூளை அமுத்திருச்சுன்னா மூளையில வந்து ஆக்சனல் டேமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மூளை இருக்கக்கூடிய மிக முக்கியமான செல்கள், அந்த செல்கள் ஒவ்வொரு செல்லும் பாதிப்பு ஏற்படும். ஒவ்வொரு செல்லும் பாதிப்பு ஏற்பட்டுருச்சுன்னா இரத்தக்கசிவை அகற்றினாலும் கண் போன பின் சூரிய நமஸ்காரம் செய்வது போல இந்த இரத்தக்கசிவு எடுத்தாலுமே பாதிக்கப்பட்ட மூளை மீண்டும் பழைய நிலைமைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. இந்த சப்டியூரல் ஹிமோட்டோமா நிறைய மோசமான விளைவுகளை உருவாக்கி இருக்கிறது. இது வந்து நிறைய நோய்களுக்கு அவசியம் செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ வழங்கினார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தொடர்புக்கு 9150779329.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
4: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ராயப்ப முதலி ஸ்ட்ரீட், போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

8:23 கேட்டு இணைஞ்சிருக்கோம் நேர்களே. இது பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் ஒரு அறிவிப்பு. ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் குவிண்டாலுக்கான விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். இது நேற்றைக்கான விலை நிலவரம். விரலி மஞ்சள் குவிண்டாலுக்கு குறைந்தபட்சமாக 14,989 ரூபாயும் அதிகபட்சமாக 22,899 ரூபாயும் விலை போனது. கிழங்கு மஞ்சள் குவிண்டாலுக்கு குறைந்தபட்சமாக 14,299 ரூபாயும் அதிகபட்சமாக 19,920 ரூபாயும் விலை போனது. இது அறிமுக நேயர்களுக்கான நிகழ்ச்சி பொன்னியின் புதுப்புனல். நிகழ்ச்சியில் அடுத்துதான் அறிமுகமாகறாங்க. பங்குநத்தம் பகுதியிலிருந்து அபிநயாஸ்ரீ இவங்க கேட்டிருக்காங்க. ரெமோ திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. கேட்டுருவோமா நேர்களே?

0: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு சேலம்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

பொறுப்பு இந்த வயல் செம்மையா இருக்கு. நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு, தற்காலிக பட்டாசு கடை வைக்க உரிமம் பெற விண்ணப்பிக்கலாம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பட்டாசு விற்பனைக்கான தற்காலிக உரிமத்திற்கு இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.tnesevai.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க இந்த மாதம் 18ஆம் தேதி கடைசி நாளாகும். விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள்: விண்ணப்பதாரரின் புகைப்படம், முகவரி சான்று, புகைப்படத்துடன் கூடிய ஆதார் அட்டை, பான் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, பட்டா அல்லது சொத்து பத்திரம், வாடகை கட்டடமாக இருந்தால் நோட்டரி வழக்கறிஞர் கையொப்பமிட்ட அசல் வாடகை ஒப்பந்த பத்திரம், 600 ரூபாய் உரிம கட்டணத்திற்கான அசல் செலான், தொடர்புடைய உள்ளாட்சி அமைப்பு கட்டணம் செலுத்திய ரசீது, கட்டடத்தின் அங்கீகரிக்கப்பட்ட நீல வரைபடம். இந்த ஆவணங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 18ஆம் தேதி. இதற்கு பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் எக்காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுவரை கேட்டு ரசித்தோம் நேர்களே, அனில் ரவை வழங்கிய பொன்னியின் புதுப்புனல்.

0: நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை. நேரம் காலை 8:30 நேயர்கள் கேட்கலாம்.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: உங்கள் ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் ஆவணி வந்தாச்சு, தீபாவளி ஆஃபர் தந்தாச்சு.
3: தலை தீபாவளி சீராக ஆவணி 1 முதல் தீபாவளி வரை
2: நீங்கள் ஆடைகள் எடுக்கும் ஒவ்வொரு 10,000 ரூபாய்க்கும்
3: 1,500 ரூபாய் தலை தீபாவளி சீர்வரிசை பொருட்களாக
2: பட்டுப்புடவை,
3: வேட்டி சட்டை,
2: பட்டாசாக வாங்கிக் கொள்ளலாம்.
4: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் அறுமுக ஆசாரை தெரு மற்றும் குமுதா மருத்துவமனை எதிரில் சி கே சீனிவாசராவ் தெரு, தருமபுரி.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
5: வணக்கம்.
6: சங்க இலக்கியங்கள்னு சொன்ன உடனே பலர் வந்து எங்க அதெல்லாம் எதுக்குங்க இப்ப சொல்லிட்டு, கம்ப்யூட்டர் படிக்க சொல்லுங்க, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய் சொல்லுங்க, அதான் முக்கியமா தவிர சங்க இலக்கியம் படிச்சுட்டு இங்கே உட்காந்துருக்க சொல்றீங்களான்னு. அப்படி இல்லைங்க, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய் சம்பாதிச்சிடறோம், எல்லாம் கிடைச்சிருது. பிறகு ஒரு வெறுமை ஏற்படுங்கிற விஷயம் பலருக்கு தெரியலங்க. என்ன அப்படின்னு கேட்டா, படிப்பது என்பது, கற்றுக்கொள்வது என்பது சம்பளத்துக்காக, உயர்வுக்காக, வேலைக்காக, ப்ரமோஷனுக்காக, எல்லாத்தையும் தாண்டி ஒன்னு இருக்கு. என்னன்னு கேட்டீங்களா, தனிமையாக இருக்கிற போது படிப்பதற்கு நமக்கு ஏதாவது ஒரு புத்தகமோ மற்றவையோ வேண்டும் என்று சொன்னால் எங்க போவோம்? யோசிச்சு பாருங்க. மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை அவர்கள் தன்னுடைய அந்த மனோன்மணியம் நாடகத்துல சிவருமான ஒரு பேட்டி காண்றார். அப்படி பேட்டி காண்றப்ப என்ன கேக்குறாருனா, ஆமா நீதான் இந்த உலகத்தெல்லாம் அழிச்சிட்டு தனியா உட்கார்ந்திருப்பியே, அப்ப என்ன பண்ணுவான்னு கேட்டிருக்காரு. நல்லறிழில் நட்டம் பயின்றாடும் நாதன் தில்லையில் கூத்தன் தென்பாண்டி நாட்டான்னு சொல்றப்ப அப்படி தனியா உட்கார்ந்திருக்க இப்ப என்ன பண்ணுவேன்னு கேட்டாராம். சோர்மான் சொன்னாரு, அப்படிப்பட்ட நேரத்துல நான் திருவாசகத்துல ஒரு 7 எடுத்து வச்சிருக்கேன், அதை தான் படிச்சுட்டு இருப்பேன் அப்படின்னாராம். இத மனோன்மணியம் சுந்தரனாரே சொல்றாருங்க. அப்ப சங்க இலக்கியங்கள் நீதி இலக்கியங்கள் படிக்கிறப்ப என்ன சந்தோஷம் தெரியுங்களா, 2000 ஆண்டுக்கு முன்பாக அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதுதான் இன்னைக்கு நமக்கு நினைச்சு பார்க்க இனிமையா இருக்கிறது. எப்படி அகம்புறம் என்று பிரிச்சு பார்த்தாங்க. அகம் என்பது களவு, கற்புன்னு சொன்னாங்க. களவு என்பது காதல், கற்பு என்பது இல்வாழ்க்கை, இதை சொன்னாங்க. புறம் என்பது என்ன அப்படின்னா போர், வீரம் இவற்றெல்லாம் சொன்னாங்க. நல்ல நீதிகள் எடுத்து சொன்னாங்க. நீதிகளை எப்படி எடுத்து சொல்றாங்க தெரியுங்களா, அதாவது இன்னைக்கு நாம எதெல்லாம் குளோபலைசேஷன் பேசுறோம், உலகம் ஒன்றுமே ஒன்னா இருக்கணுங்கிறோம், உலகம் ஒரு கிராமங்கிறோம், ஒரு கிராம கைக்குள்ள அடங்கணுங்கிறோம், எல்லாவற்றையும் ஒரே வார்த்தை அடிச்சாரு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னாரு. கேளீர்னா கேளுங்கள்னு அர்த்தம் இல்ல, கேளீர்னா சுற்றத்தார்னு அர்த்தம். அதுக்கு எதிர்ப்பதை என்ன தெரியுங்களா, கேளார். கேளார்னா பகைவர்னு அர்த்தம். எந்த இடத்துல வருது அப்படின்னா, கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்புமொழிவுதாம் சொல்லுனா, கேட்டோர் மகிழுமாறும் பகைவராயினும் விரும்புமாறும் பேசுவது பேச்சுன்னு உண்டு. அப்ப கேளார்னா பகைவர், கேளுர்னா சொந்தக்காரர்கள். இந்த உலகம் பூரா ஒண்ணுன்னு கனியன் பூங்குன்றன் என்ற ஒரு புலவன் சொல்றான். இந்த பாட்டுல ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, நான் அமெரிக்கால ஐநா சபையினுடைய இதுக்கு போயிருந்தேங்க, யாதுமூரை யாவருங்கள் என்கிற இந்த சொல் வந்து அங்க எழுதி போட்டிருக்குது. அது மாதிரி லண்டன்ல சப்வே ரயில்வே இதுல வந்து அவ்வையினுடைய வரி எழுதி வச்சிருக்காங்க, கற்றது கைமண்டளவு கல்லாதது உலகளவுங்கிற சொல் அங்க இருக்குது. இப்ப இந்த யானமுறை யாவருங்கள் இல்ல எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரு அருமையான விஷயம் சொல்றாரு. என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை விதி வழி செல்கிறது அப்படின்னு நம்புவாங்க சில பேர். சில பேர் விதியாவது மண்ணாவது அப்படிம்பாங்க. இருந்தாலும் நடந்து முடிச்ச பிறகு, ஆமா நான் அன்னைக்கு காலையில கிளம்பி இருக்கப்படாதா, எதியாய் இழுத்தது அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்போம். இந்த விதியை பத்தி அவர் சொல்றாரு அதே பாட்டுல. அதாவது மழை பெஞ்சு தண்ணீர் ஆற்று வழியா வர்றப்போ ஒரு கட்டையை தூக்கி போட்டீங்கன்னு வைங்களேன், அது என்ன செய்யும், அந்த ஆற்று தண்ணி வழியா போகும். தண்ணீர் போகும் வழியே அந்த புனை போவது போல நம்முடைய உயிர் வினையின் வழி செல்லுகிறது. அதாங்க அந்த பாட்டு. கல்புருதிரங்கும் மல்லல் பெரியாற்று நீர் வழிபடும் புனை போல் ஆறு உயிர் வினை வழிபடும் என்பது திறவோர் காட்சியின் தெரிந்தனமாகலின் பெரியோரை வியத்திலமிலமே சிறியோரை இகழ்தல் அதனின் மிளமே. இந்த பாட்டு முழுமையா ரொம்ப பேர் சொல்ல மாட்டாங்க. யாதும் ஊரே யாவருங்களில் முடிஞ்சு நன்றி வணக்கம் அப்படிமாங்க. எப்பவுமே முழுப்பாட்டு சொல்றப்ப நல்லா இருக்குங்க. அப்ப இலக்கியங்களை படிக்கிற போது காலத்தினுடைய எந்திரத்தில் ஏறி அங்கு பயணப்படுவது போல ஒரு இனிமை இருக்கும். படித்து பாருங்கள்.
5: நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
0: நேரம் 8:35 ஆயிச்சு நேர்களே.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: பொன்னியின் புதுப்பு நாள் இது அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி. வாட்ஸ்அப் மூலமா அடுத்ததாக அறிமுகமாகறாங்க. தேவரூத்து பள்ளம் பகுதியிலிருந்து ஆர் கோபால் இவங்க கேட்டிருக்காங்க. சூ மந்திரகாளி திரைப்படத்திலிருந்து அவங்களுக்கு பிடிச்ச பாடல் கேட்டுருவோம் நேர்களே.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: எலும்பு முறிவு, மூட்டுத் தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
2: ஃப்ரீ ஃப்ரீக்கு ஃப்ரீ.

0: Viking Bunions and Briefs.
1: எட்டு மணி 42 நிமிஷத்துல கேட்டு இணைஞ்சிருக்கீங்க நேர்களே. இது பொன்னியின் புதுப்பு நாள் அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி. நேர்களுக்கு ஒரு அறிவிப்பு. சேலம் விற்பனை குழு வேளாண் விளைபொருட்கள் விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். சேலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் குவிண்டாலுக்கு அதிகபட்ச விலையாக 16,650 ரூபாயும், குறைந்தபட்ச விலையாக 10,300 ரூபாயும், சராசரியாக 12,700 ரூபாயும் விலை போனது. ஆத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் எல் குவிண்டாலுக்கு 14,500 ரூபாய் அதிகபட்சமாகவும், குறைந்தபட்சமாக 13,900 ரூபாயும், சராசரியாக 14,000 ரூபாயும் விலை போனது. எடப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தி அதிகபட்சமாக குவிண்டாலுக்கு 9,299 ரூபாயும், குறைந்தபட்சமாக 8,599 ரூபாயும், சராசரியாக 8,949 ரூபாயாக விலை போனது. கேட்டு ரசிச்சு கொண்டிருக்கே, இது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் பொன்னியின் புதுப்பு நாள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேர்களே, இன்று காலை 9:05 வானலையில் வசந்தம் இன்று கிராமப்புற மகளிருக்கான சர்வதேச தின சிறப்பு நேரலையாக வலம் வர இருக்கிறது. நேர்களே, கிராமப்புற மகளிர் முன்னேற்றம் என்னும் தலைப்பில் தருமபுரி மாவட்டம் அரூரை சேர்ந்த சமூக செயற்பாட்டாளர் எஸ் கற்பகவள்ளி அவர்கள் நேரலையில் பங்கேற்கிறார். நேர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களுக்கு நீங்கள் தெளிவு பெறலாம். இன்று காலை 9:05 வானலையில் வசந்தம் கிராமப்புற மகளிர் முன்னேற்றம் என்னும் தலைப்பில் நேரலையாக வலம் வர இருக்கிறது. நேர்களே,

0: நேரம் 8:45. நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
1: சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: முகத்தில் கருமா
4: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
3: சைபால்.
1: சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
5: ஒரு ஆபீஸ்ல

0: பார்க்குற ஒருத்தர் ஏதோ தப்பு பண்ணிவிட்டார். உடனே மேல் அதிகாரி அவரை கூப்பிட்டு அனுப்புனார், நீ செஞ்சது தப்புன்னார் கோபமாக. இது ஒரு ரகம். சில அதிகாரிகள் இப்படி நீங்கள் செஞ்சது தப்புன்னு சொல்கிறதில்ல, நீங்கள் செஞ்சது சரி அப்படின்னு சொல்கிறதில்ல. எப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்கள் செஞ்சது வந்து சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதாவது சில பேர் வந்து நீங்கள் செஞ்சது தப்புங்கிறாங்க, அதையே மாற்றி சொல்கிறார் இவர், நீங்கள் செஞ்சது சரியில்லைன்னு நினைக்கிறேன். இது ரெண்டும் வந்து அர்த்தம் ஒன்று தான், இருந்தாலும் வார்த்தைகள் வித்தியாசம். நிர்வாகத்திறமை இல்லாத ஒரு அதிகாரி யூஆர் ராங் அப்படின்னு சொல்லுவாராம். நிர்வாக திறமை உள்ள அதிகாரியாக இருந்தால் அதையே கொஞ்சம் மாற்றி ஐ திங்க் யூஆர் நாட் கரெக்ட் அப்படிம்பாராம். இதுதான் வித்தியாசம். இருந்தாலும் வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிற விதத்தை வச்சு தான் வேலை நல்லா நடக்கிறதும் நடக்காததும் இருக்கும். விவரம் தெரிஞ்சவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? பி ஏ லீடர் நாட் ஏ பாஸ் அப்படிங்கிறாங்க. ஒரு லீடராக இரு, பாஸாக இருக்காதே அப்படிங்கிறாங்க. சரி, அப்படின்னா லீடருக்கும் பாஸுக்கும் வித்தியாசம் உண்டா அப்படின்னு கேட்டால் இருக்குன்னு சொல்கிறாங்க. லீடருங்கிறவர் வேறு, பாஸுங்கிறவர் வேறு. ஒரு லீடர் எப்படி நடந்துக்குவார், ஒரு பாஸ் எப்படி நடந்துக்குவார், இதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். அவங்க எப்படி நடந்துக்குவாங்க அப்படிங்கிறதுக்கு சில விவரங்கள் இருக்குது, அதை கேட்டோம்னா நாம் புரிஞ்சுக்கலாம் அதை. அதாவது பாஸுங்கிறவர் விரட்டிக்கிட்டே இருப்பார், லீடருங்கிறவர் ஊக்கப்படுத்திக்கிட்டே இருப்பார். நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே அந்த வேலையை செஞ்சு முடிக்கலைன்னா தொலைச்சி விடுவான் தொலைச்சி அப்படிம்பார் அவர். இவர் எப்படி சொல்லுவார்னா, இது வரைக்கும் நீங்கள் செஞ்சுருக்கிற வேலை ரொம்ப அற்புதம் அப்படிம்பார். பாஸுங்கிறவர் அதிகாரத்தை நம்பி செயல்படுறவர், லீடருங்கிறவர் நல்லெண்ணத்தை நம்பி செயல்படுறவர். நம்மக்கிட்ட அதிகாரம் இருக்குது, பவர் இருக்குது, அதனால் காரியத்தை சாதிச்சுடலாம் அப்படின்னு நினைக்கிறவர் அவர். மற்றவங்கக்கிட்ட ஒரு நல்ல அபிப்பிராயத்தை சம்பாதிச்சுக்கிட்டு அது மூலமாக காரியங்களை சாதிக்கிறவர் இவர். பாஸுங்கிறவர் பயத்தை உண்டு பண்ணுவார், லீடருங்கிறவர் அன்பை பரவை செய்வார். அது செய்யலைன்னா ஆடிட்டில் தகராறாயிடும், இது செய்யலைன்னா இன்க்ரிமெண்ட் கட் ஆகிடும், இப்படி ஏதாவது சொல்லி பயமுறுத்திக்கிட்டே இருப்பார் அவர். இவர் அப்படி இல்லை, உடம்பு இப்படி இருக்குது, வீட்டில் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கிறாங்களா, ஆஃபீஸில் எல்லாம் வசதியாக இருக்குதா, நான் ஏதாவது உதவி செய்யணுமா அப்படின்னு அன்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். பாஸுங்கிறவர் எதுக்கெடுத்தாலும் நான் நான் சொல்லிக்கிட்டு இருப்பார், லீடருங்கிறவர் நாம நாமன்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். பாஸுங்கிறவர் தப்புக்கு காரணம் யாருன்னு பார்ப்பார், லீடருங்கிறவர் தப்பு என்னன்னு பார்ப்பார். இதுதான் ரெண்டு பேருக்கு வித்தியாசம். தி பாஸ் ஷோஸ் ஹூ இஸ் ராங், தி லீடர் ஷோஸ் வாட் இஸ் ராங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த காரியம் எப்படி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவர் பாஸு, இந்த காரியத்தை எப்படி செய்யணும்னு செஞ்சு காட்டுறவர் லீடர். பாஸுங்கிறவர் பணியாளர்களை திட்டுவார், லீடர் வந்து மரியாதைக்குரியவராக நடத்துவார், அதுக்குரியவராக அவர் நடந்துக்குவார். செய்கிற வேலையை ஒரு சுமையாக நினைக்க வைக்கிறவர் பாஸ், செய்கிற வேலையை ஒரு சந்தோஷமாக ஆக்குறவர் லீடர். ஒரு முதலாளியாக இருக்கிறவர் அல்லது ஒரு நிர்வாகியாக இருக்கிறவர் இது மாதிரியான நுணுக்கங்களையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஒரு பாஸ் இருக்கார், அவர் ஒரு நாள் ரொம்ப பெருமையாக தன்னோட ஆஃபீஸை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார். எனக்கு கீழே 200 பேர் வேலை செய்கிறாங்க சார், நான் ஒரு கோடு கிழிச்சா அவங்க அதை தாண்டாத அளவுக்கு நான் நடந்துக்கிறேன் சார் அப்படின்னார் அவர். அது எப்படி முடியுது உங்களால் அப்படின்னு கேட்டோம். நான் கோடே கிழிக்கிறதில்ல சார் அப்படின்னார்.
1: சர்மரோக நிவாரணி சைவால் வழங்கிய தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் சைபால்
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது.
5: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
6: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
7: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
6: ரவா கட்ல சூப்பர் டேஸ்டி.
7: சூப்பர்.
8: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.

0: ஒன்பது மணிக்கு இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: 8:51 நேரிலே உங்களுக்கான ஒரு அறிவிப்பு. தருமபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு இது. மக்கள் தொடர்பு திட்ட முகாம் இன்று மாதி அள்ளி கிராமம், பெண்ணாகரம் வட்டம் மாதி அள்ளி கிராமத்தில் இன்று காலை 10 மணிக்கு துவங்க இருக்கிறது. நேர்களே, பல்வேறு அரசு துறைகளின் கண்காட்சி அரங்குகள் அமைக்கப்பட உள்ளன. பெண்ணாகரம் வட்டம் பாப்பாரப்பட்டி உள்வட்டம் மாதி அள்ளி கிராமம் மற்றும் சுற்றுப்புற கிராம பொதுமக்கள் தங்களது கோரிக்கை மனுக்களை வழங்கி அரசின் நலத்திட்டங்கள் குறித்து அறிந்து பயன்பெறுமாறு தருமபுரி மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார். பொன்னியின் புதுப்புணல்ல அடுத்ததாக அறிமுகமாயிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து ரவிக்குமார், இவங்க கேட்டிருக்காங்க சுறா திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தரத்தில் ரகத்தில் கைராசியில் என்றும் நம்பர் 1. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி. மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம், மூட்டு ஜவ்வுகளுக்கான சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு நம்பிக்கையான மருத்துவமனை ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியா

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. தர்மபுரி மாவட்ட இளைஞர் நீதி குழுமத்தில் தற்காலிக அடிப்படையில் பணியாற்ற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இளநிலை உதவியாளர் மற்றும் அலுவலக உதவியாளர். இளநிலை உதவியாளர் பணிக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, கணினி திறன், தட்டச்சு திறன் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். வயது வரம்பு 42 வயதிற்குள் இருக்க வேண்டும். அலுவலக உதவியாளர் பணிக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு 42 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு பணிக்கும் தனித்தனியே விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்து விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப படிவத்தை தர்மபுரி மாவட்ட நிர்வாகத்தின் இணையதளமான www.dharmapuri.nic.in என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி: மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, பழைய மாவட்ட ஆட்சியரக வளாகம், தர்மபுரி, 636705. விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள் இந்த மாதம் 16ஆம் தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்கள் அறிய 6382612276 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான விவரங்களை நீங்கள் பெறலாம். நெர்லி, நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிய பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். நேரம் காலை 9 மணி. நேயர்கள் கேட்கலாம்.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
3: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லமது. வழங்குகிறார் தவத்திரு குன்ற

0: பொன்னம்பழ அடிகளார் அவர்கள்.
1: மான கஞ்சார நாயனார் கஞ்சாரூரிலே தோன்றியவர். அவர் வேளாண்குட தலைவர், சேனாதிபதி. சிவன் அடியார்களே அவருக்கு சிவன். தனது உடைமைகள் எல்லாம் சிவனடியார்களின் உடைமை என்று நினைப்பிலேயே வாழ்பவர். நீண்ட காலம் அவருக்கு பிள்ளைப்பேறு இல்லை. தவமிருந்து ஒரு பிள்ளைப்பேறு பெண்மகவு கிடைத்தது. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணவுமாக அந்த பெண் மகவை வளர்த்தார். மானக்கஞ்சார நாயனாரின் பெண்ணுக்கு திருமண வயது வந்தபோது ஏயர்கோன் கழிக்காம நாயனாருக்கு திருமணம் பேசி முடித்தார்கள். திருமணம் நடைபெற இருக்கிற சூழலில் மானாக்கஞ்சரின் வீட்டுக்கு தவக்கோலத்தில் ஒரு முனிவர் வருகிறார். மாவிரத கோலம் தாங்கி வருகிறார். அவர் வந்தவுடன் மானாக்கஞ்சர நாயனாருக்கு பெருமகிழ்ச்சி. ஒரு சிவனடியாரை, தவ முனிவரை, மாவிரதியை தன் இல்லத்தில் திருப்பாதம் பட்டவுடன் உயிர்ந்தேன் உயிர்ந்தேன் பெருமகிழ்வு அடைகிறார். அதைத்தான் சொல்கிறார். உயிர்ந்தேன் உயிர்ந்தேன், ஈடுபேறு அடைந்தேன், ஈடறிவிட்டேன் ஈடறிவிட்டேன் என்ற மகிழ்ச்சியை தெரிவிக்கிறார். உயிர்ந்தேன் உயிர்ந்தேன் என்று குழைந்து குழைந்து உருகினார் என்று சொல்வார் சேக்கிழார். அந்த உருகுகிற அடியவரை பார்த்து மாவிரதியார், அந்த தவமுனிவர், மானாக்கஞ்சரை பார்த்து இன்னைக்கு அவன் வீட்டுல நிகழ்ச்சி, தன் இல்லத்தில் தன் அருமை மகளுக்கு, ஆசையாய் வளர்த்த மகளுக்கு, திருமகளுக்கு திருமணம் என்று மானாக்கஞ்சர நாயனார் சொன்னவுடன் மாவிரத முனிவர் உமக்கு நலம் உண்டாக என்று வாழ்த்துகிறார். தன் அருமை புதல்வியை அழைத்து வந்து அந்த தவமுனிவரை வீழ்ந்து வணங்க சொல்லுகிறார் நாயனார். வீழ்ந்து வணங்கி எழுந்த பெண்ணை பார்க்கிறார் அந்த தவக்கோலத்தில் இருக்கிற முனிவர். அழகிய கூந்தல், மேகத்தை போல அடர்ந்த கூந்தல், கருநிற கூந்தல். அந்த கூந்தலை கண்டு அந்த தவசீரர் சொல்வார், இந்த கூந்தல், இந்த அணங்கின் கூந்தல், இந்த பெண்ணின் கூந்தல் நமது பஞ்சவடிக்கு உதவக்கூடும், நமது ஆசிரமத்துக்கு உதவக்கூடும், பஞ்சவடிக்கு உதவக்கூடும் என்று கேட்க உடனே நாயனார் மணக்கோலத்தில் இருக்கிற பெண்ணின் தலைமுடியை தன் உடைவாளால் அறுத்து மாவிரதியாரிடம் விட்டுகிறார். மணக்கோலத்தில் இருக்கிற மகள், திருமகள், ஏயர்கோன் கலிக்காம நாயனார் மணமகனாய் ஊர்வலத்தோடு வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தன் அருமை மகளின் அழகிய கூந்தலை, மணப்பெண்ணின் அழகிய கூந்தலை அந்த தவசீலர் கேட்டவுடன், மாவிரதி கேட்டவுடன் தன் உடைவாளை உருவி அந்த கூந்தலை அறுத்து காணிக்கையாக்குகிறார். உடனே சிவபெருமான் காட்சி தருகிறார், உமையம்மையோடு காட்சி தருகிறார், மழவிடை மேல் காட்சி தருகிறார். காட்சி வந்து நம்மாட்டு உமக்குள்ள அன்பின் திறத்தை உலகறிய செய்தோம், இனி நம்மை அடைவாயாக என்று திருவருள் செய்து மறைந்தார். நாயனாரின் அருட்பெருந்திறத்தை அனைவரும் போற்றினர். ஏயர்கோன் கழிக்காம நாயனார் அப்போதுதான் வந்து சேருகிறார் தஞ்சாரூருக்கு. இந்த செய்தியை கேள்விப்பட்டு இதை காணும் வேறு எனக்கு இல்லையே என்று வருத்தப்படுகிறார். போது இறைவனின் வாக்கு கேட்கிறது. அந்த அருள் வாக்கு உடனே துன்பத்தை நீக்குகிறது. மணப்பெண்ணின் கூந்தல் முன்போல வளர்ந்து விட்டது. ஏயர்கோன் கலிக்காம நாயனார் அப்பெண்மணியை மணந்து தம் ஊர் நோக்கி போகிறார். ஆக மானாக்கஞ்சாரரின் அந்த அருமையான திருத்தொண்டை, எதையும் இறைவனுக்கு அர்ப்பணிக்கிற திருத்தொண்டை, மணக்கோலத்தில் இருக்கிற தன் ஒரே புதல்வியின் அழகிய கூந்தலை கூட சமர்ப்பணம் செய்கிற அவர் பக்தியின் வெளிப்பாட்டை, திருத்தொண்டின் வெளிப்பாட்டை இறைவன் நிகழ்த்திய அருளிப்பாடுதான் இது.
0: நேயர்கள், இதுவரை தருமபுரி சங்கர் கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பழ அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி சங்கர் கேன்ஸ். நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை, உன் எண்ணங்களில் உள்ளது அழகிய வாழ்க்கை. வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை, உன் எண்ணங்களில் உள்ளது அழகிய வாழ்க்கை. இனிய உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 9:05. கேட்டு ரசிக்கவிருக்கிறோம் உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: സൂര്യകാന്തി എണ്ണയിലെ സൂപ്പർ എണ്ണ ഉഷാ സൺഫ്ലവർ ഓയിൽ.
1: பொண்ணுக்கு கல்யாண தேதி குறிச்சாச்சு, எங்க நகை வாங்க போற?
2: அதானே ஒரே யோசனையாவே இருக்கு.
1: இதுல என்னமோ யோசனை, நம்ம தனிஷ்க் தீபாவளி ஆஃபர்ல கிராமுக்கு 301 ஆஃப் பிளஸ் அப் டு 20% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ்.
2: ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். பெஸ்ட் கோட் ரேட்ல நகையை புக் பண்ணா பர்ச்சேஸ் பண்றப்ப புக்கிங் ரேட்டையும் பர்ச்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அதை பே பண்ணி நகையா வாங்கிக்கலாமா?
1: இந்த சலுகை நவம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான்.
2: தனிஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. TNC அப்ளை.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவக் குழுவும் அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு, பெட் சிடி, காமா கேமரான்னு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
5: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சீலநாயக்கன்பட்டி, சேலம்.
3: ஒவ்வொரு நாளும் புத்தம் புதிய தகவல்களை தந்து கொண்டிருக்கும் வானொலியில் வசந்தம். இன்று கிராமப்புற மகளிருக்கான சர்வதேச தின சிறப்பு நிரலை. ஒவ்வொரு ஆண்டும் கிராமப்புற மகளிருக்கான சர்வதேச தினம் அக்டோபர் 15ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. 2008ல் இருந்து இதை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இதனோட முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விவசாயம், உணவு பாதுகாப்பு, கிராமப்புற வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டில் கிராமப்புற பெண்கள் மற்றும் சிறுமிகளோட முக்கிய பங்களிப்பை அங்கீகரிக்கிறது தான். 2008ல் அதிகாரப்பூர்வமாக அக்டோபர் 15ஆம் தேதி நம்ம இதை கொண்டாடுறோம். என்னென்ன சவால்களை சமாளிக்கிறதுக்காக இந்த தினம் கடைபிடிக்கப்படுதுன்னா, நில உரிமம் பெறுதல், நிதி சேவைகள், கல்வி மற்றும் சுகாதார வசதிகளில் கிராமப்புற பெண்கள் எதிர்நோக்கும் பாலின ஏற்றத்தாழ்வுகளை சுட்டி காட்டுறதுக்காக தான். 2026ஆம் ஆண்டிற்கான கிராமப்புற மகளிருக்கான சர்வதேச தினத்தோட கருப்பொருள் என்னென்னா, இயற்கை அன்னையை பாதுகாக்கும் கிராமப்புற பெண் விவசாயிகள். இயற்கை அன்னையை பாதுகாக்கும் கிராமப்புற பெண் விவசாயிகள் என்பதுதான் 2026ஆம் ஆண்டிற்கான கருப்பொருளா பாக்குறோம். பொதுவா பெண்களோட வளர்ச்சி சமூகத்துக்கு ரொம்பவே முக்கியமானது. அதே போல ஒரு கிராமத்தோட வளர்ச்சி பெண்களோட பங்கு ரொம்பவே முக்கியமானதுன்னு சொல்லலாம். விவசாயத்தில் ஆரம்பித்து சுய தொழில், குடும்ப பொறுப்புன்னு எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. ஆனால் இன்றைய சூழலில் கிராமப்புற பெண்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்னென்ன, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன, பொருளாதார ரீதியாகவும் சரி சமூக ரீதியாகவும் சரி இன்னும் முன்னேற அவங்க என்னெல்லாம் பண்ணலாம், இந்த பற்றியான கேள்விகளுக்கு பதில்களை தான் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். நேரலையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர், தருமபுரி மாவட்டம் அரூரை சேர்ந்த சமூக செயற்பாட்டாளர் எஸ் கற்புகவள்ளி நேரலையில் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம்.
6: வணக்கம் அனைவருக்கும். கிராமப்புற பெண்கள் தின நல்வாழ்த்துக்களை எங்களை தீபனி நிறுவனம் தெரிவித்துக் கொள்கின்றது.
3: மகிழ்ச்சியா இருக்கு மேம். சமூக பணி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யறது தான். அவங்களோட வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு நோக்கமாக கொண்டுதான் அந்த சமூக பணியை செய்வாங்க. அப்படிப்பட்ட சமூக பணியில ஒரு சமூக செயற்பாட்டாளராக நீங்க இருக்கீங்க. எத்தனை வருடமா இருக்கீங்க? உங்களுக்கு எப்படி இதுக்குள்ள வரணுன்ற ஒரு எண்ணம் வந்தது? என்ன உந்துதல் இதுக்குள்ள உங்களை வர வச்சது? அதை பற்றி சொல்லுங்க.
6: வணக்கம். என்னோட பேர் எஸ் கற்பகவள்ளி. தீபம் தொண்டு நிறுவனத்தில் வந்து இயக்குநராக வந்து நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இந்த நிறுவனத்தை வந்து நாங்கள் ஆரம்பித்து 25 ஆண்டுகள் வந்து நிறைவு பெற்றுச்சு. இப்போது பேசிக்காக பார்த்தீங்கன்னா, நானும் ஒரு MA BEd படித்தவங்க. எங்கள் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா எல்லாருமே டீச்சர்ஸு, அப்பா, அம்மா, அக்கா, தங்கச்சி, அண்ணன், ஒய்ஃப் எல்லாருமே டீச்சரு. என்னையும் டீச்சர் ஆகணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் என்னை படிக்க வச்சாங்க. ஆனால் எங்கள் தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா அதிகமாக கம்பெனிஸு அப்புறம் வந்து ஃபேக்ட்ரி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அந்த கிராமப்புறத்தில் இருக்கிற பெண்கள் வந்து இங்கேருந்து மைக்ரேஷன் ஆகி கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூர் அந்த மாதிரி தான் வேலைக்கு போயிடுவாங்க. குழந்தைங்க வந்து தாத்தா பாட்டியோட அரைவணைப்பில் தான் வந்து அதிகமாக இருந்தாங்க. அதனால் வந்து அவங்கள கேர் பண்ணுறதுல வந்து குறைவாக இருந்தனால அந்த பிள்ளைங்க வந்து சிகரெட் அடிக்கிறது, போதைப்பொருள் இது பண்ணுறது, பெண்கள் வந்து ஒரு அன்பான பேசுனாங்கன்னா அவங்களுக்கு ஆகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வந்துட்டு இருந்தது. அதே போல் பெண் குழந்தைகள் வந்து படிப்பு அதிகமாக காலேஜ் போய் படிக்கிறதும் வந்து இதாக இருந்துச்சு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, பெண்கள் வந்து எல்லாத்துக்குமே வந்து அவங்களோட ஆண்களை சார்ந்து தான் இருந்தாங்க. ஒன்று அப்பாவையோ, அண்ணனையோ, கணவனையோ, இல்லை பையனையோ சார்ந்து தான் அந்த பொருளாதாரத்துக்கு வந்து, அதிலிருந்து அவங்கள சுதந்திரமாக அவங்களே வந்து பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தணும், அவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும்னு எனக்கு தோணுனால்

0: இது வந்து டீச்சராக போனால் என்னால் பண்ண முடியாது அப்படின்றனால ரெண்டு டைம் வந்து எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சும் அதை நான் அவாய்ட் பண்ணிட்டு வந்துட்டு இந்த மாதிரி சமூக சேவைக்குள்ளே தான் வரணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் இந்த நிறுவனத்தை ஆரம்பித்தேன்.
1: கேட்கவே ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது மேம். அதாவது இரண்டு முறை உங்களுக்கு அரசு பணி கிடைக்க வாய்ப்பு கிடைச்சும் நீங்கள் அதை தவிர்த்துட்டு பல பெண்களோட வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த சமூக செயற்பாடாளராக பணியாற்றிட்டு வரீங்க. இப்போது பார்த்தீங்கன்னா இந்த சர்வதேச கிராமப்புற மகளிர் தினம் சமூகத்தில் எந்த அளவுக்கு முக்கியத்துவமாக பார்க்கப்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போ இருந்த காலகட்டத்துக்கும் நீங்கள் சொன்னீங்க அப்பாவை டிபெண்ட் பண்ணி தான் இருந்தாங்க, பிள்ளைங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருந்தாங்க. இப்போது எந்த அளவுக்கு மாற்றம் வந்திருக்கு? இப்போது கடந்த ஆண்டுகளை விட இப்போ இருக்கிற ஆண்டுகளில் எந்த அளவுக்கு விழிப்புணர்வாக
0: இந்த 1996 வந்து சீனாவில் தான் வந்து இந்த கிராமப்புற மகளிர் தினத்தை வந்து எடுத்துக்கணும் அப்படின்றத வந்து முன்வைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஐநா சபையில் வந்து டிசம்பர் 18, 2007 வந்து இதை கொண்டாடணும் அப்படின்ற தீர்மானத்தை வந்து நிறைவேற்றினாங்க. அக்டோபர் 15, 2008 தான் இந்த கிராமப்புற மகளிர் தினவிழா வந்து நம்ம கொண்டாடிட்டுருக்குறோம். இது வந்து கிராமப்புறத்தில் இருக்கிற பெண்கள் வந்து கல்வி அறிவிலையும் வெளியில் எங்கேயாவது போய் படிக்கிறது எல்லாத்துலேயுமே வந்துட்டு அந்த நம்ம நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணுற சமயத்தில் ரொம்ப அட்லீஸ்ட் நாங்கள் ஏதாவது நிறுவனத்தில் ட்ரைனிங் கொடுத்தா கூட அதுக்கு வர்றது கூட வந்து ட்ரைனிங் முடிச்சுட்டு போன உடனே அடுத்த நாள் வரும்போது சொல்லுவாங்க எங்களுக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை நீங்கள் எப்படி போகலான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார் திட்டினாரு அடித்தாரு மாமியார் திட்டினாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ ஓரளவுக்கு அந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் ஆரம்பித்த பிறகு மற்ற என்ஜிஓஸ் கவர்மெண்ட்டு மகளிர் திட்டம் இவங்க எல்லாமே நிறைய பயிற்சிகளை கொடுத்து அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுத்து தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொடுத்து வங்கி கடன் கொடுக்கறது அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்கறது இந்த மாதிரி உதவிகள்லாம் செஞ்ச பிறகு அந்த பெண்கள்கிட்ட ஒரு நல்ல விழிப்புணர்வும் வந்திருக்குது. அவங்க சுயமாக சம்பாதிக்கும் போது அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துடுது. அதுலேருந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பெண் குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க. இப்போ ப்ளஸ் டூ முடித்தோடனே முன்னெல்லாம் கல்யாணம் பண்ணுவாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா டிகிரி படிக்க வைக்கிறாங்க, ஒரு வேலை வாய்ப்பை வந்து உருவாக்கி தராங்க. அரசாங்கம் வந்து 18 வயசு கழிஞ்சு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சொன்னால் கூட அவங்க வந்து 21, 22, 25 வரைக்குமே வந்துட்டு அவங்கள படிக்க வச்சு ஒரு வேலை வாய்ப்பு பண்ணி தான் கல்யாணம் பண்ணுறாங்க. இது வந்து நம்ம இப்போ இருக்கிற மாற்றமா நான் வந்து பாக்குறேன்.
1: நிச்சயமா முன்பு இருந்த காலகட்டத்துக்கும் இப்ப கொஞ்சம் விழிப்புணர்வு
0: கண்டிப்பா வந்திருக்கு,
1: படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ சமூக செயற்பாட்டாளரா நீங்க இத்தனை வருடங்களா பயணிச்சிட்டு இருக்கீங்க, இந்த பயணத்துல எவ்வளவு கிராமங்களுக்கெல்லாம் நீங்க போயிருப்பீங்க, எத்தனை மக்களை சந்திச்சிருப்பீங்க, எந்த அளவுக்கு நீங்க விழிப்புணர்வு கொடுத்து அவங்க இப்போ நல்லா இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதை பற்றி
0: நான் இப்போ நாங்க வந்து 60 தருமபுரி மாவட்டத்துல வந்து 60 மொரப்பூர் பாப்பிரெட்டிப்பட்டி காரிமங்கலம் 4 பிளாக்ல ஒர்க் பண்ணுறோம். ஊத்தங்கரை வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஊத்தங்கரை பிளாக்ல ஒர்க் பண்ணுறோம். கிட்டத்தட்ட எங்களோட சர்வீஸ் ஏரியா இருக்கிற எல்லா வில்லேஜுக்குமே நான் போயிருக்கேன். எங்களோட சேவைகளை பற்றிட்டு அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, அவங்களுக்கு வந்து பயிற்சிகள் கொடுக்கறது, அந்த மாதிரி வந்து எல்லா வேலையும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம்.
1: சரிங்க மேம், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மகளிருடைய அந்த கிராமப்புற மகளிருடைய முன்னேற்றத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சுய உதவி குழுக்களுக்கு பெரிய பங்கு இருக்கு. இந்த சுய உதவி குழுக்கள் மூலமா பெண்களுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்குது, இதன் மூலயமா அவங்க பயன்படுத்திக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள்லாம் என்னென்னலாம் இருக்கு? இன்னுமே ஒரு சில பேர் அதெல்லாம் வந்து தொடங்குறதுக்கு தயங்கிட்டு தான் இருக்காங்க, அதில் என்னென்ன அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு அதை பற்றி சொல்லுங்க.
0: இப்போ சுய உதவி குழு அப்படின்னு ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னாக்க ஒரு 12 பேர்லேருந்து 20 பேர் வரைக்கும் சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்து கூடி பேசுவாங்க. அதுவே வந்து ஒரு பெரிய மாற்றம் தான். ஏன்னா அவங்க அந்த கூட்டத்தில் பேசும்பொழுது அந்த என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு தான் ஷேர் பண்ணுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது விஷயங்கள் கூட இன்னொருத்தருக்கு தெரியும். அவங்க வந்து அந்த வாய்ப்புகளை வந்து உருவாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அது இல்லாமல் வந்து அவங்க சேமிப்பில் தான் முதல்ல வந்து சுயஉதவி குழுவே ஆரம்பிக்கிறாங்க. அந்த 2 கூட்டங்களில் வந்து சேமிக்கிறனால அந்த பணத்தை வங்கியில் போடும்போது அவங்களுக்கு சேமிக்கணுன்ற எண்ணம் வந்து வளருது. அந்த சேமிப்பே அவங்க வந்து உள்கடனாக வாங்கிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த அவசர தேவை ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ஃபீஸ் கட்டுறது, அதுக்கப்புறம் வந்து அவங்க மருத்துவ செலவு, அப்புறம் தொழில் செய்கிறதுக்கான சின்ன சின்ன கடன்களை வந்து 6 மாதம் அவங்க போட்டி எடுக்கிறதுல வந்துட்டு அந்த பயிற்சி முடிஞ்சிருது. 6 மாதம் கழிச்ச உடனே வந்து வங்கி கடன் கொடுக்குறாங்க. அந்த வங்கி கடனை வாங்கிட்டு அவங்க சின்ன தொழில் வந்து ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிவிட்டு அது ஒரு 24 தவணையோ 36 தவணையோ அவங்க திருப்பி கட்டுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த திருப்பி கட்டணுன்ற எண்ணமும் வந்துடுது, அவங்களோட பொருளாதாரத்தில் வந்து சின்ன முன்னேற்றமும் வந்து அவங்களுக்கு ஏற்படுது. எங்களை மாதிரி தொண்டு நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி வந்து கொடுக்குறோம். இப்போ நாங்களே பார்த்திங்கன்னா டைலரிங், அப்புறம் வந்து ஆரியா ஒர்க்ஸு, அப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி, அப்புறம் வந்து அந்த ரெசின் பொருட்கள் வந்து தயாரிக்கிறது, பியூட்டிஷியன், அப்புறம் வந்து சமையல் பொருட்கள் வந்து தயாரிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து டிடர்

0: டிசிஷன் மேக்கிங் இந்த மாதிரி கொடுக்குறோம். எங்ககிட்ட வந்து ஒரு பெரிய பயிற்சி நிலையம் இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தென்னை நார் கயிறுலேருந்து கயிறு மேட்டு அப்புறம் வந்து அழகு பொருட்கள்லாம் தயாரிக்கிற மாதிரி பயிற்சி கொடுக்குறோம். இந்த மாதிரி பயிற்சிகள் அவங்க எடுத்துக்கிட்டு அப்புறம் எங்ககிட்ட இல்லாத பயிற்சிகளை வந்து வேற பயிற்சி கொடுக்குற நிறுவனத்தோட நாங்கள் டைப் பண்ணி விடுறோம். அவங்க வந்து அங்க மாதிரி பயிற்சி எடுத்துட்டு வந்த பின்னாடி அவங்களுக்கு இண்டிவிஜுவலாகவும் அந்த கடன் வாங்குறதுக்கான உதவிகள் செய்கிறோம். அப்போ வந்து அந்த சுயஉதவி குழு தான் அதுக்கு வந்து பேசிக்காக இருக்கு. அதனால வந்து அந்த சுயஉதவி குழுவில் சேர்றதுனால அவங்களோட சமூகம் பொருளாதார மேம்பாடு வந்து அடையுது. அதே போல் வந்து அவங்க பெண் குழந்தைகளை படிக்க வைக்கணும் அப்படின்றத வந்து ஒரு மையமாக வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க.
1: அதாவது இப்போ நிறைய நம்ம வந்து கிராமப்புற பெண்களோட வளர்ச்சிக்கு நிறைய வாய்ப்புகள் நீங்கள் கொடுக்குறீங்க, திறன் மேம்பாட்டு பயிற்சிலாம் வழங்குறீங்க. ஆனால் அதை அவங்க வந்து பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அவங்களோட வளர்ச்சி முன்னேற்றம் இன்னும் சிறப்பாக இருக்கும். நம்ம தொடர்ந்து பேசலாம் மேம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானிலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டு இருப்போர் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: டீ டைம்ல அனில் முறுக்கு, டிஃபன் கூட்டவும் அனில் முறுக்கு, டைம் பாஸ்க்கு அனில் முறுக்கு, டடானாலும் அனில் முறுக்கு. இந்த வைப் செம்மையா இருக்கு.
3: வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.
4: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு சேலம்.
5: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
6: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 இன்ச் தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூப், 6 ஏர்பேக், 90 டிகிரி கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய். 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229975555.
3: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.
4: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மைந்தர் ரோடு, சேலம்.
5: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானொலியில் வசந்தம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிராமப்புற மகளிருக்கான சர்வதேச தினம் கொண்டாடிட்டு இருக்கோம். அதனை முன்னிட்டு கிராமப்புற மகளிர் முன்னேற்றம் நேரலையில் பங்கேற்றிருக்கிறார் தருமபுரி அரூரை சேர்ந்த சமூக செயற்பாட்டாளர் எஸ் கற்பகவள்ளி அவர்கள். நேர்களும் நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் புதிய நேர்கள் 0-43-42-24-40-30 என்ற எண்ணிலோ, 94-86-81-10-25 என்ற எண்ணிலோ அழைக்கலாம். பண்பலையோடு இணைந்திருக்கும் நேயர்கள் 0-43-42 என்ற முனையினோடு 24-40-31 அல்லது 94-86-65-20-25 இந்த எண்கள் அழைத்து உங்களோட சந்தேகங்களை கேட்டறிந்து கொள்ளலாம். மேம், இணைப்பில் ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க என்ன கேட்கறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம், நான் பேய் கொள்ளையில இருந்து மூர்த்தி பேசுறேன்.
5: கேளுங்க, அவங்களோட சந்தேகங்களை கேளுங்க.
6: நல்ல தலைப்பு கொடுக்கறங்க, நல்ல விளம்பரம் பண்றாங்க, நாம எவ்வளவு விழிப்புணர்வும் பண்றாங்க. சங்கம் நடத்துறாங்க, சில பேர் வந்து இத காசு எடுத்துன்னு ஓடியே போயிடறாங்க மேடம். அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் பண்றது?
5: சரிங்கய்யா, நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப சுய உதவி குழு மூலமா சங்கம் நடத்துறாங்க, ஆனா எடுத்துட்டு போயிடுறாங்க. எது என்ன பண்றது? எந்த அளவுக்கு விழிப்புணர்வா நம்ம பெண்கள் வந்து அந்த சுய உதவி குழுக்கள்ல சேரலாம் அப்படின்றது?
7: சார், நல்ல கேள்வி. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழு வந்து தலைவியோ அவங்க எடுத்துகிட்டு போகிறது மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் அவங்க மட்டும் இல்லை, குரூப் மெம்பர் எல்லாருமேனு தான் நான் சொல்லுவேன். ஒரு குழு அமைச்சு மீட்டிங் நடத்தும்போது எல்லாரும் முன்னாடியும் தான் அந்த டிரான்ஸ்பரண்டாக தான் அந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே நடக்குது. வங்கிக்கு போயிட்டு

0: திரும்பியும் வரும்போதுமே பார்த்தீங்கன்னா அந்த அனிமேட்டர் அந்த பிரதிநிதி ரெண்டு பேருமே தான் பேங்க்கு போய் பணம் எடுத்துகிட்டு வராங்க. அந்த குழுவோட தீர்மானம் போட்டு எல்லா உறுப்பினரும் சைன் பண்ணி தான் போகிறாங்க. இந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்குது அப்படின்றனால இப்போ வங்கியில் என்ன பண்ணுறாங்கன்னா, கேஷாக கையில் எதுவுமே கொடுக்காத, யாருக்கு சங்கக்கடன் வேணுமோ அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அப்படி வந்து முறையாக வந்து இந்த குழு கூட்டங்கள் நடந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும்போது அதில் தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த 12 பேருக்குமே தான் அந்த பொறுப்பு இருக்குது. எல்லாரோட பணமுமே தான் அது. அதை வந்து அவங்க வந்து முறையாக கண்காணிக்கணும். அப்படி கண்காணிக்காது எல்லா உறுப்பினரோட குற்றம்தான்.
1: மேம், இப்போ வந்து அந்த குழுவில் சேர்றாங்க அப்படின்னும் போது என்ன மாதிரியான விழிப்புணர்வோடு அவங்க அந்த குழுவில் சேரணும், என்ன மாதிரியான கேள்விகள்லாம் அங்கே வைக்கணும், என்னென்ன மாதம் மாதம் என்னென்னலாம் நடக்குதுன்றது எப்படி தெரிஞ்சுக்கணும்?
0: ஆமாம், இப்போ எங்களை மாதிரி தொண்டு நிறுவனங்கள் இருந்தாலும் சரி, அரசாங்கத்தில் வந்து புதுவாழ்வு திட்டம், NRLM, அப்புறம் மகளிர் திட்டம், அந்த மாதிரி நிறுவனங்களோட குழுவில் இது பண்ணாலும் சரி, முதல்ல வந்து குழு கூட்டம் நடத்தும் போதே ஒரு குழுவுக்கு வந்து என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் அந்த குழு கூட்டமே ஆரம்பிப்பாங்க. அதுக்கு ஒரு மாதத்துக்கு வந்து 4 கூட்டமும் வார வாரம் நடத்துகிறாங்க, 15 நாட்களுக்கு ஒரு டைம் நடத்துகிறாங்க, மாதத்துக்கு ஒரு டைம் நடத்துகிறாங்க. இந்த மாதிரி வந்து அந்த குழு தான் வந்து அந்த மீட்டிங்கோட தேதியை வந்து ஃபிக்ஸ் பண்ணும். அந்த இடத்தையும் அந்த டைமையும் அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 ஈவினிங் டைம் தான் எல்லோரும் வேலைக்கு போயிட்டு வந்து சேருவாங்க அப்படின்ற மாதிரி, 5 to 6 அந்த மாதிரி ஒரு பொது இடம், ஊக்குனரோட வீடோ அல்லது கோயிலோ அல்லது அந்த ஊர்லேயே வந்து சுய உதவிக்குழு கட்டடம் இருந்துச்சுன்னா அந்த கட்டடத்தில் அந்த மாதிரி மீட்டிங் நடத்துவாங்க. அந்த 12 பேருமே அந்த இடத்துல வந்து உட்கார்ந்த பிறகு அவங்க முறையாக வந்து ஒரு கடவுள் வாழ்த்து பாடிட்டு ரவுண்டாக உட்காந்து எல்லா பதிவேடுகளையும் அங்கே கொண்டாந்து வச்சு தான் மீட்டிங் நடத்துவாங்க. ஒருவேளை இந்த மாதிரி என்ஜிஓட ஸ்டாஃப் இருந்தால் அவங்க போய் கூட இருந்து நடத்துவாங்க, இல்லைனா புதுவாழ்வு திட்டத்தில் இருக்கிற ஸ்டாஃபுங்க வந்து உட்காந்து நடத்துவாங்க.
1: சரிங்க.
0: அப்போ போன கூட்டத்தில் என்ன தீர்மானம் எடுத்தாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்றத முன்னாடி அதை வாசிச்சுட்டு அதுக்கடுத்து இந்த மாதத்தில் வந்து என்ன விஷயங்கள் டாபிக் பற்றி பேச போகிறோம், மீட்டிங்கோ சுகாதாரத்தை பற்றியோ கல்வி பற்றியோ பொருளாதார விஷயங்களோ இல்லை அந்த ஊரில் நடக்கிற திருவிழா பற்றியோ அந்த பொது விஷயங்களை வந்து பேசி அதை மினிட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து எல்லாரோட சேமிப்பு தொகை கட்டுவாங்க. அதுக்கப்புறம் உள்கடனும் அந்த 8வது தவணையும் அதுக்குரிய வட்டியை கட்டுவாங்க. வங்கி கடன் வாங்கியிருந்தால் அந்த வங்கி கடன் கட்டுவாங்க. அப்புறம் அந்த குழுவிலே வந்துட்டு அந்த மாதம் யாருக்கு வந்து உள்கடன் வேணும் அப்படின்றது கேட்டாங்கன்னா, அவங்க இந்த காரணங்களுக்காக சப்போஸ் பணம் கம்மியாக இருந்து 4-5 பேர் கேட்டாங்கன்னா, யாருக்கு வந்து முக்கியத்துவம் அதிகமாக இருக்குதோ ஒரு கல்விக்கோ அல்லது மருத்துவ செலவுக்கோ அந்த மாதிரி யாருக்கு வந்து இம்பார்ட்டன்ட் இருக்குதோ அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அந்த குழு முடிவு பண்ண பிறகு அதை தீர்மானம் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் அந்த முடிவு எடுப்பாங்க.
1: சரிங்க மேம், இணைப்பில் இன்னொரு நேர் இருக்காங்க, அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு கேட்போம். இணைப்பில் இருந்து விடுபட்டுட்டாங்க மேம். அடுத்து பார்த்தீங்கன்னா இருங்க மேம், இணைப்பில் வராங்க. வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், நான் பாபர்பட்டில இருந்து நவீன் பேசுறேன்.
1: கேளுங்க, உங்களோட சந்தேகங்களை கேளுங்க நவீன்.
2: சிறப்பு விருந்தினருக்கு வணக்கம்.
0: வணக்கம் சார்.
2: அதாவது ஐக்கிய நாடுகள் ஐநா கூட 2026 வந்து எனக்கு தெரிஞ்சு சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாக எனக்கு தெரிஞ்சு அறிவிச்சிருக்காங்க. அதாவது வந்து இப்ப நீங்க வந்து தொண்டு நிறுவனம் நடத்துறீங்க அப்படிங்கிற உங்களுக்கான ஃபண்ட் வந்து எப்படி கம்பெனியோட CSR ஃபண்டா இல்ல எப்படி அது வந்து
0: ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு கான்செப்ட மையமா வச்சு வந்து இயங்குவாங்க. இப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க பெண்களோட லைவ்லிஹுட்டை வந்து அதிகப்படுத்துறது, அவங்கள வந்து சோசியோ எக்கனாமிக் டெவலப் பண்றது, இந்த மாதிரி கான்செப்ட வந்து மையமா வச்சுதான் நாங்க வந்து எங்க நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்கோம். எங்களுக்கு ஃபண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்க, இப்போ மகளிர் திட்டம், புதுவாழ்வு திட்டம், வழிகாட்டும் திட்டம், மாற்றுத்திறனாளிகள் உதவி திட்டம்னு கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்கும்போது அந்த ஸ்கீமோட வந்து எங்களை பார்ட்னராக வந்து இணைச்சிட்டு அந்த திட்டங்களை வந்து செயல்படுத்துறதுக்கான ஃபண்டிங்கை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. CSR வந்து நாங்கள் எங்கள் நிறுவனத்துக்கு நாங்கள் இது வரைக்கும் எதுவும் நாங்கள் வாங்கிக்கிட்டது இல்லை. இப்போ நாங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்க்கு வந்துட்டு வெளிநாட்டு CHM அப்படின்னு சொல்கிறதுல வந்துட்டு அந்த கயிறு மேட்டு இந்த மாதிரி தயாரிக்கிறதுக்கான பயிற்சி கொடுக்கறதுக்கான தொகையை வந்து வாங்கிட்டுருக்குறோம். அதே போல் வந்து தசரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்தோடு சேர்ந்துட்டு இந்த கெப்பாசிட்டி பில்டிங் டெவலப்மெண்ட்டுக்கான ஃபண்டிங்கை வந்து வாங்கிட்டுருக்கோம். அதே போல் பார்த்தீங்கன்னா, இல்லை நம்ம நெட்டில் போய் பார்த்தாலே நமக்கு வந்து நம்ம என்ன கான்செப்டுக்காக நம்ம வந்து அந்த நிறுவனத்தை உருவாக்கியிருக்கோமோ அது மாதிரி எந்தெந்த ஃபண்டிங் ஏஜென்சிஸ் இருக்கோ அவங்களது வந்துட்டு நம்ம பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் இப்போ CSR நிறுவனங்கள் இந்த மாதிரி வந்து FCRAக்கு ஃபண்டிங் கொடுக்குற நிறுவனங்கள் வந்து நிறைய வந்து கான்க்ளேவ் நடத்துகிறாங்க, மீட்டிங்ஸு அந்த மாதிரி நடத்துகிறாங்க. அந்த பயிற்சிகளில் வந்து நம்ம பங்கேற்றோம்னாக்க நமக்கு வந்து எந்த திட்டத்துக்கு எந்த நிறுவனம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான விவரங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: சரிங்க மேம், என்ன சொல்லியிருந்தீங்க பத்திருக்கும், அதை அதிகமான பார்த்தீங்கன்னா திறன் மேம்பாட்டு பயிற்சிகள்லாம் நீங்கள் வழங்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க இல்லைங்க. இப்போ கிராமப்புற பெண்கள் யார் யாரெல்லாம் இதை

0: பயன்படுத்திக்கலாம், இதற்கு ஏதாவது தகுதிகள் இருக்கணுமா, என்னென்ன ஆவணங்கள்லாம் இதற்கு அவசியமா தேவை, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: இப்போ எங்கள் நிறுவனத்தில் நடத்துகிற பயிற்சிகளில் பார்த்தீங்கன்னா, அந்த சுய உதவிக்குழு பெண்கள் தான் வந்து அதிகமாக, எல்லாரும் இல்லை அதிகமாக, 75% மேலே எங்கள் சுய உதவிக்குழுக்குள்ள இருக்கிற பெண்களுக்கு முன்னாடி வாய்ப்பு வந்து நாங்கள் முன்னுரிமை கொடுக்குறோம்.
0: சரிங்க.
1: அவங்களுக்கு ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா 18 to 35 வந்து ஏஜ் லிமிட்டு. சப்போஸ் வந்து ஒரு 40-45 வயசான பெண் குழு உறுப்பினரும் இருப்பாங்க, அப்படி இருந்தாங்கன்னா அந்த ஏஜ் லிமிட் உள்ள அவங்களோட பொண்ணுக்கு வந்து நாங்கள் அந்த வாய்ப்பு கொடுப்போம். அவங்க நம்ம இப்போ சுய உதவி குழுக்களில் எங்கள் கூட்டம், அந்த மகளிர் சுய உதவி குழு தலைவிகளுக்கான கூட்டம் நடக்கும்போது அவங்களுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம், இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரைக்கும் இந்த ட்ரைனிங் நடக்கும்போது நீங்கள் உங்கள் குழுவில் யாராச்சும் இருந்தால், அதுக்கு தகுதியானவங்க விருப்பப்படுறவங்க இருந்தால் அவங்களுக்கு வந்து விண்ணப்பம் கொடுங்கன்னு சொல்லிட்டு கொடுப்போம். அதே போல் எங்களுடைய அந்த சிசிஓஸ் இருப்பாங்க, எங்களோட கோஆர்டினேட்டர்ஸ், அவங்க வில்லேஜ் பார்க்குறாங்களே, அவங்கக்கிட்ட அந்த அப்ளிகேஷன் கொடுத்தோம்னா அவங்க குழு கூட்டத்தில் வந்து இதை பற்றி பேசுவாங்க. அதே போல் அவங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, ரெண்டு ஃபோட்டோ படிச்சிருந்தாங்கனாக்கா அந்த டிசி மார்க்ஷீட், அதனோட ஜெராக்ஸ் காப்பி, இதை வாங்கிட்டு அது அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி இவங்கெல்லாம் தகுதியான மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்கன்னா ஒரு 30 மெம்பர்ஸ் வந்து ஒரு பேட்சுக்கான பயிற்சியாக நாங்கள் கொடுத்துருக்கோம்.
0: என்னென்ன இடங்கள்லாம் இப்போ நடந்துட்டு இருக்குங்க மேம்?
1: இப்போ நம்ம எங்களுக்குன்னு தனியாக பயிற்சி நிலையம் இருக்குது. அந்த பயிற்சி நிலையத்தில் கயிறு மற்றும் மேட்டு, அப்புறம் அந்த கயிறுலேருந்து தயாரிக்கிற கைவினை பொருட்கள், இந்த மாதிரி பயிற்சி வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதே போல் அரூரில் வந்து எங்கள் அலுவலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா டைலரிங், அடுத்தது வந்து ஆரியா ஒர்க்ஸு, ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி தயாரிக்கிறது, ரெக்ஸின் பொருட்கள் தயாரிக்கிறது, மசாலா பவுடர் தயாரிக்கிறது, சோப்பு மற்றும் அந்த ஷாம்பு, அப்புறம் வந்து அந்த பாத்திரம் கழுவுற லிக்யூடு, இதெல்லாம் தயாரிக்கிறது, அந்த மாதிரி பயிற்சி இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து அந்த லெதரில் வந்துட்டு பேகு, அப்புறம் பெல்ட்டு, செப்பல்ஸ் தயாரிக்கிற பயிற்சி வந்து இப்போ நெக்ஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் பண்ணுறோம்.
0: சரிங்க மேம். இப்போ உங்களுக்கு ஒரு தொழில் கற்றுக் கொடுக்கறது வந்து இப்போ வந்து எளிமையாக ஆயிடுச்சு, அந்த அளவுக்கு நீங்களே இப்போ எல்லாமே கற்றுக் கொடுத்துட்றீங்க. அதை வந்து நம்ம சந்தைப்படுத்துதல்ன்றது தான் ஒரு மிகப்பெரிய கடினமான ஒரு விஷயமா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காங்க, அதனால சந்தைப்படுத்துதல்ன்றது கொஞ்சம் கடினமாக இருக்கு. ஆனாலும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்துல இருந்தே நம்ம ப்ராடக்டை வந்து விற்பனை செய்யக்கூடிய சமூக வலைதளங்கள் நிறைய வந்து இப்போ வந்துச்சு. அதனால நம்மளோட தொழிலை நம்ம எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிக்கலான்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? இப்போ நீங்கள் எப்படி அவங்களுக்கு சந்தைப்படுத்துதல், அதை பற்றி எப்படி விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கீங்க?
1: இப்போ நாங்கள் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்ட பிறகே வந்துட்டு அந்த வாய்ஸ் ஃபவுண்டேஷனோட இறஞ்சி எல்லாருக்குமே ஒரு செல்ஃபோன் கொடுத்து அவங்களுக்கு சோசியல் மீடியாவில் வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது, அந்த மாதிரி ட்ரைனிங்லாம் வந்து அவங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துட்ருக்குறோம். அதே போல் இந்த கதர் கிராம தொழில் வாரியம், அந்த மாதிரி கவர்மெண்ட்டோட டைஅப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இவங்க தயாரிக்கிற பொருட்களை வந்து அவங்களுக்கு சப்ளை பண்ணுற மாதிரியான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குறோம். அப்புறம் லோக்கலில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் மீட்டிங்ஸு, அப்புறம் வந்து கவர்மெண்ட் நடத்துகிற வணிக வளாகத்தில் இருக்கிற ப்ரோக்ராம்ஸு, இந்த மாதிரி இதுக்கும் டைஅப் பண்ணி தரோம்.
0: சரிங்க மேம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் கூட இந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கான அந்த அடிப்படை உரிமைகள், அரசாங்கம் மூலமாக என்னென்ன உதவிகள் அவங்களுக்கு கிடைக்குதுன்றதுக்கான விழிப்புணர்வு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குதுன்னு பார்க்கப்படுது. இதற்கு நீங்கள் என்ன மாதிரியான விழிப்புணர்வுகளாக கொடுத்துட்ருக்கீங்க?
1: இப்போ நாங்கள் எங்கள் நிறுவனத்தில் கொடுக்குற பயிற்சிகள், சுய உதவிக்குழு கூட்டங்கள்லேயே வந்து அந்த பெண் பெண்களுக்கான உரிமைகளை பற்றி நிறைய பேசுகிறோம். அவங்களுக்கு நில உரிமை, அடுத்தது வந்து கல்வி கற்பதற்கான உரிமை, அடுத்தது சுகாதாரத்தை வந்து மேம்பாடு செய்கிறதுக்கான உரிமை, அதே போல் ஒரு அந்த நிதி சேவைகளை பெறுவதற்கு வந்து அவங்களுக்குள்ள ஆண் பெண்ணுன்ற பாலின பாகுபாடை வந்து எப்படி தவிர்க்கணும், பெண்கள் வந்து எப்படி முன்னாடி வந்து இந்த உரிமைகள்லாம் பெற்றுக்கணும் அப்படின்றதுக்கான பயிற்சிகளை நாங்கள் கொடுக்குறோம். அதே போல் பெண் தொழிலாளர் குழுக்கள் அப்படின்ற குழுக்களை வந்து நாங்கள் நிறைய அமைச்சிருக்கிறோம். வெளியில் போய் கம்பெனி, கார்மெண்ட்ஸு, நூல் மில் அந்த மாதிரி வேலை பார்க்குற பெண் தொழிலாளர்களுக்கான குழுக்கள் அமைச்சிருக்கோம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கம்பெனிலேருந்து பிஎஃப், இஎஸ்ஐ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய செட்டில்மெண்ட்லாம் நிறைய பேருக்கு கிடைக்காம இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்கள கண்டறிஞ்சு அவங்களோட பேசி அவங்கள கூட்டிகிட்டு போய் அந்த கம்பெனியில் பேசி அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து நாங்கள் உருவாக்கி தரோம். அதே போல் அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ், இஸ்ராம் கார்டு, நலவாரி அட்டை அதெல்லாம் போட்டுட்டு அந்த அட்டை மூலிமா வந்துட்டு அந்த கல்யாணத்துக்கு கிடைக்கிற பணம், அவங்களோட குழந்தைகளோட கல்வி உதவித்தொகை இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் வாங்கி தந்துட்டுருக்கோம். அவங்களுக்கான அந்த எப்படி பெறுறதுன்ற ட்ரைனிங்கும் நாங்கள் ரெகுலராக கொடுத்துட்டு இருக்கோம்.
0: சரிங்க மேம், நம்ம தொடர்ந்து பேசுவோம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. மேம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும். ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள்

0: கிட்ஸ் பொருட்கள் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த போர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி ஆதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களின் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கவிருப்பது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் தன்கோவின் பம்பர் நவராத்திரி மற்றும் தீபாவளி சேல் ஸ்லோகன் கண்டெஸ்ட் மூலம் 25 வாடிக்கையாளர்களுக்கு தலா ஒரு சவரன் வெள்ள ஒரு அரிய வாய்ப்பு. இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில கிராமப்புற மகளிருக்கான சர்வதேச தினத்தை முன்னிட்டு கிராமப்புற மகளிர் முன்னேற்றம் நேரலையில் பங்கேற்றிருக்கிறார் தர்மபுரி மாவட்டம் அரூரை சேர்ந்த சமூக செயற்பாட்டாளர் எஸ் கற்பகவள்ளி அவர்கள். மேம், இணைப்புல ஒரு நேயர் இருக்காங்க, அவங்களோட கேள்வி என்னன்னு கேட்டுருவோம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? கேளுங்கம்மா, அவங்களோட சந்தேகங்களை கேளுங்க
2: மேடம். கிருஷ்ணகிரி வரணுமா இல்ல இங்க?
3: இல்ல, அரூர். அரூர்ல நம்ம நிறுவனத்தோட பயிற்சி நிலையம் இருக்குதுமா, அங்கதான் வரணும். ஒவ்வொரு பயிற்சிக்கும் நாட்கள் வந்து வித்தியாசப்படுமா? இப்ப டைலரிங்னா 6 மந்த் இருக்கு, ஆர்டிபிஷியல் ஜுவல்லரினா 15 டேஸ் இருக்கு, டைலர் அதே போல வந்து ஆரியா ஒர்க்ஸ்னா 1 மந்த். அந்த மாதிரி அந்த பயிற்சியோட தேவைக்கேற்ற மாதிரி நாள்கள் வந்து வித்தியாசப்படும்.
2: சரிங்க மேடம். சேர்ந்து ஒரு 20 வருஷம் ஆகுது.
3: சொல்லுங்க.
1: சங்கம் அவங்க வந்து சேர்ந்து ஒரு 20 வருடங்கள் ஆகுதுங்களா, அது கலந்துக்கலாங்களா அப்படின்னு கேட்டாங்க.
3: கலந்துக்கலாம். எல்லா பயிற்சியுமே வந்து நாங்க இலவசமா தான் கொடுக்கறோம், அதுக்கு ஏதோ நீங்க அமௌண்ட் செலுத்த தேவையில்லை.
1: சரிங்க மேம். இதற்கு அவங்களுக்கு சான்றிதழும் நீங்க வந்து கொடுத்துருங்க.
3: சான்றிதழும் கொடுக்கறோம், வங்கி கடன் வந்து வாங்குறதுக்கான உதவியும் பண்ணி கொடுக்கறோம். உங்களுக்கு வந்து அந்த மெட்டீரியல் எங்க வாங்கணும், யா மார்க்கெட்டிங் எப்படி பண்றது, எல்லா உதவியுமே நாங்க பண்ணி தந்துறோம்.
1: சரிங்க மேம். இனிப்புல இன்னொரு நேயர் இருக்காங்க, அவங்களோட கேள்வி என்னன்னு கேட்டுவோம். வணக்கம்.
4: அம்மா வணக்கம். நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேம்மா.
1: கேளுங்க, அவங்களோட சந்தேகங்களை கேளுங்க.
4: அம்மா, நீங்க இந்த பயிற்சி வகுப்புகள் ஒவ்வொருத்துக்கும் ஏத்த போல அதற்குரிய கால வரையறை அப்படிங்கறது இருக்கும்னு சொன்னீங்க. நாங்க பயிற்சி அப்படிங்கறத உங்ககிட்ட வந்து எடுக்கிறோம், அதற்குரிய இந்த சர்டிபிகேஷன் அப்படிங்கறது கிடைக்குமா? அப்படி அந்த சர்டிபிகேஷன் வந்து எந்தெந்த இடங்கள்லாம் வேலிடாக இருக்கும், எனக்கு இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
3: பயிற்சிக்கு முடிச்ச பிறகு நாங்க சர்டிபிகேட் கொடுக்கறோம். அந்த சர்டிபிகேட் வந்து நீங்க வங்கி கடன் வாங்குறதுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். வேற எங்கேயாவது நீங்க பிரைவேட்ல வந்து வேலைக்கு போறதா இருந்தாலும் அதுக்கு வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம்.
1: சரிங்க மேம். இனிப்புல இன்னொரு நேயர் இருக்காங்க. வணக்கம்.
5: காலை வணக்கம்.
1: காலை வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க ஐயா?
5: நான் தர்மபுரி மதிவன் பாலி மோகன் பேசுறேன்.
1: கேளுங்க ஐயா.
5: வணக்கம்.
3: வணக்கம், சொல்லுங்க சார்.
5: சமூக வெளியுறவு பள்ளி வச்சு நல்லா தெளிவா சொல்லிட்டு வாழ்த்துக்கள்மா. என்னுடைய கேள்வி என்னன்னா, நம்ம கிராமப்புறத்துல பாத்தீங்கன்னா இந்த ஏரி வேலைன்னு சொல்ற அந்த 100 நாள் வேலை திட்டத்தின் கீழே போறவங்க பாத்தீங்கன்னா, நம்ம செய்தித்தாள பாக்குறோம், தொலைக்காட்சியில பாக்குறோம், எல்லாம் சும்மாவே இருக்கிறாங்க. இந்த சமூக விழிப்புணர்வு இல்லாத காரணமா அல்லது நிர்வாக சீர்கேதான், இது கொஞ்சம் சொல்லுமா?
3: இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளை இப்போ நான் வந்து ஒரு வேலைக்கு வந்திருக்கிறேன்னா எனக்கே வந்து ஒரு மனசாட்சி இருக்கணும். நம்ம வந்து வாங்குற ஊதியத்துக்கு வந்து வேலை செய்யணுன்றத எண்ணம் வந்து எனக்கு இருக்கணும், அது வந்து ஃபஸ்ட்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா, அந்த வேலையை வந்து மேற்பார்வை பண்ணுறவங்களும் அதில் வந்து அந்த மேற்பார்வை வந்து கரெக்டாக பண்ணாங்கன்னா இது போல் தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேங்க ஐயா.
1: சரிங்க மேம். அடுத்து பார்த்தீங்கன்னா, மலைவாழ் பெண்களுக்கான என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்குது, அவங்க பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம அவங்க தொழில் முன்னேற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே போல் அவங்களோட உடல் நலத்தையுமே நம்ம காக்கிறதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். அங்கே என்ன மாதிரியான உடல் நலம் காக்க நீங்கள் விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்கீங்க? ஏன்னா இன்னுமே பெண்கள் வந்து நாப்கின்களை பயன்படுத்துறது மலைவாழ் மக்கள், கிராமப்புற மக்கள்லாம் வந்து குறைவாக தான் இருக்குது. எப்படி அதற்கான விழிப்புணர்வுலாம் கொடுத்துட்ருக்கீங்க?
3: இப்போ மலைவாழ் கிராமங்கள்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வேலை செய்கிற பகுதியில் சிட்லிங் சித்தேரி அந்த மாதிரி ஏரியாக்களை கிட்டத்தட்ட ஒரு 60 கிராமங்களில் வந்து நாங்கள் வேலை பார்க்குறோம். அங்கேயே பார்த்தீங்கன்னா, சுய உதவி குழுக்கள் மற்றும் அந்த JLG அப்படின்னு சொல்லுவாங்க, கூட்டு பொறுப்பு குழுன்னு, இந்த மாதிரி 2 குழுக்களுமே நாங்கள் வந்து அவங்களுக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கோம். மற்ற சுய உதவி குழுக்களோட செயல்பாடுகளை தவிர இவங்களுக்கு வந்து சுகாதார பயிற்சி அந்த மாதிரி நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். அவங்களுக்கு அந்த சுகாதார பயிற்சியில் வந்து அவங்களோட தன் சுத்தம் எப்படி இருக்கிறது, அந்த நாப்கின்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு, நாப்கின் தயாரிக்கிறதுக்கான பயிற்சியை கூட நாங்கள் அவங்களுக்காக கொடுத்துருக்கோம். அது போல் அதை எப்படி அவங்க யூஸ் பண்ணணும், திருப்பி எப்படி டிஸ்போஸ் பண்ணணும், எத்தனை மணி நேரத்துக்கு அதை பயன்

0: பயன்படுத்தணும் அப்படின்ற எல்லா பயிற்சியுமே கொடுக்குறோம். அது இல்லாமல் நாங்களே வந்து எங்கள் நிறுவனத்து மூலியமாகவே தீபம் கிளினிக்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுட்டுருக்கோம்.
1: சரிங்க.
0: நாங்கள் வந்து அவங்களுக்கு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து அவங்களுக்கு அந்த மெடிக்கல் கேம்ப் வச்சுட்டு அவங்களுக்கு செக் பண்ணுறது, அதே போல் வந்து அவங்களுக்கு அந்த சுகாதார ட்ரைனிங் வந்து கொடுக்கறது, அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி வேலைகளை வந்து நாங்கள் பண்ணிகிட்டு தான் இருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிராமங்களில் வந்து எஜுகேஷனல் அண்ட் மோட்டிவேஷனல் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நடத்திட்டுருக்கோம். அந்த ஸ்கூல் போயிட்டு ஈவினிங் வர பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ஹோம்ஒர்க் பண்ணி கொடுக்கறது, அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது, அந்த மாதிரியான பயிற்சிகள் முடி அவங்களுக்காக செய்கிறோம். அதுக்கு இல்லாமல் சாட்டர்டே ஆனாக்க வந்துட்டு லைஃப் ஸ்கில் எஜுகேஷன் சொல்லிட்டு அந்த அட்லசன்ட் கேர்ள்ஸுக்கு மட்டும் தனியாக ட்ரைனிங் கொடுக்குறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அந்த ஹெல்த் சம்மந்தமான எல்லா அவேர்னஸுமே பண்ணுறோம். அது இல்லாமல் வந்துட்டு அவங்களுக்கு அந்த மேல் கொண்டு படிக்கணும், இந்த தவறான எண்ணங்களோட வந்து படிப்பு பாதியில் நிறுத்திட்டு போகக்கூடாது, அதே போல் வந்துட்டு 21 வயசுக்கு மேலே மேரேஜ் பண்ணிக்கணும், இந்த மாதிரி வேலைக்கு போகணும், மேற்படிவு வந்து அதிகரிக்கணுன்ற எல்லா அவேர்னஸுமே நாங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் மலைவாழ் மக்களுக்காக.
1: சரிங்க மேம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிராமப்புறங்களில் அதிகமாக பார்க்கக்கூடியது இந்த குழந்தை திருமணம், அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தை தொழிலாளர், இதுதான் அதிகமாக முக்கியமான பிரச்சனையாகவே இருக்கும். இப்போ குழந்தை திருமணம் ஓரளவுக்கு தடுக்கப்பட்டிருக்குன்னே சொல்லலாம், ஆனாலும் இன்னும் ஒரு சில இடங்களில் வந்து அது நடந்துட்டு தான் இருக்குது. அதற்கு எந்த மாதிரியான விழிப்புணர்வு நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க? இப்போ குழந்தை தொழிலாளர் அவங்களோட கல்வி வாய்ப்புகளை எந்த அளவுக்கு நீங்கள் அவங்களுக்கு வளர்ச்சிக்கு முக்கியத்துவமாக இருக்கும்ன்றதை பற்றி, இப்போ இடைநிற்றல் பொருளாதார சூழ்நிலையாக அவங்க வந்து இல்லை ஸ்கூலுக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே வேலைக்கு அனுப்புவாங்க, அவங்கள எப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களெல்லாம் ஏற்படுத்திட்டுருக்கீங்க?
0: இந்த சுயஉதவி குழுக்கள் வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறதுனா ஒரு பெரிய போராளிகளாகவே மாறிட்டாங்க. அதனால் வந்து நம்ம ஓரளவுக்கு அந்த ஆரம்ப ஸ்டேஜில் வந்து வயது திருமணங்கள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ அதாவது எல்லா ஊர்லேயுமே நாங்கள் சொல்லி வச்சுட்டுருக்கோம், இந்த மாதிரி இந்த ஏதாவது இந்த மாதிரி திருமணங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு. அதனால் சுயஉதவி குழு பெண்களே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. முதல்ல கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணும்போதே நீங்கள் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கூட நிறைய திருமணங்களை நிறுத்தியிருக்காங்க. இடையில இந்த கொரோனா சமயத்தில் பார்த்தீங்கன்னா மீண்டும் கொஞ்சம் இந்த மாதிரி சிறு அவங்க வேலை இல்லாமல் அப்படி இருந்தது, வெளியில் போகும்போது இந்த மாதிரி சமயத்துங்களில் அந்த இளவயது திருமணங்கள் கொஞ்சம் ஒன்று ரெண்டு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. அப்பயுமே வந்து நம்ம சுயஉதவி குழு பெண்களை இன்ஃபார்ம் பண்ணி நிறுத்தியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை தொழிலாளர்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே வந்து அந்த மாதிரி குழந்தை தொழிலாளர் வச்சுருந்தாங்களோ அவங்க பேரில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், அதை வந்து தடுத்து நிறுத்துறோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கீரப்பட்டின்ற கிராமத்தில் கூட ஒரு பையனை வந்துட்டு அவங்க அப்பா வந்து இல்லை அவங்க அம்மா வந்து உடம்பு சரியில்லாமல் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பாதியில் நிறுத்திட்டு பஞ்சர் கடைக்கு வந்து வேலைக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. அதை கூட எங்களோட அந்த எஜுகேஷனல் மோட்டிவேஷன் சென்டர் டீச்சர் கண்டுபிடிச்சி சொல்லி அப்புறம் நாங்கள்லாம் போய் பேசி அவனை வந்து படிக்கிறதுக்கான உதவி பொருட்கள் கொடுத்து அவனை படிப்பை வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ண வச்சுருக்கோம்.
1: சரிங்க மேம். இணைப்பில் ஒரு நேர் இருக்காங்க, அவங்களோட கேள்வி என்னன்னு கேட்டுருவோம். வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: அதாவது மக்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விழிப்புணர்வு, மழைநீரை எப்படி சேகரிக்கணும், பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாது, இந்த மாதிரி நல்ல உணவுகளை சாப்பிடணும், இந்த மாதிரியான ஹெல்த் சார்ந்த விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கீங்களா மேம்?
0: ஆமா மேம், அதுக்கு தான் நம்ம ஹெல்த் ஸ்டாஃப் இருக்காங்க, அவங்க வந்து அந்த அவேர்னஸ் எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க.
1: சரிங்க மேம், நம்ம தொடர்ந்து பேசுவோம் மேம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டு இருப்போர் வசந்தன் கோவின் பம்பர் நவராத்திரி மற்றும் தீபாவளி ஸ்லேட் ஸ்லோகன் கண்டெஸ்ட் மூலம் 25 வாடிக்கையாளர்களுக்கு தலா ஒரு சவரன் வெள்ள ஒரு அரிய வாய்ப்பு.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: மூட்டு, தண்டுவடம் மற்றும் விளையாட்டு காய பிரச்சனைக்கு அறுவை சிகிச்சை தான் தீர்வா? ஒரு முறை செகண்ட் ஒபினியன் கேளுங்க. அக்டோபர் 10 முதல் 20 வரை பிரபல நிபுணர்களின் இலவச ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் வழிகாட்டல் முகாம். பயமில்லா சிகிச்சை, தெளிவான வழிகாட்டல். குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், 5 ரோடு, சேலம்.

0: நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் பம்பர் நவராத்திரி மற்றும் தீபாவளி சேல் ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் 25 வாடிக்கையாளர்களுக்கு தலா ஒரு சவரன் வெல்ல ஓர் அரிய வாய்ப்பு. மேலும் 25 எல்இடி டிவி, 25 பிரிட்ஜ், 25 வாஷிங் மிஷின், 25 மொபைல் போன்ஸ், மேலும் பல பொருட்களை பம்பர் பரிசாக அள்ளிச் செல்லுங்கள். வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ
1: என்ன ஸ்பெஷல்
2: அம்மா? வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். இந்த பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ, போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43 இன்ச் எல்இடி டிவி 19,990 மட்டுமே, 1.5 டன் 3 ஸ்டார் ஏசி 29,990 மட்டுமே, மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg fully automatic top load washing machine 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5-seater சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
5: எல்ஸ் பப்ளிக் ஸ்கூல், சிபிஎஸ்இ, வெனந்தூர் மெயின் ரோடு, மல்லூர், சேலம். போனிக் சவுண்ட் பிராக்டிசஸ், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ஸ்போக்கன் ட்ரைனிங், 100% ரிசல்ட் இன் பப்ளிக் எக்ஸாம், டங் ட்விஸ்டர். எல்ஸ் பப்ளிக் ஸ்கூல், சிபிஎஸ்இ, வெனந்தூர் மெயின் ரோடு, மல்லூர், சேலம்.

0: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
0: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசிச்சிட்ருக்கோம் வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர் வசந்தன் கோவின் பம்பர் நவராத்திரி மற்றும் தீபாவளி சேல் ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் 25 வாடிக்கையாளர்களுக்கு தலா 1 சவரன் வெள்ள ஒரு அரிய வாய்ப்பு. இன்றைய நிகழ்ச்சியில கிராமப்புற மகளிர் முன்னேற்றம் நிரலில் பங்கேற்றிருக்கிறார் அரூரை சேர்ந்த சமூக செயற்பாட்டாளர் எஸ் கற்பகவள்ளி அவர்கள். மேம், நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்தில் இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிராமப்புற பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுது, அவங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுதுன்னா இப்போ ஏதாவது உங்களோட அந்த குழுக்கள் மூலமாக நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? அதற்கு ஏதாவது உங்களுக்கு தொடர்பு கொள்ள ஏதாவது தொலைபேசி எண்கள் இருக்கா?
3: இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உள் புகார் குழு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி குழு அந்த பணி செய்கிற இடத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி வந்து அந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அவங்க அதில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நம்மளே வந்துட்டு இந்த குழந்தைகளுக்கான பாலிசி மற்றும் பெண்களுக்கான பாலிசி வச்சுருக்கோம், அந்த கமிட்டியில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 0434-6222-077 அப்படின்ற ஃபோன் நம்பருக்கு அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம்.
2: சரிங்க மேம்.
3: இப்போ தீபம் வெப்சைட்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்,
2: வெப்சைட்லேயுமே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இப்போ பயிற்சி ஏதாவது நீங்கள் இப்போ இந்த மாதம் இந்த மாதிரியான பயிற்சிகள் வழங்கப்படுதுன்றதெல்லாம் எதன் மூலமாக அவங்க தெரிஞ்சுக்கலாம்?
3: எங்களை சோசியல் மீடியாவில் வந்து அப்லோட் பண்ணுவோம், எங்களோட வெப்சைட்டில் வந்து போடுவோம். அது இல்லாமல் அந்த சுய உதவி குழுக்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறோம். அப்புறம் அந்த எங்களோட பணியாளர்கள் வந்து அவங்க குரூப் மீட்டிங் போகும்போது இன்ஃபார்ம் பண்ணுவாங்க.
2: சரிங்க மேம். இப்போ ஏதாவது தொலைபேசி எண்கள் இருக்குங்களா தொடர்பு கொள்ள வேண்டியதுக்காக?
3: அதான் 0434-6222-077.
2: இன்னொரு முறை சொல்லிடுங்க மேம்.
3: 0434-6222-077.
2: சரிங்க மேம். இப்போ நிகழ்ச்சியோட நிறைவில் பார்த்தீங்கன்னா இந்த கிராமப்புற மகளிர் முன்னேற்றத்துக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஆலோசனைகள் வழிமுறைகள் என்னென்னலாம் இருக்குங்க மேம்? நம்ம தர்மபுரி மாவட்டத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய அதிகப்படியான பிரச்சனை என்ன, அதற்கான தீர்வு என்ன, அதை பற்றி சொல்லுங்களேன்.
3: கிராமப்புறத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா அதிகப்படியானன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்து டவுனுக்கும் அவங்களுக்கும் அதிகமாக, இப்போ சித்தேரி மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஏதோ ஒரு பஸ் 2 பஸ் தான் அது ஒரு சில நாளைக்குள்ள வரதில்லை. அந்த மாதிரி சமயத்துக்கு அவங்க அந்த கல்லூரிகளுக்கு வந்து போகிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து அவங்க பேரண்ட்ஸ் வேலைக்கு போயிட்டு அந்த பிள்ளைங்க மட்டும் இருக்கிறதுனால அவங்கள மேல் படிப்பு படிக்க வைக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. அதே போல் அந்த சிட்டியில் கிடைக்கிற மாதிரியான அந்த தகவல்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. வில்லேஜில் இருக்கிறனால அவங்களுக்கு வந்து அந்த

0: டவர் சரியாக ஒர்க் பண்ணுறதில்ல, ஃபோன் டவர் நாங்களே ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணோன்னா அவங்களுக்கு டவரே கிடைக்காது, நேரில் போய் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, பெண் குழந்தைகள் வந்து நல்லா படிக்க வைங்க, அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணாதீங்க. அவங்களுக்கு வந்து படிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி பின்னாடி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து தன்னம்பிக்கையும் அந்த பொருளாதார சுதந்திரமும் வந்து அவங்களுக்கு நிறைய கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பெண்ணோட சுதந்திரம் அப்படின்றது என்னோட கருத்தில் வந்து என்ன இருக்குதுன்னு கேட்டால், நம்ம நினைக்கிறதெல்லாம் செய்கிறது வந்து ஒரு பெண்ணோட சுதந்திரம் இல்லை. நம்ம என்னதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதுக்கும் நமக்கான உரிமை கிடைக்கிறது தான் வந்து ஒரு பெண்ணோட சுதந்திரம் அப்படின்னு நினைக்கிறேன். அவள் மேலே வந்து மற்றவங்களுக்கு கருத்துக்கள் திணிக்கப்படாமல் அவங்களே வந்து அவங்கள முன்னேற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் ஒரு பெண்ணோட சுதந்திரம்னு நினைக்கிறேன். அந்த சுதந்திரம் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றது தான் என்னோட வேண்டுகோளாக இருக்குது.
1: ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. என்னெல்லாம் எனக்கு நடக்கணுன்றத நான் இருக்கிறபடி நடக்கிறது வந்து சுதந்திரம் கிடையாது, நான் இப்படி இருக்கக்கூடாதுன்றது கூடாதாக இருக்கிறது தான் மிகப்பெரிய சுதந்திரம்னு சொன்னீங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது அதை கேட்குறதுக்கு. இன்னைக்கு கிராமப்புற மகளிருக்கான சர்வதேச தினத்தில் உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி மேம். கண்டிப்பாக கிராமப்புற பெண்கள் இதை வந்து பயன்படுத்திக்கணும், நிறைய வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்குன்றதை பற்றி இன்றைக்கி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இதன் மூலயமா அவங்களோட வளர்ச்சிக்கு நிறைய வந்து அவங்க வந்து இதை யூஸ் பண்ணிட்டு நல்லா முன்னேறலாம். இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று கிராமப்புற மகளிர் முன்னேற்றத்திற்கு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கினீங்க மேம். உங்களோட அந்த சமூக பணி இன்னும் சிறக்க தருமபுரி பண்பலை ஏற்காடு பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள் மேம். நன்றி மேம்.
0: நாங்களும் வந்து இந்த வாய்ப்பை வந்து எனக்கு வழங்கிய தருமபுரி பண்பலைக்கும் ஏற்காடு பண்பலைக்கும் என்னோட தீபம் நிறுவனத்தின் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றி.
2: பாம்பு கடி, விஷமுறிவு, தலைக்காயம், அனைத்து உயிர்காக்கும் சிகிச்சைகளுக்கும் 24 மணி நேர விபத்து மற்றும் அதிநவீன ஐசியு பிரிவுகளுடன் கூடிய சிறந்த மருத்துவமனை ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
3: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவ குழுவும் அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு, பெட் சிடி, காமா கேமரான கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
4: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சீலநாயக்கன்பட்டி, சேலம்.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் பம்பர் நவராத்திரி மற்றும் தீபாவளி சேல் ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் 25 வாடிக்கையாளர்களுக்கு தலா ஒரு சவரன் வெல்ல ஓர் அரிய வாய்ப்பு. மேலும் 25 LED TV, 25 fridge, 25 washing machine, 25 mobile phones, மேலும் பல பொருட்களை பம்பர் பரிசாக அள்ளிச் செல்லுங்கள். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
8: உனக்கு கல்யாண தேதி குறிச்சாச்சு, எங்க நகை வாங்க போற?
9: அதானே ஒரே யோசனையாவே இருக்கு.
8: இதுல என்னமோ யோசனை, நம்ம தனிஷ்க் தீபாவளி ஆஃபர்ல கிராமுக்கு 301 ஆஃப் பிளஸ் அப் டு 20% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ்.
9: ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். பெஸ்ட் கோட் ரேட்ல நகைய புக் பண்ணா பர்சேஸ் பண்றப்ப புக்கிங் ரேட்டையும் பர்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அத பே பண்ணி நகைய வாங்கிக்கலாமா?
8: இந்த சலுகை நவம்பர் 8 வரைக்கும் மட்டும்தான்.
9: தனிஷ்க் ஜுவல்லரி, இது டாடா தயாரிப்பு, TNC apply.
10: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43-inch LED TV 19,990 மட்டுமே. 1.5-ton 3-star AC 29,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg fully automatic top load washing machine 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5-seater sofa வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
11: In time

0: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் பம்பர் நவராத்திரி மற்றும் தீபாவளி சேல் ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் 25 வாடிக்கையாளர்களுக்கு தலா ஒரு சவரன் வெல்ல ஓர் அரிய வாய்ப்பு. மேலும் 25 எல்இடி டிவி, 25 பிரிட்ஜ், 25 வாஷிங் மிஷின், 25 மொபைல் போன்ஸ், மேலும் பல பொருட்களை பம்பர் பரிசாக அள்ளிச் செல்லுங்கள். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இதுவரை கேட்டது வானலையில் வசந்தம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்த் அண்ட் கோவின் பம்பர் நவராத்திரி மற்றும் தீபாவளி சேல் ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் 25 வாடிக்கையாளர்களுக்கு தலா ஒரு சவரன் வெல்ல ஒரு அரிய வாய்ப்பு. இன்றைய வானொலியில் வசந்தம் கிராமப்புற மகளிருக்கான சர்வதேச தினத்தை முன்னிட்டு சிறப்பு நேரலை நிகழ்ச்சி கேட்டு ரசித்தீர்கள். நேரலையில் பங்கேற்றிருந்தார் அரூரை சேர்ந்த சமூக செயற்பாட்டாளர் எஸ் கற்பகவள்ளி அவர்கள். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
2: தர்மபுரியில் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தர்மபுரி.
1: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
3: நான் எப்போதும் நானாகவே இருப்பேன், என்னை மாற்ற யாராலும் முடியாது. ஏன் என்னை மாற்ற என்னால் கூட முடியாது. ஒரு பஞ்ச் டயலாக்கோடு வந்தார் நண்பர் புகழ்மதி. என்ன புகழ்மதி, ஏதாவது ரஜினி படத்திற்கு கதை வசனம் எழுத தொடங்கி இருக்கிறீர்களா? நான் கேட்டேன். இல்லைங்க, இந்த உலகத்தில் மாறுதல் ஒன்றே மாறாதது என்ற தத்துவம் கூறுகிறார்கள். அப்படியானால் உலகம் மாறிக்கொண்டே இருக்குமென்றால் நாமும் மாறிக்கொண்டே இருக்க வேண்டுமென்றால் நமக்கென்று சொந்த அடையாளங்களை தக்க வைத்து கொள்வது எவ்வாறு? ஒரு கேள்வியை கேட்டார் புகழ்மதி. அரிய சிந்தனை, அரிய கேள்வி. நேற்று இருந்தது போல் இன்று இல்லை, இன்று இருப்பது போல் நாளை இருக்காது. கற்கால மனிதனைப் போல் நாம் இல்லை, நம்மை போல அடுத்த நூற்றாண்டு மனிதன் இருக்கப் போவதில்லை. அப்படியானால் கால ஓட்டத்தில் நாமும் நம்மை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டியதுதானே? நண்பர் புகழ்மதியிடம் சொன்னேன். அவர் மாறாக ஒரு அசைக்க முடியாத கேள்வியை கேட்டார். இந்த உலகில் இதுவரை சூரியன் மாறவில்லை, நிலவு மாறவில்லை, காற்று மாறவில்லை, மழை மாறவில்லை. இப்படி இயற்கை நிகழ்வுகள் எல்லாம் மாறாமல் இருக்கும்போது நாம் மட்டும் எப்படி மாற வேண்டும் என்று கூறுகிறீர்கள்? நல்ல கேள்வி. இந்த உலகத்தில் சில நிலைத்த நிகழ்வுகள் தொடர்ந்து மாறாமல் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கின்றன. கோள்களின் சுழற்சி, இரவு பகல் மாற்றம் என்று சில நிகழ்வுகள் ஓர் ஒழுங்குக்குள் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கும்போது மனிதன் மட்டும் ஏன் மாற வேண்டும்? நல்ல கேள்வி. சூரியன், நிலவு, காற்று, மழை போன்றவை தமது தன்மைகளிலிருந்து மாறாமல் இருப்பதைப் போல மனிதனும் தனது மனித பண்பிலிருந்து மாறாமல் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் வாழ்வியலில் நேரும் சில சங்கடங்களுக்கும் சில எதிர்வுகளுக்கும் ஏற்ப மனத்தை பக்குவப்படுத்துவதற்காக சில மாற்றங்களை அவன் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். தாமஸ் ஆல்வா எடிசன் அறிவியல் உலகில் நூற்றுக்கணக்கான கண்டுபிடிப்புகளை உருவாக்கியவர். தனது வாழ்நாள் முழுவதையும் ஆராய்ச்சி கூடத்திலேயே செலவழித்தவர். ஒரு நாள் அவரது ஆராய்ச்சி கூடத்தில் தீப்பிடித்தது. ஆராய்ச்சி கூடமே தீப்பற்றி எரிய தொடங்கியது. கேள்விப்பட்டு வந்து பார்த்த அவரது மகன் சார்லஸ் அப்பாவை தேடினான். தாமஸ் ஆல்வா எடிசன் ஆராய்ச்சி கூடத்தின் வெளியே ஒரு ஓரமாக நின்று எரிந்து கொண்டிருந்த ஜுவாலையை ரசித்து கொண்டிருந்தார். அப்பா அப்பா, ஆராய்ச்சி கூடம் எரிகிறது, நீங்கள் பல்லாண்டுகளாக செய்த ஆராய்ச்சியெல்லாம் சாம்பலாகிக் கொண்டிருக்கிறது என்று பதறிக்கொண்டே சொன்னான் மகன். எடிசன் பதற்றப்படாமல் மகனிடம் சொன்னார், போ, உன் அம்மாவை அழைத்து வா. இதுபோன்ற ஒரு அருமையான காட்சியை இனிமேல் பார்ப்பது கடினம். அவளையும் அழைத்து வா, குடும்பத்தோடு கண்டு ரசிப்போம். என்னப்பா, உங்களின் எல்லா கண்டுபிடிப்புகளும் எரிந்து கொண்டிருக்கிறதே என்று நான் வருத்தத்தோடு சொன்னால் நீங்கள் ரசித்து கொண்டிருக்கிறீர்கள்? சார்லஸ் கேட்டான். மகனே, எரிந்து கொண்டிருப்பவை என்னுடைய தவறுகள். இதுவரை ஆய்வில் நான் செய்த தவறுகள் எரிந்து கொண்டிருக்கின்றன. கடவுள் எவ்வளவு கருணையானவர், அத்தனையையும் எரித்துவிட்டார். வா, இனி புதிதாக தொடங்குவோம் என்றார் எடிசன். எத்தனை அழிவுகள் வந்தாலும், எத்தனை தோல்விகள் வந்தாலும், உடனே மனத்தை மாற்றிக்கொண்டு எரிந்த சாம்பலிலிருந்து புத்துயிர் பெற்று மீண்டும் மீண்டும் எழுவ

0: மாத்திரே வாழ்க்கை. நம்புவோம் நாளையும் நமது.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்டு ரசிக்க இருக்கிறோம் நேர்களே. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: என்ன ஸ்பெஷல்
2: அம்மா? வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
4: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, குழந்தைகளே, இளைஞர்களே, நான் சொல்வது 100% உண்மை. வெறும் பணம் அனுப்புறதுக்கு தான் QR கோட ஸ்கேன் செய்யணும், இல்லைன்னா பின் போடணும். பணம் வாங்குறதுக்கு இல்ல.
6: RBI சொல்கிறது, QR கோட் ஸ்கேன் பண்ணும் போதும் பின் போடும் போதும் கொஞ்சம் கவனமா இருங்க.
7: மூட்டு, தண்டுவடம் மற்றும் விளையாட்டு காய பிரச்சனைக்கு அறுவை சிகிச்சை தான் தீர்வா? ஒரு முறை செகண்ட் ஒபினியன் கேளுங்க. அக்டோபர் 10 முதல் 20 வரை பிரபல நிபுணர்களின் இலவச ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் வழிகாட்டல் முகாம். பயமில்லா சிகிச்சை, தெளிவான வழிகாட்டல். குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், 5 ரோடு, சேலம்.
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
8: ஆகாஷ்வாணி. கனவுகளை காட்சியாக்கிய காலநாயகன், மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த தின உரை வழங்குகிறார் லக்ஷ்மிபுரம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வரலாற்றுத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜி ஹரிபாஸ்கர் அவர்கள்.
9: அன்பான ஆகாசவாணி நேயர்களே, வணக்கம். இன்றைய இனிய நேரத்தில் நம் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் நம்பிக்கையை வளர்த்தவர், இந்தியாவை உலக அரங்கில் உயர்த்தியவர், எளிமையின் மூலம் கோடிக்கணக்கான மக்களின் அன்பை பெற்றவர் நம் நாட்டின் முன்னாள் குடியரசுத் தலைவர் பாரத் ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களை பற்றி பேசுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆம், அவர் கனவுகளை காட்சியாக்கிய காலநாயகன். ஒரு மனிதர் எவ்வாறு வாழ வேண்டும், ஒரு கனவு எவ்வாறு லட்சியமாக மாற வேண்டும், ஒரு லட்சியத்தை எவ்வாறு சாதனையாக மாற்ற வேண்டும், ஒரு சாதனையாளர் எவ்வாறு மக்களின் இதயங்களில் நிரந்தரமாக வாழ முடியும் போன்ற இக்கேள்விகளுக்கெல்லாம் தமது வாழ்க்கையின் மூலம் விடையளித்த மாமனிதர் தான் ஐயா அப்துல் கலாம் அவர்கள். அப்துல் கலாம் அவர்கள் 1931 இதே நாளில் தமிழ்நாட்டின் புனித தலமான ராமேஸ்வரத்தில் பிறந்தார். தந்தையார் திரு ஜைனுலாபுதீன், தாயார் திருமதி ஆஷியம்மா ஆவர். இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் அவுல் பகீர் ஜைனுலாபுதீன் அப்துல் கலாம் என்பதாகும். எளிமையான குடும்பத்தில் பிறந்த இவர் சிறுவயதிலேயே கடின உழைப்பையும் நேர்மையையும் ஒழுக்கத்தையும் கற்றுக்கொண்டார். பொருளாதார வசதிகள் குறைவாக இருந்த போதும் கல்வியின் மீது அவருக்கு அளவற்ற ஆர்வம் இருந்தது. சிறுவயதில் செய்தித்தாள்களை விநியோகித்து தமது குடும்பத்திற்கு துணையாக இருந்தார். அதே நேரத்தில் படிப்பிலும் அறிவியல் ஆர்வத்திலும் தம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார். அன்பிற்குரிய நேயர்களே, அப்துல் கலாம் ஐயா அவரது வாழ்க்கை நமக்கு சொல்லும் முதல் பாடம்.

என்ன தெரியுமா? பிறக்கும் சூழல் நமது எதிர்காலத்தை முழுமையாக தீர்மானிப்பதில்லை, நமது முயற்சியும் மன உறுதியும் நமது எதிர்காலத்தை உருவாக்குகின்றன என்பதே ஆகும். மேலும் வசதிகள் இல்லாதது தோல்விக்கான காரணம் அல்ல, வாய்ப்புகள் குறைவாக இருப்பது வளர்ச்சிக்கு தடை அல்ல. முயற்சி செய்யும் மனமும் கற்றுக்கொள்ளும் ஆர்வம் இருந்தால் சாதனையின் கதவுகளை நம்மால் திறக்க முடியும் என்பதை ஐயா அப்துல் கலாம் அவர்கள் தமது வாழ்க்கையால் நிரூபித்தார். அப்துல் கலாம் அவர்கள் திருச்சியில் உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் பயின்றார். பின்னர் சென்னை தொழில்நுட்ப நிறுவனத்தில் விமான பொறியியல் கல்வியை தொடர்ந்தார். இக்கல்வியை பயில்வதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் பேராசிரியர் தோதாத்ரி ஐயங்கார், அருட்தந்தை லாடிஸ்லாஸ் சின்னதுரை மற்றும் தன் மூத்த சகோதரி சோக்ரா என்று மனம் நெகிழ தான் போகுமிடங்களெல்லாம் நெகிழ்ச்சியோடு குறிப்பிடுவார். வானில் பறக்கும் விமானங்களையும் விண்வெளியின் மர்மங்களையும் ஆராய வேண்டும் என்ற அவரது ஆர்வம் அவரை அறிவியல் துறையில் உயர்ந்த நிலைக்கு அழைத்து சென்றது. இளம் வயதிலிருந்தே விமானப்படை போர் விமானியாக வேண்டும் என்று பெரிதும் விரும்பினார். போட்டித் தேர்வில் கலந்து கொண்டார், 9வது இடம் பெற்றார். ஒரு தரம் வித்தியாசத்தில் அவரது கனவு நனவாகவில்லை. இருப்பினும் டெல்லியில் உள்ள பாதுகாப்பு அமைச்சகத்தின் தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் உற்பத்தி நிறுவனத்தில் முதுநிலை அறிவியல் உதவியாளர் பணியில் சேர்ந்தார். படிப்படியாக உயர்ந்து இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோவின் தலைவராகவும், பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான DRDOவின் தலைவராகவும் முக்கிய பங்காற்றினார். இந்தியாவின் செயற்கைக்கோள் ஏவு வாகன திட்டத்தில் அவர் ஆற்றிய பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக SLV-3 திட்டத்தின் மூலம் ரோகிணி செயற்கைக்கோளை 1980 புவியின் சுற்றுப்பட்ட பாதையில் நிலைநிறுத்திய இந்தியாவின் சாதனை நமது விண்வெளி ஆராய்ச்சி பயணத்தின் முக்கியமான மைல்கல்லாக அமைந்தது. அவரால் உருவாக்கப்பட்ட இந்த சாதனை இன்று விண்வெளியில் உலக அரங்கில் வல்லரசு நாடுகளுக்கு இணையாக நாம் கொடிகட்டி பறக்கிறோம் என்றால் அது மிகையாகாது. மேலும் இந்தியாவின் பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களில், குறிப்பாக ஏவுகணை தொழில்நுட்ப வளர்ச்சியிலும் அவர் முக்கிய பங்காற்றினார். அக்னி, பிருத்வி போன்ற ஏவுகணை திட்டங்களுடன் தொடர்புடைய அவரது பங்களிப்புகள் அவருக்கு இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்ற சிறப்பு பெயரை பெற்று தந்தது. 1998 May 11 ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரானில் அணுகுண்டை வெடிக்க வைத்து உலக அரங்கில் ஒரு வலிமை மிக்க அணு ஆயுத நாடாக இந்தியாவை மாற்றி காட்டினார் நம் ஐயா அப்துல் கலாம் அவர்கள். என்னே அவரது மதிநுட்பம், என்னே அவரது அர்ப்பணிப்பு. அறிவியல் என்பது ஆய்வகங்களுக்குள் மட்டுமே அடைக்கப்பட்டிருக்க வேண்டியதல்ல, அது சாதாரண மக்களின் வாழ்விலும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதே அவரது அணுகுமுறை. அதனை நிரூபிக்கும் விதமாக, போலியோ நோயினால் பாதிக்கப்பட்டு சுமார் 3 கிலோ எடையுள்ள செயற்கைக்கால் அணிந்து மிகுந்த சிரமப்பட்டு நடந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வெறும் 300 கிராம் எடை கொண்ட பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் இழையை கொண்டு செயற்கைக்கால்களை உருவாக்கி அவர்களுக்கு அணிவித்து அவர்களை நடக்க செய்து, இதுதான் அவரது கண்டுபிடிப்புகளிலேயே மிகவும் உன்னதமானது என்றும் தனக்கு மன நிறைவானது என்றும் அவர் குறிப்பிடுவதை நாம் கேட்கின்றோம். அப்துல் கலாம் ஐயா அவர்களின் அடுத்த பரிணாமம் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றதாகும். இவர் 2002 முதல் 2007 வரை இப்பணியாற்றினார். தன் பதவிக்காலத்தில் வழக்கமான அரசியல் மரபுகளை உடைத்து நாட்டின் அனைத்து தரப்பு மக்களுடன், குறிப்பாக மாணவர்களுடன் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொண்டதால் அவர் மக்களின் ஜனாதிபதி என்று அன்போடு அழைக்கப்பட்டார். நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு சென்று மாணவர்களை நேரில் சந்தித்து அவர்களிடம் கனவு காணுங்கள், அந்த கனவே எண்ணங்களாகி செயல்களாக மாறும் என்ற சிந்தனையை விதைத்தார். ஜனாதிபதி மாளிகையை ஒரு சாமானியரும் எளிதில் அணுகக்கூடிய இடமாக மாற்றினார். ஒரு சமயம் தனது குடும்பத்தினர் ஜனாதிபதி மாளிகை வந்தபோது அவர்களுக்கான தங்குமிடம் மற்றும் உணவுக்கான அனைத்து செலவுகளையும் தனது சொந்த பணத்திலிருந்தே செலுத்தினார் என்பது வியக்கத்தகுந்த உண்மையாகும். அதை போலவே குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் ஆடம்பரமான செலவுகளை தவிர்த்து அத்தொகையினை ஆதரவற்ற இல்லங்களுக்கு நிதியுதவியாக வழங்கினார். குடியரசுத் தலைவராக அவர் பணியாற்றிய பொழுது பல்வேறு வெளிநாடுகளுக்கு சென்று இந்தியாவின் புகழை அங்கு நிலைநாட்டினார். குறிப்பாக 2007 April 25 பிரான்ஸ் நாட்டின் ஸ்ட்ராஸ்பர்க் நகரில் நடைபெற்ற ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொன்விழா ஆண்டையொட்டி சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தார். அங்கு சென்ற அவர் நாடுகளின் ஒற்றுமையின் சிறப்பியல் என்ற தலைப்பில் உரையாற்றினார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றனாரின் பாடலோடு தன் உரையை தொடங்கி, இதயத்தில் நேர்மை இருக்கும் போது நற்பண்பு நடத்தையில் அழகு மலர்கிறது, நடத்தையில் அழகு மலரும் போது இல்லத்தில் அமைதி நிலவுகிறது, இல்லத்தில்

0: அமைதி நிலவும் போது நாட்டில் ஒழுங்குமுறை ஏற்படுகிறது. நாட்டில் ஒழுங்குமுறை ஏற்படும் போது உலகில் அமைதி பிறக்கின்றது என்ற கவிதையோடு முடித்தார். அவர் பேசி முடித்ததும் அவையில் இருந்த அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நின்று இடைவிடாது தங்கள் கைகளை தட்டிய வண்ணம் இருந்தனர். இறுதியாக ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் ஹான்ஸ் கெட் பேட்ரிங் அவர் பேசும் பொழுது இப்படி ஒரு உரையை இதுவரை நாங்கள் கேட்டதில்லை என்று நெகிழ்ச்சியாக குறிப்பிட்டார். இது இந்தியாவின் பெருமையையும் தமிழின் பண்பாட்டையும் மிக உயர்ந்த இடத்திற்கு கொண்டு சென்ற வரலாற்று நிகழ்வாக போற்றப்படுகின்றது. அப்துல் கலாம் அவர்களின் குடியரசுத் தலைவர் பணி முடியும் தருவாயில் இந்தியாவின் அனைத்து தரப்பினரும் அப்பணியை தொடர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தனர். ஆனால் அவ்வேண்டுகோளை நிராகரித்து தான் அதிகம் நேசிக்கும் ஆசிரியர் பணியை தொடர்ந்து செய்வதே தனது லட்சியமும் கடமையாகும் என்றார். குடியரசுத் தலைவராக பதவிக்காலம் முடிந்த மறுநாளே அவர் கற்பித்தல் பணியை தொடங்கினார். குறிப்பாக இந்திய மேலாண்மை நிறுவனம் அகமதாபாத், இந்தூர் மற்றும் ஷில்லாங் ஆகியவற்றின் அழைப்பு பேராசிரியராக பணியாற்றினார். சென்னையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகம், பெங்களூரு இந்திய அறிவியல் கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றினார். ஆசிரியர் பணி என்பது அறப்பணி, அதை செய்வதற்கே உன்னை அர்ப்பணி என்ற வாக்கியத்திற்கு பொருத்தமானவராக தன் இறுதி நாள் வரை விளங்கினார். அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கையில் அவர் இளைஞர்களை நாட்டின் நிகழ்கால வளர்ச்சிக்கான ஆற்றலாகவும் கருதினார். எந்த துறையாக இருந்தாலும் அந்த கனவை நனவாக்குவதற்கு தேவையான இலக்கு, விடாமுயற்சி, ஒழுக்கம், நேர மேலாண்மை மற்றும் தொடர்ச்சியான கற்றல் என்பதை தான் செல்லும் இடங்களெல்லாம் வலியுறுத்தினார். வெற்றி என்பது ஒரு நாளில் கிடைக்கும் பரிசு அல்ல, அது ஒவ்வொரு நாளும் நாம் மேற்கொள்ளும் சிறிய முயற்சிகளின் கூட்டுத்தொகையே என்றார். ஆகவே என் அன்பான மாணவ மாணவியர்களே, மற்றவருடன் உங்களை ஒப்பிட்டு பார்த்து மனம் தளர வேண்டாம். நேற்று நீங்கள் இருந்ததை விட இன்று சிறிதளவு முன்னேறி இருக்கிறீர்களா என்று சிந்தியுங்கள். உங்கள் திறமைகளை கண்டறியுங்கள். உங்கள் பலவீனங்களை புரிந்து கொள்ளுங்கள். அவற்றை சரி செய்ய முயலுங்கள். அதுவே உங்களை வெற்றி பாதைக்கு இட்டு செல்லும் என்பதில் ஐயமில்லை. இதுவே அவரது பிறந்த நாளில் அவருக்கு நாம் செய்யும் புகழஞ்சலியாகும். அவர் பிறந்த தினம் உலக மாணவர்கள் தினமாக எழுச்சியுடன் கொண்டாடப்படுகின்றது. மக்கள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் நினைவுகளுக்கு என் இதய நிறைந்த வணக்கங்களை செலுத்தி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: கனவுகளை காட்சியாக்கிய காலநாயகன் மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த தின உரை கேட்டீர்கள். வழங்கினார் லக்ஷ்மிபுரம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வரலாற்று துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜி ஹரிபாஸ்கர் அவர்கள். படைப்பு நாகர்கோவில் வானொலி நிலையம்.
2: கேட்டு ரசிச்சிருக்கோம் நேர்களே, இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகையின் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள். நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சி நேரிலே உங்களுடைய விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்க போகிறீங்க. உங்களுடைய விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் ஒலிக்கணும்னா உங்கள் ஃபோன் எடுங்க, உங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு என்ன பாடல் பிடிச்சிருக்கு, நீங்கள் எந்த ஒரு உங்களுக்கு எந்த பாடல் பிடிச்சிருக்கோ அந்த திரைப்படத்தோட பேர் எல்லாத்தையும் அழகாக உங்களுடைய குரலில் குரல் பதிவாக பதிவு பண்ணி எங்களுக்கு அனுப்பிவிங்க. 043-42-24-40-30 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு அந்த வாய்ஸ் நோட்டை எங்களுக்கு அனுப்பி வச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பாட்டையும் கேட்கலாம், உங்கள் குரலையும் நீங்கள் கேட்கலாம். ரெடியான இருக்கலே, எங்கே இருந்தாலும் நான் சொன்ன நம்பருக்கு அனுப்பிவிங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு ரசிங்க. நிகழ்ச்சியில் முதலாவதாக யார் பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்போமா?
3: வணக்கம், நான் சேலம் வேம்பிடிதாளத்திலிருந்து தண்டபாணி. 102.5 நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் எங்கேயோ கேட்ட குரல். இந்த படத்துலேருந்து ஒரு பாட்டு வேணும், ஆத்தோரம் காத்தாட ஒரு பாட்டு கேட்குது. இந்த பாட்டை எனக்காக ஒளிபரப்பு செய்யுங்க. நன்றி, வணக்கம். சேலம்
4: ஒரு ஆசை தோணுது, மனம் ஏங்கி போகுது.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரிவர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த போர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
0: இதோ இதோ மெசேஜ் வந்துருச்சு. உங்க விருப்ப பாடலை கேட்க தயாராயாச்சு? SMS இல் இனிய கீதங்கள், வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிப்போம். தினமும் பகல் 3 மணிக்கு நீங்க மெசேஜ் பண்ண வேண்டிய நம்பர் 0434224440.
3: நேரம் 10:25 கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க நேர்களே. இது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. எல்லினோ அப்படின்ற தாக்கத்தால் வெயில் அடித்து கொளுத்துக்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்லணும். நம்மளெல்லாம் அடித்து துவச்சிக்கிட்டு இருந்துச்சுன்னு தாங்க சொல்லணும். நேற்று பெஞ்ச மழை நமக்கெல்லாம் ஒரு ஆறுதல் அப்படின்னு சொல்லலாம். நல்ல தூக்கம் நிறைய பேருக்கு வந்திருக்கும்னு கூட சொல்லலாங்க. இந்த வெயிலோட தாக்கத்துலேருந்து குறைக்கிறதுக்கு நம்ம மரம் நடுறதை ஊக்குவிக்கலாம். நிறைய மரங்களை அழிச்சிட்டோம் நம்ம, பூமியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சிதைச்சிட்டு வரோம். மனிதர்களால் தான் இந்த பூமி சிதையுது அப்படின்னு சொல்லலாம். வர தலைமுறைகளுக்கு நல்ல காற்று, நல்ல தண்ணி, நல்ல பூமி, அதாவது பலமான பூமி கிடைக்க நம்ம

0: சின்ன முயற்சியாவது எடுக்கலாம். மரம் நடுறதை ஊக்குவிக்கலாம். அதாவது மரம் நடணும் அப்படின்னு நினைக்கிறவங்கக்கிட்ட நம்ம போய் சின்ன உதவியாவது நம்ம செய்யலாம் இல்லையா? அந்த முயற்சியை இன்னிலிருந்தே தொடங்கலாமே நேர்களே. சரிங்க, உங்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்டுட்ருக்கீங்க, கூடவே உங்களுடைய குரலையும் கேட்டு ரசிச்சிட்ருக்கேன். என்னோடய குரலாக இது, இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஃபோன் எடுங்க, 0043 42 24 40 30. இந்த நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர், உங்களோட ஊரோட பேரையும் உங்கள் குரலையே பதிவு பண்ணி எங்களுக்கு குரல் பதிவை அனுப்பி வைங்க. சரிங்க நேர்களே, அடுத்ததாக யார் என்ன பாடல் கேட்டிருக்காங்க, எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம கேட்போம்.
1: தலைக்கு காலை வணக்கம். என் பெயர் சத்யா, நான் எட்டிமருத்துப்பட்டியில் இருந்து பேசுகிறேன். படன் எம் புருஷன் எனக்கு மட்டும்தான், பாடல் எம் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் என்ற பாடல். நன்றி, வணக்கம்.

0: நெர்லி, நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி. நேரம் 10:32 ஆயிட்டுருக்குங்க. நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. உங்களுடைய விருப்ப பாடலோட உங்களுடைய குரலும் வளம் வந்துட்டுருக்கு. கேட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருப்பீங்க. நிறைய பேர் காலையில் சாப்பிட்றத ஸ்கிப் பண்ணிடுவீங்க. காலையில் சாப்பாட்டை நீங்கள் வந்து எப்பயுமே மறக்காதீங்க. நிறைய பெண்கள் தான் அதை எனக்கெல்லாம் 11 மணிக்கு தான் பசியே எடுக்கும்ப்பா, நான்லாம் அப்போ தான் சாப்பிடுவேன் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. இல்லை, நேரத்துக்கு நீங்கள் சாப்பிடுங்க. நைட்டு ரொம்ப நேரம் வயிறு இடைவெளி இருக்கு இல்லையா, அதனால் காலையில் நேரத்தோடு சாப்பிடுங்க. நம்மளுடைய உடல் நலத்துலேயும் நம்ம கொஞ்சம் மக்கற வச்சுக்கணும். சரிங்க இல்லையா. அடுத்து யார் என்ன பாடல் கேட்டிருக்காங்க, எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்போமா?
1: வணக்கம், நான் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிபாளையம் குருமந்தூரிலிருந்து பிரபாகரன் பேசுகிறேன். எனக்கு வெற்றி கொடிகட்டு படத்திலிருந்து கருப்புத்தான் எனக்கு பிடித்த கலர் பாடல்கள்.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
2: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. TNPSC குரூப் 4 தேர்வுக்கு 6574 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர், வனக்காப்பாளர் உள்ளிட்ட 46 வகை பணியிடங்கள் இடம்பெற்றுள்ளன. ஆன்லைன் விண்ணப்ப பதிவு அக்டோபர் 6 முதல் நவம்பர் 5 வரை நடைபெறும். குரூப் 4 தேர்வுகள் 2027 ஜனவரி 10 அன்று நடைபெறும். இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்க www.tnpsc.gov.in மற்றும் tnpscexams.in என்ற இணையதளங்களை பயன்படுத்தி நீங்கள் விண்ணப்பிக்கலாம். நேரம் 10:40 கேட்டுட்டு இருக்கீங்க நேர்களே. இது நீங்கள் கேட்டவை, நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்ததா யாரோட பாடல் அப்படின்னு கேட்போமா?
3: தர்மபுரி பண்பலைக்கும் ஏற்காடு பண்பலைக்கும் இனிய காலை வணக்கம். நான் தர்மபுரி மாவட்டம் அரூர் வட்டம் கீரைப்பட்டிலிருந்து சையத் பேசுறேங்க. எனக்கு பிடித்த பாடல் அட மாப்பிள சும்மா முறைக்காதே மச்சான் சொன்ன கேளு. படம் சிவா. பாடலை ஒளிபரப்பு செய்ய கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
4: சுதி சேர்ந்து பாடுங்கடா. சரி, இப்ப நான் பாடதெல்லாம் திருப்பி திருப்பி பாடணும்.
5: இந்த ஊரில் பல பேரை பார்த்து புட்டேன்.
4: சபாஷ்.
5: நான் வீர சூர அடிக்கதுவா
4: நம்ம

0: சாரு
1: சாரு
0: எதுக்கும்
1: எதுக்கும்
0: துணிஞ்ச வண்டா
1: துணிஞ்ச வண்டா.
0: யாரடா டா போடுறீங்க?
1: யாரடா போடுறீங்க?
0: அட மாப்பிள்ள சும்மா முறக்க.

0: கட்டிமேளம் கட்டிமேளம்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
2: நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. தர்மபுரி மாவட்ட இளைஞர் நீதி குழுமத்தில் தற்காலிக அடிப்படையில் பணியாற்ற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இளநிலை உதவியாளர் மற்றும் அலுவலக உதவியாளர். இளநிலை உதவியாளர் பணிக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, கணினி திறன், தட்டச்சு திறன் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். வயது வரம்பு 42 வயதிற்குள் இருக்க வேண்டும். அலுவலக உதவியாளர் பணிக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு 42 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு பணிக்கும் தனித்தனியே விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்து விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப படிவத்தை தர்மபுரி மாவட்ட நிர்வாகத்தின் இணையதளமான www.dharmapuri.nic.in என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி: மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, பழைய மாவட்ட ஆட்சியரக வளாகம், தர்மபுரி, 636705. விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள் இந்த மாதம் 16ஆம் தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்கள் அறிய 6382612276 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான விவரங்களை நீங்கள் பெறலாம். நேரம் 10:48 ஆயிட்டிருக்கு. நேரிலே இணைஞ்சிருக்கீங்க தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது நீங்கள் கேட்டவை. ஆம், நேரிலே நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் தான். எனக்கு இந்த பாட்டை போடுங்க அப்படின்னு கேட்ட பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கீங்க. கூடவே உங்கள் குரலையும் சேர்ந்து ரசிச்சிட்ருக்கீங்க. அடுத்ததாக யாரோட பாடல் வரப்போகுது அப்படின்னு கேட்போமா?
3: வணக்கம், இண்டூர்லேருந்து வெங்கடேஷ் பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் விரலக்கேத்த வைக்கும் படத்திலிருந்து அள்ளி அள்ளி தீபாவளி என்ற சாங்ஸ். நன்றி, வணக்கம்.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கோம். நிறைவா யார் என்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னு கேட்போமா?
5: ஆல் இண்டியா ரேடியோ தருமபுரி பண்பலைக்கு காலை வணக்கம். நான் திருப்பூர் பெருமாநல்லூரிலிருந்து கோகிலக்கண்ணன் பேசுகிறேன். படம் ராஜா சினரோஜா, பாடல் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால்

நேர்லே ஒளித்த அந்த பாடலோடு நிறைவு பெற்றது. இன்றைய நீங்கள் கேட்டவை மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்லே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் கௌசல்யா ராஜா. நேரம் காலை 11 மணி. நேர்கள் கேட்கலாம் தர்மபுரி, கடத்தூர் இனிமே சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமே சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மாவு வகைகள் வழங்கும். கேட்டால் சுவைக்கும்.
2: நேயர்கள் அனைவருக்கும் சுவையான வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சத்தான உணவை தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். பொதுவா எல்லா பெண்களுக்கும் ஒரு பெரிய தலைவலி இருக்கும், காலையில எந்திரிச்சா என்ன டிஃபன் செய்யறது அப்படின்னு. பெரும்பாலான வீடுகள்ல இப்போ இட்லி தோசை தான் அதிகமா இருக்கு. நம்மளுடைய முந்தைய தலைமுறையினர் காலை நேரத்துல ஒரு சத்தான உணவை, வயிற்றுக்கு இதம் அளிக்கக்கூடிய ஒரு உணவை சாப்பிட்டுட்டு வந்தாங்க. நேத்து வச்ச சோறோ, நேத்து வச்ச களியோ அதை தயிர்ல கரைச்சி கூழா செஞ்சு சாப்பிட்டு வந்தாங்க. நம்மளுடைய வயிற்றுக்கும் குடலுக்கும் இதமான ஒரு சாப்பாடாக இருந்தது. இப்ப அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆமாங்க, இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய ரெசிபி பஞ்சமுட்டி கஞ்சி. பஞ்சம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், அஞ்சு அப்படின்னு. ஐந்து வகை பாரம்பரிய பொருட்களை வச்சு நம்ம கஞ்சி எப்படி செய்யலாம், அதை காலை உணவுல எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கறத சொல்ல இருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் சாமை கால் கப்பு, வரகு கால் கப்பு,

0: குதிரைவாலி கால் கப்பு, தினை கால் கப், பச்சைப்பயிறு 2 டேபிள் ஸ்பூன், நாட்டு வெல்லம் தேவைக்கு ஏற்ப ஏலக்காய் 2, தண்ணி 6 கப்பு, காய்ச்சி வச்சது அதாவது சுடுதண்ணி தான் பயன்படுத்த போறோம். இப்போ நான் சொன்ன இந்த தேவையான பொருட்கள் வச்சு நம்ம செய்யற இந்த கஞ்சி 3-4 பேர் குடிக்கலாம். இதற்கான செய்முறை என்னன்னா, சாமை, வரகு, குதிரைவாலி, திணை ஆகியன சுத்தம் செஞ்சு 2-3 முறை நல்லா கழுவி எடுத்துக்கணும். பாசிப்பருப்பை லேசா வறுத்து நம்ம கழுவி வச்சிருக்க கூடிய இந்த அரிசி வகைகள்ல சேர்த்து 6 கப்பு தண்ணீர் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி ஊத்தி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அதன் பிறகு வெல்லம் நல்லா சேர்த்து ஏலக்காய் தூள்லயும் சேர்த்து 5 நிமிஷம் மிதமான தீயில கிளறி விடணும். கஞ்சி பதம் வந்ததும் அடுப்ப அணைச்சி சூடா பரிமாறலாம். இதுல நீங்க வெல்லம் சேர்க்காம மிளகும் சீரகமும் தட்டி போட்டு பரிமாறும் போது 2-3 ஸ்பூன் தேவைக்கு ஏற்ப தயிர் ஊத்தி கலக்கி உப்பு சேர்த்து கூட நீங்க குடுக்கலாம். எப்படி சாப்பிட்டாலும் இந்த உணவு சுவையாகவும் ஆரோக்கியமான உணவாகத்தான் இருக்கும். இந்த பாரம்பரிய அரிசியில செய்யற இந்த பஞ்சமுட்டி கஞ்சி உடல் சூட்டை கட்டுப்படுத்தும், நீரிழிவு பிரச்சனைய சமன் செய்யும், நார் சத்து அதிகம் இருக்கிறதுனால செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லது, எலும்புகளை பலப்படுத்தும், நாள்பட்ட சோர்வு பலவீனத்தை எல்லாமே குறைக்கும். தினமும் வெறுமனே இட்லி தோசை உப்புமான்னு சாப்பிடுறவங்களுக்கு வாரத்துல 2 இந்த மாதிரி கஞ்சியை வச்சு கொடுத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும், நீங்களும் வித்தியாசமா ஒரு ரெசிபிய செஞ்ச மாதிரியும் இருக்கும். நான் சொன்ன இந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பாருங்க, இல்ல உங்க வீட்டுல செய்யறவங்க இருந்தாங்கன்னா செஞ்சுட்டான்னு சொல்லுங்க.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.
2: உங்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்டு ரசிக்கவிருக்கிறோம் அனில் ரவை வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் ரவை. எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
3: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவ குழுவும், அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு, பெட் சிடி, காமா கேமரா, கேன்சர் ட்ரீட்மெண்ட்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
4: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சீலநாயக்கன் பட்டி, சேலம். தனுஷ் ஜுவல்லரியின் தீபாவளி தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்.
5: எந்த ஜுவல்லரியில வாங்கினா பழைய நகையா இருந்தாலும் 24 கேரட்ல இருந்து 9 கேரட் வரைக்கும் தனிஷ்ல எக்ஸ்சேஞ்ச் செஞ்சு 1 கேரட் கூடுதலா தங்க நகையை வாங்கிக்கலாம். உதாரணமா 22 கேரட் நகையை எக்ஸ்சேஞ்ச் செஞ்சு 23 கேரட் வேல்யூ மணிக்கு புது தங்க நகையை வாங்கிக்கலாம்.
4: தனுஷ்ல தங்க நகையில அட்வான்ஸ் புக்கிங் செஞ்சு தங்க வாங்குறாங்க, புக்கிங் ரேட்டையும் பர்ச்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அந்த ரேட்ல பில் பண்ணிக்கலாம். இந்த சலுகை நம்பர் 8 வரை மட்டும் தான்.
5: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC அப்ளை.
6: அனில் ரோஸ்டட் ரவா முறுக்கு மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.
7: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
8: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
2: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
3: அணில் ரவை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை. இன்றைய பூவே பெண் பூவே வார்த்தை விளையாட்டா வளமர கேட்டு ரசிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சிகள் முதலாவதாக கேட்கலாம்.
4: சக்தி உலா அபயம் அருளிடும் அம்பிகை. ராமநாதபுரம் மாவட்டம் திருவெற்றியூர் அருள்மிகு ஸ்ரீ பாகம்பிரியா சமேத வல்மீகநாத சுவாமி திருக்கோவில் சித்திரம்.
5: வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்தேன், விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை. கருத்தினுள்ளே தெளி நின்ற ஞானம் திகழ்கின்றது என்ன திருகுளமோ. ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உரைபவளே. நீர், நிலம், நெருப்பு, காற்று.

0: ஆகாயம் என எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்த சக்தியை நம் முன்னோர்கள் பெண் வடிவில் கண்டு வழிபடத் தொடங்கினர். அவளும் காளியாக மாரியாக வீற்றிருந்து நமக்கு அருளை தருகிறாள். அத்தகைய சக்தியானவளுக்கு பல இடங்களில் கோவில் உண்டு. அவற்றில் மிகவும் குறிப்பிடத்தக்க திருத்தலம்தான் ராமநாதபுரம் மாவட்டம் திருவற்றியூர் அருள்மிகு ஸ்ரீ வாகம் பிரியாள் சமேத வல்மீகநாதர் சுவாமி திருக்கோயில். அண்மையில் இத்திருக்கோயிலுக்கு நாம் சென்றிருந்தோம். இத்திருக்கோயிலின் அமைவிடம் பாடல் பெற்ற திருத்தலமான திருவாடனைக்கு கிழக்கும் தொண்டிக்கு மேற்குமாக ஊரின் நடுநாயகமாக திருக்குளத்துடன் அன்னையின் எழில்மிகு ஆலயம் அமைந்துள்ளது. திருக்குளம் வாசுகி தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது. கிழக்கு நோக்கிய திருக்கோவில் படித்துறை கடந்து பரந்த மண்டபம், அழகிய ராஜகோபுரம், கொடிமரம், ரிஷப கொடி ஏறும் ஜெயக்கொடி, பலிபீடத்தருகே அனைத்தையும் அன்னையிடம் சரண் செய்கிறோம். திருநந்தி தேவரை தரிசித்து அனுமதியுடன் உட்புகுந்தால் நேரெதிரே கருவறை, அர்த்த மண்டபம், மண்டபத்துடன் கூடிய மகாலிங்க திருமேனி தாயாக தந்தையாக விளங்குவதை காணலாம். மதுரையம்பதியிலே அன்னை மீனாட்சிக்கு முதலிடம் தருவதைப் போலவே திருவற்றியூரிலே அன்னை ஸ்ரீ பாகம்பிரியாளுக்கே முதலிடம். ஆம், தந்தைக்கு முன்னதாகவே தாய் தெற்கு நோக்கிய கருவறை அர்த்த மண்டபத்துடன் விளங்கி அருள் செய்கிறாள். நாமும் முதலில் அன்னையை வணங்க சென்ற போது அவளுக்கே உரிய சிவப்பு நிற பட்டுடுத்தி தெற்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் நான்கு திருக்கரங்களோடு நமக்கு அருட்காட்சி தந்தாள் அன்னை ஸ்ரீ பாகம்பிரியாள். அடுத்து சுவாமியை நாம் வணங்கச் சென்றோம். சுவாமி வல்மீகநாதருக்கு பழம்புற்றுநாதர் என்பது திருநாமம். வன்மீகம் என்பது புற்று, புற்றிடம் கொண்டவர் என்பது பொருள். பழந்தமிழில் பழம்புற்றுநாதர் என்று அழைக்கப்படுகிறார். லிங்க திருமேனி அருவமாக உருவமாக ஆதிபரனாக பராசக்தியின் வாகனாக ஆட்கொள்ள வந்த அத்தன் திருத்தோற்றம் ஆவுடையுடன் அருட்காட்சி தருகிறார். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினார்க்கு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமே என்பது தாயுமானவரின் வாக்கு. பழமையும் சிறப்பும் மிக்க திருக்கோயில்கள் இவ்வகையை சார்ந்தது. இறைவன் பரமேஸ்வரன் இங்கு மூர்த்தியாகவும் புற்றிடம் கொண்ட ஸ்ரீமன் நாராயணனே திருத்தலமாகவும் வாசுகி என்ற நாகமே தீர்த்தமாகவும் பாகம் கொண்ட பார்வதியே நமக்கு பயனாகவும் முறைப்படுத்த பெற்றுள்ளது. இத்திருக்கோயிலின் சுற்று பிரகாரத்தை நாம் பார்வையிட்ட போது தெற்கு பிரகாரத்தின் அண்மையில் தல விருட்சமான வில்வமரம் உள்ளது. இவ்வில்வ மரத்தின் விளங்கிய பழம்புற்றிலேயே சுவாமி வல்மீகநாதர் என்ற பழம்புற்றுநாதர் உறைந்திருந்தார். இப்புற்றிலேயே வாசுகி என்ற நாகமும் கரந்துரைந்தது. புற்றிடங்கொண்ட பெருமானை வழிபட்டது எத்தனை எத்தனை காலமோ. வெற்றி வழிபாடல்ல, வெற்றி தவம். வாசுகி என்ற பெண்ணாகும் சக்தி வடிவம் கொண்டது. இப்போது இந்த வில்வ மரத்தின் அடியில் விநாயகரும் நாகரும் காட்சி தருகின்றனர். தட்சிணாமூர்த்தி, கன்னி மூலையில் விநாயக பெருமான், மேற்கே வாகன மண்டபம், வடமேற்கே வள்ளி தேவசேன சமேத சுப்பிரமணியர், சண்டேஸ்வரர், கீழ்ப்புறம் பைரவர், நவகிரக சன்னதிகள் அமைந்துள்ளன. பிரகாரத்தை அடுத்த வெளிச்சுற்றின் தெற்கில் பக்தர்கள் தங்குவதற்கு மிகப்பெரிய மண்டபமும் அதன் மேற்கே களஞ்சியமும் நிறுதி மூலையில் தேவஸ்தான அலுவலகமும் உள்ளது. திருக்கோயிலும் திருக்குளமும் உள்ளடக்கிய ரதவீதி பிரகாரம் திருக்குளத்தின் மதில் சுவரையொட்டி பக்தர்கள் தங்கும் அறைகளும் உள்ளன. திருவீதியின் கிழக்கே திருத்தேர்தலமும் தென்கிழக்கே உள்பகுதியில் தேவஸ்தான பயணியர் விடுதியும் அமைந்துள்ளது. இவற்றையெல்லாம் நாம் கண்டு சற்று இளைப்பார திருக்கோயிலின் உள்ளே அமர்ந்த போது இத்திருக்கோயிலின் ஸ்தானிகர் அவர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அவரிடம் இத்திருக்கோயிலின் சிறப்புகளையும் நடைபெறும் பூசை மற்றும் விழாக்களையும் புராண வரலாறுகளையும் கேட்டறிந்த போது அவர் இவ்வாறாக நம்மிடையே எடுத்துரைத்தார்.
1: என் பேர் மணிகண்டன் குருக்கள். நான் வந்து திருவற்றியூர் பாகம்பிரியாள் கோவில்ல தானிகரா வேலை பார்த்துட்டு வரேன். கோவில் குருக்கள். கலியுகத்துல யார் வந்து எந்த பிரார்த்தனைக்காக டம்பால வேண்டுகிறாளோ இந்த பிரார்த்தனைகள் இங்க பழிதமாகுது. எந்த ஒரு காரியத்துக்காக கல்யாண திருமண தடை அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளுட வேண்டினா கல்யாணம் ஆன உடனே குத்து விளக்கு வாங்கி வைப்பா. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவா குழந்தை பிறக்கணும் பிரார்த்தனை பண்ணிட்டு

0: யாரு குழந்தை பிறக்கணுமோ அந்த பொம்மநாட்டி வந்து புடவத்தில பக்கிழிச்சு கட்டிக்கிட்டு போவா, தொட்டில் மாதிரி கட்டி விட்டு போவாங்க. அவங்களை குழந்தை பிறந்த உடனே கரும்புல தொட்டில் எடுக்கிறது, அது மாதிரி தென்னம்பிள்ளை வாங்கி வைக்கிறது, அது மாதிரி ஒரு பிரார்த்தனை. குடும்பத்துல வந்து கணவன் மனைவி அப்பா பிள்ளைகள் கருத்து வேறுபாடுல பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா ஒண்ணு சேரம் பிரார்த்தனை பண்ணிக்குவா. அப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு காரியம் பலிதமான உடனே இந்த கோழி குஞ்சு உயிரோட வாங்கி விடுவா. அதே மாதிரி கோழி சேவல் உயிரோட வாங்கி விடுறது உண்டு. இங்க பலியிடுதல் கிடையாது, எல்லாமே உயிரோட கொண்டு வந்து விட்டுருவா. முதல்ல பிறக்கக்கூடிய கண்ணுக்குட்டி, முதல்ல போடக்கூடிய ஆட்டுக்குட்டி, அதெல்லாம் கொண்டு வந்து கோவிலுக்கு கொண்டு வந்து பிரார்த்தனையை விட்டுருவா. அதே மாதிரி முதல்ல விளையக்கூடிய தானியங்கள், நெல்லாக இருக்கட்டும், மிளகாய் இருக்கட்டும், புளி, காய்க்கக்கூடிய காய்கள், மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், புடலங்காய், எல்லாமே சுவாமி கொண்டு வந்து இங்கே சேர்த்துருவா. இது இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கிராமங்களில் ஒரு பெரிய வழக்கமாக இருக்கிறது. மூர்த்தி தீர்த்தம் தலம் கீர்த்தி என்று சொல்லுவாங்க. அந்த வகையில் இங்கே இருக்கக்கூடிய சுவாமியை தரிசனம் பண்ணுறதுனால ஒரு கால் பங்கு பலன். அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்தில், அதாவது வாசிக்கு தீர்த்தம்னு கோயில் குளத்துக்கு முன்னாடி இருக்கு, அந்த தீர்த்தத்தை ஸ்நானம் பண்ணுறதுனாலயோ தீர்த்தத்தை தெளிச்சுக்கிறதுனால கால் பங்கு பலன். அந்த தலத்தில் குறைஞ்சது ஒரு பகல் மினிமம் அப்படின்னு எடுத்துட்டா 1.5 மணி நேரம், 3.75 நாளிகை என்று சொல்லுவாங்க. அந்த 1.5 மணி நேரம் அந்த கோவில் தலத்தில் இருக்கணும் மேக்சிமம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பகல் பொழுதோ ஒரு இரவு பொழுதோ நம்ம அந்த இடத்துல இருக்கணும். அது இந்த கோவிலில் தங்கி தரிசனம் பண்ணி போறா, ஒரு இரவு பொழுதோ ஒரு பகல் பொழுதோ தங்கி தரிசனம் பண்றா. மூர்த்தி தீர்த்தம் தலம் நிறைவாயிடுது. இந்த சுவாமி பண்ண அனுகிரகத்தை நம்ம ஊர்ல போய் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள்ட்டையோ நண்பர்கள்ட்டையோ சொல்ற பொழுது அவ மீண்டும் மறுபடியும் இந்த கோவிலுக்கு வர்றா. அவளுடைய காரியம் பலிதமாகும் போது நமக்கு அந்த கால் பங்கு, எஞ்சிய கால் பங்கு பலன் நமக்கு கிடைச்சிருது. அதனால இந்த கோவில் வந்து ஒரு பெரிய பிரார்த்தனை ஸ்தலம். அதாவது மகாபலி சக்கரவர்த்தின்னு ஒரு பெரிய சக்கரவர்த்தி, அவர் வந்து கெட்ட வம்சத்துல நல்லவனா பிறக்கிறார், அதுதான் அவர் பஞ்ச அவருடைய தபோபலம். அப்படி அவர் கெட்ட வம்சத்துல நல்லவனா பிறந்து இந்திரனுடைய பதவி மேல ஆசைப்பட்டு அஸ்வமேத யாகம் பண்றார். அப்ப இந்திரனுடைய பதவியை சமரட்சணம் பண்றதுக்காக மகாவிஷ்ணு வாமனர் அவதாரம் குள்ளமான உருவம் எடுத்து வந்து அந்த மகாபலிட்ட எனக்கு 3 அடி மண் வேணும் அப்படின்னு கேட்கிறார். அப்ப வாமனர் அவதாரத்துல வந்தவர் மகாவிஷ்ணுன்னு தெரிஞ்சுக்காம இன்னொருத்தருடைய பதவி மேல இருக்கக்கூடிய மோகத்தின் காரணமாக மகாபலி 3 அடி மண்ணை கொடுத்துடுறார். அப்ப மகாவிஷ்ணு திருவிக்கிரமன் என்று சொல்லக்கூடிய 3 விதமான அளக்கிறார். அதாவது பூலோகத்தை 1 அடி அளக்கிறார், 2வது அடி ஆகாயத்தை அளக்கிறார், 3வது அடி எங்கன்னு கேட்கிற பொழுதுதான் இந்த மகாபலி தலையை காமிக்கிறார். அந்த தலையில கால் வச்சதுனால மகாவிஷ்ணுக்கு பாதத்தில் வரக்கூடிய நோய் பெற்று பிளவை காளானின்னு சொல்லுவா. அந்த புத்துங்கிறது மகாவிஷ்ணு உண்டாயிடுத்து. அது எங்க சாபவிமோசனம் கேட்டா நிம்பவன க்ஷேத்திரத்துல வாசுகி தடாகத்துல தீர்த்தத்துல நீராடினா உனக்கு சாபவிமோசனம் சொல்றா. அப்ப இந்த இடத்துக்கு நிம்பவன க்ஷேத்திரம் வேம்பு அடர்ந்த காடுன்னு சொல்றாங்க. இந்த கோயில்ல வேப்பில பிரசாதமாக கொடுக்கறாங்க, வேப்பில சாப்பிட்டு வந்தாலே எல்லாமே சௌக்கியமாறுது. அந்த கோயில் குளத்துக்கு பேரு வாசுகி தீர்த்தம். அதாவது மகாவிஷ்ணுவோட பாம்பு அனந்தன், வாசுகி, தக்ஷகன், கார்கோடகன், சங்கபாலன், குலிகன், பத்மன், மகாபத்மன் சொல்லக்கூடிய 8 விதமான பாம்பு. அதுல அந்த பாம்புல வாசுகிங்கிற பாம்புனால தோண்டப்பட்ட தீர்த்தம். அந்த தீர்த்தத்துல ஸ்நானம் ஆன உடனே மகாவிஷ்ணுக்கு பாதத்துல உள்ள புற்று சௌரியமாயிடுத்து. தீராத புற்றை தீர்த்ததுனால சுவாமிக்கு பழம்புற்றுநாதர் அப்படின்னு ஒரு பேரு. அது வந்து வடமொழியில வன்மீகநாதர் அப்படிங்கிற பேரு. அம்பாள் ஈஸ்வரனுடைய பாகத்தை விட்டு பிரியாமல் இருக்கிறதுனால அனுகிரக மூர்த்தியா இருந்து பாகம்பிரியாள் அப்படிங்கிற பெயரோட இருக்கா. அம்பாள் தெற்கு முகமாக இருந்து ஞான சக்தியா இருந்து எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்குறா. அம்பாளுக்கு 4 கரங்கள், அம்பாளுக்கு அக்ஷமாலை, அதே மாதிரி நீலோத்பலம்னு சொல்லக்கூடிய ஒரு புஷ்பம், அபய வரத ஹஸ்தத்தோட அம்பாள் தெற்கு முகமாக இருந்து வரக்கூடியவர்களுக்கெல்லாம் ஞானத்தை வழங்கி ஞான சக்தியாக இங்கே அம்பாள் எழுந்திருக்கிறார். எல்லா ஊர்லயும் ஒரு பிரசித்தம் உண்டு. அந்த சுவாமி சிவாலயத்துலதான் பிரசித்தமா இருக்கும். ஆனா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்னு சொல்றோம், அது ஒரு சிவாலயம் தான். ஆனா அந்த சிவாலயத்துல அந்த சுவாமியை தரிசனம் பண்ணாம சிவனு தரிசனம் பண்ணாம அந்த பிரதான மூர்த்தியை தரிசனம் பண்ணாலே பலன் கிடைக்கும். ஆனா நம்மளுடைய பாகம்பிரியாள் கோவில்ல சிவபெருமானா இருக்கக்கூடிய வன்மீகநாத சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அம்பாளை தரிசனம் பண்ணா மட்டுமே நமக்கு பலன் கிடைக்கும். ஏன்னா சுவாமிகிட்ட தரிசனம் பண்ணவனே சுவாமி அம்பாள்கிட்ட சொல்றாரா, வர்றவா நம்ம பக்தர் வர்றார், அவருக்கு அனுகிரகம் பண்ணுன்னு சுவாமி சொல்றதே அம்பாள் கேட்டு இடது பாகத்தை விட்டு பிரியாமல் இருந்து அனுகிரகம் பண்றதுனால அம்பாளுக்கு பாகம்பிரியாள்னு ஒரு பேர் உண்டு. இங்க அவிர்பக்த நாயகி அப்படிங்கறது வடமொழி சொல். அதனால இந்த கோவிலுக்கு ஒரு பெரிய சிறப்பு, சுவாமியை விட்டு பிரியாமல் இருந்து அனுகிரகம் பண்றா அம்பாள். அதனால பாகம்பிரியாள் அப்படின்னு ஒரு பேர் உண்டு இங்க. அந்த பேருக்கு இதுதான் முழுமையான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த கோவில் வந்து காரண ஆகம காமிக ஆகம முறைப்படி நம்முடைய சிவகங்கை சமஸ்தான தேவஸ்தானம் பரம்பரை அரங்காவலர் மதிப்புக்குரிய DSK முதலாந்திகராட்சியார் அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு 5 கால பூஜைகள் இங்கே சிறப்பா நடந்து வருது. காலையில 6 மணிக்கு திருவனந்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய பூஜை நடத்துவோம். அதுக்கப்புறம் 8 மணிக்கு காலசந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பூஜை, மத்தியானம் 12 மணிக்கு உச்சிக்கால பூஜை பண்ணி நட சாத்திடுவாங்க. திருப்பி 4 மணிக்கு கோவில் ரீ ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 5:30 மணிக்கு சாயரட்சின்னு ஒரு பூஜை உண்டு. இரவு 8 மணிக்கு அர்த்தஜாம பூஜை பண்ணி நட சாத்திடுவாங்க. இது இந்த கோவிலினுடைய வழக்க முறைகள்ல ஆகம முறைப்படி பூஜைகள்லாம் நடந்துட்டு வருது.
1: தொடர்ந்து இத்திருக்கோயிலின் கௌரவ கண்காணிப்பாளர் மற்றும்

0: ஆலய கண்காணிப்பாளர், ஆலய எழுத்தர் ஆகியோரை நாம் சந்தித்த போது தமது அனுபவ கருத்துக்களை இவ்வாறாக பதிவு செய்தனர்.
1: என்னுடைய பெயர் வந்து மு சுந்தரராஜன். இந்த கோயிலுடைய ஆலய கௌரவ கண்காணிப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த கோயிலில் பெண்கள் அதிகமாக முட்டை போடுறது மிகப்பெரிய சிறப்பாக இருக்கு. அடுத்து தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு உப்பு முட்டை காணிக்க செலுத்துறது ரெண்டாவது காணிக்க. அடுத்து வாரம் சராசரி 5000 பேர் கூடக்கூடிய ஒரு சிறப்பு கோயிலாக பலம் வந்து கொண்டிருக்கிறது. சுவாமி அம்பாளுக்கு அர்ச்சனை, மாவிளக்கு, வேப்பிலை அரைத்து கையில பூசுறது, இது மாதிரியான காணிக்கைகள் தொடர்ந்து நடக்குது. நெல் குத்தைகள் இந்த கோயிலுக்கு தானே வந்து செலுத்துறது ஒரு அதிசயமான கோயிலா பார்க்கலாம். அடுத்து இங்கு கோழிகளை வளர்த்து அது வளர்ச்சி அடைஞ்சோடனே அதுல ஒரு கோழியை சேவலை பிரார்த்தனை கோழி சேவலை கொண்டாந்து விடுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது கால்களில் சிரமப்பட்டுட்டான்னா, விபத்துகள் ஏதாவது நடந்துடுச்சுன்னா அதை உடனடியாக கொண்டு வந்து வெள்ளி காணிக்கையில் உண்டியல் செலுத்துறது, வகுற்ற வழி சம்பந்தப்பட்டதுகளில் மாவளுக்கு போடுறது இந்த 3வது விசேஷம். அந்த வேண்டுதல் நடந்து அவங்களுக்கு சச்சஸ் அதாவது வெற்றிகரமாக நல்ல நிலை வந்ததுக்கு அப்புறம்தான் இங்கே கொண்டாந்து செலுத்துறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான கோயிலாக அந்த அம்பாள் வளம் வந்து கொண்டிருக்கிறார். சுவாமி அம்பாளுக்கு அர்ச்சனை செய்கிறது இங்கே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை, அம்பாளுக்கு ஒரு அர்ச்சனை. இதில் இந்த கலியுகத்தில் கல்வெட்டு இல்லாத ஒரு கோயில்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இந்த கோயிலாக இருக்கும். இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் வேற எந்த விதமான விளம்பரங்கள், யாகம் வளர்க்குறோம், அது வளர்க்குறோம், ஹோமம் வளர்க்குறோம், இங்கே பிரார்த்தனை இருக்குது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. இங்கே கோயிலில் யாழன் வெள்ளி தங்கி வழிபடுறதும் வாசுகி தீர்த்தத்தில் நீராடி அவங்க என்ன வேண்டியிருக்காலும் அந்த காணிக்கை செலுத்துறதே இந்த கோயிலுடைய தனி சிறப்பாக இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. தமிழ்நாட்டிலே கிராமத்தில் அதிக பாத யாத்திரை வர்ற கோயில் இந்த பாகம்பரியா கோயில். இதுவே இந்த அம்பாளுடைய தனி சிறப்பு.
2: நான் அந்த திருக்கோயிலில் வந்து கண்காணிப்பாளராக பணியாற்றேன். என்னோட பேர் ஆர் செந்தில்குமார். ஆண்டுக்கு ஒரு முறை சித்ரா பௌர்ணமி பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது.
3: என்னுடைய பேரு எஸ் கண்ணன். சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானத்தில் சரக ஆய்வராக பணிபுரிகிறேன். இத்திருக்கோயிலில் வந்து 5 கால பூஜைகள் நடைபெற்று வருகிறது. மிகப்பெரிய பிரார்த்தனை ஸ்தலமாக விளங்குது. இந்த பிரார்த்தனை ஸ்தலத்தில் வந்து ஒவ்வொரு வாரமும் 5000 பேருக்கு மேலே வந்து இரவு தங்கி காலையில் வெள்ளிக்கிழமை தரிசனம் பண்ணுறாங்க.
0: இது மட்டுமா? திருவற்றியூர் அருள்மிகு ஸ்ரீ பாகம்பிரியாள் சமேத வல்மீகநாதர் சுவாமியின் அருட்கருணையினை பெற்று பயனடைந்த ஆன்மீக அன்பர்கள் கண்ணீர் மல்க அன்னையின் திருவருட்கருணையின் மகத்துவத்தை நம்மிடையே எடுத்துரைத்தனர்.
4: என் பேர் பேச்சி. நான் வந்து 30 வருஷம் ஆச்சு. என் பிள்ளையில கை பிள்ளையில 3 பிள்ளையும் தூக்கிட்டு வந்து ஆத்தாவாசல்ல சாமி மட்டும் முத போட்டா இதுதான் எனக்கு சாமி. அப்புறம்தான் எனக்கு பின்னாடி குலசாமி. என் பிள்ளையில 3 பிள்ளையும் நல்லா காப்பாத்தி கொடுத்து.
5: என் பேர் முத்துக்காளி. நான் இந்த மாதிரி இதே திருவட்டியூருக்கு பக்கத்து ஊரு தான். எனக்கு வந்து இப்ப ஒரு 10 வருஷமா ஒரு பிரச்சனை. அத கூட எங்க அம்மா நான் ஆஸ்பத்திரிக்கு போகாம கூட எங்க அம்மா தீத்து வச்சுட்டா கேன்சர்.
0: அன்னையும் அத்தனுமான பாகம்பிரியாள் உடனுரை வல்மீகநாதன் நம் உடலிடம் கொண்டவனாய் உள்ள போது நமக்கு என்ன குறை? அத்தனை நேயர்களின் உள்ளங்களிலும் அவர் தம் இல்லங்களிலும் அருள்மிகு ஸ்ரீ பாகம்பிரியாள் சமேத ஸ்ரீ வல்மீகநாதரின் பேரொருள் நிறைய வேண்டும் என்ற வேண்டுதலோடு திருக்கோவிலிருந்து விடைபெற்றோம். நேயர்கள் இதுவரை கேட்டது சக்தி உலா, அபயம் அருளிடும் அம்பிகை, ராமநாதபுரம் மாவட்டம் திருவற்றியூர் அருள்மிகு ஸ்ரீ பாகம்பிரியாள் சமேத வல்மீகநாத சுவாமி திருக்கோவில் சித்திரம். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
6: அணில் ரவை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் ரவை. இன்றைய பூவே பெண் பூவே வார்த்தை விளையாட்டா வளமுறை கேட்டு ரசிக்க இருக்கிறோம். புதிய தொழில்கள் 0 43 42 என்ற முன்னிணைப்போடு 24 40 30 அல்லது 94 86 81 10 25 என்ற எண்கள் அழைக்கலாம். மற்ற தொழில்கள் 0 43 42 என்ற முன்னிணைப்போடு 24 40 31 அல்லது 94 86 65 20 25 என்ற எண்களை அழைத்து நீங்க வார்த்தை விளையாட்ட இன்று என்னோட விளையாடலாம்.
7: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
8: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்
7: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
9: सुनती हो? कमाल ही हो गया.
10: क्या हो गया ऐसा?
9: सिलेंडर आने में देरी हो रही थी ना, देखो आज आ गया.
10: ये कमाल कैसे हो गया?
9: मैंने www.pgportal.com

0: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
2: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
3: மூட்டு, தண்டுவடம் மற்றும் விளையாட்டு காய பிரச்சனைக்கு அறுவை சிகிச்சை தான் தீர்வா? ஒரு முறை செகண்ட் ஒபினியன் கேளுங்க. அக்டோபர் 10 முதல் 20 வரை பிரபல நிபுணர்களின் இலவச ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் வழிகாட்டல் முகாம். பயமில்லா சிகிச்சை, தெளிவான வழிகாட்டல். குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், 5 ரோடு, சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
5: உனக்கு கல்யாண தேதி குறிச்சாச்சு, எங்க நகை வாங்க போற?
6: அதானே ஒரே யோசனையாவே இருக்கு.
5: இதுல என்னமோ யோசனை, நம்ம தனிஷ்க்கு தீபாவளி ஆஃபர்ல கிராமுக்கு 301 ஆஃப் பிளஸ் அப் டு 20% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ்.
6: ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். பெஸ்ட் கோல்ட் ரேட்ல நகையை புக் பண்ணா பர்ச்சேஸ் பண்றப்ப புக்கிங் ரேட்டையும் பர்ச்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அதை பே பண்ணி நகையா வாங்கிக்கலாமா?
5: இந்த சலுகை நவம்பர் 8 வரைக்கும் மட்டும்தான்.
6: தனஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. TNC அப்ளை.
7: அணில் ரவை வழங்கும் பூவே பெண் பூவே இன்று வார்த்தை விளையாட்டா வளமரம் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். தோழிகள்லாம் ஆர்வமா வந்துட்டே இருக்காங்க. இணைப்பில் இணையக்கூடிய தோழி வருக, வணக்கம்.
8: வணக்கம்.
7: யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
8: சத்யா.
7: என்ன பண்றீங்க சத்யா?
8: வேலை
7: செஞ்சுட்டு இருக்கீங்க. டெய்லியும் வேலை செஞ்சுட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு போர் அடிக்காதா? என்ன சாப்பாடு செஞ்சீங்க? கீரை குழம்பு, தொட்டுக்க சாதமா?
8: சாதம், சிக்கிரிக்க பொரியலுங்க மேடம்.
7: மூணு செஞ்சிருக்கீங்க. சரி, காலையில ஒரு உணவு, மதியம் ஒரு உணவு, இரவு ஒரு உணவுன்னா செய்வாங்க இல்லையா ஒரு சிலர், நீங்க அப்படி செய்றீங்களா இல்ல காலையில செய்யறதுவே அப்படியே இரவு வச்சுப்பீங்களா?
8: காலையில செய்யுங்க மேடம், திரும்ப நைட்டு செய்யுங்க மேடம்.
7: திரும்ப நைட்டு. இப்ப அந்த கீரை குழம்பு மீந்தது என்ன பண்ணுவீங்க?
8: மீறாதுங்க மேடம்.
7: மீறாதுங்களா? அந்த அளவுக்கு கட்டுப்பாடா கரெக்டா வைக்கிறீங்களா?
8: கம்மியா தான் செய்வீங்க மேடம்.
7: கம்மியா தான் செய்வீங்க. சரி, இரவுல என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துப்பீங்க?
8: களி செய்வீங்க மேடம்.
7: சரி, உங்களுக்கு பெரியவங்களுக்கு களி ரொம்ப பிடிக்கும், சின்னவங்களா களி அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்கல்ல, எப்படி உங்க வீட்டுல எல்லாமே சாப்பிடுவாங்களா?
8: பசங்களுக்கு சாப்பாடு செஞ்சிருவீங்க மேடம்.
7: அவங்களுக்கு தனியா சாப்பாடு செய்வீங்க? எப்படி இவ்வளோ வேலை செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் தனியா செய்யணும், உங்களுக்கும் செய்யணும்னா உங்களுக்கு சிரமமா இருக்காதுங்களா?
8: செஞ்சு பழகிடுச்சுங்க மேடம்.
7: எல்லாமே பழகிடுச்சு உங்களுக்கு. வந்து இது செய்யறதுன்னா எனக்கு கஷ்டம்னா எந்த வேலை உங்களுக்கு செய்யறது கஷ்டம் சமையல்ல?
8: சமையல்ல கத்துங்க.
7: விளையாடுங்க. முதல்ல அந்த தோழியே வந்து ஜெயிச்சிட்டாங்க இன்னைக்கு வார்த்தை விளையாட்டுல. நன்றிம்மா. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த தோழி வருக, வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? கண்ணாடியில நம்ம முகத்தையே பார்த்து ரசிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல, முகத்தை கழுவிட்டு கண்ணாடியில கொஞ்ச நேரம் பார்த்து ரசிக்கிறது அப்படிலாம் இல்லைங்களா? சில பேர் கையை பாப்பீங்க. ஏன், கையில தங்க வேலையில் இருக்கா இல்ல யாருன்னா கழட்டிட்டு போயிட்டாங்களா அப்படின்னா?
8: இல்ல,
7: அப்படியெல்லாம் இல்லைங்க. இல்ல வந்துருச்சு இல்லையா? சரிங்க, நல்ல முயற்சி. நன்றிமா இணைப்பில் வந்தமைக்கு. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த தோழி வருக, வணக்கம். இணைப்பில் இருந்து விடுபட்டுட்டாங்க. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த தோழி வருக, வணக்கம்.
9: வணக்கம்மா.
7: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
9: மகேஸ்வரி
7: அம்மாவுக்கு அடிக்கடி எனக்கு இந்த உடல்ல இந்த பிரச்சனை வந்து

0: அதுதாங்க கஷ்டமா இருக்குன்னா என்ன பிரச்சனை?
1: எனக்கு அடிக்கடி வந்து கால் வலி தான் அடிக்கடி வரும்.
0: கால் வலி தான் அடிக்கடி வருங்களா?
1: அடிக்கடி.
0: சரி, அதற்காக நீங்க ஏதாவது உணவு முறையில மாற்றம் செஞ்சிருக்கீங்களா? உடற்பயிற்சி ஏதாவது செய்றீங்களா?
1: ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க,
0: நம்ம என்னதான் மாத்திரை எடுத்துக்கிட்டாலும் நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களையும் கொஞ்சம் மாத்திக்கணும் இல்லையா? அதற்கு ஏதாவது உணவு பழக்க வழக்கங்களை நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன், சத்தா எடுத்துக்கிறேன் அப்படின்னா என்ன எடுத்துக்கிறீங்க உடம்புக்கு?
1: கொஞ்சம்
0: என்னங்க,
1: சாப்பாடு சாப்பாடு
0: பொரியல்லாம் நிறைய சேர்த்துக்கிறீங்களா?
1: பொரியல் சேர்த்துக்கலாம்
0: உடற்பயிற்சி ஏதாவது நடக்கறீங்களா? வாக்கிங் எல்லாம் போறீங்களா?
1: அந்த மாதிரி
0: போறது இல்லையா?
1: வீட்டுல வேலையே
0: வேலையே சரியா இருக்கு. சரி, அந்த வேலையே சரியா இருக்கும், அதுலயே கொஞ்ச தூரம் ஒரு 10 நிமிஷம் அப்படி நடக்கிறது எல்லாம் நடக்கிறது இல்லைங்களா? டைம் இல்லைங்கன்னு இல்ல வந்துருச்சு இல்லைங்களா மகேஸ்வரி அம்மா கிட்ட? நன்றிமா இனிப்பில் வந்தமைக்கு. இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த தோழி வருக. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க.
0: சாந்திமா, தயாரா இருக்கீங்களா?
2: சொல்லுங்க.
0: சரிங்க, இப்போ புரட்டாசி மாதெல்லாம் கும்பிட்டீங்களா?
2: சனிக்கிழமை எல்லாம் செஞ்சுட்டு தாங்க இருக்கிறா.
0: ஓ, 5 வாரம் சனிக்கிழமையும் செஞ்சிட்டு இருப்பீங்களா நீங்க?
2: 5 வாரம் செஞ்சாதான் சாமி எப்பயுமே புரட்டாசி மாதம் செய்வோம்.
0: அப்படிங்களா, பரவாயில்லையே. இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா முதலாவது மூன்றாவது நான்காவது அப்படின்னு இருப்பாங்க, நீங்கள் 5 வாரமும் செய்கிறீங்களே, எப்படி 5 வாரமுமே ஒரு 5 வகை பொரியல் இருக்குங்களா?
2: 5 வகை பொரியல் இருந்தாலும் நம்மளால முடிஞ்சது.
0: இல்லைனாலும் இல்லை வந்துருச்சு இல்லையா? 5 வகை பொரியல் இல்லைனாலும் இல்லை வந்துருச்சு.
2: என்னன்னு நீங்கள் மாற்றிடுறீங்களே.
0: எப்படியோ சாந்தி மாவை அவுட் பண்ணிட்டோம். நன்றி மா இணைப்பில் வந்தமைக்கு. அனில் ரவை வழங்கும் பூவே பெண் பூவே. இன்னைக்கு வார்த்தை விளையாட்டா வளமுறை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இணைப்பில் இணையக்கூடிய தோழி வருக. வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: தருமபுரி மாவட்டம் கரியப்பநல்லிலிருந்து விஜயலட்சுமி.
0: விஜயலட்சுமி, விளையாடிடலாமா? ஆம் இல்லை தெரியாதுன்ற சொல்ல பயன்படுத்தாம நீங்க என்கிட்ட பேசணும். விஜயலட்சுமி, தயாரா இருக்கீங்களா? சரிங்க. விஜயலட்சுமி, நீங்க அடிக்கடி வண்டியில போறது ரொம்ப பிடிக்குமா இல்ல பஸ்ல போறது ரொம்ப பிடிக்குமா, உங்களுக்கு எது பிடிக்கும்?
2: வண்டிலயும் போவாங்க, பஸ்லயும் போவாங்க,
0: ரெண்டுத்திலயும் போவாங்க. அப்படியே மேல பறக்கிறது ஏரோப்ளேன்ல போலான்னு என்னைக்கு ஆசைப்பட்டது இல்லையா? இல்லைங்களா? இல்லன்னு இல்ல வந்துருச்சு இல்லையா? 2 முறை வந்துருச்சு. போங்கம்மா, நல்லா விளையாடுங்க. நன்றிமா இணைப்பில் வந்தமைக்கு. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த தோழி வருக. வணக்கம்.
3: வணக்கம்.
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: தருமபுரி மாவட்டம் அடகவாடியிலிருந்து.
0: சரிங்க, விளையாடிடுவோமா? ஆம் இல்லை தெரியாதுன்னு சொல்ல பயன்படுத்தாம பேசுவீங்களா? ரெடியா இருக்கீங்க? சரிங்க. அவங்க பிள்ளைகளெல்லாம் எந்த மாதிரி விஷயம் அவங்க பண்ணா அவங்களுக்கு கோவம் வரும்? இதை மட்டும் அப்படியே எனக்கு தள்ளவழி வந்துருங்க. அவங்க இதை பண்ணா அப்படின்னா என்ன விஷயம்?
3: பிடிக்காததை செஞ்சாங்களாக பயங்கரமா தலைவலி வரும்.
0: பிடிக்காதது உங்களுக்கு பிடிக்காதது அப்படி என்ன?
3: எனக்கு பிடிக்காதது வந்து அவங்க படிக்காம போனை பார்க்கறது எனக்கு பிடிக்காது.
0: படிக்காம போனை பார்க்கறது பிடிக்காது. சரி, நீங்க போன் பார்க்கறது வந்து அவங்க முன்னாடி நிறுத்திடுறீங்களா?
3: நான் வந்து பட்டன் போன் தான் வச்சிருக்கேன்.
0: பட்டன் போனை எப்படி அவங்க பார்ப்பாங்க? உங்க போன் தானே அவங்க வாங்கி பயன்படுத்துவாங்க, இல்ல அவங்களுக்கே தனி போன் கொடுத்துருக்கீங்களா?
3: இல்ல, அவங்க அப்பா போன்
0: இல்லன்னு வந்துருச்சு இல்லையா? இல்லன்னு வந்துருச்சு இல்லையா? நன்றிமா. எல்லாரும் இப்படிதான் பேசணும். ஆம் இல்லை அப்படின்றத பயன்படுத்தி பேசுனீங்கன்னா சீக்கிரம் அவுட் ஆயிடுவீங்க. ஒரே ஜாலியா இருக்கும் விளையாட்டு. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த தோழி எப்படி விளையாடுறாங்கன்னு கேட்போம். கொஞ்சம் இறைச்சலா இருக்கு. சரியான இணைப்பு கிடைக்கிற இடத்துல இருந்து அலைங்க. இணைப்பில் இணையக்கூடிய தோழி வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: புவனேஸ்வரி.
0: புவனேஸ்வரி, விளையாடிடுவோமா?
4: சரிங்க.

0: பெட்டராக இருக்கீங்களா? ஆனால் உங்கள் இணைப்பு கொஞ்சம் சரியாக இல்லையே. விட்டு விட்டு கேட்குது. சரியான இணைப்பு கிடைக்கிற இடத்துல போய் நின்றுக்கிறீங்களா? சரிங்க, சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டில் இருக்கீங்க? வீட்டில் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா, இல்லை வீட்டில் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்களா? ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்களா? இல்லைங்க. உங்களோட இனிப்பு கொஞ்சம் விட்டு விட்டு கேட்குதுங்கம்மா. தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக இனிப்பு கிடைக்கிற இடத்துல இருந்து அலையுங்க. அப்போ தான் அந்த விளையாட்டு நம்ம சுவாரஸ்யமாக விளையாட முடியும். நன்றிம்மா அழைத்தமைக்கு. இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த தோழி வருக. வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா? சொல்லுங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? கேக்குதுங்களா? நாம பேசுறது அவங்க கேட்காம வானொலியில பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கங்க.
0: யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: மேட்டூர்ல இருந்து உஷா பேசுறேங்க.
0: உஷாம்மா, விளையாடிடுவோமா?
1: விளையாடலாம்.
0: தயாரா இருக்கீங்களா? சரிங்க. உஷாமா, உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? 38 வயசு ஆயிடுச்சு. அப்போ நம்மளுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல 50 வயசு ஆக போகுது இல்லையா? உங்களுக்கு இப்போ கடவுள் ஒரு சக்தி கொடுக்கறாரு, இந்த வயசுக்கு நீ போய்க்கோ அப்படின்னா எந்த வயசுக்கு நீங்க போவீங்க? குழந்தையாவா? இல்லை, எந்த வயசுக்கு நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்றீங்க? குழந்தை பருவத்தோட அந்த வயசுக்கா, இல்லை குமர பருவம்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, இந்த பள்ளி பருவம், முதியோர் வயசுக்கு தான் போகணும்னு ஆசைப்பட்றீங்களா? அப்படித்தாங்களா? ஏன் முதியோர் வயசுனா நம்மளால எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியாதே. நீங்கள் ஏன் நம்ம இப்பயே வயசாகிடணும்னு நினைக்கிறீங்க?
1: என்னுடைய ஆசை.
0: உங்களோட ஆசை அதுதான். சரி, உங்கள் தாத்தா பாட்டி ஒருவேளை அப்படி எனர்ஜியாக பார்த்துருப்பீங்களோ, அதனால இருக்குமோ என்னவோ. உங்கள் தாத்தா பாட்டிலாம் என்ன பண்ணுறாங்க?
1: எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் 95 வயசு முடிக்கிறாங்க.
0: அடடட, அப்போ அவ்வளோ சத்தம் சாப்பிட்ருக்காங்க.
1: ஆமாங்க.
0: ஆமாங்கன்னு வந்துருச்சு இல்லைங்களா? எப்படி உங்ககிட்ட இருந்து வாங்கினோம் பார்த்தீங்களா? தப்பிச்சுட்டா இருப்பீங்க. நன்றிம்மா இணைப்பில் நமக்கு. அனில் ரவை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
2: தமிழக அரசின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் கட்டணமில்லா டயாலிசிஸ் மற்றும் சாலை விபத்து முதலுதவி சிகிச்சைகளுக்கான சிறந்த இடம் ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
6: ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

0: நெடுஞ்சாலை என்ற திரைப்படத்துல இருந்து மதுஸ்ரீ குரல்ல ஒரு அற்புதமான பாடலை கேட்டோம். சேலம் மாவட்டம் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் பூவே பின் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி. இன்றைய பூவே பெண் பூவே வார்த்தை விளையாட்டா வளமுறை கேட்டு வச்சுட்டு இருக்கோம். தொடிகள்லாம் ரொம்ப சிறப்பா விளையாடிட்டு இருக்காங்க. எப்படி ஆமா இல்லை தெரியாதுன்றது சொல்லாம நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்க. அடுத்த தோழி எப்படி விளையாடுறாங்கன்னு கேட்போம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: ஈரோடு மாவட்டம்.
0: சந்தியா?
1: பரிமளா.
0: பரிமளா, சரிங்க. உங்களோட இனிப்பு கொஞ்சம் விட்டு கேக்குது அதனாலதான். பரிமளா, தயாரா இருக்கீங்களா விளையாடுறதுக்கு? நலமா இருக்கும் பரிமளா. சரி, ஈரோடுலாம் சூப்பரா இருக்கா? சரிங்க. ஆம் இல்லை தெரியாதுன்னு சொல்ல பயன்படுத்தாம நீங்க என்கிட்ட விளையாடணும். ரெடியா? சரிங்க. ஈரோடுல உங்களுக்கு பிடிச்ச பகுதினா எந்த இடம் ரொம்ப பிடிக்கும்? உங்க ஏரியா தான் பிடிக்கும். அந்த ஏரியா எந்த ஏரியா கொஞ்சம்
1: சொல்லுங்களேன்.
0: பசுமையா இருக்கும். சரிங்க. இப்போ ஈரோட்ல பாத்தீங்கன்னா நிறைய நம்ம வந்து இந்த துணிகள்லாம் வாங்குறதுக்கு கொஞ்சம் நல்லா விலையில கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? உண்மைதானா?
1: நல்ல விலையில,
0: நல்ல விலையில கிடைக்குங்களா? என்ன கோலம் தமிழ் கோலமா இல்ல ரங்கோலியா, எது போட பிடிக்கும்? எந்த கோலம்னாலும் போடுவீங்க. சரி, போட்ட உடனே மழை வந்துருச்சு. ஐயோ, இன்னைக்கு நம்ம அழகா போட்டோமே. ரொம்ப வேதனைப்படும். சரி, அது மாதிரி நடக்கிறது ஒரு பக்கம். அது இல்லாம இப்ப நம்மளே போட்டுட்டு அது ஒழுங்கா வரலன்னு போது தண்ணி ஊத்தி விட்டுருவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணுவீங்களா? அப்படியும் அப்படியும் பண்ணிருக்கீங்க. ஆமா அம்மான்னு எவ்வளவு அழகா சொல்லிட்டீங்க இல்லையா பரிமளம்மா? அழகா விளையாடுங்க. ஆமா அம்மா சொல்லிட்டீங்களே, நன்றி. இனிப்பில் வந்தமைக்கு இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த தோழி அப்படி விளையாடுறாங்கன்னு கேப்போம். வணக்கம், இனிப்பில இருந்து விடுபட்டாங்க. வணக்கம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் பூவே பெண் பூவே என்று வார்த்தை விளையாட்டா வளமுறை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இனிப்பில் இணையக்கூடிய தோழி வருக, வணக்கம். பயன்படுத்தாம பேச தயாரா இருக்கீங்களா? சரிங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் குளிர்காலம் ஆரம்பிக்கிற மாதிரிதான் இருக்கு இல்லைங்களா? இப்ப பாத்தீங்கன்னா வெயிலே கொஞ்சம் நம்ம பார்க்க முடியல ஒரு 2 நாட்களா. எப்படி, துணியெல்லாம் சேர்த்து வச்சிருக்கீங்களா இல்ல அப்பப்பவே துவைச்சிருவீங்களா? ஓ, இப்ப வந்து நம்ம கையில எல்லாம் நீங்க துவைக்கிறது இல்ல? அப்போ
1: கிடையாது
0: கிடையாது. சரிங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வாஷிங்

0: கிச்சன் இப்போ வந்ததுன்றதுனால இந்த முன்னாடி இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் தேய்ச்சி இல்லை இல்லைன்னு இழுத்தாதான் ஒரு திருப்தியே இருக்கும் இல்லையா. நீங்கள் எந்த மாதிரி இல்லை என்னாலலாம் முடியலப்பா இடுப்பு வலிக்குது நான் வாஷிங் மிஷின்லேயே போட்டுறேன்னு போட்டுறாளா, இல்லை இல்லை இந்த துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டால் நல்லாயிருக்கு நான் கையிலேயே துவைக்கிறேன்னு துவைக்கிறாளா?
1: எல்லா துணியும் வாஷிங் மிஷின்லேயே போட்டுருவோம்.
0: எல்லாமே போட்டுருவீங்க, அவ்வளோதான் வேலையை முடிச்சோமா துணியை காய போட்டோமா அப்படின்ற
1: எப்படி வயசான காலத்தில் உழைப்பு
0: உழைப்பு இதுவும் ஒரு நல்ல இதுதான். ஏன்னா வயசான காலத்தில் ரெஸ்ட் எடுக்கணும், ரெஸ்ட் எடுக்காமல் உட்காந்து வேலை செஞ்சா
1: நிறைய வலிக்குது.
0: வலிக்குது, சரிங்க, நல்ல ஒரு அழகான முன்னுதாரணத்தை தான் சொல்லியிருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த துணியை துவைச்சிருவாங்க, காய வச்சிருவாங்க, எடுத்துட்டு வந்து அதை மடித்து வைக்கிறதுக்கு பல நாட்கள் ஆகும். நீங்கள் எப்படி? வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நல்லா இருக்கீங்களாம்மா? நான் சித்தர்மலையில இருந்து ராணி பேசுறேம்மா.
0: ராணிம்மா நல்லா இருக்க, நீங்க நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேம்மா.
0: விளையாடிடுவோமா?
2: விளையாடலாமா?
0: ஆம் இல்லை தெரியாதுன்னு சொல்ல பயன்படுத்தாம நீங்க பேசணும், சரிங்களா?
2: சரிம்மா.
0: சரி, இப்ப நீங்க வந்து மலைப்பகுதியில இருக்கீங்க. இப்ப மழை வரும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும், ஆனந்தமா இருக்குங்களா, ஏதாவது சரிவு ஏற்பட்டுருமா, ஏதாவது பூச்சிலாம் வீட்டுக்குள்ள வந்துருமோ அப்படின்லாம் பயந்துட்டு இருப்பீங்களா, எப்படி இருப்பீங்க? சந்தோஷமா இருப்பீங்க, அவ்வளவுதாங்க, மழை வருது அது விட என்ன சந்தோஷம். சரி, நீங்க மலைப்பகுதியில இருந்துட்டு இப்போ நம்ம நகரப்பகுதிக்கெல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா இங்க ரொம்ப வெயில் அடிக்கும், ஒரு மரம் ஒதுங்கறதுக்கு இருக்காது, அந்த மாதிரி டைம்ல எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும்?
2: கஷ்டமா இருக்கும்.
0: எப்படா நம்ம வீட்டுக்கு போலான்னு இருக்கும் இல்லையா?
2: போயிட்டு எப்ப சேரலான்னு
0: இருக்கோம். சரி, நீங்க ஏதாவது ஊர்ல போயிருக்கீங்களா?
2: போயிருக்குமா.
0: எங்க எங்கெல்லாம் போயிருக்கீங்க?
2: உண்மையாவே
0: நம்பலாமா?
2: எப்படி
0: நம்புறது நாங்க இத வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? சிவகாமி அம்மா, அப்படியே உங்களோட சிரிப்பு சூப்பரா இருக்குங்க, எங்களுக்கும் ஒரு கூடுதல் மகிழ்ச்சி தருது. விளையாடிடுவோமா? ஆம் இல்லை தெரியாது சொல்ல பயன்படுத்தாம பேசிடலாமா? நல்லா இருக்கேன், நல்லா சாப்பிட்டேன், நீங்க சாப்பிட்டீங்களா? அட்டா, நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. இதெல்லாம் நான் நோட் பண்ணலையே. சரிங்க, எனக்கும் ஒரே மகிழ்ச்சியா இருக்கு இதை கேக்குறதுக்கு, நன்றிமா. விளையாடிடுவோமா? சரிங்க. சிவகாமி அம்மா, இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் ஆகும்போது எப்படி ஒரு மனநிலை இருந்தது, இப்போ எப்படி இருக்கு? திருமணம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஐயோ அம்மா வீட்டை விட்டு வரோமே, இங்கே எல்லா வேலையும் நாம தான் செய்யணுமே அப்படின்ற ஒரு கவலையெல்லாம் இருந்திருக்கும் இல்லையா? இப்போ உங்களுக்கு திருமணம் ஆகி எத்தனை ஆண்டுகள் ஆகுது? மாமாவை கேட்டால் தான் தெரியும், அந்த அளவுக்கு மாமா உங்களை சந்தோஷமா வச்சிருக்காரு, அதுவே மறந்துட்டீங்க
1: அப்படிதானே?
0: கண்டிப்பா. சரிங்க, எங்கெல்லாம் மாமா கூப்பிட்டு போயிருக்காரு திருமணம் ஆகி? கொடைக்கானல் போயிருக்கீங்க. அடுத்து
1: ஊட்டிக்கு போயிருக்கிறேன்.
0: நிறைய இடத்துங்களுக்கு சரிங்க. இப்ப கொடைக்கானல் இதுக்கெல்லாம் திரும்ப திரும்ப போயிருக்கீங்களா, இல்ல எப்பனா ஒரு வாட்டி தான் போவீங்களா?
1: ஒரு நாலு தடவை போனங்க.
0: நாலு தடவை போயிருக்கீங்க. சரி, அங்கே போயிட்டு ஏதாவது நினைவாக என்ன வாங்கிட்டு வருவீங்க? இல்லை போய் அங்கே போய் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் வந்து பேர் எழுதுறேன்ட்டு அந்த மரத்தை ஒரு காயப்படுத்திட்டு வருவாங்க, அப்படிலாம் பண்ணுவீங்களா?
1: அதில் பாருங்க, பூ இருக்குல்ல.

0: அந்த பூ விதைய வாங்கிட்டு வந்தாங்க, மொழியவே இல்லை.
1: அது ஒரே வருத்தமா இருக்குங்க. அங்க நல்லா இருக்கு, இங்க ஏன்னா அங்க இருக்கிற அந்த வெப்ப சூழ்நிலை வேற, நம்ம இருக்கிற இடத்துல அந்த சூழல் வேற இல்லையா.
0: அந்த பூவை பார்த்துட்டு அங்கங்க விட்டு விட்டு தொட்ட பையன் 50 ரூபான்னு சொல்லுவாங்க. அது பார்த்தாலே அழகா இருக்குது. அது விதைய வாங்கி கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்தாங்க, இங்க மொழிக்கல
1: முளைக்கல. சரி, போட்டோலாம் பிடிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் நினைவா பிடிச்சிட்டு வந்து வீட்டிலலாம் மாட்டிருக்கீங்களா? அப்படின்றீங்க. சரி, உங்க கணவருக்கு உங்ககிட்ட பிடிச்ச விஷயம்னா என்ன? சமையல் எது ரொம்ப சூப்பரா செய்வீங்க? கறி குழம்பு நல்லா வைப்பீங்க. நீங்க வைக்கிறது உங்களால சாப்பிட முடியுமா? நீங்க சாப்பிடுவீங்களா? பரவாயில்ல, சாப்பிடுவீங்க. நானெலாம் பார்த்தீங்கன்னா நான் வச்சதை நானே சாப்பிட மாட்டேன், அது நல்லா இருக்காது. நல்லா வீட்டுக்காருக்கு மட்டும் கொடுத்துட்டு நல்லா தான் வைப்பேங்க, ஆனால் என்னால் சாப்பிட முடியறதில்ல. அது என்னவோ தெரியல, அது ஒரு நோய் எனக்கு இருக்காட்டிருக்கு அந்த மாதிரி.
0: அம்மா வச்சு சாப்பிட்டு பழக்கம்.
1: சரி சரிங்கம்மா, அழகா விளையாடுனீங்க சிவகாமி அம்மா.
0: விட்டுடுங்க போகும்போது, ஏண்டா ஊராமட்டுக்கு போகணும், அழு வச்சு தான் வந்தது.
1: கண்டிப்பா இப்ப எடுத்துட்டு போய் உங்களை வந்து கடவுள் வந்து நீ அங்கேயே போ, அம்மா வீட்டுக்கே போன்னு விட்டா போவீங்களா? இல்ல இல்ல, என் கணவர் கிட்டதான் இருப்பேன் அப்படின்னு
0: இருப்பீங்களா? ஒரே தவு,
1: ஒரே தவுனா எந்த தவுல இருப்பீங்க?
0: 1 கிலோமீட்டர் தூரம் தள்ளி அவ எங்க வீடும் வேண்டாம், அம்மா வீட்டு
1: வீடு. அப்ப குடுத்து வச்சவங்க தான் நீங்க. அற்புதமா விளையாடுனீங்கம்மா, நன்றி அனுப்பில அந்தமைக்கு.
0: நன்றி
1: சிவகாமி அம்மா. ஆமா இல்லை தெரியாதுன்னு சொல்ல பயன்படுத்தாம விளையாடிட்டாங்க. அடுத்த நேயர் எப்படி விளையாடுறாங்கன்னு கேட்போம். வணக்கம் தோழி.
2: ஹலோ மேம், நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: மாதம்மாள்ல இருந்து மாதம்மாள் பேசுறேன்.
1: மாதம்மாள் விளையாடிடலாமா? ஆமா இல்லை தெரியாதுன்னு சொல்ல பயன்படுத்தாம விளையாடிடலாமா? சரிங்க. இப்ப உங்க கூட பிறந்தவங்கள எத்தனை பேரு? உங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுக்கறேன். மூணு பேர் இருக்கிற வீட்லயே ஒற்றுமை இருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. 7 பேர் இருக்கீங்களே, எப்படி ஒற்றுமையா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. இந்த சண்டைலாம் நீ அக்காவுக்கு அதை கொடுத்துட்ட, தம்பிக்கு இதை கொடுத்துட்ட, எனக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்லாம் சண்டை போறது இல்ல.
2: அந்த மாதிரி எல்லாம் சண்டே
1: போடமா அப்படியே நின்னுட்டீங்களே. சரிங்க, ரொம்ப அற்புதமா விளையாட்டுங்க. நீங்க முன்னாடியே ஆமா சொல்லிட்டீங்க, நல்ல முயற்சிமா. நன்றி அனுப்பில இருந்து. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் பூவே பின் பூவே நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போம். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. இன்றைய பூவே பெண் பூவே வார்த்தை விளையாட்டாக வளமுறை கேட்டு வச்சுட்டு இருக்கோம். தோழிகள்லாம் சிறப்பாக விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு சில தோழிகள்லாம் நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி விளையாடிட்டு இருக்காங்க. தொடர்ந்து தோழிகள் விளையாடுறது கேட்போம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
3: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.
4: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் பூவே பெண் பூவே. இன்றைய பூவே பெண் பூவே வார்த்தை விளையாட்டா வளமர கேட்டு வச்சிட்டு இருக்கோம். நேர்களை, உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நெல் கேழ்வரகு சாகுபடி குறித்து தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் புதுபால சமுத்திரம் ஆர் சேனாதிபதி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 2:30 பூங்கொத்து. உங்கள் இதயங்களை இன்பமாக்கும் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 3 மணிக்கு கட்சவியில் கலக்கல் பாடல்கள். 0:43, 42, 24, 40, 30 என்ற வாட்ஸ்அப்பில் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயர் டைப் பண்ணி அனுப்புங்க. இன்று பிற்பகல் 3 மணிக்கு அந்த பாடலை கேட்டு ரசிங்க. வார்த்தை விளையாட்டுல இணைப்பில் இணையக்கூடிய தோழியை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: முத்தூர்ல இருந்து சுதா பேசுறேங்க மேம்.
0: உங்க பேர் இன்னொரு முறை சொல்லலாமே, இணைப்பு கொஞ்சம் சரியா இல்ல.
1: ரிச்சலா இருக்கு. முத்தூர்ல இருந்து சுதாங்க மேம்.
0: சுதா, சரிங்க சுதா, விளையாடிடுவோமா?
1: விளையாடலாங்க.
0: ஆம் இல்லை தெரியாது என்ற சொல்ல பயன்படுத்தாம என்கிட்ட பேசணும், சரிங்களா? சரியா, இணைப்பு கிடைக்கிற இடத்துல வந்து நின்னுக்கோங்க.
1: சரிங்க மேம்,
0: ஆரம்பிக்கலாமா? சரிங்க சுதா, உங்களுக்கு வந்து எந்த பருவம் ரொம்ப பிடிக்கும்? அதாவது ஸ்கூல்ல அந்த பருவமா, இல்ல காலேஜா, இல்ல இப்ப வேலை செய்யக்கூடிய அந்த இடங்களா?
1: எனக்கு வந்து குழந்தை பருவம் தான் மேம் பிடிக்கும்.
0: குழந்தை பருவம் தான் ரொம்ப பிடிக்கும். குழந்தை பருவம்னா அந்த 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பா?

0: ஆமாங்க மேம்.
1: ஆமான்னு வந்துருச்சே
0: ஓ
1: சுதா.
0: ஐயோ
1: ஐயோ வந்துருச்சே, நன்றி. நானும் ஒரே ஆர்வமா கேக்குறேன் உங்ககிட்ட நீங்க ஆமா சொன்னதுலன்னு நின்றுச்சு.
0: நீங்க அதுக்காக தானே கேக்குறீங்க.
1: சரிங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, அடுத்த முறை கண்டிப்பா நம்ம வெற்றி பெற்றலாம். நன்றிம்மா இணைப்பில் வந்தமைக்கு. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த தோழி வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: திருப்பத்தூர் மாவட்டம் வெங்கலாபுரம் போஸ்ட் பாமுத்தம்பட்டி புஷ்பா பேசுறேன்.
1: புஷ்பா, சரிங்க புஷ்பா, விளையாடிவோமா? தயாரா இருக்கீங்க? ஒரே சந்தோஷமா இருப்பீங்க போல. ஏன் இப்பதான் முதல்ல இணைப்பா, இல்ல இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா?
2: இன்னைக்குதான் எனக்கு இணைய கிடைச்சது.
1: சரிங்க சரிங்க, எனக்கு ஒரே மகிழ்ச்சியா இருக்கு. ஐயோ, இன்னைக்கு நான் ஒரு முதல் தோழிக்கிட்ட பேசிட்டேன். விளையாடிடுவோமா? ஆம் இல்லை தெரியாதுன்ற சொல்ல பயன்படுத்தாம என்கிட்ட பேசணும், சரிங்களா?
2: சரிங்க.
1: ஐயோ, மழை கூட இவ்வளவு குளிராது போலயே, நீங்க பயங்கரமா சிரிக்கிறீங்களே. சரிங்க, மகிழ்ச்சி, உங்களோட மகிழ்ச்சி கேக்குறதுக்கே எங்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. புஷ்பா, நீங்க பாத்தீங்கன்னா இந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு எல்லாம் எப்படி படிப்பீங்க? ரொம்ப ஆழமா வந்து படிப்பீங்களா, இல்ல ஓகே பாஸ் மார்க் எடுத்தா போதும் அப்படின்ட்டு இருப்பீங்களா?
2: சொல்லுங்க.
1: அதனால நீங்க நின்னுட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டீங்களா? இணைப்பு கொஞ்சம் இறைச்சலா இருக்குமா? நன்றி, தொடர்ந்து பண்பலிய கேளுங்க, மீண்டும் நிகழ்ச்சிக்கு வாங்க. நிறைவு நேயர் வந்து ஒரு நெகிழ்வான ஒரு கதையை சொல்லிட்டாங்க. அவங்களே ஒரு குழந்தைங்க, 3ஆம் வகுப்புன்னும் போது அவங்களே ஒரு குழந்தையாக தான் இருப்பாங்க. அவங்க ஒரு குழந்தைய வளர்க்குறதுக்காக அவங்களோட பள்ளி படிப்பை வந்து நிறுத்திட்டாங்களாம். அப்போ இருந்த காலகட்டத்திலலாம் இப்படி தான் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? உண்மையாக அவங்கள கிரேட் தாங்க. அப்பா அம்மா வேலைக்கு போயிட்டு குடும்ப சூழ்நிலை காரணமாக அக்கா வந்து தம்பியை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. நன்றி, நன்றி இனிப்பில் வந்தமைக்கு. இதுவரை கேட்டு ரசித்தோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி. இன்றைய பூவே பெண் பூவே வார்த்தை விளையாட்டா வளமுறை கேட்டு ரசித்தோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கு பெற்ற தோழிகளுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அதாவது ஆமா இல்லை தெரியாதுன்ற சொல்ல பயன்படுத்தாம இன்னைக்கு வெற்றி பெற்ற தோழிகள் எல்லாம் ஒரு ஜே போட்டுக்கோங்க. கண்டிப்பா அடுத்த நிகழ்ச்சியில வார்த்தை விளையாட்டுல ஆமா இல்லை தெரியாத பயன்படுத்தாம வெற்றி பெறணும்னு முயற்சியும் பண்ணிக்கோங்க மற்ற தோழிகள். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் நம் பண்பலையில் உலா வரும் நிகழ்ச்சிகள் பற்றிய முன்னோட்டம். நண்பகல் 12:10 மருத்துவ மலர், வயிறு மற்றும் குடல் ஆரோக்கியமும் அதற்கான உணவு முறைகளும் டாக்டர் நிர்மல் நிதின் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள். 12:50 சூழல் காப்போம், அதனைத் தொடர்ந்து அறிவிப்புகள் மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அயல் முழுவதும். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நெல் கேழ்வரகு சாகுபடி குறித்து பெனாகரம் வட்டம் புதுப்பால சமுத்திரம் ஆர் சேனாதிபதி அவர்களோடு நேர்முகம் கேட்கலாம். 2:30 பூங்கொத்து. 3 மணிக்கு கட்செவியில் கலக்கலாம்.

0: கல் பாடல்கள் உங்கள் மனதிற்கு பிடித்த பாடல்கள் ஒளி உலா வரும் நேரம். 4 மணிக்கு விறுவிறுப்பான விடை தேடும் வினாக்கள். விடை தேட ரெடியா இருங்க, பாட்டை எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச பாடலை பரிசு பாடலா கேட்க. 5 மணிக்கு தருமபுரி டாக்டர் தீபக் நியூபான் சைல்டு கேர் குழந்தைகள் மருத்துவ மையம் வழங்கும் நாளும் நலமுடன். 5:05 மாலை தென்றல், மனதை வருடும் இனிமையான பாடல்கள். 6 மணிக்கு தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இசை மின்னல், தொல்லல் இசையோடு உங்களுக்கான இனிய பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகள். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்குகிறார் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7 மணிக்கு திரை இசை. 7:10 மாவட்ட செய்திகள். இன்று நாமக்கல் மாவட்ட செய்திகளை தெரிந்து கொள்ளலாம். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8 மணிக்கு ஆளுமை சிறக்க நிகழ்ச்சி கேட்கலாம். 8:05 இளந்தென்றல், இன்று சினிமா சினிமா. 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட். 9:30 இடைவிடாத இசை மலை. 10 மணிக்கு சுகமான ராகங்கள், இன்று கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடலை விரும்பி கேட்கலாம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில உங்களோட பாடலும் பாடணுமா? புதிய நேயர்கள் 0-43-42-24-40-30 என்ற எண்ணிலோ, 94-86-81-10-25 என்ற எண்ணிலோ அழைக்கலாம். பண்பலையோடு இணைந்து இருக்கும் நேயர்கள் 0-43-42-24-40-31 அல்லது 94-86-65-20-25 இந்த எண்கள் அழைத்து சுகமான ராகங்களில் இன்று கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்கள் கேட்கலாம். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் நம் பண்பலையில் உலா வரும் நிகழ்ச்சிகள் பற்றிய முன்னோட்டம். என்றும் இணைந்தே இருங்கள். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. Canada's Minister of International Trade, Maninder Sidhu, has said that trade talks between India and Canada are gaining momentum and negotiations on the Comprehensive Economic Partnership Agreement, CEPA, are expected to conclude this year. Mr. Sidhu, who arrived in Mumbai yesterday, said the progress towards concluding the agreement would take bilateral relations to new heights and further strengthen the economic partnership between the two countries. Leading a 300-member trade delegation to India, Mr. Sidhu said the CEPA could help more than double bilateral trade from the current $30 billion to $70 billion by 2030. Meanwhile, Union Minister for Commerce and Industry Piyush Goyal said India and Canada were embarking on a promising new chapter in their relationship. External Affairs Minister S. Jaishankar has called for the urgent reform of multilateral institutions to better reflect the changing global order. Speaking at the Raisina Dialogues Middle East edition in Abu Dhabi, he said that stronger cooperation among smaller groups of countries, or mini-lateralism, can effectively support this process. During his three-day official visit to the UAE, Dr. Jaishankar held a bilateral meeting with UAE Deputy Prime Minister and Foreign Minister Sheikh Abdullah bin Zayed.

0: Ahed Al Nahyan. The two leaders reviewed bilateral ties and exchanged views on regional and global issues within the framework of their comprehensive strategic partnership. Union Minister for Finance and Corporate Affairs Nirmala Sitharaman arrived in Bangkok today to attend the annual meetings of the International Monetary Fund and the World Bank. She will participate in the G20 and G7 finance ministers and central bank governors meetings. She is also scheduled to hold bilateral meetings with many countries and organizations in Bangkok. In Punjab, a month call has been given in protest against the broad daylight murder of anti-drug activist Parvinder Singh Jhota in Mansa on Tuesday and the prevailing drug menace in the state. Markets in several parts of the state are closed. Main and interior roads in some parts have been blocked. Slogans are being raised against the state government for its failure to contain the drug menace and control the prevailing law and order situation in the state. Police have made arrangements for maintaining peace. Several farmer unions, political parties and traders' organizations have extended support to the month called on the appeal of the father of the slain activist, ex-serviceman Bhim Singh. Prime Minister Narendra Modi will inaugurate and dedicate to the nation five major development projects worth around 3,350 crore rupees in Ladakh today through video conferencing. More from our correspondent.
1: Prime Minister Narendra Modi will inaugurate the new passenger terminal building at Kushok Bakula Rinpoche Airport, Leh, built at a cost of Rs. 640 crore, spread over 23,800 square meters. The modern terminal is designed to handle 35 lakh passengers annually. Prime Minister will also dedicate to the nation the 298 kilometer long Nyamo Padum Darcha Road constructed by Border Roads Organization, connecting Nyamo in Leh with Darcha in Himachal Pradesh through the remote Zanskar Valley. Prime Minister will inaugurate the 9-megawatt Hanu small hydroelectric project and 66 kV double-circuit Da Hanu Khalse transmission line. Prime Minister will inaugurate India's first petroglyph conservation park at Sindhu Ghat, Leh. For Akashwani News, this is Punso Gwangmo from Leh Ladakh.
0: Prime Minister Modi will interact with the Indian contingent that participated in the Asian Games 2026 in New Delhi this evening. The Prime Minister will also address the gathering on the occasion. India finished fourth in the medal tally at the Asian Games held in Aichi, Nagoya in Japan, winning 85 medals, including 21 gold, 27 silver and 37 bronze. The Inter Meteorological Department has issued an orange colour warning for heavy to very heavy rainfall over Haryana, Chandigarh, Punjab, Delhi, Kerala, Mahe, Tamil Nadu, Puducherry and Karaikal today. The weather agency has forecast heavy rainfall in coastal Andhra Pradesh and south interior Karnataka today. And with that, we end this news bulletin.
2: உங்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் நண்பகல் 12:10.
3: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி
4: சூப்பர் இப்போன்னு எப்பவுமே டிஃபரண்ட் அணில் ரவை எண்ணற்ற சுவை ஏராளமான வகை.
2: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.
5: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்
5: ஃப்ரீ, ஃப்ரீ க்கு ஃப்ரீ.
7: நேயர்கள், இனி கேட்கலாம் மருத்துவ மலர். வயிறு மற்றும் குடல் ஆரோக்கியமும் அதற்கான உணவு முறைகளும் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் டாக்டர் நிர்மல் நித்தின் அவர்கள். வணக்கம் சார்.
8: வணக்கம்.
7: ஒரு இரைப்பை குடல் மருத்துவரா எந்த மாதிரியான நோய்களுக்கு நீங்க சிகிச்சை அளிப்பீங்கங்க சார்?
8: ஸோ இரைப்பை குடல், கணையம், அப்புறம் கல்லீரல் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் மெடிக்கல் கேஸ்ட்ரோஎன்டராலஜிங்கிற டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ அதுங்கிறது இங்கே வயிறு சம்மந்தப்பட்ட, அஜீர்ண சம்மந்தப்பட்ட

0: லீரல் மூலமாகவோ இல்லை கணையத்தில் இருக்கிற பிரச்சனைனாலேயோ வர எந்த பேஷண்ட்டாக இருந்தாலும் நாங்கள் பார்ப்போம். பேங்க்ரைடிடிஸ் ஆகட்டும், இல்லை கல்லீரலில் அதிகமாக ட்ரிங்க் சாப்பிட்றதுனால கல்லீரல் ஃபெயிலியர் ஆகிறது, இல்லை அல்சர் சம்மந்தப்பட்டது, இல்லை டாய்லெட் வராமல் இருக்கிற கஷ்டம், இல்லை அது சம்மந்தப்பட்ட மோஷனில் ப்ளீடிங் வருது, இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகள்லாம் பார்க்குற டிபார்ட்மெண்ட் என்னோடய டிபார்ட்மெண்ட்.
1: ஓகேங்க சார். நம்மளோட செரிமான மண்டலம் எப்படி செயல்படுதுங்க சார்?
0: செரிமான மண்டலம்ங்கிறது கட் பிரெயின் ஆக்சஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. கட் பிரெயின் ஆக்சஸ்னால் நம்ம மூளைக்கும் வயிற்றுக்கும் அதுவா இறைப்பைன்னு சொல்லுவோம், அந்த ரெண்டுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம சாப்பிட்றது ஆகட்டும், ஃபஸ்ட்டு வாயில் மெல்றதுலேருந்து வயிற்றுக்குள்ளே போகிற வரைக்கும், இல்லை வயிற்றில் போயிட்டு அமிலம்னு சொல்லுவோம், ஆசிட் நம்ம இங்கிலீஷில் சொல்கிறது, அது சுரந்த பிற்பாடு கணையத்துலேருந்து கொஞ்சம் பேங்க்ரேட்டிக் ஜூஸஸ் சொல்லுவோம். இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒவ்வொரு சத்துக்கான ஒவ்வொரு ஜூஸ் இருக்கும். கார்போஹைட்ரேட்டுங்கிறது மாவு சத்து, இல்லை ப்ரோட்டீன் சத்தாகட்டும், இல்லை இரும்பு சத்தாகட்டும், ஒவ்வொரு சத்துக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரியான ஜூசஸ்ன்னு உண்டு. அந்த ஜூசஸ் வந்து அந்த பொருள் மேலே ஆக்ட் ஆகி அது அப்புறம் உடஞ்சி போகும் போது குடல் மூலமாக அப்சர்வ் ஆகிட்டு உள்ள உடம்புக்குள்ளே போகிறது தான் செரிமானம் பண்ணுறது.
1: சரிங்க சார். கட் ஹெல்த் அப்படின்னா என்னங்க சார்?
0: கட் ஹெல்த்துங்கிறது ஒன்று நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடில் ஒன்று, வயிற்று இருக்கிற நல்ல பாக்டீரியா கெட்ட பாக்டீரியா இன்னொன்று, ரெண்டாவது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு வந்து உடம்பு வந்து அப்சர்வ் பண்ணுதா இல்லையாது, அது அப்சர்வ் ஆகுதுன்னா நீங்கள் சாப்பிட்ற பொருள் வந்து உடம்புக்கு சேருதா இல்லையாங்கிறது, இந்த மூணும் சேர்த்தது தான் கட் ஹெல்த்துன்னு சொல்லுவோம். ஒன்று சாப்பாட்டில் வந்து அதிகமாக நார் சத்து இருந்துச்சுன்னா உடம்புக்கு நல்லது, நார் சத்து இருக்கிற பட்சத்தில் உடம்புல இருக்க நல்ல பாக்டீரியா அதிகமாகும், கெட்ட பாக்டீரியா கம்மியாகும், அப்போ வயிற்றில் நடக்கிற அஜீர்ண கோளாறு அதெல்லாம் எதுவும் இருக்காதுங்கிறது ஒன்று. ரெண்டாவது கேஸ் ட்ரபிள் ஆகிறது, வயிறு வலி வருது, அதெல்லாம் எதுவும் இருக்காது. ரெண்டாவது இந்த நார் சத்து அதிகமாக சாப்பிட்டு உடம்புல வந்து நல்ல பாக்டீரியா அதிகமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் சாப்பிட்ற பொருள் எல்லாமே வந்து ஒழுங்காக ஜீர்ணமாகும், அப்போ ஒழுங்காக அப்சார்ப்ஷன் ஆகும், அப்சார்ப்ஷன்ங்கிறது உடம்புல ஒழுங்காக சேரும், அப்போ சாப்பிட்ற எதுவுமே வந்து டாய்லெட்டில் போகிறதோ இல்லை உங்களுக்கு உடம்புல ஏதாச்சும் கோளாறு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாகும்.
1: சரிங்க சார். அடிக்கடி வயிற்று வலி ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்னென்னலாங்க சார்?
0: வயிறு வலிங்கிறது ஒரு ப்ராட் டெர்மினாலஜி. ப்ராட் டெர்மினாலஜிங்கிறது வயிறுங்கிறது ஒரு கணையமும் வயிறில் தான் இருக்குது, கல்லீரலும் வயிறில் தான் இருக்குது, இறைப்பை ஆகட்டும் குடல் ஆகட்டும் இத்தனையுமே வந்து வயிறுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம வயிறு வலின்னு சொல்கிறது ஒரு வெறும் இறைப்பை சம்மந்தப்பட்டது மட்டுமே கிடையாது. இறைப்பைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து அல்சர் ஆகலாம், அதில் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகலாம், இறைப்பையோட மூமெண்ட் வந்து ஒழுங்காக இல்லாமல் இருக்கலாம், அதனாலையும் வரலாம். ஒன்று, சில பேருக்கு வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுனால கணையமோ இல்லை கல்லீரலோ செயலிழந்தால் கூட வயிறு வலி வரலாம். சில பேருக்கு வந்து குடலோட மூமெண்ட் ஒழுங்காக இல்லை, குடல் வந்து எங்கேயாச்சும் பாதி வரைக்கும் மூமெண்ட் ஒழுங்காக இருக்குது, அதுக்கு மேலே ஒழுங்காக இல்லைங்கிற பட்சத்தில் சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகிட்டு அது டாய்லெட்டாக கன்வெர்ட் ஆகாமல் போகும்போது அடைப்பு இருந்தாலும் இந்த மாதிரி வயிறு வலி வரலாம். வயிறு வலிங்கிறது ஒரு ப்ராட் டெர்மினாலஜி, அது டாக்டரை பார்க்குற வரைக்கும் உங்களால் எந்த எதனால் வயிறு வலி வருதுன்னு சொல்ல முடியாது. பட் வயிறு வலி இருந்தால் அதை அலட்சியமாக விட்டுறாதீங்க. எந்த காரணத்தினால இருக்குதுன்னு அதை பார்த்துட்டு அது சின்னதாக இருந்தால் சந்தோஷம், இன்கேஸ் பெருசாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அதை அலட்சியமாக விடும்போது அது பெரிய பிரச்சனையாகி நாளைக்கு உயிரிக்க ஆபத்தாக கூட மாறலாம்.
1: நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து இந்த நல்ல பாக்டீரியா கெட்ட பாக்டீரியா அப்படி சொன்னீங்க, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கங்க சார்.
0: கிட்டத்தட்ட நம்ம வயல் மண் மாதிரி தான் நம்ம வைத்தியம் சொல்லலாம். ஸோ நார் சத்துங்கிறது மண் மாதிரி, நல்ல பாக்டீரியாங்கிறது இல்லை நம்ம நல்ல பாக்டீரியா நம்ம சாப்பாடு மூலமாக இதை தயிர் மூலமாகவோ இல்லை மாத்திரைகள் மூலமாகவோ எடுக்கிற நல்ல பாக்டீரியாங்கிறது விதை மாதிரி. ஸோ மண்ணும் நல்லா இருந்து விதையும் நல்லா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நல்ல செடி வளரப்போகுது. அதே மாதிரி தான் கட் ஹெல்த்தும். நீங்கள் நார் சத்து ஒழுங்காக சாப்பிடும் போது மண் ஒழுங்காக இருக்க போகுது, நல்ல பாக்டீரியா இருக்கிற சாப்பாடு சாப்பிடும் போது, நல்ல பாக்டீரியாங்கிறது நார் சத்து அதிகமாக எதையுமே ப்ராசஸ்ட் ஃபுட் இல்லாதது, அதாவது பேக் பண்ண ஃபுட் இல்லாமல் சமைச்ச ஃபுட்டாக இருக்கிறது ஒன்று. வெளி சாப்பாடு அவாய்ட் பண்ணிட்டு வீட்லேயே சமைச்ச சாப்பாடை சாப்பிடும் போது நல்ல பாக்டீரியா அதிகமாகும். எப்படி ஆட்டோமேட்டிக்காக மண் ஒழுங்காக இருக்கும் போது நல்ல விதையை போட்டால் வளர்ச்சி ஒழுங்காக இருக்குமோ, நார் சத்து அதிகமாக இருக்கிற இடத்துல போய் நல்ல பாக்டீரியா இருக்கும் போது நல்ல பாக்டீரியா அதிகமாக வளரப்போகுது. நல்ல பாக்டீரியா அதிகமாக வளரும் போது கெட்ட பாக்டீரியா வளர்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும். ஏன்னா நல்ல பாக்டீரியா அதிகமாக இருக்கும் போது கெட்ட பாக்டீரியாவுக்கு சாப்பாடோ நியூட்ரிஷனோ இல்லாதப்ப அது ஆட்டோமேட்டிக்காக இறந்து போக போகுது. அது இறந்து போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வயிற்றில் வந்து நல்ல பாக்டீரியா அதிகமாகிறதுனால யூ வில் ஹாவ் மோர் குட் ஹெல்த்.
1: ஓகேங்க சார். ஃபாஸ்ட் ஃபுட் இல்லைனா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்றதுனால அது குடலோட ஆரோக்கியத்தை எந்த அளவுக்கு பாதிக்குதுங்க சார்?
0: கண்டிப்பாக பாதிக்கும். ஒன்று வந்து ப்ராசஸ் ஃபுட்டில் அதிகமான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டிருப்பாங்க. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆகட்டும் இல்லை ப்ராசஸிங் ஆகட்டும், ஒரு ஃபுட்டை ப்ராசஸ் பண்ணுறதுனாலேயே வந்து அதில் இருக்கிற நியூட்ரிஷன் கண்டென்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கம்மியாயிரும் ஒன்று. ரெண்டாவது அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து எல்லாமே உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லவே முடியாது. இப்போதைக்கு அது விஷம் இல்லைன்னு சொல்கிறதுனால எல்லாமே வந்து அப்ரூவ்டாக கொடுக்குறாங்க தவிர, ஒரு லாங் டேர்மாக நீங்கள் கொடுக்கும் போது ஆரோக்கியம் கண்டிப்பாக பாதிக்கும். இன்னொன்று அன்னசரியான வெயிட் கெயின், அதாவது தேவையில்லாத உடல் பருமன் வந்து அதிகமாகும். ஒரு நார் சத்து இருக்கிற பொருட்களில் வந்து யூஸ்வலாக நம்ம ப்ராசஸ் ஃபுட்டில் இருக்கிறதே கிடையாது, எல்லாமே மாவு சத்து இருக்கிற பொருட்களாக இருக்கும். நீங்கள் பிஸ்கட் ஆகட்டும் எதை எடுத்துட்டாலும் சரி கூட எல்லாமே வந்து மாவு சத்து அதிகமாக இருக்கிற பொருட்கள். மாவு சத்து அதிகமாக இருக்கிற பொருட்கள் சாப்பிடும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டாய்லெட் கட்டிக்கும். ஸோ ப்ராசஸ்

0: ஃபுட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அவாய்ட் பண்றது, இல்ல கம்மியா சாப்பிடுறது எப்பவுமே நல்லது.
1: சரிங்க சார். இப்ப வந்து வயிறு தொடர்பான எந்த மாதிரி அறிகுறிகளை நம்ம அலட்சியமா எடுத்துக்க கூடாதுங்க சார்?
0: வயிறு நீங்க சொல்றது நான் இறைப்பை இல்லைன்னா கல்லீரல் கனையோன் மூணா பிரிச்சுக்கிறேன். வயிறு சம்பந்தப்பட்டது, அதாவது இறைப்பை சம்மந்தப்பட்டதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அலாரம் சிம்டம்ஸ் சொல்லுவோம். அலாரம் சிம்டம்ஸ்ங்கிறது பசி எடுக்காம, சுத்தமாக பசி எடுக்காம போகிறது. நீங்க எந்த எக்ஸசைஸோ இல்லை எந்த உடற்பயிற்சியோ பண்ணாத பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காகவே வெயிட் லாஸ் கம்மியாகிறது. மூணாவது ரத்த வாந்தி இல்லைன்னா மோஷன் போகும்போது ரத்தம் வர்றது, இது எல்லாமே அலாரம் சிம்டம்ஸ் சொல்லுவோம். கல்லீரல் பொறுத்த மட்டும் வச்சுட்டீங்கன்னா ஜாண்டிஸ், அதாவது மஞ்சக்காமலை வர்றது, உடம்புல வந்து மஞ்சக்காமலையோட அரிப்பு வர்றது, இல்லை அதீதமான ட்ரிங்க்ஸ் பண்ணும் போது வயிறு வலி வர்றது, எஸ்பெஷலி கணையம்னு சொல்லுவோம், அதாவது பேங்க்ரியாஸ்னு இங்கிலீஷில் சொல்கிறது. வயிறு வலி வந்துச்சுன்னா அது வயிறு வலி மட்டும் இருக்காது, வயிறுக்கு நடுவில் வலி இருக்கும், அது அப்படியே முதுகு தண்டு பக்கமும் போகிற மாதிரி குடிச்சது பிற்பாடு இருந்துச்சுன்னா அப்போ இமீடியட்டாக வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ரத்த வாந்தியோ இல்லை ரொம்ப அதிகமான வலி இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து அது அலட்சியமாக அது ஒன்றும் இல்லை அல்சர் தான் ஒரு மாத்திரை போட்டால் சரியாக போயிடும்னு நீங்கள் விட்டுட்டீங்கன்னா நீங்கள் ரெண்டு நாள் கழிச்சோ இல்லை மூணு நாள் கழிச்சோ ஹாஸ்பிட்டல் வரும்போது அந்த வியாதி இன்னும் முத்தி போய் அது ரொம்ப மோசமாக இருக்க பட்சத்தில் ஐசியூவில் கூட அட்மிட் ஆகிற தேவை ஏற்படலாம், உயிர் போகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு.
1: ஓகேங்க சார். இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க இப்படி ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றப்ப நமக்கு ரொம்பவே பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்ட்டு, அப்போனா நம்ம நம்மளோட தினசரி உணவு முறையில் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தணுங்க சார்?
0: பேலன்ஸ் டயட்னு சொல்லுவாங்கம்மா, இது முன்னாடியே நம்மக்கிட்ட இருந்தது தான், நம்ம முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தது இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாமல் போகிறது. அதாவது தோசை ஆகட்டும் இட்லி ஆகட்டும் சாதம் ஆகட்டும் இது எல்லாமே நம்மளோட சாப்பாட்டில் வந்து இருந்தது இல்லை. முன்னாடி நவதானியம் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், களி ஆகட்டும் கேழ்வரகு கஞ்சி அந்த மாதிரிலாம் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அது எல்லாமே ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறது, நார் சத்து அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கி அமெரிக்கா மாதிரி பெரிய ஸோ கால் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்லையும் வந்து அதிகமாக ஃபைபர் கண்டென்ட் நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற எந்த சாப்பாடு எடுக்க முடியும் உடம்புக்கு நல்லது தான் ஒன்று. ஸோ பை கட் ஆஃப்னு சொல்லணும்னா 25 கிராமுக்கு மேலே ஒரு நாளைக்கு ஃபைபர் தேவை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு. பட் நம்மளால் உட்காந்து மெஷர் பண்ணி சாப்பிட முடியாதுங்கிற பட்சத்தில் அதிகமாக கீரை, அதிகமான மாவு சத்து இல்லாத பொருட்கள், அதாவது இட்லி சாதம் தோசைன்னு இல்லாமல் அதீதமான நவதானிகள் இருக்கிற எந்த பொருள் எடுத்துட்டாலும் நல்லது தான். அது இல்லாமல் நீங்கள் சுண்டல் ஆகட்டும் அவரையாக இருக்கட்டும் இல்லை வெறுமா கொண்டைக்கடலை அந்த மாதிரி சுண்டல்லாம் சாப்பிடும்போது உடம்புக்கு நல்லது. ஏன்னா ஃபைபரோட ஃபைபரும் கிடைக்கும், ப்ரோட்டீனுக்கு ப்ரோட்டீனும் கிடைக்கும். தீஸ் ஆர் சோ கால்ட் ப்ளூ ஜோன் ஃபுட்ஸ். ப்ளூ ஜோன் ஃபுட்ஸுங்கிறது உலகத்தில் வந்து எந்த பார்ட் ஆஃப் த வேர்ல்டு வந்து அதிகமான நாட்கள் உயிரோடு இருக்காங்கிற கண்ட்ரீஸ்லாம் வந்து ப்ளூ ஜோனுங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே வரும். அந்த ப்ளூ ஜோன் அந்த கண்ட்ரீஸில் என்ன உணவு முறை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி அதீதமான சுண்டல் லெக்யூம்ஸ்னு சொல்லுவோம், அதாவது மண்ணு கீழே விளையிற சுண்டல் ஆகட்டும் டியூபர்ஸ் தேனக்கிழங்கு கேப்பக்கிழங்கு கருணக்கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வகைகள், வெறும் உருளைக்கிழங்கு மட்டுமே சாப்பிடாது அதை இருக்கிற கிழங்கு வகைகளாக சாப்பிடும் போது உங்கள் சுகர் வரத்துக்கான வாய்ப்பும் கம்மியாகும், நீங்கள் ஆயிலும் கூடுங்கிறது உலக லெவலில் வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச விஷயங்கள்.
1: சரிங்க சார். இப்போ அதிக காரமான உணவுகள் இல்லைனா எண்ணெய் உணவுகள் அதை எடுக்கிறனால வயிறு எந்த மாதிரி பாதிப்படையுதுங்க சார்?
0: காரம்ங்கிறது ஒரு மிஸ்நாமர், அதாவது மிஸ்கன்செப்ஷன் சொல்லுவோம். பப்ளிக் வந்து அதிகமாக காரம் சாப்பிட்டா அல்சர் வரும்னு நினச்சிட்டு இருக்கிறது அப்படி எதுவும் கிடையாது. நீங்கள் காரம் சாப்பிடும் போது உங்களுக்கு அதிகமான தாகம் ஏற்படலாம், வாயில் சாப்பிடும் போது உங்களுக்கு காரமாக இருக்குது, அதே மாதிரி கீழே ஆசன வாய் மூலமாக அடுத்த நாள் காலைல நீங்கள் டாய்லெட் போகும்போது கொஞ்சம் எரிச்சல் இருக்கலாமே தவிர மற்றபடி காரம் அதிகமாக சாப்பிட்டா அல்சர் வரணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஸோ அது வந்து பப்ளிக் கிட்ட இருக்கிற மிஸ்கன்செப்ஷன். நாளைக்கு நாங்களே ஒரு எண்டோஸ்கோபி பண்ணி ஒரு அல்சர் இருக்கிற பேஷண்ட் கூட காரம் கம்மியாக சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டோம், முன்னாடி அவள் எப்படி சாப்பிட்ருந்தாங்க அதுவே போதுமானது. பட் எண்ணெய் பொருட்கள் பொறுத்த மட்டும் அதிகமாக சாப்பிட்டா கண்டிப்பாக பிரச்சனை வரும். ஏன்னா கொலஸ்ட்ரால் அதிகமாக உடம்புல சேருங்கிற பட்சத்தில் ஹார்ட் ஆகட்டும் கிட்னி ஆகட்டும் சுகர் பிபி நாளைக்கு ஈவன் கல்லீரலில் வந்து ஃபேட் அதிகமாக சேருது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து எண்ணெய் இருக்கிற பொருட்களை சாப்பிட்டா வரலாம். காரமாக இருக்காது, இன்கேஸ் சில பேருக்கு வந்து சிலது காரம் ஒத்துக்கலன்னு அவங்களே சொல்லுவாங்க, அலர்ஜின்னு சொல்லுவாங்க. பெப்பர் சம்டைம்ஸ் சில பேருக்கு அலர்ஜி ஆகலாம், சில பேருக்கு மில்க் அலர்ஜி ஆகலாம், அந்த மாதிரி அலர்ஜி எனக்கு சாப்பிட்டா ஒத்துக்கல எனக்கு சாப்பிடும் போதெல்லாம் வலி இருக்குது இல்லை சாப்பிடும் போதெல்லாம் அதிகமாக ப்ளோட்டிங் வயிறு வந்து உபசமாக இருக்கிற மாதிரி இருக்குது இல்லை சாப்பிடும் போது எனக்கு அதிகமாக டாய்லெட் வர மாதிரி இருக்குதுன்னு அவங்களுக்கு அது தோணுச்சுன்னா அப்போ அந்த சர்டனான ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுமே தவிர ஜென்ரலாக காரம் அவாய்ட் பண்ணுங்கிறது ஒன்றும் ரூல் கிடையாது.
1: ஓகேங்க சார். ஃபேட்டி லிவர் அப்படின்னா என்னங்க சார்?
0: ஃபேட்டி லிவருங்கிறது நான் ஆல்கஹாலிக் ஆல்கஹாலிக் ரெண்டாக பிரிச்சுக்குவோம். நான் ஆல்கஹாலிக்னா குடிப்பழக்கம் எதுவுமே இல்லாதவங்களுக்கு வர ஃபேட்டி லிவர் ஒன்று, குடிப்பழக்கத்து இருக்கிறதுனால வர ஃபேட்டி லிவர் இன்னொன்று. ஸோ எப்போல்லாம் வந்து கேலரிஸ் அதாவது நீங்கள் சாப்பிட்ற பொருட்கள் வந்து அதோட எனர்ஜி கண்டென்ட்ங்கிறது அதிகமாக போகுது, அதுக்கான வேலை உங்கள் உடற்பயிற்சி கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் உங்களோட உடம்புல வந்து அதிகமாக வந்து கொலஸ்ட்ரால் சேரப்போகுது. கொலஸ்ட்ரால் எப்போ வந்து லிவருக்குள்ளே சேருதோ அப்போ ஃபேட்டி லிவர்னு சொல்ல போகிறோம். ஃபேட்டி லிவரில் கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 உண்டு. அந்த கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாக அதிகமாக கிரேட் 1 கிரேட் 2, கிரேட் 2 கிரேட் 3 நீங்கள் மூவ் ஆன் ஆவீங்க. எப்போ கிரேட் 3 தான்

0: சாப்பிடுதோ அதுக்கு மேலே கிரேட் ஃபோர் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க பட்சத்தில் லிவர் முழுசாகவே வந்து ஃபேட்டெல்லாம் அக்யூமேட் ஆகிறதுனால லிவரோட அளவு லிவரோட செல்லு கம்மியாக ஆரம்பிச்சு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த ஃபேட் இருக்கிற எல்லாமே எல்லா இடமும் அடிபடுறதுனால வடு மாதிரி ஆகி சிரோசிஸ்ங்கிறது லிவர் முழுசாக சுருங்கி போய் லிவர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதே மாதிரி தான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர், ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவருங்கிறது ட்ரிங்க்ஸ் அதிகமாக குடிக்கிறதுனால கொழுப்பு சத்து வந்து லிவரில் சேரும் போது இதே மாதிரி கிரேட் ஒன் கிரேட் டூ கிரேட் த்ரீ போயிட்டு சிரோசிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதில் என்ன ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவருக்கும் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவருக்கும் வித்தியாசம்னா ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவருங்கிறது இந்த கிரேட் ஒன்லேருந்து கிரேட் த்ரீ ஆகிறதுக்கான டைம் ஃப்ரேம் வந்து கம்மியாயிரும். இது ஒரு வருஷத்தில் ஆகும்னா அது ஆறு மாதத்தில் கூட ஆகலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அதனால ஆல்கஹால் அவாய்ட் பண்ணுறது எப்பவுமே பெட்டர்.
1: சரிங்க சார், இப்போ இந்த ஃபேட்டி லிவர் இருந்துச்சுன்னா நமக்கு ஏதாச்சும் அறிகுறிகள் தென்படுமாங்க சார்?
0: அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபேட்டி லிவர் வந்து கிரேட் ஒன் கிரேட் டூ ஈவன் கிரேட் த்ரீ கூட அறிகுறி தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் மாஸ்டர் செக்அப் பண்ணும் போதையோ இல்லை ஏதாச்சும் ஒரு ரொட்டீனாக வேறு எது எந்த காரணத்துக்காகவோ ஒரு அல்ட்ராசோனோகிராம் அதாவது வயிற்றுக்கான ஸ்கேன் பண்ணும்போது தான் பிக்கப் ஆகும். லிவர் பொறுத்த மட்டில் அது ரீஜென்ரேஷன் கெப்பாசிட்டி உண்டு, அடிப்பட்டால் திருப்பியும் வளரத்துக்கான வாய்ப்புகள் வந்து லிவர் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக ரீஜென்ரேட் ஆகிடும். ரீஜென்ரேஷன் ஆக

0: அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபேட்டி லிவர் வந்து கிரேட் 1, கிரேட் 2, ஈவன் கிரேட் 3 கூட அறிகுறி தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் மாஸ்டர் செக்அப் பண்ணும் போதையோ இல்லை ஏதாச்சும் ஒரு ரொட்டீனாக வேறு இது எந்த காரணத்துக்காகவோ ஒரு அல்ட்ராசோனோகிராம் அதாவது வயிற்றுக்கான ஸ்கேன் பண்ணும்போது தான் பிக்கப் ஆகும். லிவர் பொறுத்த மட்டில் அது ரீஜென்ரேஷன் கெப்பாசிட்டி உண்டு, அடிப்பட்டால் திருப்பியும் வளரத்துக்கான வாய்ப்புகள் வந்து லிவர் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக ரீஜென்ரேட் ஆகிடும். ரீஜென்ரேஷன் ஆகிறதுனால உங்களுக்கு எந்த அறிகுறியும் தெரியாது. எப்போ கிரேட் 3 தாண்டி சிரோட்டிக் அதாவது லிவர் முழுசாகவே கெட்டு போகுதோ இல்லை லிவர் ஃபெயிலியர்னு சொல்லும் போது தான் ரத்தவாந்தி ஆகிறதாகட்டும் மஞ்சக்காமல் ஆகட்டும் அதெல்லாம் தெரிய வரும். ஸோ அதனால் அறிகுறி எதுவுமே முன்கூட்டியே தெரியாது. சில பேருக்கு வந்து ஒரு நான் ஸ்பெசிஃபிக்காக அதாவது சுட்டி காட்ட முடியாத அளவுக்கு வலி வர்றது அந்த மாதிரி ஆகலாம், பட் ஸ்பெசிஃபிக்கான ஒரு கம்ப்ளைண்ட் எதுவுமே வந்து ஃபேட்டி லிவருக்கு இருக்காது.
1: ஓகேங்க சார். காலை உணவை தவிர்க்கிறது இல்லைனா இரவு நேரத்தில் தாமதமாக சாப்பிட்றது இதுவும் வந்து வயிற்றை வந்து பாதிக்குமாங்க சார்?
0: பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம ஊரில் கிடையாது, அது பிரிட்டிஷ் காலம் வந்து நம்மளை ஆண்டப்போ கொண்டு வந்த ஒரு இது. பசிக்காக டைம் சாப்பிடணுங்கிறது ரூல் அது. இன்கேஸ் உங்களுக்கு காலை உணவு ஒரு 8 மணிக்கு உங்களுக்கு பசி எடுக்குது பட் நீங்கள் சாப்பிடல வேலை இருக்கிறதுனாலையோ இல்லை வேறு ஏதோ காரணத்தினாலும் நீங்கள் தாமதமாக சாப்பிட்டீங்கன்னா அப்போ பசியோடு இருக்கிற வயிறில் வந்து அல்சர் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பட் ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்டே ஆகணுங்கிற ரூல் எதுவுமே கிடையாது, உங்கள் பசிக்கு ஏற்ற சாப்பாடு தான். நீங்கள் காலை 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு 1 மணிக்கு உங்களுக்கு பசிச்சுன்னா சாப்பிட்டீங்கன்னா ஓகே. இன்கேஸ் நீங்கள் காலை 8 மணிக்கு சாப்பிட்றீங்க திருப்பியும் 1 மணிக்கு வந்து பசி எடுக்கலனாலும் டைமுக்காக நீங்கள் போய் சாப்பிட்டீங்கன்னா உடல் எடை அதிகமாகுதுன்னா அது நல்லது கிடையாது. ஸோ ஸ்டாண்டர்டாக எஸ் ஆர் நோங்கிற மாதிரி சொல்ல முடியாது. கண்டிப்பாக நைட்டு வந்து சாப்பாடு ஒரு 7 மணிக்கு மேலேயோ 8 மணிக்கு மேலேயோ அதீதமான ஃபேட் ஐட்டம்ஸ் அதாவது சிக்கனோ மட்டனோ இல்லை நல்ல எண்ணெயில் போட்டு பொரிச்ச ஐட்டம் சாப்பிட்ட பிற்பாடே இமீடியட்டாக போய் தூங்குறது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது நல்லது கிடையாது. நம்ம முன்னோர்கள் பண்ணது தான், சூரியன் அஸ்தமாகிறதுக்கு முன்னாடியே வந்து சாப்பிட்ருங்கன்னு சொன்னது தான். ஸோ இருட்டத்துக்கு முன்னாடி சாப்பிட்றீங்கன்னு சொல்கிறது வந்து அது இருட்டுக்காக கிடையாது. நீங்கள் 7 மணி வாக்கிலையோ இல்லை 6:30 வாக்கிலையோ சாப்பிட்டுட்டு நீங்கள் 10 மணிக்கு போய் படுத்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டதுக்கும் படுக்கிறதுக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 மணி நேரம் கேப் இருக்கும் போது செரிமானம் ஒழுங்காக ஆகும். நீங்கள் சாப்பிட்ட பிற்பாடு இமீடியட்டாக போய் தூங்குனீங்கன்னா செரிமானம் ஒழுங்காக ஆகாது, தூக்கம் கெடும். தூக்கம் கெடும் போது ஆட்டோமேட்டிக்காக செரிமானம் இன்னும் அதிகமாக கெடும். அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு வேணுங்கிற டைமில் டாய்லெட் வராது, அப்புறம் அது நாளே வீணாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக நைட்டு சாப்பாடுங்கிறது ஒரு 7, 7:30 மேக்ஸிமம் 8 மணிக்குள்ளே முடிக்கிற டைம் பெட்டர்.
1: ஓகேங்க சார். அசிடிட்டினா என்னங்க சார்? அதே மாதிரி டீ இல்லைனா காஃபி குடிக்கிறனால அசிடிட்டி வந்து அதிகரிக்குமாங்க சார்?
0: ஸோ உடம்புல அதாவது இறைப்பையில் வந்து அமிலத்தன்மை இருக்கிறதுக்கு நல்ல விஷயம் தான், கெட்ட விஷயம் கிடையாது. பட் நம்ம அசிடிட்டின்னு கலோக்கியில் சொல்கிறது என்னென்னா எப்போ வந்து தேவைக்கு அதிகமாக வந்து அமிலத்தன்மை இருக்கோ அதை அசிடிட்டின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் சாப்பிட வேண்டிய டைமில் நம்ம ஒழுங்காக சாப்பிடல பட் அமிலத்தன்மை அதனால் அதிகமாகிட்டே போகிற பட்சத்தில் அந்த அமிலத்தன்மைனால அல்சர் உண்டாகலாம். சாப்பாடு செரிமானம் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வயிற்றையே வந்து அதை அரிக்க ஆரம்பிச்சிருந்தா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அல்சர்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
1: சரிங்க சார். அஜீர்ணம் ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணங்கள் என்னென்னங்க சார்?
0: அஜீர்ணம் ஏற்படுறதுங்கிறது 2 விஷயம். ஒன்று வந்து எந்த அளவுக்கு நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்கிறோம், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டினா உடற்பயிற்சி எந்த அளவுக்கு செய்கிறோங்கிறது. ஸோ இப்போ எல்லாமே என்னென்னமோ டயட் சொல்லிட்டு இருக்காங்க, பட் எல்லா டயட்டுக்கும் பிரதான ஒரு ஸ்பைனுங்கிறது என்னென்னா கேலரி டெஃபிசிட் டயட். கேலரி டெஃபிசிட் டயட்னா எவ்வளோ ஒரு நாளைக்கு கேலரி எடுத்துக்கிறோம் அந்த எவ்வளோ கேலரியில் எவ்வளோ வந்து எரிக்கப்படுது. ஸோ 2000 கிலோ கேலரி ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறோம்னா 2000 கிலோ கேலரி எரிக்கிறோமா இல்லையாங்கிறது தான். ஸோ ஜீர்ணம் ஆகணும்னா நீங்கள் 2 இட்லி சாப்பிட்டீங்கன்னா 3 இட்லிக்கு போய் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா ஜீர்ணமாக போகுது. ஸோ அதீதமான சாப்பாடுங்கிறது நீங்கள் பக்கத்து இருக்கிற பிளேட்டில் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்கன்னு கிடையாது, நீங்கள் பண்ணுற ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்பேர் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்கிறது ஒன்று. இது வந்து சாப்பாடு பொறுத்த மட்டும் உடற்பயிற்சி பொறுத்த மட்டும். சில பேருக்கு நல்ல உடற்பயிற்சி இருந்தாலுமே சாப்பாடு சாப்பிடும்போது செரிமானம் ஆகாமல் இருக்கலாம். அது சம்டைம்ஸ் குடல் சம்மந்தப்பட்டதோ இல்லை சிறுகுடலோ பெருக்குடலோ இல்லை இறைப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம். அப்போ எண்டோஸ்கோபி பண்ணி எண்டோஸ்கோபி பண்ணுறதோடு சேர்ந்து அந்த எண்டோஸ்கோபி பண்ணும்போது இறைப்பையிலேருந்தோ இல்லை குடல்லேருந்தோ ஒரு சின்ன பீஸ் பயாப்சின்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து அதை வந்து மைக்ரோஸ்கோப்பில் போட்டு அனலைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். எதுக்கு அனலைஸ் பண்ண போகிறோம்னா இன்கேஸ் சில பேருக்கு வந்து மாவு சத்து சாப்பிட்டா ஜீர்ணமாகாமல் போகலாம், சில பேருக்கு பால் குடித்த ஜீர்ணமாகாமல் போகலாம், சில பேருக்கு வந்து கோதுமை ஐட்டம் க்ளூட்டன் சொல்லுவோம் இங்கிலீஷில், ஸோ அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டா ஜீர்ணமாகாமல் போகலாம், இந்த மாதிரி ஒவ்வாமை அதாவது அலர்ஜி இருந்தால் சில பேருக்கு வந்து ஜீர்ணமாகாமல் போகலாம், இந்த மாதிரி அண்டர்லைங் இஷ்யூஸ் இருக்கான்னு பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ஆஸ் அ ஜீர்ணம் ஆகலைங்கிறது 2 காரணத்தினாலையும் நடக்கலாம். இன்கேஸ் நல்லா சாப்பிட்டு நல்லா வேலை செஞ்சு இருந்தாலும் வந்து இருக்க இருக்க இடம் குறைஞ்சிட்டே இருக்குன்னா அப்போ எண்டோஸ்கோப்பியோ இல்லை கொலனோஸ்கோப்பியோ பண்ணிக்கிட்டு பயாப்சியும் சேர்த்து பண்ணி இன்கேஸ் மைக்ரோஸ்கோப்பி லெவலில் வந்து அவங்க லைனிங்கில் அதாவது இறைப்பையோட உள் லேயரில் வந்து ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு பார்த்து அதுக்கான அப்ரோப்ரியட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஜீர்ணமாக போகுது, அவங்க சாப்பிட்ற சாப்பாடு வந்து உடம்புல தங்க போகுது.
1: ஓகேங்க சார். இப்போ ஒருத்தங்களுக்கு அசிடிட்டி அடிக்கடி வருது அப்படின்னா அது சாதாரணம் தானா இல்லை அது ஒரு நோய்க்கான அறிகுறியாக இருக்கலாமாங்க சார்?
0: அசிடிட்டின்ஸ் ஒரு ப்ராட் டெர்மினாலஜி, கலோக்கியலாக சொல்கிறது. நம்ம சயின்டிஃபிக் டேர்மாக சொல்லணும்னா டிஸ்பெப்சியான்னு சொல்லுவோம்.

0: டிஸ்பெப்சியான்னா வயிறு எரிச்சல், நெஞ்சு எரிச்சல், இல்லை வயிறு வந்து அப்பப்போ வலி இருக்கிறது, சாப்பிட்டது பிற்பாடு வலி அதிகமாகிறது, இது எல்லாமே வந்து ஒரு வயிற்றுக்குள்ளே புண்ணோ இல்லை அல்சரோ இருக்கிறதுக்கான அறிகுறி. சாதாரணமாக எனக்கு வந்து சாப்பிட்டது ஜீர்ணமாகலைன்னு சொல்லிட்டு அதை வந்து அசிட்டி எடுத்துக்க முடியாது. அவங்க அதுக்கு அந்த சாப்பாடை சாப்பிட்டதுக்கான வேலையை செய்யாமல் இருந்தால் கூட ஜீர்ணமாகாமல் இருக்கலாம். பட் இன்கேஸ் வயிறு வலி இருக்குது, நெஞ்சு எரிச்சல் அந்த மாதிரிலாம் இருக்குன்னா கண்டிப்பாக மருத்துவர் பார்க்க வேண்டியதாக இருக்கும். அது எதனாலன்னு பார்க்க வேண்டியதாக இருக்கும். இன்கேஸ் புண்ணோ இல்லை அல்சரோ இருக்குன்னா எந்த காரணத்தினால புண்ணு இருக்கு, எந்த காரணத்தினால அல்சர் இருக்குன்னு பார்க்கணும். வலி மாத்திரையோ இல்லை ஹார்ட் சம்மந்தப்பட்ட மாத்திரையோ அதிகமாக எடுக்கும் போது அல்சர் உருவாகலாம். இன்கேஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லை எந்த மாத்திரைனால அல்சர் உருவாகுதோ அந்த மாத்திரை நிறுத்த முடியுமா, இன்கேஸ் வலி மாத்திரை அதிகமாக எடுத்துட்டு இருக்காங்கன்னா அந்த வலி மாத்திரை நிறுத்த முடியுமான்னு பார்க்க போகிறோம். இல்லை ஹார்ட் மாத்திரை எடுத்துட்டு இருக்காங்க அதை நிறுத்தவே முடியல, இருந்தாலும் அல்சர் வருது, இருந்தாலும் வலி வருது, ஸோ கால் அசிடிட்டி வருதுன்னா அப்போ அட்லீஸ்ட் குறைக்க முடியுமான்னு பார்க்க போகிறோம். குறைக்கவே முடியல, ஹார்ட்டுக்கு அந்த மாத்திரை கண்டிப்பாக தேவைப்படுதுங்கிற பட்சத்தில் அதுக்கான ஹார்ட் மாத்திரை கொடுக்கும்போது அதோட சேர்ந்து அசிடிட்டியான மாத்திரையும் சேர்த்து கொடுக்க வேண்டிய அவசியப்படலாம்.
1: ஓகேங்க சார். உணவை வேகமாக சாப்பிட்றதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரலாங்க சார்?
0: உணவு வேகமாக சாப்பிட்றதுனால ஒன்று, நீங்கள் அதிகமாக வேகமாக சாப்பிடும் போது ஒழுங்காக முழுங்க மாட்டீங்க, ஸோ எத்துட்டு வர்றது இல்லை புறையிறதுன்னு சொல்லுவோம், அதாவது நுரையீரலில் தெரியாமல் வந்து உங்கள் சாப்பாடு போகும்போது புறையீரல் ஏற்படலாம், இது வந்து காமனாக நடக்கிறது. இன்னொன்று, அதிகமாக நீங்கள் வேகமாக சாப்பிடும் போது வாயை திறந்து, அதாவது வாயை மூடி மெல்லாமல் வாயை திறந்து மெல்லும் போது காற்று அதிகமாக முழுங்குவீங்க, இங்கிலீஷில் ஏரோஃபேஜியான்னு சொல்லுவாங்க. ஸோ காற்று அதிகமாக முழுங்கும் போது அந்த காற்றை இன்அட்வான்டட், அதாவது தேவையில்லாமல் வயிற்றுக்குள்ளே போக போகுது. தேவையில்லாமல் ஒன்ஸ் காற்று வயிற்றுக்குள்ளே போயிடுச்சுன்னா அது வெளில வரத்துக்கு ரெண்டே வழி தான் இருக்குது, ஒன்று கீழே காற்றா பிரியணும் இல்லை மேலே ஏப்பமாக வரணும். ஸோ அதிகமாக வேகமாக நீங்கள் ஒரு டிவியை பார்த்துட்டோ இல்லை பக்கத்தில் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டோ இல்லை ஒரு சண்டை போட்டுட்டோ இல்லை ஏதோ ஒரு மியூசிக் கேட்டுட்டோ அந்த மாதிரி ஒரு கவனமே இல்லாமல் அதிகமாக வேகமாக சாப்பிடும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் காற்றை முழுங்க போகிறீங்க, அந்த காற்று வெளில வரப்போகுது. வெளில வரும்போது தேவையில்லாத டைமில் ஏப்பமோ இல்லை வயிறு உபசமாக இருக்கிறதோ இல்லை அதிகமாக காற்று கீழே பிரிகிறதோ இந்த மாதிரி சங்கடம்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, மெல்லாமல் நீங்கள் முழுங்கும் போது அந்த சாப்பாடு ஜீர்ணமாகாமல் போகிறது கூட வாய்ப்புகள் உண்டு.
1: சரிங்க சார். இப்போ வந்து சாப்பிட்ட உடனே தூங்குறது இல்லைன்னா படுக்கிறது, அது வந்து வயிற்றுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமாங்க சார்?
0: ஓவரால் ஹெல்த்துக்கு பாதிப்பு ஏற்படலாம், வயிற்றுக்கு ஆசச் பாதிப்பு ஏற்படாது. நீங்கள் சாப்பிட்ட பிற்பாடு தூங்குனீங்கன்னா உங்களுக்கு ஜீரண சக்தி கம்மியாகும், அதனால் உடம்புல தேவையான சத்துக்கள் எதுவுமே வந்து ஜீர்ணமாகாமல் இருக்கிற பட்சத்தில் டாய்லெட்டில் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் சாப்பிட்ட பிற்பாடு நீங்கள் எந்த நடைப்பயிற்சி எதுவுமே செய்யலை இமீடியட்டாக தூங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக உடலோட எடை அதிகமாக போகுது. உடல் எடை கூடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சுகரு, பிபி, இந்த மாதிரி மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு சொல்கிற எல்லா பிரச்சனையும் சேர்ந்து வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
1: சார், இப்போ அடுத்ததான் என்னன்னா, உணவு முறைகள் மூலியமா நமக்கு வந்து கேன்சர் வரலாமா? அப்படி உணவுகள் மூலியமா கேன்சர் பரவுது அப்படின்னா எந்த மாதிரியான உணவுகள்னால கேன்சர் வருதுங்க சார்?
0: ஸோ மிக முக்கியமா, ஸோ நாங்கள் எந்த ரிசர்ச் பண்ணாலும் இண்டிபெண்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்லுவோம். இண்டிபெண்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்னா ஒரே ஒரு விஷயத்தினால கேன்சர் வந்துச்சுன்னா அந்த ஒரு விஷயமே போதுமானதுன்னு சொல்றது. அது பொறுத்த மட்டும் ஆல்கோஹாலும் ஆல்கோஹால் ட்ரிங்கிங், அதாவது சாராயம் குடிக்கிறதுனால வரலாம். ஒன்று. ரெண்டாவது ஸ்மோக்கிங், இது ரெண்டுமே இண்டிபெண்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். மிச்சது எல்லாமே வந்து அசோசியேட்டட் ஃபேக்டர்ஸ். அது ஆல்ரெடி உங்களுக்கு வந்து குடும்பத்தில் கேன்சர் ஹிஸ்ட்ரி இருக்குது, அதோடு சேர்ந்து நீங்கள் சில உணவில் சாப்பிடும் போது கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு அதிகப்படுதுங்கிறது தான். அந்த மாதிரி பொருட்கள் எதுன்னா நீங்கள் சமைக்காமல் தீக்கிற பொருள் எல்லாமே நைட்ரோசமைன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் தந்தூரி ஐட்டம் எல்லாமே, தந்தூரி சிக்கன் ஆகட்டும், உங்கள் நான், ரொட்டி, எதுவுமே வந்து சமைக்கலை, எல்லாமே வந்து வெறும் தந்தூரிங்கிற ஒரு விஷயத்தில் போட்டு நம்ம தீக்கப்படுறது. தந்தூரி சிக்கன் ஆகட்டும் இல்லை ரொட்டி ஆகட்டும், அதுக்கு மேலே இந்த கருப்பாக வர லேயருங்கிறது நைட்ரோசமைன்ஸ்னு சொல்லுவோம். அதோட அளவுகள் வந்து உடம்புல அதிகமாகும் போது இல்லை வயிற்றில் அதிகமாகும் போது இறைப்பையில் கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ கால்டு ஏஷியன் ஃபுட்டுன்னு இப்போலாம் சொல்கிறோம், ஜாப்பனீஸ் ஃபுட் ஆகட்டும், இந்த மாதிரி ஃபுட்லாம் வந்து நிறைய சாரிங் பண்ணுறோம். சாரிங்கிறது தீக்கிறது இங்கிலீஷில். ஸோ தீக்கப்படுற பொருட்கள்னால வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒன்று. ரெண்டாவது, ப்ராசஸ் ஃபுட்டு ப்ரிசர்வேட்டிவ்ஸில் என்ன போடுறாங்கன்னு தெரியாது. எல்லா ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே வந்து கேன்சர் ரிசர்ச்சில் போயிட்டு தான் வந்து மார்க்கெட்டுக்கு வருதான்னு சொல்ல முடியாது. ஸோ சில கேன்சர் ரிசர்ச் வந்து அந்த மாலிகுலுக்கு எடுக்காமல் கூட நடந்திருக்கலாம். அப்புறம் நம்ம அதிகமாக ப்ராசஸ் ஃபுட் எடுத்துக்கிட்டு மேபி ஒரு 20-30 வருஷம் கழிச்சு வந்து இல்லை இது கேன்சர் வரலான்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ண வேண்டிய அவசியம் வரலாம். ஸோ அதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் சமைச்ச பொருட்களாக இருந்து ப்ராசஸ் ஃபுட்டு இல்லாமல் எதுவுமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாத இருக்கிற ஃபுட் எடுத்துருக்கிறது எப்பவுமே பெட்டர்.
1: சார், இப்போ வந்து சாப்பிட்றப்ப அதிகமாக தண்ணி குடிச்சா அது செரிமானத்தை பாதிக்குமாங்க சார்?
0: சாப்பிட்றதுமா அதிகமாக தண்ணின்னு எதுவுமே கிடையாதுமா. ஒரு நாளைக்கு 2-3 லிட்டர் தண்ணி குடிக்கலாம். சாப்பிடும் போது தண்ணி அதிகமாக குடிக்கிறதுனால செரிமானமோ இல்லை உடலுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. ஒரு வகையில் வந்து சாப்பிடும்போது அதிகமாக தண்ணி குடிக்கிற பட்சத்தில் நீங்கள் சாப்பாடு கம்மியாக சாப்பிடுவீங்க. அதனால இன்கேஸ் உடல் எடை குறையணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் சாப்பாடு சாப்பிடும் போது ஒரு வகையில் அது ஹெல்ப் பண்ணலாம். மற்றபடி அதனால ஆபத்து எதுவும் கிடையாது.
1: சரிங்க சார். இப்போது குழந்தைங்களுக்கு

0: எந்த மாதிரியான செரிமான கோளாறுகள்லாம் ஏற்படும் சார்?
1: குழந்தைங்களுக்கு ஒவ்வாம அதாவது அலர்ஜி ஆச்சுன்னா ஏதாச்சும் ஒரு பொருட்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து மில்க், மில்க்குங்கிறது நம்ம தாய்ப்பால் கிடையாது, மாட்டுப்பால் குடித்தா சில குழந்தைங்களுக்கு வந்து ஒத்துக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ளோட்டிங் அதாவது வயிறு உபசமாக இருக்கிற மாதிரியோ இல்லை மோஷன் பிரச்சனைகள் ஆகிறதோ இல்லை வயிறு வலி ஆகிறதோ ஆகலாம். அது எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு 100-50 குழந்தைங்களுக்கு வந்து மில்க் ஒத்துக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில குழந்தைங்களுக்கு வந்து நட்ஸ், அதாவது உங்களோட கொட்டை வகைகளில் இல்லை நட்ஸ் வகைகளில் வந்து ஒத்துக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில குழந்தைங்களுக்கு வந்து குளூட்டன், அதாவது கோதுமை சார்ந்த பொருட்கள் சாப்பிடும் போது வயிறு வந்து வலி, ஜீர்ணமாகாமல் போகிறது, ஈவன் சம்டைம்ஸ் ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னா இருக்க இருக்க வெயிட் கூட கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில குழந்தைங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் வயிற்றில் இன்ஃபெக்ஷனோ இல்லை ஐபிடி, ஐபிடினா வயிறு வீங்கி போகிற மாதிரி இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் சொல்லுவோம், அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்தாலும் செரிமானம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு அதுக்கான டயக்னோசிஸ் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்குற வரைக்கும் அந்த செரிமான கோளாறு நிற்காது. ஸோ அந்த மாதிரி மோஷனில் ரத்தம் வருது, ரொம்ப வலி அதிகமாக இருக்குது, குழந்தை சாப்பாடே வேணாம்னு சொல்லி அழுகிற அளவுக்கு மோசமாக இருக்குன்னா கண்டிப்பாக வந்து மருத்துவரை பார்க்க வேண்டியதாக இருக்கும்.
0: சரிங்க சார், நிறைவாக குடல் மற்றும் வயிறு ஆரோக்கியம் பற்றி நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்?
1: முடிஞ்ச அளவுக்கு சமைச்ச சாப்பாடுகள், நம்ம சவுத் இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் என்ன சாப்பாடு உணவு வகைகள் ஆல்ரெடி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோமோ அது நல்லது தான். நம்ம அதுவே எடுத்துக்கிட்டு வேறு எந்த ப்ராசஸ் ஃபுட்டோ ஜங்க் ஃபுட்ஸோ சாப்பிடாமல் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 45 minutes, ஒரு 45 நிமிஷமாச்சும் நடைப்பயிற்சியோ இல்லை உடற்பயிற்சி, நம்மளுக்கு தேவையே நம்மளுக்கு பிடிச்சமான ஸ்போர்ட்ஸோ ஏதோ ஒன்று அட்லீஸ்ட் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு 45 நிமிஷம் உடற்பயிற்சி, அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 2-3 liters ஆஃப் வாட்டர் ஒரு நாளைக்கு மினிமம் எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எந்த டென்ஷனும் இல்லாமல் இருந்தால் அதுவே போதுமானது குடலும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு. வித்தவுட் சேயிங் இட் கோஸ் தட் ஆல்கஹால் ஆகட்டும், அதாவது ட்ரிங்க்ஸ் ஆகட்டும் இல்லை ஸ்மோக்கிங், இந்த ஹேபிட் எதுவுமே இருக்கக்கூடாதுங்கிறது கண்டிப்பாக எல்லா விஷயத்துக்குமே ஹெல்ப்ஃபுல் தான். வெறும் கட் ஹெல்த்துக்கோ இல்லை இறைப்பை சம்மந்தப்பட்ட ஹெல்த்துக்கு மட்டும் இல்லை டோட்டல் உடல் ஆரோக்கியத்துக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
0: சரிங்க சார், இவ்வளோ நேரம் எங்கள் கூட வயிறு மற்றும் குடல் ஆரோக்கியத்தை பற்றி நிறைய பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றிங்க சார்.
1: நன்றிங்கம்மா.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது மருத்துவ மலர். வயிறு மற்றும் குடல் ஆரோக்கியமும் அதற்கான உணவு முறைகளும் குறித்து பகிர்ந்து கொண்டார் டாக்டர் நிர்மல் நிதின் அவர்கள்.
2: பொண்ணுக்கு கல்யாண தேதி குறிச்சாச்சு, எங்க நகை வாங்க போற?
3: அதானே ஒரே யோசனையாவே இருக்கு.
2: இதுல என்னமோ யோசனை, நம்ம தனிஷ்க் தீபாவளி ஆஃபர்ல கிராமுக்கு 301 ஆஃப் பிளஸ் அப் டு 20% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ்.
3: ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். பெஸ்ட் கோல்ட் ரேட்ல நகைய புக் பண்ணா பர்சேஸ் பண்றப்ப புக்கிங் ரேட்டையும் பர்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அத பே பண்ணி நகைய வாங்கிக்கலாமா?
2: இந்த சலுகை நவம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான்.
3: தனிஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC அப்ளை.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: நெகிழியொளித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது மருத்துவமலர். பண்பலையில் தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற இந்திய அணியினருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் கலந்துரையாடுகிறார். நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்கள் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வேளாண் துறை வளர்ச்சியில் பெண் விவசாயிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கியது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராம்சந்திரமோர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற இந்திய அணியினருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடுகிறார். புதுதில்லியில் உள்ள மேஜர் தியான்சந்த் தேசிய மைதானத்தில் இன்று மாலை நடைபெறவுள்ள இதற்கான நிகழ்ச்சியில் ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற வீரர்கள், பயிற்சியாளர்கள் மற்றும் இதர அலுவலர்கள் பங்கேற்கின்றனர். இப்போட்டிகளில் இந்தியா 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்கள் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தனியார் தொலைக்காட்சி செய்தி நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த பாதுகாப்பு தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். 2014 ஆண்டு 686 கோடி ரூபாயாக இருந்த பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி தற்போது 38,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக அதிகரித்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். தளவாட உற்பத்தியில் 90% சுயசார்பினை எட்டியிருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். பாதுகாப்பு துறையில் கடந்த 12 ஆண்டுகளாக இதுவரை இல்லாத அளவிற்கு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு ஏதுவாக நமது பாதுகாப்பு படையினர் தயாராக உள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். சமூக நிதியுதவி திட்டத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் 3 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைவார்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மாற்றுத்திறன் கொண்டவர்களுக்கு

0: ஊதியம் பெறுவதற்கு நெறிமுறைகளில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேபோல் ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்கள் போனஸ் வழங்குவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ஊழியர்களின் நலனில் மத்திய அரசுக்கு உள்ள உறுதிப்பாட்டை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று திரு அமித்ஷா கூறியுள்ளார். வேளாண் துறை வளர்ச்சியின் முதுகெலும்பாக பெண் விவசாயிகள் திகழ்வதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பெண் விவசாயிகள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். பெண் விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக ட்ரோன் சகோதரிகள் திட்டம் போன்றவற்றை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வேளாண் துறையில் சுயசார்பு மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் மகளிர் முக்கிய பங்கு வகிப்பார்கள் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அரசுமுறை பயணமாக பாங்காக் சென்றடைந்தார். சுவர்ணபூமி விமான நிலையத்தில் தாய்லாந்திற்கான இந்திய தூதர் திரு புனித் அகர்வால் நிதியமைச்சரை வரவேற்றார். உலக வங்கி மற்றும் சர்வதேச செலாவணி நிதியத்தின் வருடாந்திர கூட்டத்தில் பங்கேற்கும் திருமதி நிர்மலா சீதாராமன் G20 மற்றும் G7 நிதியமைச்சர்கள் மாநாட்டிலும் கலந்து கொள்கிறார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட் உடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக அபுதாபி சென்றுள்ள அவர் அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசினார். உலக அளவில் மாறிவரும் சூழ்நிலைக்கு ஏற்ப ஒவ்வொரு நாடும் தங்களது அணுகுமுறையை மாற்றிக்கொண்டு செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தையும் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது. கட்டுமானத்துறையில் நுகர்வோர் பாதுகாப்பை உறுதி செய்யும் ரேரா.
2: கட்டுமானத்துறையின் வளர்ச்சிக்கும் அதனை ஒழுங்குபடுத்த வகை செய்யும் வகையில் இந்த ரேரா சட்டம் கடந்த 2016 ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. வீடுகள் வாங்கும் நுகர்வோரின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் இந்த சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் கட்டுமான நிறுவனங்கள் தங்களது திட்டங்களை இதற்கான ஒழுங்குமுறை ஆணையத்தில் பதிவு செய்த பின்னரே அதற்கான விளம்பரத்தை வெளியிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. கட்டுமான நிறுவனங்களுக்கும் வீடுகளை வாங்கும் நுகர்வோர்களுக்கும் இடையேயான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான அம்சங்கள் இந்த ஒழுங்குமுறை சட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்த துறையில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கும் இந்த சட்டம் உதவி பெறுகிறது. வீடுகளை வாங்குவோருக்கும் கட்டுமான நிறுவனங்களுக்கும் இடையேயான நம்பிக்கையை வலுப்படுத்தும் அம்சங்கள் இந்த சட்டத்தில் இடம்பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்த சட்டம் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இது தங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று கூறுகிறார் டெல்லியைச் சேர்ந்த அனில் திவாரி. கட்டுமான நிறுவனங்கள் தங்களது வீடு கட்டும் திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுவதை இந்த சட்டம் உறுதி செய்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். இந்த சட்டம் கட்டுமான நிறுவனங்களுக்கும் வீடுகளை வாங்குபவர்களுக்கும் சட்டப்பூர்வ பாதுகாப்பை உறுதி செய்துள்ளது. கட்டுமானத்துறையில் நீண்டகாலமாக நிலவி வந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் கொண்டுவரப்பட்ட இந்த சட்டத்தின் மூலம் கட்டுமான நிறுவனங்களும் நுகர்வோர்களும் பயனடைந்து வருகின்றனர்.
0: முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, தமிழக முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் மத்திய அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் நடப்பாண்டு இறுதிக்குள் இறுதி செய்யப்படும் என்று கனடா கூறியுள்ளது.

0: உள்ளது. அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள கனடா வர்த்தகத்துறை அமைச்சர் திரு மணிந்தர் சித்து மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்தை அதிகரிக்க இந்த ஒப்பந்தம் உதவிடும் என்றும் திரு மணிந்தர் சித்து கூறினார். வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. புதுதில்லியில் உள்ள வானிலை ஆய்வு மையத்தின் விஞ்ஞானி டாக்டர் நரேஷ்குமார் எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்தார். இதற்கிடையே தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். பாகிஸ்தானில் தனியார் பள்ளி கட்டிடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் 17 குழந்தைகள் உட்பட 18 பேர் உயிரிழந்தனர். 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். பெஷாவர் நகரில் இன்று காலை இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராம்சந்திரமோர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அமெரிக்காவின் லாஸ் வேகஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ராகுல் தேஷ்வால், நிக்கில் உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி கசகஸ்தானின் அஸ்தானாவில் வரும் 24ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர்ப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-23, 21-16 என்ற செட்கணக்கில் தாய்லாந்தின் டிடாப்ரான் கிளிபைன்சன்னை வென்றார். மற்றொரு மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் வெற்றி பெற்று ரக்ஷிதா ஸ்ரீயும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். எகிப்தின் கைரோவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆன்யா பிஷ், ஆஞ்சல் புனீரா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சிட்னி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் வருண் கபூர், ஐஷா காந்தி, அன்ஷ் நெகி, கரிமா குண்டு, கின்பால் சோனா, ஆதா ஷைன் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற இந்திய அணியினருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் கலந்துரையாடுகிறார். நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்கள் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வேளாண் துறை வளர்ச்சியில் பெண் விவசாயிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கியது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராம்சந்திரமோர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: உங்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் நண்பகல் 12:51.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
4: நேர்களே, இனி கேட்கலாம் சூழல் காப்போம்.
5: தம்பி, எங்கப்பா கிளம்பிட்ட? கையில அத்தனை பை வேற இருக்கு.
6: அம்மா, என் பையில என்ன இருக்குன்னு தெரிஞ்சா இன்னும் நீ ஷாக் ஆயிருவ. அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன், கரெக்டா பதில் சொல்றியான்னு பாப்போமா?
5: ஜீனியஸ் கட்டியே கேள்வியா? கேளும், கேட்டு தொலையும்.
6: இன்னைக்கு யாரோட பிறந்த நாளுன்னு கரெக்டா சொல்லு பாப்போம்.
5: என்ன கஷ்டமான கேள்வி எல்லாம் கேக்குறான், யாரா இருக்கும்? டிவில எல்லாம் கூட இன்னைக்கு பார்த்த.
6: என்னத்த பார்த்த?
5: ஞாபகம் வந்துருச்சு. அப்துல் கலாம் ஐயாவோட பிறந்த நாள் தானே இன்னைக்கு?
6: கரெக்டா சொல்லிட்ட. இன்னைக்கு அப்துல் கலாம் ஐயாவோட பிறந்த நாள்.
5: சரிதான், அவரோட பிறந்த நாளுக்கும் கையில இருக்க பையக்கும் என்ன சம்பந்தம்?
6: அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்லிருக்காரு?
5: அவர் நிறைய சொல்லிருக்காரு, நீ என்னத்த சொல்ல வர, அதை சொல்லு.
6: மரம் வளர்க்கறது எவ்வளவு முக்கியம்ன்றத அவர் நிறைய சொல்லிருக்காரு. அதனாலதான் இன்னைக்கு எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம ஊர்ல எங்கெல்லாம் செடி வச்சு மரம் வளர்க்கறதுக்கு ஏத்த இடம் இருக்கோ அங்கெல்லாம் கொண்டு போய் செடி வச்சு வளர்க்க போறோம்.

0: பக்கமா என் பேக்ல என்ன இருக்குன்னு பார்த்தா சாக்காயிருவேன்னு சொன்னல, இங்க பாரு எத்தனை செடி வாங்கி வச்சிருக்கேன்னு.
1: செடி வைக்கணும்னு நினைக்கிறதும் கரெக்டு தான், அதுவும் ஒரு பிறந்த நாள் அன்னைக்கு யோசிக்கிறதும் கரெக்டு தான். செடியே வச்சா மட்டும் போதுமா என்ன?
0: அப்படி இல்லையே, அந்த செடியை நல்லபடியாக தண்ணி ஊற்றி வளர்க்குறதுக்கும் என்ன பண்ணுன்னு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அதையும் கரெக்டாக பண்ணத்தான் போகிறோம்.
1: சரி, அவர் செடியெல்லாம் வைக்க சொன்னார், நல்லதுன்னு சொன்னாரு. எதுக்கு நல்லதுன்னு சொன்னாரா?
0: மா, இன்னைக்கு ஏகப்பட்ட பருவநிலை மாற்றம் அது இதுன்னு நிறைய பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு. காடுங்களை நிறைய அழிச்சிட்டே இருக்கிறோம். புவி வெப்பமாகிறது தான் இன்னைக்கு இருக்கிற எல்நினோங்கிற பிரச்சனைக்கே அடிப்படை காரணம்ன்றாங்க. புவி ஏன் வெப்பமயமாகுதுன்னு உனக்கு தெரியுமா? நிறைய மரங்களை நம்ம அழிச்சதுனால தான். அதனால தான் அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி நிறைய மரங்கள் வளர்த்து இந்த இயற்கையை நல்லபடியாக சீதோஷ்ண நிலையை பாதுகாக்கிறதுக்காக செடியெல்லாம் வைக்க போகிறோம். அதை நல்லபடியாக வளர்க்குறதுக்கும் தண்ணி, அதை ஆடு மாடுங்க மேயாமல் இருக்கிறதுக்கு தேவைப்படுற வேலின்னு எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இன்னைக்கு போய் செடியை வச்சு ஒரு நல்ல விஷயத்த ஸ்டார்ட் பண்ண போகிறோமா?
1: பரவாயில்லையே, இந்த வயசுல இப்படி ஒரு புத்தி வந்துருச்சு. அவர் இருக்கும்போதே சொன்னார் மரத்தை வைங்க மரத்தை வைங்கன்னு. இப்போ அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டாச்சு, வைக்கிறதுக்கு எல்லாருக்கும் தோணுது, பாராட்ட வேண்டிய விஷயம்தான். சரி சரி, மறக்காம ரெண்டு செடி இங்கேயே வச்சுட்டு போ.
0: இங்கே வச்சுட்டு போய்
1: நம்ம வீட்டை சுற்றியும் மரம் வளர்ப்போண்டா. வெளியில மட்டும் இல்லை, நம்ம வீட்டை சுற்றியும் மரம் வளர்க்கறது நல்லது தானே. வீடு குழுகுளுன்னு இருக்கும் பாரு.
0: அதானே, எங்கே ரொம்ப பொது நலமாக எங்கள் அம்மா யோசிச்சு வச்சோன்னு நினச்சேன். அதுக்கு குழுகுழுன்னு இருக்கணுன்றது தான் அதுக்கு எப்பயுமே ஆசை.
1: மரம் வளர்ப்போம்,
0: மனிதம் காப்போம்.
1: இது சூழல் காப்போம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் சூழல் காப்போம்.
3: நேர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். நவராத்திரியை முன்னிட்டு பூம்புகார் சார்பில் கொலு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெறுகிறது. கண்காட்சி 31/10/2026 அன்று வரை நடைபெறும். நேரம் தினமும் காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை. இடம் பூம்புகார் விற்பனை நிலையம், 108 அண்ணா சாலை, சென்னை 600002. அனைத்து கொழுபொம்மைகளுக்கும் 10% சிறப்பு தள்ளுபடி. மேலும் சென்னை ஆழ்வார்பேட்டை சங்கரஹாலிலும் கொழுபொம்மைகள் மற்றும் அனைத்து கைவினைப் பொருட்கள் கண்காட்சி நடைபெறுகிறது. நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பட்டாசு விற்பனைக்கான தற்காலிக உரிமத்திற்கு இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். இணையதள முகவரி https://www.tnesevai.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் அக்டோபர் 18, 2026. நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, சிறந்த ஓவிய சிற்ப கலைஞர்கள் மற்றும் நூலாசிரியர்களுக்கு விருது மற்றும் பரிசு தொகை வழங்க விண்ணப்பிக்கலாம். பரிசு விவரங்கள், கலையாசிரியர்கள் மற்றும் கலை நூலாசிரியர்கள், ஓவிய மற்றும் சிற்பக்கலைத்துறையில் சிறந்து விளங்கும் 10 கலையாசிரியர்கள் மற்றும் சிறந்த கலை நூல்களை பதிப்பித்த 10 நூலாசிரியர்களுக்கு தலா ₹10,000 மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படும். விண்ணப்பிக்க கடைசி நாள் அக்டோபர் 20, 2026. விண்ணப்ப படிவம் பதிவிறக்கம் செய்ய வேண்டிய இணையதள முகவரி www.artandculture.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய நேரடி முகவரி, இயக்குனர் கலை பண்பாட்டுத்துறை, தமிழ் வளர்ச்சி வளாகம், 2வது தளம், தமிழ் சாலை, எழும்பூர், சென்னை 600008. நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, 2026 சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருதுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. சமூக நீதிக்காக சிறப்பாக பாடுபட்டவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டியவை சுய விவரம், முழு முகவரி மற்றும் தொலைபேசி எண், சமூக நீதிக்காக மேற்கண்ட பணிகளின் விவரம், தொடர்புடைய ஆதார ஆவணங்கள். விண்ணப்ப விவரங்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் 20/10/2026. நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. இளநிலை உதவியாளர், பதிவீடு எழுத்தர் மற்றும் அலுவலக உதவியாளர் பணிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இளநிலை உதவியாளர், பதிவேடு எழுத்தர் ஆகிய பணிகளுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் கணினி திறன், தட்டச்சு சான்றிதழ் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். வயது வரம்பு 42

இதற்குள் இருக்க வேண்டும். அலுவலக உதவியாளர் பணிக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு 42 வயதிற்குள் இருக்க வேண்டும். விண்ணப்ப படிவத்தை தருமபுரி மாவட்ட நிர்வாகத்தின் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இணையதள முகவரி http://www.dharmaburi.nic.in. விண்ணப்பிக்கும் முறை: ஒவ்வொரு பணியிடத்திற்கும் தனித்தனியே விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்து விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி: மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, பழைய மாவட்ட ஆட்சியரக வளாகம், தருமபுரி, 636705. தொலைபேசி எண் 638261-2276. விண்ணப்பிக்க கடைசி நாள் 16/10/2026, அதாவது நாளை மாலை 5:45 மணிக்குள் விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டும்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசிக்கும் நேரம் மதியம் 1:10.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
3: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
4: பொண்ணுக்கு கல்யாண தேதி குறிச்சாச்சு, எங்க நகை வாங்க போற?
5: அதானே ஒரே யோசனையாவே இருக்கு.
4: இதுல என்னமோ யோசனை, நம்ம தனிஷ்க் தீபாவளி ஆஃபர்ல கிராமுக்கு 301 ஆஃப் பிளஸ் அப் டு 20% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ்.
5: ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். பெஸ்ட் கோல்ட் ரேட்ல நகைய புக் பண்ணா பர்சேஸ் பண்றப்ப புக்கிங் ரேட்டையும் பர்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அத பே பண்ணி நகையா வாங்கிக்கலாமா?
4: இந்த சலுகை நவம்பர் 8 வரைக்கும் மட்டும்தான்.
5: தனஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, டிஎன்சி அப்ளை.
6: மூட்டு தண்டுவடம் மற்றும் விளையாட்டு காய பிரச்சனைக்கு அறுவை சிகிச்சை தான் தீர்வா? ஒரு முறை செகண்ட் ஒபினியன் கேளுங்க. அக்டோபர் 10 முதல் 20 வரை பிரபல நிபுணர்களின் இலவச ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் வழிகாட்டல் முகாம். பயமில்லா சிகிச்சை, தெளிவான வழிகாட்டல். குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், 5 ரோடு, சேலம்.
0: மதிய நேரத்து வேலையும் தாண்டி உங்க மனசெல்லாம் குளிர்ச்சியான இசையால நிரப்ப வந்தாச்சு உங்களுடைய ஆல் டைம் ஃபேவரட் நிகழ்ச்சி நேயர் விருப்பம். விழுவதெல்லாம் எழுவதற்கே, உழைப்பதெல்லாம் ஜெயிப்பதற்கே. காலிலிருந்து ஓடி ஓடி உழைச்சி களைப்பெல்லாம் மறந்துட்டு இந்த மதிய வேலையை அப்படியே ஒரு சுறுசுறுப்பான பாசிட்டிவ் எனர்ஜியா மாத்தலாமா? நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கு யார் கடிதம் எழுதியிருக்காங்கன்னா, பழைய தருமபுரி பகுதியிலிருந்து சுதா சத்யராஜ் கேட்டிருக்காங்க. 2009 வெளிவந்த வேட்டைக்காரன் திரைப்படத்திலிருந்து வரும் பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க விஜய் ஆண்டனி. பாடல் வரிகள் கபிலன் பாடியிருக்காங்க. சுஜித் சுரேஷன், சங்கீதா ராஜேஸ்வரன் அவங்க குரலில் கேட்டு ரசிக்கலாமா நேர்களே?

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.

0: புத்தகம் பெறுக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: தகடூரின் அன்பலை தர்மபுரி பண்பலை 102.5 இயற்கை எழில் கொஞ்சம் ஏற்காடு பண்பலை 103.7. விஷன் பெருசாக இருந்தால் லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் ஈஸியாக இருக்கும். இந்த பாசிட்டிவ் வைபோட நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு யார் கடிதம் எழுதியிருக்காங்கன்னா, ஒட்டப்பட்டி பகுதியிலிருந்து செல்வம் பிரசன்னா கேட்டிருக்காங்க. 2009 வெளிவந்த பொக்கிஷம் திரைப்படத்திலிருந்து வரும் பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க சபேஷ் முரளி, வரிகள் யுகபாரதி, விஜய் ஆண்டனி, விஜய் யேசுதாஸ், சின்மை ஸ்ரீபதா மற்றும் சபேஷ் முரளி குரலில் கேட்டு ரசிக்கலாமே. இருக்கலே ஆவலாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.

0: பொறுப்பு இந்த வைப் செம்மையா இருக்கு. தகடூரின் அன்பலை, தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இசையால் இணைந்திருக்கிறோம். உங்கள் விருப்ப பாடல் நிகழ்ச்சி நேயர் விருப்பம். எப்பயுமே நம்மள அப்டேட்டாவே வச்சிருக்கணும். அப்பதான் நம்ம லைஃப் நமக்கு பிடிச்ச மாதிரி ஸ்மார்ட்டா கேத்தா இருக்கும். கடிதம் வழியா அடுத்த பாடலுக்கு யாரு பாடல் கேட்டிருக்காங்கன்னா, பி அக்ரகாரம் பகுதியிலிருந்து பாரதி கேட்டிருக்காங்க. 1988 வெளிவந்த எங்க ஊர் காவக்காரன் திரைப்படத்திலிருந்து. வரும் பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் வரிகள் கங்கை அமரன், பாடியிருக்காங்க இதயம் வருடும் குரல் பி சுஷிலா மற்றும் மனு. அவர்களோட குரல்கள் கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.
1: ஆசையில பாத்தி கட்டினா

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் மதியம் 1:30. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
2: தருமபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். வேரிகோஸ் வெயின் அப்படின்னாக்க நரம்பு சுருண்டுறதுறது தான் வந்து நரம்பு சுருண்டுறது அப்படின்னு சொல்லி நம்ம வழக்கமாக வந்து வட்டார மொழிகளில் நம்ம ஊர்லெலாம் சொல்லுவோம். பட் ஆக்சுவலாக அதுக்கும் நரம்புக்கும் சம்பந்தம் கிடையாது. அது வந்து ஒரு மொழி வழக்காக வந்துச்சு தவிர நரம்பு கிடையாது. அது வந்து இரத்த நாளங்கள், அதாவது காலில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் வந்து சுருண்டுறது தான் வந்து அது வந்து வீங்கிறது தான் வந்து அது நரம்பு சுருண்டுருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வழக்காடு மொழியாக வந்து அது மாதிரி அது அப்படியே பழகிடுச்சு. இதில் என்ன பேசிக்கான விஷயம்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா உன்னையத்தே சொன்ன உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து அதை சொல்லணும். இப்போ வந்து நம்ம ஒரு கால் எடுத்துக்கிறோம், கால் எடுத்துக்கிட்டோம் செஞ்சிட்டோம்னா அதுக்கு வந்து காலில் வந்து எலும்பு இருக்குது, சதைகள் இருக்குது, தசைகள் இருக்குது, அந்த வந்து ஜவ்வுகள் இருக்குது, மற்றும் வந்து தோலுக்கடியில் இருக்கக்கூடிய கொழுப்புகள், இது எல்லாமே நமக்கு வந்து இருக்கு செய்து பண்ணுது. இப்போ வந்து இதுக்கு வந்து வேணுங்கிற சத்து தேவை. அதனால் வந்து அதுக்கு வேணுங்கிற சத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரத்தங்கள், சுத்திகரிக்கப்பட்ட ரத்தத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு செய்கிறதுக்கு அது ஒரு ரத்த நாளங்கள் இருக்கும். அது வந்து நம்ம ஆர்டரி அப்படின்னு வந்து சொல்லுவோம் எல்லோரும் நார்மலாக வந்து. அது நல்ல ரத்தத்தை வந்து இருதயத்திலேருந்து எடுத்துக்கிட்டு போய் அது வந்து ரத்தத்தில் வந்து வேணுங்கிற வந்து எதிர்ப்பு சக்திகள், மற்றும் வந்து வேணுங்கிற நமக்கு அந்த கால் பகுதிக்கு வேணுங்கிற திசுக்களுக்கு எல்லாத்துக்குமே வேணுங்கிற சத்து பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கிட்டு போவோம். போயிட்டு அப்புறமா அங்கேருந்து சின்ன சின்ன ரத்த குழாய்கள் மூலமாக நமக்கு எலும்புக்கோ இதுக்கோ வந்து அப்படி பரவி இது பண்ணும். நம்ம இப்போ வாய்க்காலில் வந்து மேஜரான ஒரு இதிலிருந்து எடுத்து விட்றோம்னு வைங்களா, கிணத்துலேருந்து, அப்புறமா வந்து நம்ம அது வாய்க்காலில் போகுது, அப்புறம் வாய்க்காலேருந்து நம்ம பிரித்து பிரித்து அங்கங்கே எந்தெந்த தோட்டத்துக்கு வேணுமோ அப்படி பிரித்து விட்டுறோமோ அந்த மாதிரி அது கணக்குன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக புரியணும்னா. அந்த மாதிரி வந்து ரத்தம் வந்து எல்லா இடத்துக்கும் பரவி அந்த வேணுங்கிற சத்து பொருட்கள் இல்லை அந்தந்த திசுக்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வந்து கொடுத்து முடிச்சிடுது, செஞ்சிடுது, பண்ணிடுது. இப்போ வந்து அதுக்குன்னு ஒரு சில கழிவு

0: இருக்கும் இல்லையா. இப்போ வந்து நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்டா வேணுங்கிற சத்து பொருள் எடுத்து செய்து பண்ணது நம்ம மலமாவோ ஒன்றுக்காகவோ அது கழிவு வந்து போயிடுது. அந்த மாதிரி கணக்கு. இப்போ அந்த சதைகளும் எலும்புகளும் திசுக்களும் அது வேணுங்கிற சத்து பொருளை எடுத்துக்கிட்டு அதுக்கு உண்டான கழிவுகளை வந்து வெளியேற்கும். அந்த கழிவுகளை வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டு இருதயத்திலையும் நுரையீரலையும் திரும்ப சுத்தம் பண்ணி செஞ்சு பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து தனியாக வந்து ஒரு ரத்த நாளங்கள் இருக்கும். அது பேர் வந்து நமக்கு வெயின்ஸ்னு பேர். இதுதான் ஒரு சிஸ்டம். ஒரு இது மாதிரி ஆற்றி வந்து வேணுங்கிற நல்ல ரத்தத்தை எடுத்துக்கிட்டு வந்து செஞ்சு பண்ணி எல்லாம் கொடுத்துட்டு செஞ்சுட்டு திரும்ப வந்து அந்த கழிவுகளுக்கு தாங்கிய கெட்ட ரத்தமாக நமக்கு வந்து மேலே எடுத்துக்கிட்டு போய் திரும்ப வந்து இருதயத்துக்கும் நுரையீரலுக்கும் கொடுத்து அந்த கெட்ட ரத்தத்தெல்லாம் வந்து வேணுங்கிற கழிவுகள் உள்ளே இருக்கிற நமக்கு உடம்புக்கு வேண்டாத விஷயங்கள் எல்லாம் வெளியேற்றுறதுக்கு செய்கிறதுக்கு பண்ணுறதுக்கு அங்கே வந்து ப்ராசஸ் நடக்கும். எங்கள் நுரையீரல்லையும் ஈரலில் மற்றும் வந்து நமக்கு வந்து ஹார்ட்டில் இதில் எல்லாத்துலேயும் ஒரு ப்ராசஸ் நடக்கும். இது வந்து காலுக்கு மட்டும் கிடையாது, உடம்புல இருக்கிற அத்தனை உறுப்புகளுக்கும் இதுதான் வந்து ஒரு சிஸ்டம் வந்து எடுத்துகிட்டு போகிறது வர்றது செய்கிறது எல்லாமே. சரி சார், இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ காலுக்கும் கைக்கெல்லாம் நமக்கு என்ன ஆகுனாக்கா வந்து இந்த கெட்ட ரத்தம் எடுத்துகிட்டு போகிறதுலேயே வந்து ரெண்டு வந்து சிஸ்டமாக வேலை செய்யும். ஒன்று வந்து சூப்பர்ஃபிஷியல் சிஸ்டம், ஒன்று வந்து டீப் சிஸ்டம் அப்படின்ட்டுன்னு. அதை பற்றி வந்து வரும் நாட்களில் நான் விளாவறையாக சொல்கிறேன். ஏன் அதை நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, இது புரிஞ்சாதான் உங்களுக்கு இந்த வேரிகோஸ் வெயின் இந்த நரம்பு சுத்துனா என்னன்றது தெரியும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அதை எப்படி வந்து வராமல் தடுக்கிறதுன்னு தெரியும், புரியும் உங்களுக்கு. அதுக்காக இதை வந்து கொஞ்சம் நான் வந்து டீட்டெயிலாக கொண்டு போகிறேன். நாளை வந்து மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். நான் நன்றி.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் மதியம் 1:35. இனிமையான நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் இடம்பெற்றிருக்கும் அடுத்த பாடலை யார் விரும்பி கேட்டிருக்காங்கன்னா, என்ஜிஓ காலனியிலிருந்து ராணி பழனி கேட்டிருக்காங்க. 1992 வெளிவந்த காவல் கீதம் திரைப்படத்திலிருந்து வரும் பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க இளையராஜா. வரிகள் எழுதியிருக்காங்க வாலி, பாடியிருக்காங்க கே எஸ் சித்ரா. அவங்க குரலில் கேட்டு ரசிக்கலாமணியர்களே.

0: நிகழ்ச்சியில் ஒரு அறிவிப்பு. தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பட்டாசு விற்பனைக்கான தற்காலிக உரிமத்திற்கு இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். இணையதள முகவரி https://www.tnesevai.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் அக்டோபர் 18, 2026 என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் அக்டோபர் 18, 2026.
1: நேர்களே, உங்களுடைய விருப்ப பாடலும் பண்பலையில் பாடன்னா நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான். லெட்டர் எடுத்து தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நேயர் விருப்பம் பகுதி, அதியமான் கோட்டை அஞ்சல், தருமபுரி 636807 என்ற முகவரிக்கு உங்களுடைய விருப்ப பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய அழகான பெயரே, நீங்க எந்த ஊர்ல வசிக்கிறீங்கன்றத அழகா எழுதி அனுப்புனீங்கன்னா உங்களுடைய விருப்ப பாடலும் பண்பலையில பாடும். லாஸ்ட் பட் லீஸ்ட் இல்லை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு யார் கடிதம் எழுதியிருக்காங்கன்னா, திருச்சி கூன்றாக்கம்பட்டி பகுதியிலிருந்து குண்டுமணி பிச்சைமுத்து கேட்டிருக்காங்க. 1966 வெளிவந்த தனிப்பிறவி திரைப்படத்திலிருந்து வரும் பாடலுக்கு இசை கேவி மகாதேவன், வரிகள் கண்ணதாசன், பாடியிருக்காங்க TM சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா.

பொலித்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. பாடலோட நிகழ்ச்சி போனதே தெரியல. பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். பாதுகாப்புத்துறையின் தளவாட ஏற்றுமதி 38,000 கோடி ரூபாய்க்கு மேலாக அதிகரித்துள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று ஆய்வு செய்தார். தமிழ்நாட்டில் அத்தியாவசியப் பொருட்களின் விலை குறைப்பு நடவடிக்கைகள் குறித்து ஓரிரு நாட்களில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த பகுதிகளாக அரசு அறிவிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய 100 நாடுகளுக்கு நம் நாட்டிலிருந்து பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி செய்யப்படுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் பாதுகாப்பு சார்ந்த மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், 2013-14 ஆண்டுகளில் 686 கோடி ரூபாயாக இருந்த பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி தற்போது 38,000 கோடி ரூபாய்க்கு மேலாக அதிகரித்துள்ளது என்றார். 90% மேற்பட்ட தளவாட வெடிமருந்து பொருட்கள் உற்பத்தியில் இந்தியா தற்சார்பை எட்டியுள்ளதாக கூறியுள்ள அவர், இந்திய ராணுவத்தில் உள்ள 175 வகை வெடிமருந்து பயன்பாடுகளில் 159 ரகங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். கடந்த 12.5 ஆண்டுகளில் திறன் மேம்பாட்டோடு தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான நவீன நிலைப்பாடுகள் தேசத்தில் உருவாக்கப்பட்டுள்ளதாக எடுத்துரைத்தார். உலகளாவிய பாதுகாப்பு கட்டமைப்பில் இந்தியாவின் பங்களிப்பை உறுதி செய்யும் வகையில் முனைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் எடுத்துரைத்தார். நாட்டின் முப்படைகள் எவ்வித சவாலையும் சமாளிக்கும் திறனை முழுமையாக பெற்றிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவிற்கு எதிராக ஆயுதங்களை ஏந்திய தீவிரவாதிகளில் ஏறத்தாழ அனைவரையும் பாதுகாப்பு படையினர் ஒழித்துவிட்டதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். அனைத்தையும் உள்ளடக்கிய G20 நடைமுறைகள் ஆக்கப்பூர்வமான முன்னுரிமையுடனான செயல்பாடுகளில் இந்தியா பிரிட்டனுடன் இணைந்து பணியாற்றும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் உறுதிபட தெரிவித்துள்ளார். பாங்காக்கில் பிரிட்டன் நிதியமைச்சர் ஜான் ஹீலேயுடன் இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் போது இதனை தெரிவித்த நிதியமைச்சர், வரும் டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ள 14வது பொருளாதார நிதி பேச்சுவார்த்தைகளை இந்தியா ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக கூறினார். அரிய வகை கனிமங்கள், பசுமை தொழில்நுட்பம் போன்றவற்றில் ஒருங்கிணைப்பு தொடர்பான அம்சங்கள் இதில் இடம்பெற உள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். முன்னதாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 4வது இந்திய பிரிட்டன் நிதி சந்தை சார்ந்த பேச்சுவார்த்தைகள், நிதிநுட்ப கூட்டங்களின் முன்னேற்றங்கள் குறித்து இருவரும் விவாதித்ததாக கூறியுள்ளது. நக்சல் தீவிரவாதத்தால் உறுப்புகளை இழந்துள்ள பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்காக செயற்கை கால்களை பொருத்த உரிய உதவிகளை அரசு வழங்கி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு சத்தீஸ்கட்டில் உதவிகளை வழங்கும் நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக பங்கேற்ற அவர், அம்மக்களின் மறுவாழ்விற்காக அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருவதாக கூறினார். நக்சல் தீவிரவாதம் முற்றிலும் ஒழிக்கப்பட்டுவிட்டதாக கூறிய அவர், 8526

0: இருநூறுக்கும் மேற்பட்டோர் சரணடைந்ததாகவும், இவர்களில் பலருக்கு வேலைவாய்ப்பு, நிலங்கள், வீட்டு வசதி, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் உள்ளிட்டவை வழங்கப்படுவதாக கூறினார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் 95வது பிறந்த தினத்தை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விஜயவாடாவில் அன்னாரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி இன்று மரியாதை செலுத்தினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் தர்லேக்கர், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் ஆகியோரும் விடுத்துள்ள செய்திகளில், டாக்டர் கலாமின் தொலைநோக்கு பார்வை இளைய தலைமுறையினருக்கு என்றென்றும் உத்வேகமாக இருக்கும் என்று புகழாரம் சூட்டியுள்ளனர். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகளின் ஒரு பகுதியாக சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு செய்தார். பெரம்பூர் முல்லைநகர் கால்வாய், பேசின் பாலம் பகுதிகளை அவர் பார்வையிட்டார். முன்னதாக சென்னையில் சிங்கப்பூர் நிறுவனத்தின் தரவு மையத்தை முதலமைச்சர் இன்று திறந்து வைத்தார். கடந்த 2024 ஆண்டு உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தமிழ்நாடு அரசுடன் செய்து கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் இந்த தரவு மையம் திறக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சிங்கப்பூர் துணை பிரதமர் கான் கிம் யாங் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு KA செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னையில் மின்துறை, வருவாய், சுகாதாரம், வானிலை, தீயணைப்புத்துறை அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்ட அவர், வெள்ள பாதிப்பின் போது அம்மா உணவகங்கள் மூலம் மக்களுக்கு உணவு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். வெள்ளம் ஏற்பட்டால் படகுகள் மூலம் மீட்புப் பணிகள் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார்.
1: பொதுமக்களுக்கு பாதுகாப்பு தருகின்ற வகையிலும், வெள்ளம் வருகிற போது மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் அனைத்தும் தேவையான அளவிற்கு வழங்குவதற்கும், இதுபோன்ற வெள்ளங்கள் வருகிற போது குறிப்பிட்ட இடங்களிலே வெள்ள தேக்கங்கள் ஏற்படுகிற இடத்தில் மீனவர் மூலமாக, போட்டின் மூலமாக அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்வதற்காக பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதை போன்று மின்சாரத்துறையின் மூலமாக மின்சாரம் ஏதாவது பெரும் மழையால் ஏற்படுகிற நிலையில் ஆங்காங்கே ஜெனரேட்டர்கள் சரியாக இருக்கிறதா என்பதை கூட ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டில் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பு நடவடிக்கைகள் குறித்து ஓரிரு நாட்களில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விலை கண்காணிப்பு குழுவுடன் ஆலோசனை நடத்தியிருப்பதாகவும், அரிசி, சர்க்கரை, பருப்பு என அனைத்து உணவுப் பொருட்களுக்கும் தேவையான திட்டங்களை வகுத்திருப்பதாகவும் கூறினார். ஆந்திரா, கர்நாடக மாநிலங்களிலிருந்து அரிசி வரத்து குறைந்துவிட்டதாக அமைச்சர் தெரிவித்தார். டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த பகுதிகளாக அரசு அறிவிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், விவசாயிகளுக்கு அனைத்து நிவாரண உதவிகளும் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்று கோரியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைமடை பகுதிகளை சென்றடையாமல் சம்பா பயிர்கள் காய்ந்து வரும் நிலையில் தற்போது தண்ணீர் நிறுத்தப்பட உள்ளதால் விவசாயிகள் மேலும் அவதிக்குள்ளாகியிருப்பதாக கூறினார். ஏற்கனவே குறுவை சாகுபடி பொய்த்துள்ள நிலையில் சம்பாவும் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், விவசாயிகளின் நடைமுறை சிக்கல் புரியாமல் அவசர கதியில் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விட்டதாலேயே உரிய நேரத்தில் தண்ணீர் இல்லாமல் பயிர்கள் கருகுவதாக கூறியுள்ளார். அரிசி, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை சுட்டிக்காட்டிய அவர், இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தை அரசு நடத்தாதது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இந்து மதத்திலிருந்து இஸ்லாம் மதத்திற்கோ பிற மதங்களுக்கோ மாறுபவர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிற்கான இடஒதுக்கீட்டு சலுகைகளை தன்னிச்சையாக கோர இயலாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவை இன்று விசாரித்த நீதிமன்றம், இத்தகைய மதமாற்றத்தால் பிற்படுத்தப்பட்டோர் சமூக பட்டியலில் இடம்பெற வகை செய்யப்படவில்லை என்று கூறியுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 மழை பெய்து வருவதால் சம்பா நெல் விதைப்பு பணிகள் தீவிரமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 3 வெயில் சுற்றறித்த நிலையில் தற்போது மழை பெய்து வருகிறது. விவசாயிகள் தங்களுடைய டிராக்டர் கொண்டு உழவு செய்து சம்பா நேரடி நெல் விதைப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் வேதாரண்யம் பகுதியில் உள்ள 18,000 ஹெக்டேரில் மானாவாரி சம்பா சாகுபடி செய்யப்பட உள்ளது. மாவட்டத்தில் 125,000 ஏக்கரில் சம்பா பருவ சாகுபடிக்காக தற்போது வரை விதைப்பு பணிகள் முடிவு பெற்று காணப்படுகிறது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: காவலர் வீரவணக்க தினத்தை முன்னிட்டு நெல்லையில் நவீன ஆயுதங்கள் கண்காட்சியை மாநகர காவல் ஆணையர் திரு தேஷ்முக் சேகர் சஞ்சய் இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே நல்லுறவை வலுப்படுத்த இது வழிகோலும் என்று கூறினார்.
3: 21 அக்டோபர் அன்னைக்கு காவலர்கள் வீரவணக்க தினம் தமிழ்நாடு காவல்துறை மற்றும் இந்தியா முழுக்கும் தினம் கொண்டாடப்படும். இன்னைக்கு திருநெல்வேலி சிட்டி ஆம் ரிசர்வ் மைதானத்தில் இந்த வெப்பன் டிஸ்பிளே நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைகளுக்காக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த மூலியமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போலீஸோட பணி, அதை பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் நோக்கத்தில்

0: இந்த நிகழ்ச்சி நாங்க ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம். இந்த வெப்பன் டிஸ்பிளே எல்லாருக்கும் ஒரு அம்யூஸ்மெண்டா இருக்கும். வெப்பன்ஸ் எப்படி இருக்கும், இந்த வெப்பன்ஸ் பாக்குறதுக்கு குழந்தைகளுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும்.
1: திருவாரூரில் அமைந்துள்ள தஞ்சாவூர் கூட்டுறவு விற்பனை நிலையத்தில் நாளை தேங்காய் ஏலம் நடைபெற உள்ளதால் விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை முழுமையாக விலகிவிட்டதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. இதனையடுத்து செங்கல்பட்டு, கடலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், தஞ்சை, திருச்சி, காஞ்சிபுரம், நாகை, புதுக்கோட்டை, கரூர், சேலம், ஈரோடு, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, கோவை, நாமக்கல் மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் கிடாம்பி ஸ்ரீகாந்த் பிரான்சின் அலெக்ஸ் லேனியரை இன்று எதிர்கொள்கிறார். மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா, தன்வி சர்மா இன்று களமிறங்குகின்றனர். மகளிர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் காயத்ரி கோபிசந்த், ட்ரீசா ஜாலி இணை இந்தோனேஷிய இணையுடன் இன்று மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்புத்துறையின் தளவாட ஏற்றுமதி 38,000 கோடி ரூபாய்க்கு மேலாக அதிகரித்துள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று ஆய்வு செய்தார். தமிழ்நாட்டில் அத்தியாவசியப் பொருட்களின் விலை குறைப்பு நடவடிக்கைகள் குறித்து ஓரிரு நாட்களில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த பகுதிகளாக அரசு அறிவிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் மதியம் 1:55.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிவிப்பு. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. பதிவான மழையின் அளவு நாகப்பட்டினம் கோடியக்கரையில் 50.4 மில்லிமீட்டர் பதிவான அதிகபட்ச மழையின் அளவாகும். ராமநாதபுரம், பாம்பன், விருதுநகர், விருதுநகர் AWS, திருவள்ளூர், கும்மிடிப்பூண்டி, நாகப்பட்டினம், திருப்பூண்டி, புதுச்சேரி, புதுச்சேரி டவுன், தூத்துக்குடி, திருச்செந்தூர், கன்னியாகுமரி, பாலமோர் ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டரும், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, காரைக்கால், தூத்துக்குடி, குலசேகரப்பட்டினம், தூத்துக்குடி, காயல்பட்டினம், கன்னியாகுமரி, மாமல்லதுறையாறு, மயிலாடுதுறை, மணல்மேடு, ARG, நாகப்பட்டினம், திருக்குவளை, நாகப்பட்டினம், தலைஞாயிறு ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டரும், கன்னியாகுமரி, அணைக்கடங்கு, தூத்துக்குடி, வைப்பாறு, விழுப்புரம், மரக்காணம், ராமநாதபுரம், தங்கச்சிமடம், சென்னை, தண்டையார்பேட்டை, நாகப்பட்டினம், திருவள்ளூர், பொன்னேரி, கன்னியாகுமரி, தக்கலை, சென்னை, மணலி, நியூ டவுன், திருவள்ளூர், பூந்தமல்லி, கடலூர், வனமாதேவி ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டரும் மழையின் அளவு பதிவாகியுள்ளது. அடுத்ததாக வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 2-4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை ஈரோடு பகுதியில் 38.6 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதியான தருமபுரி, கரூர், பரமத்தி ஆகிய இடங்களில் 23 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதியான உதகமண்டலத்தில் 10.6 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விருதுநகர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர், தென்காசி, கன்னியாகுமரி, கள்ளக்குறிச்சி, சேலம், திருச்சிராப்பள்ளி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல், பலத்த காற்றுடன் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2-3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும்.

சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 33 முதல் 34 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள், அரபிக்கடல் பகுதிகளில் எச்சரிக்கை ஏதுமில்லை. நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் வானிலை அறிக்கை.

0: Tanish Jewelry in Deepavali Thanga Nagai exchange offer.
1: Yenna jewelry la vaangna palaya nagaiya irundhalum 24 carat la irundhu 9 carat varaikum Tanish la exchange senju 1 carat koodala thanga nagaiya vaangikalam. Udaranama 22 carat nagaiya exchange senju 23 carat value manikku pudhu thanga nagaiya vaangikalam.
0: Tanish la thanga nagaiya advance booking senju thanga vaangranikku booking rateyum purchase rateyum compare panni edhu kamiyo andha rate la bill panikalam. Indha saluga number 8 vara mattum dhaan.
1: Tanish Jewelry idhu oru Tata thayarippu TNC apply.
2: Janu enna special
3: amma variety-ஆவும் இருக்கணும் டேஸ்டியாவும் இருக்கணும் challenge accepted
4: சபாஷ் இவ்ளோ வெரைட்டியா
3: ரவா கட்ல சூப்பர் டேஸ்டி
5: சூப்பர் இந்த பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட் அணில் ரவை எண்ணற்ற சுவை ஏராளமான வகை
6: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது
7: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 பண்பலை இசைக்கும் நேரம் மதியம் 2 மணி நேர்கள் இனி கேட்கலாம் விவசாய அரங்கம்
8: இன்றைய நிகழ்ச்சியில் நெல் கேழ்வரகு சாகுபடி குறித்து தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம்பட்டம் புதுப்பாளசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த ஆர் சேனாதிபதி அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் அறிவிப்பாளர் ஏரியூர் கே கார்த்திக் அவர்கள்
9: ஐயா வணக்கம்
10: வணக்கங்க ஐயா
9: இப்போ எவ்வளோ நிலம் வச்சுருக்கீங்க
10: ஐயா நாங்கள் ஒரு 2 ஏக்கரா வச்சுருக்கோங்க ஐயா
9: 2 ஏக்கரா நிலம் வச்சுருக்கீங்க
10: ஆமாம் ஐயா
9: எப்படி மேட்டு நிலமா தண்ணி பயிர் நிலமா
10: தண்ணி பயிர் நிலம் தான் ஐயா
9: தண்ணி பயிர் நிலம்
10: தான்
9: இப்போ என்ன வெள்ளாம் எல்லாம் வைக்கிறீங்க
10: ஐயா நாங்கள் கேழ்வரகு நடுவோம் அது இல்லாமல் வேர்க்கடலை அந்த மாதிரி
9: இது நெல்லும் எல்லாம் பண்ணுறீங்க
10: நெல்லும் பண்ணுறாங்க ஐயா நம்மளுக்கு தண்ணி கொஞ்சம் பற்றாக்குறங்கிறதுனால நெல் அந்த சீசனுக்கு மட்டும்தான் பண்ணுவோம் மற்றபடி வாரத்துக்கு 1 டைம் 2 டைம் தண்ணி பாயிற மாதிரி விவசாயம் பண்ணுவோங்க ஐயா
9: பண்ணுவீங்க இப்போ நெல்லுன்னா என்ன ரகம் பண்ணுவீங்க
10: ஏன் நாங்கள் அந்த அம்மன் பீட்டி வீட்டு சாப்பாட்டுக்கு மட்டும்தான் வச்சுக்குவோம் வெளியில் கொடுக்குற அளவுக்கு நாங்கள் பண்ணுறதுக்கான இது கிடையாது
9: வியாபாரம்லாம் பண்ணுறதில்ல
10: வீட்டுக்கான நல்லா நாங்கள் வந்துட்டு உரம் உரியெல்லாம் அதிகமாக சேர்த்தாமல் நம்மளுடைய இயற்கையான உரம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி போட்டு நாங்கள் பண்ணிக்குவீங்க ஆமாம்
9: இப்போ அம்மன் இல்லைனா எப்படி நீங்களே நாற்று கொட்டுவீங்களா
10: நாங்களே அது நம்ம நாற்று விட்டுங்க ஐயா நாம்பளாக அதை ரெடி பண்ணி அதுக்கான நம்ம தேவைக்காக மட்டும்
9: பண்ணிக்கிறீங்க
10: ஆமாம் ஐயா
9: இப்போ நெல் வந்து வித நெல் எங்கே போய் வாங்கிட்டு வருவீங்க
10: ஐயா நம்ம இங்கே மார்க்கெட்டில் தாங்க ஐயா வாங்குறோம்
9: கடைங்களில் போய் வாங்கிட்டு
10: வரோம் கடைங்களில் தான் வாங்குறோம்
9: இப்போ 1 ஏக்கரை நெடணும்னா எப்படியும் 10 கிலோ 20 கிலோ விடுவீங்களா
10: 1 ஏக்கராவுக்குன்னா வந்துட்டு 10 கேஜிங்க ஐயா
9: 10 கேஜி 1 பையன் என்ன ரேட் ஆகும் வாங்குறதுக்கு
10: வாங்கறதுக்கு 1000 ரூபா அந்த ரேஞ்ச் வருங்க ஐயா
9: 1000 ரூபா வந்துடும்
10: வந்துருங்க ஐயா
9: இப்போ வந்து நிழல் வாங்கிட்டு வந்துடுறோம் இப்போ எந்த அளவில் நாற்று விடுவீங்க
10: ஐயா நாற்று வந்துட்டு 1-2 நாளுக்கு முன்னாடியே அதை ஓட்டி அதை கொஞ்சம் பதப்படுத்தி வச்சுருப்போம் தண்ணி விட்டு அதை கொஞ்சம்
9: நாற்று பற்றிவா
10: ஆமாம் நாற்று பற்றி வந்துட்டு பதப்படுத்தி வச்சுருப்போம் அதெல்லாம் ரெடி பண்ணி நெல்லை வந்துட்டு முன்னாடி நாளே வந்துட்டு அதை தண்ணியில் போட்டு ஊற வச்சுருப்போம்
9: ஊற வச்சுருவீங்க
10: ஆமாங்க ஐயா ஊற வச்சுட்டு அது லேசாக முளைப்பு வந்துடும் அதில் பயிர் வந்துட்டு வெளி தெரிய ஆரம்பிச்சிடும் அந்த நேரத்தில் தண்ணி ட்ரை பண்ணிவிட்டு அப்போ வந்துட்டு அதில் கரெக்டான அளவில் வந்துட்டு நாற்று வந்துட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வருவோம்
9: விரைச்சி விட்ருவீங்களா
10: ஆமாம் அதை விரைச்சி விட்ருவோம் ஐயா விரைச்சி விட்டோம்னா அது தண்ணி ட்ரை ஆக

0: இருக்கிற கண்டிஷனுக்கு அது நல்லா இதில் வந்துடும். கொஞ்சம் பயிர் மேலே வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அது சேர்த்து நல்லா அது ஒரு 25 நாள் அந்த ரேஞ்ச் வரையிலும் வந்துட்டு கொஞ்சம் பாதுகாப்பாக அதை பண்ணணும்,
1: வளர்த்திக்குவீங்க.
0: ஆமாங்க ஐயா.
1: 25 நாள் பயிர் வந்த பின்னாடி அப்புறமா தான் நடுவீங்க.
0: ஆமாங்க ஐயா.
1: இப்போ வயல்லாம் எப்படி தயார் பண்ணுறீங்க
0: ஐயா? வயல் இதுக்கு வந்துட்டு ஒரு 20 நாள் அந்த ரேஞ்சுக்கு வரும்போது நாங்கள் என்ன பண்ணிடுவோம், அதுக்கு முன்னாடியே அதெல்லாம் வந்துட்டு வர நல்லா வந்துட்டு அதுக்கான பதப்படுத்திடுவோம். வயல்களை வந்துட்டு முன்னாடி தண்ணி விட்டு, அது எப்படின்னா தண்ணி வந்துட்டு நம்ம இது இல்லாமல் ட்ரையாக இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு தண்ணியை விட்டு அதுக்கு ஒரு 2 டைம் 3 டைம் வந்துட்டு கேஷ் ஃபீல்னு சொல்லி அதுக்கு இது இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு வந்துட்டு
1: உழவு அடிச்சிருவீங்க.
0: உழவு அடிச்சிருவோம்.
1: எத்தனை சால் அடிப்பீங்க
0: ஐயா? ஒரு 1st 2 சால் 3 சால் அந்த மாதிரி காட்டை பொறுத்துங்க ஐயா. அது தண்ணி நிற்கிற மாதிரி காடாக இருந்துச்சுன்னா 2 இதுலேயே வந்துடலாம். அதில் வந்துட்டு நம்மளுக்கு தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகும், நம்மளுக்கு
1: பூமி
0: நிற்காதுன்னா
1: அதுக்கு தான் சேர்த்து விட்டு
0: நல்லா இது பண்ணுங்க ஐயா.
1: பண்ண அந்த மாதிரி ரெடி பண்ணி இப்போ வரப்பெல்லாம் செதுக்கி ரெடி பண்ணிடுவீங்க.
0: ஆமாங்க ஐயா.
1: இப்போ நாற்று பிடுங்கி நீங்களே நட்டுருவீங்களா இல்லை ஆள் வச்சுருவீங்களா?
0: ஆள் வச்சு தாங்க ஐயா நடுவோம். ஆள் வந்துட்டு அங்கேயே பக்கத்துலேயே இருக்கிறவங்கள இன்னும் கொஞ்சம் எல்லாம் இருக்கிறவங்கள சேர்த்து பண்ணி நம்ம ஒரு எல்லாம் அங்கே கிராமம் தானேங்க ஐயா. கிராமத்தில் அந்த வழக்கு ஆளுங்கள்லாம் கிடைப்பாங்க ஓரளவுக்கு வந்துட்டு அங்கே பக்கத்துலேயே நம்ம எல்லாம் சொந்தக்காரர் இன்னைக்கு நம்ம காட்டுக்கு வருவாங்க, நாளைக்கு அவங்க இதுக்கு போவாங்க.
1: முறை வந்து நடுற அளவுக்கு இன்னும் இருக்கிறாங்க?
0: இருக்கிறாங்க ஐயா. சில அது நம்ம ஊர் சைடு இருக்கிறாங்க, சில பக்கம் அந்த மாதிரி கிடைக்க மாட்டாங்க.
1: இப்போ அந்த மாதிரி ஆள் வச்சு நடவு மேற்கொள்ளுவீங்க?
0: ஆமாங்க ஐயா.
1: இப்போ எப்படி வந்து குத்து பயிர் நடுவீங்களா இல்லை ஜாரி பயிரா?
0: ஐயா மேக்சிமம் வந்துட்டு நம்ம இதை குத்து பயிர் தான் நடுவாங்க. அது நல்லா ஓரளவுக்கு நல்லா இது அவங்களுடைய அதுதான் பழக்கமாக தெரியும் அவங்களுக்கு.
1: அந்த ஊர் பக்கத்தில் வந்து அதுதான் பழக்கம்.
0: பழக்கங்க ஐயா.
1: ஆனால் ஜாரி பயிர் வச்சா இன்னும் கொஞ்சம் ஈல்டு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க, ஆனால் லேட் ஆகும்.
0: அது வச்சு நம்மளுக்கு அனுபவம் கம்மிங்க ஐயா.
1: கம்மி.
0: ஆமாங்க ஐயா.
1: இப்போ நம்ம பகுதியில் வந்து குத்து பயிர் தான் வைக்கிறீங்க?
0: ஆமாங்க ஐயா. மேக்சிமம் வந்துட்டு நம்ம எல்லாருமே நம்ம மாமா தோட்டத்தில் எல்லாமே குத்து பயிர் தான் வச்சு நடுவாங்க. இதுதான் வந்துட்டு ஐயா பண்ணிட்டு இருக்கிறோம்.
1: பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நாத்து நட்டுறீங்க.
0: சரிங்க ஐயா.
1: இப்போ அம்மன்னா ஒரு 4 மாசம் ஆகும் விளைச்சலுக்கு. நடுவில் அந்த மாதிரி களையெல்லாம் வரும்ல?
0: ஆமாங்க ஐயா.
1: அந்த களையெல்லாம் எப்படி எடுக்கிறீங்க?
0: ஆள் வச்சு தாங்க ஐயா எடுக்கிறோம்.
1: ஆள் வச்சு தான் எடுக்கிறீங்க?
0: ஆமாங்க ஐயா.
1: இப்போ வந்து அதே ஆளுங்களை வச்சு எடுத்துக்கிறீங்க?
0: ஆமாங்க ஐயா. அதே ஆளுங்க அம்மா இன்னும் இருக்கிறவங்க.
1: நம்ம பகுதியில் எவ்வளோ கூலி கொடுக்குதுங்க இப்போ
0: ஐயா? கூலி வந்துட்டுங்க ஐயா நம்ம மேக்சிமம் கூலிக்கு ஆள் வைக்கிறதில்ல, எல்லாம் இந்த மாதிரி இதுலேயே இது பண்ணிடுவாங்க. அப்படி வேற யார் ஒருத்தர் வந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 400 ரூபா கூலி கொடுப்பாங்க.
1: 400 ரூபா ஆகுது?
0: ஆமாங்க ஐயா.
1: அந்த மாதிரி பண்ணிக்கிறீங்க. இப்போ நெல்லில் வந்து எந்த மாதிரி நோயெல்லாம் வருது
0: ஐயா? நெல்லில் இந்த பூச்சி இது வரும் அந்த நேரத்தில் கரெக்டாக அந்த புடை வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்துட்டு இந்த நாகா பூச்சின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பூச்சி வரும். அது வரும்போது ரொம்ப பாதுகாப்பாக இது பண்ணணும். அதுக்கு முன்னாடி வெள்ளை இது வரும்,
1: வெள்ளை ஈக்கள்.
0: வெள்ளை ஈக்கள் வரும். ரெண்டாவது வந்து வெள்ளை வெள்ளையா அந்த சோகையில் வந்துட்டு வெள்ளை பழம் இதாகும்,
1: புகையான் அடிச்சிடும் அப்படிங்கிறீங்க.
0: அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு ஒரு டைம் இது பண்ணணும். நம்ம இது 2 டைமும் ரொம்ப பாதுகாப்பாக பண்றது அந்த 2 டைம் தாங்க.
1: 2 டைம் தான். இப்போ எப்படி மருந்தெல்லாம் போய் வெளியில் போய் வாங்கிட்டு வந்துடுறீங்களா இல்லை நீங்களே?
0: மேக்சிமம் நாங்கள் மருந்து ரொம்ப அவாய்ட் பண்ணுவோம். நாங்கள் ஏன் அவாய்ட் பண்ணுவோம்னா நாங்கள் நம்ம சொந்தமாக வச்சுக்கிறதுனால உரம் யூரியாலாம் ரொம்ப கம்மி பண்ணிட்டு நம்மளுடைய தோட்டத்திலேயே மரங்கள்லாம் அந்த இயற்கை இது எருவு போட்டு இதை போட்டு தான் பண்ணுவோம்.
1: இப்போ பசுந்தள்ளையும் போட்டுறீங்க ஓட்டும் போதே
0: முன்னாடியே போட்டு அதை நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அதை பதப்படுத்திடுவோம். தோட்டத்தை காட்டை வந்துட்டு நம்ம வயல் அடிக்கும் போதே நம்ம அந்த சாணம் போட்டு இதெல்லாம் நம்ம பச்சை தலையெல்லாம் வெட்டி போட்டு நம்ம இதெல்லாம் வயல்லாம் போட்டு அது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போட்டோம்னா அது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இதாயிரும்,
1: புளிச்சிருமா?
0: புளிச்சு அதை வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இதாயிருக்கும். அப்போ வந்துட்டு அந்த பயிர் வச்சோம்னா அது மேக்சிமம் தாக்காது, தாக்கணும்னா லைட் அடிப்போம்.
1: இப்போ நமக்கு வந்து இயற்கையாக நம்ம பண்ணணும் அப்படின்னா இப்போ பஞ்சகவியா அந்த மாதிரிலாம் இருக்கு, தசகவி மோர் கரைசல் தேமோர் கரைசல் மீன் அமில்லாம் இருக்குது. இப்போ அந்த மாதிரி கூட நம்ம பயன்படுத்திக்கலாம்.
0: பயன்படுத்தலாங்க ஐயா. இன்னும் அதுக்கு மாதிரி இன்னும் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நாட்டு மாட்டு கோமியெல்லாம் வந்துட்டு கலந்து இது பண்ணுவோம்.
1: அது மாதிரி தயாரிச்சு அடிச்சிருவீங்களா?
0: அந்த மாதிரி தயார் பண்ணி வந்துட்டு அடிப்போங்க ஐயா.
1: இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறீங்க. இப்போ நெல் அறுக்கிறதுலாம் என்ன மிஷின் வச்சு அறுப்பீங்களா இல்லை ஆள் விட்டா?
0: மேக்சிமம் வந்துட்டு ஆளுங்க தான் தறுக்க முடியாத இடத்துல மிஷின் வச்சிருவோம்.
1: ஏன்னா நமக்கு ஆள்னா கூலி அதிகமாகுது. இப்போ மிஷின்னா ஒரு மணி நேரத்தில் 3000 ரூபா கொடுத்தோம் அப்படின்னா 1 ஏக்கரை பக்கம் அறுத்து கொடுத்துறாங்க அப்படிங்கிறாங்க
0: ஐயா. அது மாட்டுக்கான வக்கீல் வந்துட்டு இதாகாது. நம்ம ஆளுங்களும் அடிச்சோம்னா அதில் வக்கீல் நல்லா இருக்கும்.
1: அதாவது மிஷினில் அடித்தோம் அப்படின்னா துண்டு துண்டாக போயிடும்.
0: அது ஒரு 1.5 அடி 3/4 அடி மேல அடி
1: காட்டிலேயே போயிடும் அப்படிங்கிறீங்க?
0: ஆமாம் போயிடும். அந்த மாதிரிலாம் இதை வரும் ஐயா.
1: அதனால முடிஞ்ச அளவுக்கு ஆள் வச்சு அடிச்சிடுறீங்க.
0: ஆள் வச்சு அடித்தோம்னா

0: கம்மி தானுங்க ஐயா, நம்ம நம்மளுக்கான தேவைக்கு தான் அடிக்கிறோம். ரொம்ப ஒரு 5 ஏக்கரா 10 ஏக்கரா இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி ஆள் கிடைக்காம பண்ணாம பண்ணுவாங்க. நம்ம தேவைக்காக மட்டும் பண்ணிக்குவோம்.
1: பண்ணிக்கிறதுனால அப்படி பண்ணிக்கிறீங்க.
0: ஆமாங்க.
1: எப்படி பில்லெல்லாம் என்ன பண்றீங்க?
0: பிள்ளைலாம் மாட்டுக்கு வச்சுக்கோங்க ஐயா.
1: மாட்டுக்கு வச்சுக்கிறீங்க.
0: ஆமாங்க.
1: இப்போ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம போர் போட்டு வைக்கணும், இப்போலாம் வந்து சுரண்ண போட்டுறாங்க. ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்னு சுரணையாக போட்டு எடுத்து வச்சுக்கிறாங்க.
0: இப்போ
1: நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
0: நாங்கள் இன்னுமே அந்த போர் இதில் தாங்க ஐயா இருக்கிறோம். அந்த சுரண்ண அந்த இதுக்கெல்லாம் இன்னும் மாறல நாங்கள்.
1: மாறல. அதாவது ஒரு பழமை விவசாயமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க.
0: ஆமாங்க ஐயா.
1: போர் போடுறதுனால நமக்கு வந்து மிச்சம்தான். ஏன்னா ஒரு சுரணிக்கு இப்போ வந்து 40-45 ரூபா வாங்குறாங்க. ஒரு 50 சுரண போடணும்னாலும் அதுக்கு ஒரு 2000-3000 செலவு பண்ணுவோம்.
0: சுரணங்கிறது எப்படி என்ன கேட்டீங்களா, இது கொஞ்சம் பச்சையானாலும் அவிஞ்சிரும். அதுவும் மாடு வந்துட்டு சரியா சாப்பிடாது. இது வந்துட்டு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க 2 வருஷம் கூட வச்சிருக்கலாம்.
1: நல்லா காய வச்சு போட்டு
0: இது பண்ணிட்டீங்கன்னா 2 வருஷத்துக்கு அழகா வச்சு நீங்க பாட்டுக்கு பயன்பாட்டிக்கலாம். இது அது வந்துட்டு அப்படி இருக்காது. நீங்க அந்த ரொம்ப டைட்டா இறையுறுது இல்லைங்களா, அதனால அது இது இருக்காது, சரியா சாப்பிடாது. மாடு வந்துட்டு அது இல்லாத பட்சத்துக்கு தான் அதை சாப்பிடும். அது வந்துட்டு நம்மளுடைய இது பண்ணிக்காது.
1: அதனால நீங்க வந்து பொரிய போட்டுக்கிறீங்க.
0: ஆமாங்க ஐயா.
1: சரி சரிங்க. இப்ப இதை தவிர நில ஆரியம்லாம் போடுறீங்க?
0: ஆமாங்க ஐயா. ஆரியும் அந்த மழை இல்லாத டைம்ல ஆரியும் போட்டு
1: போட்டுக்கிறீங்க. ஆமாங்க. இப்ப ஆரியம்னா எப்படி, அதெல்லாம் நாத்து விடுறீங்க?
0: ஆமாங்க ஐயா. அதுவும் நாத்து விட்டு நம்ம இது இதுக்கு மாதிரியே தான் வந்துட்டு பயன்பாட்டு இது பண்ணுவோம். அதுக்கு இதுக்கு தண்ணி இது பண்ணணும். அதுக்கு வந்துட்டு தண்ணி இறைச்சி தாங்க ஐயா விடணும்.
1: ஓட்டு தண்ணிங்கிறாங்களே.
0: ஆமாங்க ஐயா. அந்த மாதிரி தான் பண்ணி அது இது பண்ணுவோம்.
1: பண்ணிக்குவீங்க. இப்போ அதெல்லாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது வயலடிச்சு நட்டுறோம்.
0: ஆமாங்க.
1: வந்து அது என்ன பாத்தி பிடிச்சி நட்டுறீங்களா எப்படிங்க?
0: அது காடு ஓட்டி நல்லா ஓட்டிட்டு பாத்தி பிடிச்சிருவோங்க ஐயா. பாத்தி பிடிச்சிதான் வந்துட்டு அதை ஆளுங்க வச்சுதான் நடுவோம். அதையும்
1: தண்ணி விட்டு நடுவீங்களா?
0: ஆமா, தண்ணி விடுவோங்க ஐயா. தண்ணி விட்டுட்டு நட்டுட்டோம்னா அது தண்ணி விட்டு நட்ட உடனே ஒரு வாரத்துக்கு ஒரு தண்ணி கட்டினா போதும். அதுக்கு பெருசா அதுக்கு தண்ணி தேவைப்படாது. ஆமாங்க ஐயா.
1: இப்ப வந்து ராகி எல்லாம் களையெல்லாம் வருமே, அதுக்கு என்ன பண்றீங்க
0: ஐயா? அதை ஆள் வச்சு களை எடுத்துருவோம், அதை கொத்தி எடுத்துருவோம்.
1: இப்போ நம்ம ஆரியம் அப்படிங்கும்போது வந்து நாத்து பக்கம் பக்கமாக நடுவோம்.
0: ஆமாங்க ஐயா.
1: இப்போ அதுக்குன்னு பிரத்யேகமாக இருக்கக்கூடிய கொத்தில் தானே கொத்தணும்?
0: இல்லைங்க ஐயா, அதுக்கு தனி கொத்து இருக்கும். அதுக்கு வந்து ஊசி கொத்து மாதிரி இருக்கும். அது அப்போதான் வந்து அந்த கேப்பில் கரெக்டாக வந்துட்டு இது பண்ணி விட முடியும், கிளியர் பண்ண முடியும். அதுக்கான வேருக்குலாம் சென்டரில் மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். நம்ம பெரிய கொத்து போட்டு கொத்தனோம்னா வேரெல்லாம் பிடிங்கிட்டு வந்துருச்சுன்னா மறுபடியும் அது இதாகாது.
1: இதாகாது.
0: ஆமாங்க ஐயா.
1: இப்போ நாற்றும் வந்து அடிபட்டு போயிடும்.
0: ஆமாங்க ஐயா.
1: அதனால அந்த மாதிரி கொத்தி விட்டுக்குவீங்க. இப்போ நடுவில் ஏதாவது உரம் கொடுப்பீங்களா இதுக்கு?
0: ஆமாங்க ஐயா, நடுவில் சென்டரில் வந்துட்டு உரம் கொடுப்பாங்க ஐயா.
1: அது மாதிரி கொடுத்துறீங்க. இப்போ ஆரியமும் 3 மாசத்துல வந்துடும்.
0: ஆமாங்க ஐயா.
1: இப்போ அது எப்படி முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரியத்தை வந்து பூட்டையை அறுத்து தாம்பு கட்டி எடுப்பாங்க மாட்டில்.
0: ஆமாங்க ஐயா.
1: இப்போ நீங்கள் எப்படி பண்ணுறீங்க
0: ஐயா? நாங்கள் இப்போவுமே அதை தான் பண்ணுறோம். அது வந்துட்டு நல்லா
1: விளைஞ்சிருச்சுன்னா
0: இன்னும் ஆளுக்கள் வச்சு அறுத்து எடுத்து தனியாக 1 வாரம் காய வச்சு அதை கிளியர் பண்ணி வந்துட்டு நம்ம அடிச்சு எடுப்போம். இல்லை அப்படின்னா வந்துட்டு மாட்டை வச்சு இது பண்ணோம்னா
1: போடுவாங்க. இப்போ அதை அப்படியே மடக்கி ஓட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு எருவா மாறியும் இல்லையா?
0: அந்த மாதிரி இன்னைக்கு வரலாம் நாங்கள் ஓட்டினது இல்லைங்க ஐயா. தேவைக்கு அறுத்து வச்சிருப்போம். கொஞ்சம் மழை இல்லாத சீசனுக்கு அது தேவைப்படும் போது
1: பயன்படுத்திக்கோங்க ஐயா. சரி சரிங்க. இந்த மாதிரி பண்றீங்க. இப்போ மாடெல்லாம் இந்த பில்லுக்கெல்லாம் மாட்டுக்கெல்லாம் போட்டுக்கிறீங்க இல்லையா? மாடெல்லாம் இருக்கு.
0: ஆ, மாடு இருக்குதுங்க ஐயா.
1: எத்தனை மாடு வச்சிருக்கீங்க?
0: ஒரு 3 மாடு இருக்குதுங்க ஐயா.
1: 3 மாடு இருக்குது. எப்படி வெளியில போய் வாங்கிட்டு வருவீங்களா இல்லை நீங்களே வளர்ப்பீங்களா?
0: நாங்களே வளர்ப்போங்க ஐயா. நாங்களே வளர்த்து அது சின்ன இப்போ 1 மாடு வச்சுருந்தோமா அதுலேருந்து அப்படியே வளர்த்தி இது பண்ணிக்குவோம்.
1: அப்படியே கண்ணு போட வளர்த்திக்குவீங்க?
0: ஆமாங்க ஐயா.
1: எப்படி பால் கறக்கிறதுங்களா?
0: நான் பால் கறக்கிறதுங்க ஐயா.
1: பாலெலாம் எங்கே ஊற்றுவீங்க
0: ஐயா? வீட்டுக்கு தேவைக்கு சொசைட்டிக்கும் கொடுப்பாங்க.
1: சொசைட்டி
0: அது அப்பா தனியாக வந்துட்டு அதை பார்த்து பராமரிச்சுக்குவார்.
1: ஓ, மாடு மட்டும் அவர் தனியாக பராமரிக்கிறாரு?
0: ஆமாங்க ஐயா.
1: அது அதுக்கான தீவனம்னா நம்ம
0: தோட்டத்தில் வந்து எடுத்துக்குவாரு. அவரும் எல்லாமே ஒரு கூட்டு ஒரு முயற்சியில் தாங்க ஐயா பண்ண முடியும்.
1: கூட்டு எல்லாருமே சேர்ந்து பண்ணுறீங்க?
0: ஆமாங்க ஐயா.
1: சரி சரி. இந்த மாதிரி பண்ணிக்கிறீங்க. இப்போ மாட்டு சாணமெல்லாம்
0: அது நம்ம காட்டுக்கு இதாகும். நம்ம வந்துட்டு
1: எப்படி மக்க வச்சு போட்டுருவீங்களா அப்படியே போட்டுருவீங்களா?
0: இல்லைங்க ஐயா, அப்படியே போடுறதும் மேக்சிமம் அதிகமாக போட

0: மாட்டோம். ஒரு இடத்துல ஸ்டோரேஜ் பண்ணி தான் கொண்டு போய் போடுறதுக்கான தான் வாய்ப்பு அதிகம்.
1: சில விவசாயிகள்கிட்ட பார்த்தீங்கன்னா நல்லா குழி வெட்டி அந்த குழியில் வந்து ஒரு 6 மாதம் 1 வருஷம் கொட்டி வச்சுருந்து
0: அந்த மாதிரி
1: நல்லா எருவோ நல்லா மண்ணு மாதிரி ஆன பின்னாடி கொண்டு போய் கொட்டினா,
0: கடலெல்லாம் போடும்போது அந்த மாதிரி வந்துட்டு ஒரு 6 மாதம் ஆனது போட்டோம்னா தாங்க அதுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும். நம்ம அப்படியே அப்போவே போடுறதுல அதில் ஒன்றும் பெரிய இது இருக்காது, பலன் இருக்காது.
1: அதனால மக்க வச்சு போடுறது தான் நல்லது அப்படிங்கிறீங்க?
0: ஆமாங்க ஐயா.

0: இப்போ இது கூட வேறு தொழிலும் பண்ணுறீங்க?
1: நான் இது கூட வந்துட்டு நான் அப்பா அம்மா எல்லாம் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க ஐயா, நான் வந்துட்டு பொக்லின் ஆப்ரேட்டர்
0: ஆகிறேன். அந்த தொழிலும் பண்ணுறீங்க, விவசாயத்தை கூட சேர்த்து?
1: ஆமாம் ஐயா, நம்ம இந்த காடு தோட்டம்லாம் நிறைவு கொடுக்குற மாதிரி, இப்போ ஒரு மலைப்பிரதேசமாக இருக்குது, கொஞ்சம் ரொம்ப தண்ணி இல்லாத ரொம்ப தண்ணி நிற்காத பகுதியாக இருக்குது
0: பண்ணதுன்னா,
1: அந்த மாதிரி தோட்டத்தை வந்துட்டு ரெடி பண்ணலாங்க ஐயா.
0: ஓஹோ, இப்போ பொக்லின் மூலிமா வந்து இப்போ விளையாத நிலம் தரிசு நிலமாக இருக்கிறதெல்லாம் வந்து நல்ல நிலமா பண்ணி கொடுக்குறீங்க?
1: நல்ல நிலமா பண்ணிக்கலாம் ஐயா.
0: இதில் என்னென்ன பண்ணி இப்போ கரையெல்லாம் கட்டுவீங்களா?
1: இப்போ நம்ம ஒரு ஏரியா பொறுத்து, இப்போ ரொம்ப டவுனாக இருக்கும், டவுனாக இருந்துச்சுன்னா அதை நாலா மூணாக பிரிக்கணும். பிரித்து ஒரு நூறு நூறு அடி இருக்குது அப்படின்னா அது ஒரு ரெண்டாக பிரித்து வந்துட்டு சென்ட்ரலில் வந்துட்டு ஒரு ஈக்குவலாக சமமாக பண்ணணும். நம்மளுக்கு வந்துட்டு இப்படி ஒரு 30 டிகிரி 40 டிகிரி மைனஸில் போகுது அப்படின்னா அதை நம்ம ப்ளஸ் பண்ணி கொண்டுட்டு வந்துடுறோம். கொண்டுட்டு வந்து அதை கிளியராக பண்ணி கொடுத்துருவோம். அது எப்படி பண்ணுவோம்னா, அந்த கரையை வெட்டிட்டு இந்த நல்ல மண்ணுங்கள்லாம் எடுத்து அதை ஸ்டோரேஜ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்குவோம்.
0: மேல் மண்ணெல்லாம் நல்ல மண்ணெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சு
1: எடுத்து வச்சுருவோம் ஐயா. எடுத்து வச்சுட்டு கீழே இருக்கிற அந்த ஒரு 5 அடி 4 அடிக்கும் கீழே இருக்கிற மண்ணை மட்டும் அதை லெவல் பண்ணி நம்மளுக்கு விவசாயம் பண்ணணும் அப்படின்னா எப்படியும் குறைஞ்சது ஒரு 3 அடி மண் தேவைப்படும் ஐயா.
0: ஆமாம், நல்ல மண்ணாக இருக்கணும்.
1: அந்த மண்ணை எடுத்து எல்லாம் வச்சுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் அந்த மண்ணெல்லாம் லெவல் பண்ணி அதுக்கு கல் கரை வைக்கணுமா இல்லை எப்படி பண்ணணும், கல் ஆள் வச்சு அதை கரெக்ட் பண்ணி அது நம்ம எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த கரை நம்மளை ஒன்று இது
0: பண்ண போகக்கூடாது
1: போகக்கூடாது. மழை பெரிய மழைலாம் வரும், அந்த நேரத்தில் உடைச்சிடக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி அது அந்த ஏரியாவை பொறுத்து நம்ம ஒரு பிளான் பண்ணணும் ஐயா. அது பெரிய ஒரு நல்ல ஒரு ஐடியா பண்ணி பண்ணோம்னா தான் அது ரொம்ப நாளும் இன்னும் இவங்க எவ்வளோ வருஷம் ஆனாலும் நம்ம செஞ்சு கொடுத்த வேலைக்கு நல்லது பண்ணுவாங்க.
0: நல்லது பண்ணுவாங்க.
1: ஆமாம் ஐயா.
0: ஏன்னா விவசாய நிலம் விவசாய பூமியில் வந்து தண்ணியும் நிற்கணும்
1: நம்ம கட்டுற கரையோ இல்லை நம்ம பண்ணுற வந்து அந்த மண்ணெல்லாம் ஸ்டோரேஜ் எங்கே பண்ணி வைக்கணும், எந்த மண்ணை எங்கே கொண்டு வரணும் எப்படிங்கிறது அதில் நிறையா ஒரு ஐடியா இருக்குதுங்க ஐயா. அதில்
0: மாமாவது
1: வண்டி இருக்குது, அவங்க வண்டி வந்துட்டு கொடுப்பாங்க, கொடுத்தாங்கன்னா அவங்க பேசிக்குவாங்க அங்க மணிக்கணக்கு. இந்த மாதிரி
0: நம்ம வந்து வேலை செய்யறதோட சரி,
1: வேலை செஞ்சு நம்மளோட ஐடியா மட்டும்தாங்க ஐயா. அவங்க நம்ம வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுன்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு 2 ஏக்கரா இருக்குது, இது எவ்வளவு வேலை ஆகும் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க வந்துட்டு இது இவ்வளவு டைம் ஆகும், ஒரு 20 மணி நேரம் 50 மணி நேரம் என்ன
0: பண்ணி வந்து ஒரு வயல் வந்து சரி பண்றதுக்கு டைம் கணக்கு வச்சுக்குவீங்க?
1: ஆமாங்க ஐயா.
0: ஒரு 50 மணி நேரம் 40 மணி நேரம் அப்படின்னு?
1: ஆமாங்க ஐயா.
0: அந்த மாதிரி பேசிதான் செய்வீங்க?
1: அப்படியும் ஒருத்தர் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, தம்பி இதை ரெடி பண்ண எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கேட்கும் போது, ஐயா நம்மளுக்கு வந்துட்டு இவ்வளவு டைம் ஆகும், இந்த மண்ணை மாத்தி இந்த மண்ணெல்லாம் புறம் எடுத்து வேற ஒரு பக்கம் வச்சுட்டு இவ்வளவு சமம் பண்ணணும், இங்க 4 அடி இருக்குது, இந்த 4 அடி பள்ளத்தை நிரப்பி அதுக்கு கரை கட்டணும், அதுக்கு கரை கட்டுறதுக்கு ஆளுங்களை வச்சு அதுக்கு கல்லெல்லாம் வந்துட்டு சரி சமமா உடைச்சி அதுக்கு லெவல் பண்ணி அதெல்லாம் பண்ணணும்னா தாங்க ஐயா அது ஒரு ஒழுக்கமாவும் இருக்கும், அது ரொம்ப வருஷம் ஆனாலும் அந்த கரை எதுவும் ஆகாது.
0: ஏன்னா நம்ம வந்து கரையை வந்து சரியா அமைக்கல அப்படின்னா நல்ல கனமான மழை பெஞ்சுனா மண்ணரிப்பு ஏற்பட்டுரும்.
1: மண்ணரிப்பு ஏற்படும், நம்மளுக்கு இது நல்ல விவசாயம் பண்ணியிருப்போம், அந்த நேரத்தில் அந்த கரை பிடுங்கிட்டு எல்லாம் புறம் விவசாயம் எல்லாம் வேஸ்ட் ஆயிரும்.
0: அதாவது பயிரும் சேர்ந்து
1: எல்லாமே வேஸ்ட் ஆகும் ஐயா. நம்ம செஞ்ச வேலையும் வேஸ்ட் ஆகும், போட்டுக்கிற விவசாயமும் அதுக்கு போட்டுக்கிற போது எல்லாமே இதாகும்.
0: திரும்பவும் தயார் பண்ணணும்னா மீதி திரும்பவும் செலவு பண்ணும்
1: ஐயா.
0: அதனால ஒரு முறை போடும் போதே நல்லா வந்து
1: தெளிவா. அப்போ காட்டுக்கார் கொஞ்சம் அவசரப்பட்டாங்களாலும் இல்லைன்னா அது அப்படி ஆகாது, இது இப்படி பண்ணோம்னா தான் நம்மளுக்கு இதாகும் அப்படிங்கிற மாதிரி பண்ணி கொடுப்போம் ஐயா.
0: பண்ணி கொடுத்துருவீங்க?
1: ஆமாங்க ஐயா.
0: இப்போ வந்து கரை வேலை இந்த மாதிரி மண் வந்து சரி பண்ணி கொடுக்கறது?
1: ஆமாங்க ஐயா.
0: இப்போ வந்து விவசாய நிலம் இந்த மாதிரி தரிசு நிலமா இருக்கிறத வந்து சமம் பண்ணி ஒரு விவசாய நிலமா மாத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து தண்ணி ஆதாரம் தேவை, அப்போ கிணறு நோண்டணும்னு நினைப்பாங்க.
1: ஆமாங்க ஐயா.
0: இப்போ கிணறு நோண்டுறதுக்கும் நீங்க வந்து நோண்டி கொடுப்பீங்களா?
1: நாம் போல எத்தனை 50 அடி வரலாம் வந்துட்டு நம்ம கிட்ட மிஷின் இருக்குதுங்க ஐயா. 50 அடி வரலாம்
0: கிணறு நோண்டுறதுக்கு? புது கிணறு நோண்டுறதுக்கா?
1: புது கிணறு நோண்டுறதுக்கு ஐயா. புதுசாக வந்துட்டு நம்ம அதே மிஷின் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா.

0: அதே மிஷினா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 20 அடி வரையில வந்துட்டு நம்ம ஸ்டெப் எடுத்து வந்துட்டு பண்ணிக்கலாங்க ஐயா. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் அடிச்சோம்னா வந்துட்டு 50 அடி வரையில வந்துட்டு பண்ணிக்கலாம்
1: விவசாய பூமிக்கு. நீங்க வந்து கிணறு நோண்டுறீங்க.
0: ஆமா ஐயா.
1: இப்போ வந்து ஒரு இடத்துல தண்ணி இருக்கு அப்படின்றதுக்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது?
0: நாம அதை வச்சு தெரியாது, அதுக்கு அந்த தண்ணி பார்த்து அதுக்கான
1: விவசாயிங்க எந்த இடத்துல சொல்றாங்களோ அந்த இடத்துல.
0: ஆமாங்க ஐயா, அது நம்ம அந்த வேலையை தெளிவா செஞ்சு கொடுத்துருவோம். அந்த மண்ணு லூஸ் மண்ணு இருக்கிறவர்களும் எடுத்துட்டு அதுக்கான ஸ்டெப் அடிச்சு அதுக்கு கரை கட்டி கொடுக்கறது. அந்த கெட்டியான மதுர் வருது பாத்தீங்களா, அது

0: ஆமாங்கய்யா, அது நம்ம அந்த வேலையை தெளிவா செஞ்சு கொடுத்துருவோம். அந்த மண்ணு லூஸ் மண் இருக்கிறவர்களையும் எடுத்துட்டு அதுக்கான ஸ்டெப் அடிச்சு அதுக்கு கரை கட்டி கொடுக்கறது, அந்த கெட்டியான மதுர் வருது பாத்தீங்களா, அது வரையிலும் வந்துட்டு எப்படி டேப்பர் அடிக்கணும், எப்படி கிளியரா வந்துட்டு இப்படி அடிச்சு வச்சோம்னா தான் நல்லா இருக்கும். இதுதான்
1: ஒரு கிணறு வெட்டணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஏதாவது அளவு வச்சிருக்கீங்களா?
0: நம்ம அவங்க ஒரு அளவு கொடுப்பாங்க. இப்போ ஒரு 5 ஏக்கரா இருக்குது அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு அளவு கொடுப்பாங்க, எனக்கு ஒரு 30-50 அடி அகலம் வேணும்னு, இல்லைன்னா ஒரு 40-30 அடி அகலம் வேணும், அந்த மாதிரி அவங்கள ஒரு அளவு கொடுப்பாங்க. அவங்களுடைய அளவுக்கு தான் நாம் செஞ்சு கொடுக்குவோம். நம்மளாலாம் வந்துட்டு அதில் ஒரு இது பண்ண மாட்டோம். அவங்க ஒரு அளவுக்கு காட்டுவாங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு 2 ஏக்கரா இருக்குது, எனக்கு ஒரு 20-30 அடி இருந்தால் போதும், இல்லைன்னா வந்துட்டு 20-20 இருந்தால் போதும்.
1: அப்படியே நீங்க குறைஞ்சபட்சம் எந்த அளவுல இருந்து நீங்க பண்ணுவீங்க?
0: நம்மளுக்கு வந்துட்டுங்க ஐயா ஒரு 10-15 அடி அகலநாசம் வேணும். அப்படி இருந்தாதான் நம்ம வண்டி வேலை செய்யும்,
1: இயந்திரம் விட்டு செய்ய முடியும்.
0: ஆமாங்க ஐயா, நம்ம அதுக்கு கம்மியா இருந்துச்சுன்னா நம்ம வண்டி வந்துட்டு செய்ய முடியாது.
1: செய்ய முடியாது. இப்ப நீங்க சொல்றீங்க ஒரு 10-15.
0: ஆமாங்க ஐயா,
1: அந்த அளவுக்கு பண்றோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 100 அடி எடுக்கணும்.
0: அவ்வளவு அகலத்துக்கு வந்துட்டு அந்த ஈட்டு ஆழம் போக முடியாதுங்க ஐயா. நம்ம வந்துட்டு குறைஞ்சது ஒரு 50 அடி எடுக்கணும்னா கூட 20-30 அடினாசம் அகலம் இருக்கணும்,
1: இருக்கணும்.
0: இருந்தாதான் நம்ம அவ்வளோ அகலம் ஆழம் போக முடியும். நம்ம ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா கீழே போக போக நம்ம கொஞ்சம் டேப்பர் கொடுத்து தான் போகணும். நம்ம ஒரு 10 அடிக்கு 1 அடி வந்துட்டு உள்வாங்க ஐயா,
1: உள் வாங்கிக்கும்.
0: ஆமாங்க ஐயா,
1: நம்ம கிணறு வெட்டும் போதே அப்படிதான்,
0: நம்ம செவரு மாதிரி கட்டிட்டு போக முடியாதுங்க ஐயா. அதுக்கு நம்ம ஒரு சேஃப்டிக்காக வந்துட்டு நம்ம சைடு அரை ரொம்ப இது பண்ண முடியாது. இப்ப நம்ம இங்க மேல வந்துட்டு 30 அடி இருக்குதுங்களா வச்சுக்கோங்க இல்லையா, நம்ம ஒரு 30 அடி கீழே போகும் போது வந்துட்டு ஒரு 2-3 அடி வந்துட்டு டிஃபரெண்ட் வரும்,
1: உள்ள இழுத்துக்கும்,
0: இழுத்துங்க ஐயா.
1: நம்ம வந்து குடங்காய் எடுத்துட்டோம் அப்படின்னா மேல இருக்கிற சோறும் சரிஞ்சிரும்,
0: சரிஞ்சிரும்.
1: அதனால நீங்க அப்படியே டேப்பரா தான் அடிப்பீங்க,
0: டேப்பரா தான் அடிப்போம்.
1: ஒரு கிணறு வந்து 100 அடிக்கு வெட்டணும் அப்படின்னா நீங்க வந்து இப்ப இயந்திரம் எல்லாம் வந்து ஒரு 50 அடி தோண்டும் அப்படின்னா மீதி 50 அடி எப்படி எடுக்கிறதுங்க?
0: ஐயா இயந்திரம் 50 அடினா அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கிரேன் மூலியமா எஸ்கார்டு மூலியமா இப்ப அதுக்கான இது இருக்குதுங்க ஐயா. எஸ்கார்டு
1: சில பேர் வந்து விவசாய நிலத்துல வந்து கிணறு வெட்டும் போது ஒரு 50 அடினா ஒரு 30 அடிக்கு வந்து டேப் அடிச்சு அந்த டேப்புக்குள்ள அந்த வண்டி இறக்கி திரும்பவும் எடுக்கிறாங்க, அந்த மாதிரியும் பண்ணலாங்களா?
0: அந்த மாதிரி பண்ணலாங்க ஐயா. அது வந்துட்டு ரொம்பவும் டேப்பர் அடிக்க முடியாது, ரொம்பவும் டேப்பர் அடிச்சோம்னா செலவு கூட வரும். அதனால நம்ம ஒரு 50 அடிக்கு மேல தாட்டுதுங்கும் போது நம்மளுக்கு கிரேன் மூலியமா எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியான வேலை, நம்மளுக்கு வந்துட்டு செலவு கம்மியாகும்,
1: செலவு கம்மியாகும்.
0: இப்போ நம்ம பெரிய பெரிய பூமெல்லாம் போட்டு எடுக்கலாம், எடுத்தாலும் அந்த அதுக்கு தகுந்த மிஷினை போட்டு எடுத்தோம்னா ஒரு 70 அடி வரையில எடுக்கலாம். நம்ம 100 அடிங்கிறதுலாம் நம்ம ஏரியாவில் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் தண்ணி இருக்கும்,
1: தண்ணி இருக்கும்.
0: ஆமாங்கய்யா,
1: அதனால அந்த மாதிரி வேலையும் விவசாய நிலங்களையும் தயார் பண்ணிக்கிட்டு வரீங்க.
0: ஆமாங்கய்யா.
1: இப்போ நம்ம வந்து ஒரு 50 அடி எடுக்கிறோம், ஒரு 10-15. அப்படின்னா எவ்வளவுக்கு செலவாகும்?
0: 10-15 50 அடி எடுக்க முடியாதுங்க ஐயா, ஒரு 20-30 அடினா வந்துட்டு நம்ம ஒரு 50 அடி எடுக்கலாம். எடுக்கிறதுக்கான மெட்டீரியல் செலவு அது நம்ம இடத்த பொறுத்து தாங்க ஐயா சொல்ல முடியும். நம்ம ஒரு அப்ராச்மெண்டாலாம் சொல்லி நம்ம இது பண்ண முடியாது. அது மதுரா இருந்துச்சுன்னா மண்ணா இருந்துச்சுன்னா சரசரன்னு போயிடும். நம்மளுக்கு அதுவே வந்துட்டு ஒரு கொஞ்சம் கல் இதாக வருது அப்படின்னா அதுக்கு தகுந்த செலவாகும்,
1: செலவாகும்.
0: ஆமாங்க ஐயா, நம்ம அது ஒரு கரெக்டான நம்ம அப்ராச்மெண்டாக நம்ம ஒரு 10 மணி நேரத்தில் நம்ம 10 அடி ஆழம் கூட நம்ம ஒரு இடத்துக்கு எடுத்துடலாம். இடத்த பொறுத்து ஒரு இடம் என்ன ஆகும், திடீர்னு 4 அடியிலேயே கல் வந்துடும். கல் வந்துருச்சுன்னா நம்ம அந்த இடத்துல நம்ம இது பண்ண முடியாது,
1: பண்ண முடியாது. அப்போ செலவு வந்து கூடுதலாகும்,
0: கூடுதலாகும்.
1: அந்த மாதிரி பண்ணுங்க. இப்போ வந்து விவசாய நிலத்தில் வந்து நிறைய கிணறு தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்களா?
0: ஆமாங்க ஐயா, எல்லாருமே போர்வெல் கூட வந்துட்டு கிணறு தாங்க ஐயா பெற்றா இருக்கும். கிணறு வந்துட்டு எப்பவுமே உனக்கு நம்பிக்கை இருக்கும், நம்ம கிணத்துல தண்ணி இருக்குது,
1: இந்த இருக்கும், மழை பெஞ்சா தண்ணி வந்துடும், இப்ப குறைஞ்ச கூட வறட்சி காலத்துல குறைஞ்சா கூட திரும்ப வந்துடும் அப்படின்னு வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க.
0: ஆமாங்க ஐயா, இதே போர்வெல்னா வந்துட்டு திடீர்னு தண்ணி திடீர்னு இல்லாத போயிடும். இன்னைக்கு காலையில போய் போட்டீங்கன்னா டக்குன்னு தண்ணி இல்லாம இருக்கும், என்னோடைய அனுபவத்துல தெரியுதுங்க ஐயா.
1: அதனால கிணறு பெரும்பாலும் எடுக்கிறது பரவாயில்ல அப்படிங்கிறீங்க?
0: கிணறு இதுவரையில ஃபெயிலர் ஆனதில்லைங்க ஐயா. கிணறு வந்துட்டு ஒன்ஸ் ஒரு டைம் தண்ணி வந்துச்சுன்னா ஃபெயிலர் ஆனதில்ல அதிகமா, மேக்சிமம் 90% ஃபெயிலர் ஆகறதில்ல கிணறு
1: ஆகறதில்ல. விவசாயமும் பண்றீங்க, இந்த மாதிரி விவசாய நிலங்களையும் வந்து தயார்படுத்தி கொடுக்குறீங்க. ஏன்னா இப்ப வருங்காலத்துல வந்து விவசாய நிலங்கள் இருக்கிறதே வந்து சந்தேகம், ரொம்ப எல்லாரும் வந்து நகர்மயமாக ஆயிட்டு போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி தரிசு நிலங்களையும் தயார் பண்ணி கொடுக்குற பணியும் செஞ்சிட்டு இருக்கிறீங்க. இப்போ விவசாயத்தில் ஓரளவுக்கு பரவாயில்ல.

0: ஓரளவுக்குங்க ஐயா, நம்ம இப்படி வெளியில் போகிறோமா, அதனால் நம்ம விவசாயத்தை வந்துட்டு பெருசாக நம்ம எல்லாமே ஒரு ஒன்று சேர்ந்த மாதிரி போகுதுங்க ஐயா. இது விவசாயத்தை நம்பி முழுசா நம்ம இறங்கலைங்க ஐயா. இது நம்ம இதுல ரெண்டு வேலையும் அப்படி கலந்து பாக்குறதுனால நம்மளுக்கு சரி பண்ணி போயிட்டு இருக்குதுங்க ஐயா.
1: போயிட்டு இருக்குது, ஓரளவுக்கு அப்படி போயிட்டு இருக்குது.
0: ஆமாங்க ஐயா.
1: சரி சரிங்க, ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்ப வந்து மேட்டு நிலம் தண்ணியும் பற்றாக்குறை வரும்போது மற்ற எல்லாமே இப்ப அவரை துவரை இந்த மாதிரி பயிர் வகைகள்ல அதெல்லாம பண்ணுவீங்களா?
0: அது ஊடு பயிராக தான் போடுவோம்.
1: ம் ம்,
0: நம்ம அதுவாக வந்துட்டு ஃபுல்லாக பண்ண மாட்டோம்.
1: இப்போ ஊடு பயிர்னா எந்த இதில் போடுவீங்க?
0: இப்போ நம்ம இது வேர்க்கடலாம் போடுறோம் இல்லையா, வேர்க்கடலையில் சும்மா அப்படி ஊடு பயிராக போடுவாங்க.
1: ஓஹோ, அது கூட அந்த கரைங்களில் அந்த மாதிரி வச்சுக்கிறது.
0: ஆமாங்க ஐயா,
1: அந்த மாதிரி தான் பண்ணுவீங்க.
0: ஆமாங்க ஐயா.
1: சரி சரிங்க, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. மேலும் மேலும் உங்களுடைய விவசாயம் செழிக்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வாழ்த்துதுங்கய்யா. நன்றிங்க ஐயா.
0: ஐயா நன்றிங்க ஐயா.
2: நேயர்கள், இதுவரை நெல் கேழ்வரகு சாகுபடி குறித்து தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் புதுப்பாட சமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த ஆர் சேனாதிபதி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் அறிவிப்பாளர் ஏரியூர் கே கார்த்திக் அவர்கள்.
3: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிரலாம்ல?
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
3: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
5: பொண்ணுக்கு கல்யாண தேதி குறிச்சாச்சு, எங்க நகை வாங்க போற?
6: அதானே ஒரே யோசனையாவே இருக்கு.
5: இதுல என்னமோ யோசனை, நம்ம தனிஷ்க் தீபாவளி ஆஃபர்ல கிராமுக்கு 301 ஆஃப் பிளஸ் அப் டு 20% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ்.
6: ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். பெஸ்ட் கோல் ரேட்ல நகைய புக் பண்ணா பர்சேஸ் பண்றப்ப புக்கிங் ரேட்டையும் பர்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அத பே பண்ணி நகையா வாங்கிக்கலாமா?
5: இந்த சலுகை நவம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான்.
6: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. TNC அப்ளை.
7: டீ டைம்ல அனில் முருக்கு டிஃபன் கூடவும் அனில் முருக்கு, டைம் பாஸ்க்கு அனில் முருக்கு, டடா நாளும் அனில் முருக்கு. இந்த வைப்
8: தகடூரின் அன்பலை, தருமபுரி பண்பலை 102.5, இயற்கை எழில் கொஞ்சம் ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் மதியம் 2:32. புன்னகை பூக்கும் பொழுதெல்லாம் பூமியும் புதியதாய் பூக்குதே, இசையோடு இணையும் இதயங்கள் இனிமையாய் இன்றும் சிறகடிக்குதே. அன்பன நேயர்களே, இதோ உங்க மனசை கவரும் மெல்லிசையும் இதயத்தை வருடும் இனிய பாடல்களும் இணையும் நம்மளுடைய இனிமையான நிகழ்ச்சி பூங்கொத்து வந்தாச்சு. இன்னைக்கு 2 திரைப்படங்களிலிருந்து உங்களுடைய மனதை வருடக்கூடிய இனிய பாடல்களோடு காதுகள் இசையில் நனையட்டும், இதயங்கள் மகிழ்ச்சியில் மலரட்டும். பூங்கொத்து நிகழ்ச்சி இனிதே தொடங்குகிறது. நிகழ்ச்சியின் முதல் பாடல் புன்னகை தேசம் திரைப்படத்திலிருந்து தான். காற்றுக்கு மொழி இல்லை, ஆனால் அது சுமந்து வரும் இசைக்கு எல்லையே இல்லை. சில பாடல்கள் காதுகளுக்கு விருந்தாகும், சில பாடல்கள் நம் மனதுக்குள் மறைந்திருக்கும் கனவுகளை தட்டி எழுப்பும். அப்படிப்பட்ட ஒரு இனிய இசை பயணத்தை தந்த திரைப்படம் தான் 2002 வெளிவந்த புன்னகை தேசம். நட்பு, நம்பிக்கை, வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற கனவு என இளைஞர்களின் உணர்வுகளை அழகாக பேசிய திரைப்படம்னே சொல்லலாம். இந்த திரைப்படத்தில் இருந்து இசையமைப்பாளர் எஸ் ஏ ராஜ்குமாரின் இனிய இசையில், பாடகர் பி உன்னிகிருஷ்ணன் குரல்கள்ல, பாடலாசிரியர் ரா ரவிசங்கரின் வரிகளில் மலர்ந்த பாடலை கேட்டு ரசிக்கலாமா நேயர்களே?

நீங்கள் அபிமான பண்பலை தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இசையால் இணைந்திருக்கிறோம் இனிய பூங்கத்து நிகழ்ச்சியில். நட்பின் வலிமையையும் இசையின் மகத்துவத்தையும் அழகாக சொல்லும் திரைப்படம் புன்னகை தேசம். இந்த திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் சங்கர் மகாதேவன் குரல்ல, ராஜ்குமார் இசையில, கவிஞர் வாலியின் வரிகளில் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

0: காற்று 3.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: இதையும் வருடும் பாடல்களோடு இணைந்திருக்கிறோம் பூங்கத்து நிகழ்ச்சியில. நண்பர்கள் ஒன்று சேர்ந்தாலே சாதாரண நாள் கூட திருவிழாவாக மாறிடும். சின்ன சின்ன சண்டைகள், செல்லமான கேலிகள், ஒருவரை ஒருவரை விட்டு கொடுக்காத அந்த அன்பு, இதுதான் என் நட்பினோட அழகு. அந்த நட்பு கூட்டத்தின் உற்சாகத்தையும் கொண்டாட்டத்தையும் இன்னும் அதிகமாக புன்னகதேசன் திரைப்படத்திலிருந்து அடுத்த ஒரு தொழிலான பாடல் வரப்போகுது. இசையமைப்பாளர் எஸ் ஏ ராஜகுமார் இசையில பி உன்னிகிருஷ்ணன், ஹரிஷ் ராகவேந்திரா, ஸ்வர்ணலதா மற்றும் டாக்டர் நாராயணன் ஆகியோரின் குரல்களில், பாடலாசிரியர் பா விஜயின் வரிகளில் உருவான அடுத்த ஒரு உற்சாகமான பாடலை கேட்டு ரசிக்கலாமா?

0: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.
1: பொண்ணுக்கு கல்யாண தேதி குறிச்சாச்சு, எங்க நகை வாங்க போற?
2: அதானே ஒரே யோசனையாவே இருக்கு.
1: இதுல என்னமோ யோசனை, நம்ம தனிஷ்க் தீபாவளி ஆஃபர்ல கிராமுக்கு 301 ஆஃப் பிளஸ் அப் டு 20% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ்.
2: ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். பெஸ்ட் கோல்ட் ரேட்ல நகையை புக் பண்ணா பர்ச்சேஸ் பண்றப்ப புக்கிங் ரேட்டையும் பர்ச்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அதை பே பண்ணி நகையா வாங்கிக்கலாமா?
1: இந்த சலுகை நவம்பர் 8 வரைக்கும் மட்டும்தான்.
2: தனஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. TNC அப்ளை.
0: சிந்து பண்பலை, தர்மபுரி பண்பலை 102.5, இயற்கை எழில் கொஞ்சம் ஏற்காடு பண்பலை 103.7. இனிமையான இசையால் இணைந்திருக்கிறோம் பூங்கத்து நிகழ்ச்சியில. பூக்களிடம் பேசுவது தென்றலா, இல்ல மனதுக்குள்ள இனிமையை தூவது இசையா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் இசையாலே பதில் சொல்ல வருகிறது தேவாவின் இசையில. ஸ்ரேயா கோஷலின் இனிய குரல்ல, நான் முத்துக்குமாரின் அழகிய வரிகளில் மலர்ந்த 2005 வெளியான இங்கிலீஷ்காரன் திரைப்படத்திலிருந்து இதோ நேர்களை அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாமா?

மனதை வருடும் பாடல்களோடு இணைந்திருக்கிறோம் பூங்கத்து நிகழ்ச்சியில். உறவுகள் ஆயிரம் இருந்தாலும் உள்ளத்தை புரிந்து கொள்ளும் நட்பு ஒன்று இருந்தால் போதும். வாழ்க்கை பாதையில் சிரிப்பை பகிரவும் சோகத்தில் தோள் கொடுக்கவும் ஒரு நண்பன் இருந்தால் அதுவே ஒரு அழகான வரான் இல்லையா? தேவாவின் இசையில, சித்ராவின் தேன் குரலில், நா முத்துக்குமாரின் வரிகளில் இதயம் வருட வரும் அடுத்த பாடல் இங்கிலீஷ்காரன் திரைப்படத்திலிருந்து.

பாடல்கள் முடிந்தாலும் அதன் ராகங்கள் முடிவதில்லை, நிகழ்ச்சி முடிந்தாலும் நம் நினைவுகள் முடிவதில்லை. இனிய இசையோடும் இதமான நினைவுகளோடும் உங்களிடமிருந்து விருப்பெறுவது உங்கள் அன்பு சகோதரி. எப்பவுமே ஜாலியாக சந்தோஷமாக சிரிச்சுட்டே இருங்க. 4-3-46 கலரில் வானவில் மாறி நம்மளுடைய வாழ்க்கையும் ஜொலிக்கும். நன்றி நேர்களே.

நேருங்கள் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல் பாட 0-43-42-24-40-30 என்ற வாட்ஸ்அப்பினருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயர் டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலை காற்றலையில் கேட்டு ரசிங்க. கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அளிக்கக்கூடிய முதல் பாடல் பாரதிக்கு கண்ணம்மா என்ற பாடல். பிரியமுடன் என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க ஓமலூர் கோட்டைமேடு பகுதியிலிருந்து பாரதி ஸ்ரீனிவாசன்.

0: ஜானு என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
7: ராகங்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில். ஒழிக்கக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க குமாரசாமி பேட்டையிலிருந்து அருணா மகிழிசை. விரும்பி கேட்டிருக்காங்க செம்பருத்தி என்ற திரைப்படத்திலிருந்து. அவர்களுக்காக இனிய பாடல் இது.

0: அனில் ரோஸ்டட் ரவா முறுக்கு மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: மூன்று மணி 16 நிமிடத்துல கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட்சேவியில் கலக்கல் பாடல்கள். கட்சேவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில உங்க விருப்ப பாடல் பாட 40 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க பெயர், உங்க ஊர் பெயர் டைப் பண்ணி அனுப்புங்க. வலிக்கக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க கடத்திக்குட்டையில இருந்து சிவகாமி. விரும்பி கேட்டிருக்காங்க ஆசை மச்சான் வாங்கி தந்த மல்லிகைப்பூன்ற பாடல் கும்மி பாட்டு என்ற திரைப்படத்துல இருந்து.

0: மூட்டு, தண்டுவடம் மற்றும் விளையாட்டு காய பிரச்சனைக்கு அறுவை சிகிச்சை தான் தீர்வா? ஒரு முறை செகண்ட் ஒபினியன் கேளுங்க. அக்டோபர் 10 முதல் 20 வரை பிரபல நிபுணர்களின் இலவச ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் வழிகாட்டல் முகாம். பயமில்லா சிகிச்சை, தெளிவான வழிகாட்டல். குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், 5 ரோடு, சேலம்.
1: உங்க இதயங்களை இதமாக்கிட்டு இருக்கு கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இசை இருக்கும் இடத்தில் இன்பத்திற்கு குறைவே இல்லை. உழைக்கக்கூடிய அடுத்த பாடல் மனசுக்கேத்த மகராசா என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க பாலக்கோடு மாரியப்பன். இசையோடு இணைந்தேருங்கள் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

அனில் ரவை வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் ரவை. எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை. கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வலிக்கக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. சேலம் அரச மரத்து கரட்டூர் பகுதியிலிருந்து நஞ்சப்பன் விரும்பி கேட்டிருக்காரு. அக்னி நட்சத்திரம் என்ற திரைப்படத்தில் இருந்து

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்
2: காற்றலையில் கானங்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வலிக்கக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க கடத்தூர்ல இருந்து பழனி விரும்பி கேட்டிருக்காரு ஷாஜஹான் என்ற திரைப்படத்துல இருந்து

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: இசையால் இதயங்களை இதமாக்கிக் கொண்டிருக்கிறது கட்சவியல் கலக்கல் பாடல்கள். ஒழிக்கக்கூடிய அடுத்த பாடல் தொட்டி ஜெயா என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க தர்மபுரியிலிருந்து துரைசாமி.

பொறுத்து இந்த வைப் செம்மையா இருக்கு. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். அனில் ரவை வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் ரவை. வலிக்கக்கூடிய அடுத்த பாடல் ராமன் அப்துல்லா என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க கோபி செட்டிப்பாளையம்ல இருந்து, தமிழரசி விரும்பி கேட்டிருக்காங்க.

0: அனில் ரோஸ்டட் ரவா முறுக்கு மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: கவலைகளை மறந்து கானங்களை கேட்டு ரசிச்சிருக்கோம். தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கட்சவியில் கலக்கல் பாடல்கள் வலிக்கக்கூடிய அடுத்த பாடல் மறுமலர்ச்சி என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க ஆட்டையாம்பட்டியிலிருந்து தருண், சாரு, குமார், ராணி ஆகியோர் இணைந்து கேட்டிருக்காங்க.

0: விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. மல்லுப்பட்டியில இருந்து முரளி விரும்பி கேட்டிருக்காரு நினைத்தேன் வந்தா என்ற திரைப்படத்துல இருந்து.

நேர்களை அளித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது அனில் ரவை வழங்கிய கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் ரவை. எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை. கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில இன்று விருப்ப பாடலை கேட்டு ரசித்த நேயர்கள் மீண்டும் 7 நாட்களுக்கு பிறகு உங்களோட விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

இனிய மாலை வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி. வணக்கம் கதிரொளி.
1: வணக்கம் கார்த்திகேயன்.
0: சொல்லுங்க கதிரொளி, என்ன உற்சாகமா இருக்கீங்க, என்ன காரணம்?
1: ரொம்ப பரபரப்பா நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க,
0: அதனால நீங்க உற்சாகமா இருக்கீங்க அப்படின்ற.
1: கண்டிப்பா அடுத்து வந்து நீங்க ஒரு டீ காஃபி வடலாம் வாங்கி தர போறீங்கன்னு சொல்லிட்டீங்களா?
0: அறிமுக நேயர்கள் தொடர்பு கொள்ளலாம்.
1: அறிமுக நேயர்கள் பங்கேற்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42 என்ற முன்னெடுப்பினுடன், 24-40-30 என்ற எண்ணிற்கும், மற்றொரு 94-86-81-10-25 என்ற எண்ணிற்கு அழைக்கலாம்.
0: சரிங்க, இதே போல மற்ற நேயர்கள், அதாவது தினசரி பேசக்கூடிய நேயர்கள், ஏற்கனவே பேசிய நேயர்கள் எந்த எண்களில் தொடர்பு கொள்ளலாம்? 043-42-24-40-31 என்ற எண்ணிலும், 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். சரிங்க கதிரொளி, நிறைய குறிப்புகள், நிறைய நபர்கள், நிறைய இடங்கள், இந்த மாதிரி பல்வேறு தகவல்கள், பல்வேறு தரப்பட்ட நபர்களை பத்தி நம்ம எடுத்திருக்கோம் இல்லைங்களா?
1: கண்டிப்பா.
0: சரி, இப்போ வந்து ஒரு நபரை பத்தி நம்ம கேட்போம், சரிங்களா?
1: கண்டிப்பா.
0: நம்ம நேயர்கள் தயாரா இருக்காங்க, முதல்ல அவங்களுக்கு முதல் 3 குறிப்பு நம்ம கொடுத்துடலாம். வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா.
0: ஐயா வணக்கம், யார் இங்கிருந்து?
2: வாழ்க வளத்துடன் கேவி ஜெயசீலன், கோரமாட்டப்பட்டிங்க.
0: சரிங்க ஜெயசீலன் ஐயா, முதல் 3 குறிப்பு வேண்டுங்களா இல்ல டைரக்டா பதிலே சொல்லிடுறீங்களா?
1: குறிப்பே கொடுக்காம எப்படிங்க ஐயா நாங்க பதில சொல்லுவோம்?
0: எப்படியுமே சொல்லுவாரு. சரி, பாருங்க உங்களுக்காக முதல் 3 குறிப்பு
2: சொல்லுங்க.
1: இவர் வந்து ஒரு எழுத்தாளர், நம்ம இந்தியாவை சார்ந்தவர். அது மட்டும் இல்லைங்க, இவங்க வந்து தமிழ் எழுத்தாளர். மேலும் வரக்கூடிய குறிப்புகள்ல சொல்லலாங்க ஐயா.
0: நன்றி, அடுத்த நேயரை சந்திப்போம். வருக வணக்கம்.
1: வருக வணக்கம், இனிப்பில் இருக்கீங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? சின்ராஸ், உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாம்.
0: சின்ராஸ் அப்படின்னு நமக்கு சூரிய வம்சம் படம் ஞாபகத்துக்கு வருது இல்ல?
1: கண்டிப்பா. எங்கள் வீட்டில்
0: எப்படி கரெக்டா தப்பா பாடிட்டீங்க அது. சரிங்க, உங்களுக்காக முதல் 3
1: வேற இனிமையா
0: குடும்ப பாங்கான படம் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க. ரோசா பூ, சின்ன ரோசா பூ, நம்ம சின்ராஸ் பாடுவாரு. சரிங்க சின்ராஸ், பதில் சொல்றீங்களா? சரி, உங்களுக்காக ஒரு முக்கியமான குறிப்பு நான் சொல்ல போறேன் பாருங்க.
1: இவங்க தமிழ் இலக்கியம், நாவல், ஆவணப்படம் மற்றும் திரைப்பட வசனம் இதெல்லாமே எழுதியிருக்காங்க.
0: என்ன சென்றாஸ் இப்படி பண்ணிட்டீங்களே. வணக்கம்.
1: வருக வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து?
3: வேலூர்
0: மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறீங்க. பதில் சொல்றீங்களா
1: வணக்கம்.
4: இருவருக்கும் வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
4: நான் ஈரோடு அந்தியூர் தேவராஜ் பேசுறேங்க.
1: தேவராஜ் ஐயா, உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாமா?
4: ஹலோ
1: ஐயா, கேக்குதுங்களா? உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாமா?
4: குறிப்புகள் கொடுங்க மேடம்.
1: இவங்க பார்த்தீங்கன்னா 2000 காலகட்டத்தில் பெரிய பெரிய கடல் சார்ந்த மீனவர்களுடைய வாழ்க்கை மையமாக கொண்டு நிறைய நாவல்கள் எழுதியிருக்காங்க. விடை சொல்லாமே இனிப்பில இருந்து விடுபட்டாரு.
0: வணக்கம். சரிங்க கல்யாண சுந்தரம், பதில் கண்டுபிடிச்சிங்களா? சரி, முக்கியமான குறிப்பு என்னன்னா, இவர் வந்து எழுத்தாளர் அப்படின்னு சொன்னாங்க, இவர் வந்து இந்த கப்பல்லையும் வேலை செஞ்சிருக்காருங்க.
4: என்னங்க?
0: தமிழ்வாணன், லேனா தமிழ்வாணன் சொல்றீங்களா? இல்லைங்க, தவறான பதில், நல்ல முயற்சி. அடுத்த நேயரை சந்திக்கும் முன்,
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: தனுஷ் ஜுவல்லரியின் தீபாவளி தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்.

0: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது. அனில் ரோஸ்டட் ரவா முறுக்கு மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: நான்கு மணி 8 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். தருமபுரி 102.5, ஏற்காடு 103.7 விடை தேடும் வினாக்கள். சரிங்க கதிரொளி,
2: ஏற்படுத்தணும் அப்படின்றீங்க கிறுக்கல்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் கூட இருக்கு இல்லைங்களா படிச்சிருக்கீங்களா?
3: கண்டிப்பா.
2: அந்த மாதிரி நம்ம எழுதக்கூடியது எது அப்பதான் முடிவு பண்ணணும்.
3: இப்ப நீங்க சொன்னதுதான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது.
2: சொல்லுங்க.
3: கிறுக்கல்கள் மாதிரியே புலம்பல்கள் அப்படின்ற ஒரு நாவலை கூட நம்ம இப்ப கேட்டுட்டு இருக்கோம் இல்லைங்களா, ஒரு எழுத்தாளர் பத்தி. அந்த எழுத்தாளர் எழுதியிருக்காங்க
2: அப்படின்னு சொல்ல வந்துட்டீங்க பாத்தீங்களா. எப்படி நான் ஒண்ணு சொல்ல போனா நீங்க அதுல இருந்து ஒரு ரூட் எடுத்திருக்கீங்க. அருமை முக்கியமான குறிப்பு கொடுத்திருக்கீங்க, இப்ப பதில் சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். வருக வணக்கம். வணக்கம் ஐயா. முக்கியமான குறிப்பு நம்ம கதிரொலி சொல்லிட்டாங்க, உங்க பேர் சொல்லுங்க, அப்படியே பதிலையும் சொல்லிருங்க. நீங்களே
4: என்ன
2: கதிரொலி சொல்றது சரியான பதிலா இருக்குமா?
4: வாழ்க்கையை
2: மையமா கொண்ட கதையில எழுதியிருக்காருன்னு சொன்னீங்களா, அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த முத்து குளித்தல், சங்கு எடுத்தல் இது போன்ற தொழிலை பத்தி கூட எழுதியிருக்காரு இவரோட புத்தகத்துல.
4: எம் எஸ் ராமகிருஷ்ணன்
2: எப்படி சொல்றீங்க? மீனவர்களோட வாழ்க்கையை மையமாக வைத்து எழுதியவர் அப்படின்னு நாங்க சொல்லியிருக்கோங்க. நன்றி, தவறான பதில்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தரத்தில் ரகத்தில் கைராசியில் என்றும் நம்பர் 1. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
6: உங்கள் வீட்டிற்கு அழகும் நவீன தோற்றம் தரும் தரமான UPVSC விண்டோஸ் வாங்க குண்டலப்பட்டி அதியமான் ஆட்டோ நகரில் அமைந்துள்ள VM விண்டோஸ்க்கு வாங்க. தொடர்புக்கு
7: 7465636
2: 4:11 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். விடை தேடும் வினாக்கள் இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
8: வணக்கம் சார். வணக்கம்.
3: சரிங்க ஐயா, குறிப்புகள்ல கேட்டீங்களா?
8: கேட்டுங்க.

0: சொல்லுங்க.
1: ஃபர்ஸ்ட் பதில் வந்து தேவி பாரதி ராஜேந்திர சேகரன்.
0: ஃபர்ஸ்ட் பதில் அடுத்து இரண்டாவது பதில் வச்சிருக்கீங்களா?
2: இல்லைங்க, ரெண்டுமே தப்பு தான். அடுத்து நேயரை சந்திப்போம். வணக்கம்.
3: ஏறிகோடி விட்டது எம் ராஜேஸ்வரி. வணக்கம்.
2: வணக்கம் ராஜேஸ்வரிமா, பதில் சொல்றீங்களா?
3: மேலும் ஒரு குறிப்பு கொடுங்க.
2: சரி, மேலும் முக்கியமான ஒரு குறிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா,
0: இவர் உருவாக்கிய ஆவண படங்கள்ல ஒன்று விடியாத பொழுதுகள். எப்படி ராஜேஸ்வரி அம்மா, கரெக்டா சொல்லிட்டீங்க.
2: அதாவது புத்தகத்தோட பெயர்லாம் சொல்லும் போது கதிரொளி சரியான பதில் வந்துடும் அப்படின்ட்டு. இந்த ஒன்பது கிரகங்களும் உச்சம் பெற்ற ஒருவர் எப்படி வேணாலும் பதில் கண்டுபிடிப்பாங்கன்ற மாதிரி கரெக்டாக சொல்லிட்டாங்க. மிகவும் சரியான பதில் ஆர் என் ஜோ டி குரூஸ் என்பது மிகவும் சரியான பதில். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான திரைப்படங்களுக்கெல்லாம் வசனம் எழுதியிருக்காங்க. நம்ம தனுஷ் நடித்த மரியான் திரைப்படத்தை கூட பார்த்தீங்கன்னா இவங்க வசனம் எழுதியிருக்காங்க. கதிரொளி, இவரை பற்றி மேலும் சில தகவல்கள் எதனா நீங்கள் சொல்லுங்கள் கதிரொளி.
0: கண்டிப்பாக சொல்லிடலாம். இவருடைய முழு பெயர் பார்த்தீங்கன்னா ஆர் என் ஜோடி குரூஸ். இவங்க 17 மே 1963 அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் வாழ்க்கை குறிப்பை குறிப்பிடுது. அந்த காலகட்டத்தில் தான் அவங்க பிறந்திருக்காங்க. தமிழ் இலக்கியம், நாவல், ஆவணப்படம் மற்றும் திரைப்பட வசனம் இதெல்லாம் எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2000களில் வெளியான இந்த ஆலி சூல் உலகு, இந்த நாவல் பார்த்தீங்கன்னா கடலோர மீனவர்களின் வாழ்க்கையை மையமாக கொண்டது. இந்த நூலுக்காக இவங்க நிறைய அவார்டெல்லாம் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, 2013 கொற்கையின் நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க. தமிழ்நாடு அரசின் விருது வந்து ஆலிசூல் உலகு நாவலுக்காக வாங்கியிருக்காங்க. கன்னட இலக்கிய தோட்ட விருது வந்து 2006 வாங்கியிருக்காங்க. சுஜாதா உயிர்மை விருது வாங்கியிருக்காங்க. இவ்வளோ சிறப்பு வாய்ந்த எழுத்தாளர் அவங்க யாருன்னா ஜோடி குரூஸ்.
2: ஜோடி குரூஸ், சொல்லுங்கம்மா என்ன பாடல் வேண்டும்?
4: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவ குழுவும் அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு, பெட் சிடி, காமா கேமரானு கேன்சர் ட்ரீட்மெண்ட்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
5: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சீலநாயக்கன்பட்டி, சேலம்.
6: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90 degree கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய், 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229975555.
7: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
8: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
7: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் விடை தேடும் வினாக்கள் இந்த நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

0: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.
1: பொண்ணுக்கு கல்யாண தேதி குறிச்சாச்சு, எங்க நகை வாங்க போற?
2: அதானே ஒரே யோசனையாவே இருக்கு.
1: இதுல என்னமோ யோசனை, நம்ம தனிஷ்க் தீபாவளி ஆஃபர்ல கிராமுக்கு 301 ஆஃப் பிளஸ் அப் டு 20% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ்.
2: ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். பெஸ்ட் கோல்ட் ரேட்ல நகையை புக் பண்ணா பர்சேஸ் பண்றப்ப புக்கிங் ரேட்டையும் பர்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது

0: மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
1: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
2: இன்வெஸ்டிங் பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: सुनती हो, कमाल ही हो गया।
2: क्या हो गया ऐसा?
1: सिलेंडर आने में देरी हो रही थी ना, देखो आज आ गया।
2: ये कमाल कैसे हो गया?
1: मैंने www.pgportal.gov.in पर जाकर अपनी कंप्लेंट को बोल कर दर्ज किया और देखो तुरंत एक्शन हुआ।
2: ये तो बहुत बढ़िया पोर्टल है।
1: 22 भारतीय भाषाओं में आप अपनी शिकायत दर्ज कराएं, अपनी समस्या का समाधान और प्राथमिकता का अनुभव पाएं, जैसे हमने पाया। सारी शिकायतों का समाधान सीपी ग्राम्स की समाधान दीदी।
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 விடை தேடும் வினாக்கள் சொல்லுங்க. கதிரொலி, ஒரு நூல் ஆசிரியரை பத்தி நம்ம கேட்டங்க, அது குறிப்பா எழுத்தாளரை பத்தி கேட்டங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் அப்படின்னு கேட்டங்க இல்லைங்களா, சரியான பதில் சொல்லிட்டாங்க.
4: கண்டிப்பா, ஜோடி க்ரூஸ் தமிழ் எழுத்தாளரை பத்தின குறிப்புகள் கொடுத்தோம்.
3: அருமையா பதில் சொன்னாங்க இல்லைங்களா. இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா, ஒரு நேயர் இருக்காரு, அவருக்கு என்ன குறிப்பு கொடுக்கலாம்? நான் ரொம்ப ஆழ்ந்த சிந்தனை இருக்கேன், அவர் வந்த பின்னாடி நம்ம சொல்லிடுவோம். வருக, வணக்கம்.
5: மாலை வணக்கம் சார், இருவருக்கும்
3: வணக்கம். யார் இங்கிருந்து?
5: நல்லபள்ளி ஒன்றியம்.
3: சரிங்க முத்து, உங்களுக்காக முதல் 3 குறிப்பு சொல்லிடலாங்களா? சரி, நாம கேட்கக்கூடியது பாத்தீங்கன்னா ஒரு நீர்நிலை, சரிங்களா? இந்த நீர்நிலை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில தான் இருக்கு, சரிங்களா? இந்த அறிவுக்கு பாத்தீங்கன்னா மற்றும் ஒரு பெயரும் இருக்கு. நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்
4: வருக, வணக்கம். இன்னிப்பில இருக்கீங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: வணக்கம்.
3: வணக்கம், யார் எங்கிருந்து? சொல்லுங்க ஐயா. துரைசாமி ஐயா, பதில் கண்டுபிடிச்சிங்களா? முக்கியமான ஒரு குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அருவியை சுத்தியும் பசுமையான மரங்கள் மற்றும் இயற்கை காட்சிகள் அதிகமா இருக்குங்க ஐயா. கதிரில் இருந்து ஆழ்ந்து யோசனையில் இருக்காங்க. பசுமை, அது இயற்கை காட்சிகள்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. நன்றி, சொல்லுங்க கதிரொலி. இந்த மாதிரி இயற்கை காட்சிகள் நிறைய பாத்திருக்கீங்களா நீங்க?
4: கண்டிப்பா, நிறைய மலை இருக்கிற இடத்துக்கெல்லாம் வந்து சுற்றுலா போகும் நாங்க.
3: கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இயற்கை காட்சிகள் எனக்கு அந்த குற்றால குறவஞ்சியில ஒரு பாட்டு வரும் இல்லைங்களா, அதுதான் நினைவுக்கு வருது. இப்ப ஒரு நேயர் வர அவர் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு நினைக்கிறேன்.
4: வருக, வணக்கம்.
5: இருவருக்கும்

0: வாய்ப்புக்கு நன்றிங்க.
1: நன்றி. சொல்லுங்க கதிரொலி, இந்த மாதிரி இயற்கை காட்சிகள் நிறைய பார்த்துருக்கீங்களா நீங்க?
2: கண்டிப்பா நிறைய. மலை இருக்கிற இடத்துக்கெல்லாம் வந்து சுற்றுலா போகும் நாங்க.
1: கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இயற்கை காட்சிகள் எனக்கு அந்த குற்றால குறவஞ்சியில ஒரு பாட்டு வரும் இல்லைங்களா, அதுதான் நினைவுக்கு வருது. இப்ப ஒரு நேயர் வர அவர் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு நினைக்கிறேன்.
2: வருக வணக்கம்.
3: இருவருக்கும் மாலை வணக்கம்.
2: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சந்திகளையும் கைத்தறி ஜெகநாதன்.
2: ஜெகநாதன் ஐயா, குறிப்புகளை கேட்டீங்களா? விடை தெரியுமா?
1: சரி, முக்கியமான குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நீர்நிலையை சுற்றி பாத்தீங்கன்னா இயற்கையாகவே அமைந்த பாறைகள் நிறைய காணப்படுங்கய்யா. பாறைகள் நிறைந்த பகுதி அப்படின்னு எடுத்துக்கலாம்.
3: தொங்கு மரோடா.
2: தொங்கு மரோடா. முயற்சி. நன்றியா. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம்.
3: ஹலோ.
2: வருக வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: மேட்டூர் டேம் நீருக்கு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. சரி, உங்களுக்கு சரி, இந்த மழைக்காலத்துல வந்து
4: சமுத்திர நீர்வீழ்ச்சி கர்நாடகா.
1: கர்நாடகா எப்படி கூட்டு போயிட்டு இருப்பீங்க நம்ம கர்நாடகாவுக்கு?
2: இருந்தாலும் பக்க நெருங்கிட்டீங்க. நம்ம இப்ப கேட்டுட்டு இருக்கக்கூடிய குறிப்பு கூட நம்மளுடைய அண்டை மாநிலத்தை சேர்ந்த ஒரு
1: நீர்நிலையை பத்தி தான் கேட்டுக்கிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. எவ்வளவு ரெண்டாவது குறிப்பு வேற சொல்லிட்டீங்க நீங்க. அடுத்து நீரை சந்திப்போம்.
2: வருக வணக்கம்.
5: மேடம் வணக்கம்.
2: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: சார் உங்களுக்கு வணக்கம்.
1: ஐயா வணக்கம். யார் இங்க இருந்து?
5: பிரகாஷ்
1: வருங்க. சரியா பதில் சொல்லுவாரு. எனக்கு பிரகாஷ் மேல எப்பவுமே நம்பிக்கை உண்டு. என்னங்க புரட்டாசியார முடிய போது சனிக்கிழமையோட அப்படின்னு தயாரா இருந்தீங்க, தவறா போயிருச்சு. நன்றி. வணக்கம். இயற்கை காட்சிகள் வந்து புகைப்படம் எடுக்க இந்த இடத்தை பயன்படுத்துவாங்க. நன்றி. அடுத்த நேயரை சந்திப்போம். எல்லாம் கேட்டு குறிப்பு கேட்கிறாரு
2: ஐயா. உங்களுக்கான குறிப்பு பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே கொடுக்கலாம். ஏன்னா மலையிலேயே வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுறதுனால இது வந்து கேரளா மாநிலத்தில் இருக்குங்க ஐயா.
1: அடுத்து பதில் சொல்லிடுவாங்க. கொச்சிங்க இல்லைங்க, தவறான பதில். நாங்கள் வந்து ஒரு நீர்நிலை அப்படின்னு கேட்டங்க. நன்றி. அடுத்த நேரம் சந்திக்குமோ.
6: மூட்டு தண்டுவடம் மற்றும் விளையாட்டு காய பிரச்சனைக்கு அறுவை சிகிச்சை தான் தீர்வா? ஒரு முறை செகண்ட் ஒபீனியன் கேளுங்க. அக்டோபர் 10 முதல் 20 வரை பிரபல நிபுணர்களின் இலவச ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் வழிகாட்டல் முகாம். பயமில்லா சிகிச்சை, தெளிவான வழிகாட்டல். குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், 5 ரோடு, சேலம்.
7: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
9: அனில் ரோஸ்டட் ரவா முறுக்கு மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
10: பக்கவாதம் மற்றும் தலைக்காய சிகிச்சைகளுக்கு உயர்தர ICU வசதியுடன் அவசர நேரத்தில் நம்பிக்கையான சிறந்த மருத்துவ சேவை. ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாமல்லி, சேலம்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்கள மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி. சொல்லுங்க கதிரொலி, நீங்க வந்து மாநிலத்தோட பெயரை கூட சொல்லிட்டீங்க. நம்ம நேயர்கள் மிகவும் எளிமையா கண்டுபிடிக்கிட்டோம் அப்படின்ட்டு. அடுத்த ஒரு நேயர் இருக்காரு, பதிலோட வந்திருப்பாரு நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம் ஐயா, யாருங்க இருந்து?

0: ஹலோ, வள்ளல் தர்மபுரி வள்ளப்பட்டியிலிருந்து ஆர்வம் பேசுறேன்.
1: ஐயா, உங்க பேரை யாரும் ஞாபகப்படுத்துறாங்க உங்களுக்கு? புகழ்பெற்ற ஒரு அருவி இருக்குங்க. இதுக்கு ரொம்ப பக்கத்திலே இருக்க அந்த அருவி, அது வந்து மிகவும் புகழ் பெற்றது.
2: விடை சொல்லாமே.
1: சரிங்க, ஆரம்பம் தொடர்ந்து கேளுங்க, அடுத்த நேரில் சந்திப்போம்.
2: வருக. வணக்கம்.
3: வணக்கம் மேடம். சேலம் மாவட்டம் அரசமரத்து கரட்டூர் கருணாகரன்.
2: கருணாகரன் ஐயா, குறிப்புகளை கேட்டீங்களா?
3: கேட்டேன் மேடம். எனக்கு ஏதோ ஒன்று கொடுங்களே பார்க்கலாம்.
2: உங்களுக்கான குறிப்பு பார்த்தீங்கன்னா, மழைக்காலத்தில் இந்த அருவியிலிருந்து நீர் வரத்து அதிகமாக வருமா, அதனால இதனுடைய இயற்கை அழகே வந்து ரொம்ப கண்ணை கவரக்கூடிய வகையில் இருக்குன்னு சொல்றாங்க.
3: கீழே அதிகமாக பாருங்க வேற இருக்குன்னு சொன்னீங்க. அதிரம்பள்ளி பால்சா மேடம், கேரளா.
2: அதிரம்பள்ளி முயற்சிக்கு நன்றியா. போயிருக்கீங்களா அங்க?
3: போயிருக்கேன் மேடம். ரொம்ப இப்போ போய் கூட ஒரு 25 வருஷத்துக்கு மேலே இருக்கும். போயிருக்கேன்.
2: 25 வருஷத்துக்கு முன்னாடி போனதை ஞாபகம் வச்சு சொல்றீங்களே, முயற்சிக்கு நன்றியா. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம்.
4: ஹலோ.
1: வணக்கம்.
4: வணக்கம், சரஸ்வதி பேசுறேன்.
1: திருச்சியிலிருந்து சரஸ்வதிமா பதிலோட வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சரஸ்வதிமா, நம்ம பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: வயநாடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கா?
1: என்னங்க, வயநாடு மாவட்டத்துல இருக்கான்னு கேக்குறீங்களா?
2: இல்லைங்களேமா.
4: இல்லையா?
1: ஆஹா, இல்ல.
4: அப்ப தொடுப்புலால இடுக்கியில இருக்க
1: இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாமே நிறைய குறிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நன்றி சரஸ்வதிமா.
2: வந்து குறிப்பு கொடுப்போம் சரஸ்வதி அம்மா, ஆனா நீங்களே எங்களுக்கு குறிப்பு கொடுக்குறீங்களே.
1: அடுத்த நேயரை சந்திப்போம். எல்லா மாவட்டம் கேட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். போக போக அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
2: இணைப்பில் இருந்து விடுபட்டாங்க. இணைப்பில் இணையும் நேயர் வருக. வணக்கம்
5: ஐயா. வணக்கம்.
2: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: சேலம் அரசமரத்து கரட்டூர் எக்கோ நஞ்சப்பன்.
1: எக்கோ நஞ்சப்பன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா நஞ்சப்பன்?
5: சூப்பரா இருக்கேன் சார். ரொம்ப வருஷம் ஆச்சு உங்ககிட்ட பேசி.
1: நீண்ட நாட்கள் கூட உங்க குரல்ல கேக்குறேன்.
5: கண்டிப்பா கண்டிப்பாங்க சார்.
1: இப்பதான் நம்ம கருணாகரன் வரும்போது நினைச்சேன் உங்களே. கரெக்டா வந்துட்டீங்க நீங்க.
5: என் தம்பி வந்திருந்தாரு. பிறந்த தம்பி தான்
1: அவரு. அப்படிங்களா? சரிங்க, பதில் சொல்றீங்களா?
5: சொல்றேங்க சொல்றேங்க சார்.
1: சொல்லுங்க.
5: அஷ்டமுடி ஏரி.
1: அஷ்டமுடி ஏரி.
5: ஆமாங்க சார். நீர்நிலை.
1: நீர்நிலை அப்படிங்கிறது
5: அதிகமா உள்ள ஒரு இடம்.
1: அப்படிங்களா?
6: சாந்தமூர்த்தி
1: பதில் சொல்றீங்களா? சாந்தமூர்த்தி சாந்தமா சொல்லுவீங்களோ?
6: எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க சார்.
1: உங்களுக்காக ஒரு முக்கியமான குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நீர்நிலை எங்க இருக்குன்னா, முக்கியமான நகரத்துல இருந்து அந்த 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய அப்படின்றீங்களா? இல்லைங்க, தவறான பதில். நல்ல முயற்சி.
2: வருக. வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? இனிப்புல இருக்கீங்கம்மா?
7: வணக்கம்.
2: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
7: தர்மபுரி மாவட்டம் சாமண்டல்லி புதூர் ரா கார்த்திகா.
2: கார்த்திகா.
1: கார்த்திகா. சரிங்க, கார்த்திகா பதில் சொல்றீங்களா? சொல்லுங்க.
7: மேலும் ஒரு குறிப்பு.
1: சரி, மேலும் ஒரு குறிப்பு. நம்ம நீர்நிலை நீர்நிலை அப்படி தேடிக்கிட்டு இருக்கோம் இல்லீங்களா? இந்த நீர்நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அருவி.
2: இதை சொல்லாமே.
7: இது தமிழ்நாட்டில் இருக்கா?
1: அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேங்க, கேரளாவில் இருக்குன்றது வரைக்கும் சொல்லிட்டேங்க கார்த்திகா. நன்றி. இப்போ நம்ம அருவி அப்படின்னோடனே கதிரொலி, ஆரம்ப காலத்தில் நம்ம அந்த கீபேட் ஃபோன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பட்டன் ஃபோன் அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா, ஆரம்ப காலத்தில் வந்த ஃபோன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. அதில் வந்து ஒரு எஸ்எம்எஸ் தான், மிக பழமையான எஸ்எம்எஸ். நீங்கள் கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல எனக்கு. அதாவது மேலிருந்து கீழே விழுந்தால் அது அருவி, கீழே இருந்து மேலே பறந்தா அது குருவி அப்படின்னு காலை காலத்துல ஒரு 6 மணிக்கே எஸ்எம்எஸ் வரும்.
2: என்னடா நீங்க இன்னும் எதுவுமே கடிச்சு
1: சொல்லாம இருக்கீங்களா அப்படின்னு நினைச்சீங்க. ஏன்னா இந்த மாதிரி கடிச்சு வைக்கணும் படிச்சோன்னு அதனால நமக்கு ரொம்ப இனிமையா அமையும் இல்லைங்களா? அதுக்காக இந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு சங்கம் பேர்லாம் போட்டு போட்டு அனுப்புவாங்க. அவங்க ஒரு சங்கத்தை உருவாக்கி அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு அனுபவம்
2: மீம்ஸ் கிரியேட்டரா நீங்க மாறிடுங்க.
1: நிச்சயமா செஞ்சிருவோம் அந்த வேலையை. வணக்கம்.
2: வருக. வணக்கம்.
6: வணக்கம்.
2: வணக்கம்.
6: நாகலாபுரம் கண்ணீர்பன்.
2: சரிங்க.

0: கண்டிப்பா சாக்லேட் வாங்கி கொடுத்துருங்க. நான் பேசக்குள்ளேயே நீங்களும் பேன்ஸ் இருந்ததுனால சரிங்க.
1: சரி, கண்ணியப்பன் பதில் சொல்றீங்களா? கண்ணியப்பன்
2: ஐயா, ஒரு அறிவு பத்தி கேக்குறீங்க.
1: ஆமாங்க ஐயா, அதேதான். அடிங்க தூங்க, அந்த அருவி ரொம்ப நேரமா போய்கிட்டு இருக்கு, தொந்தரவு பண்ணுது நம்மளே. பதில் சொல்லுங்க.
2: கோன் அருவி.
1: கோன் அருவி?
2: ஆமாங்க ஐயா.
1: எங்கங்க இருக்கு அந்த கோன் அருவி?
2: கோன் அருவி இருக்குதுங்க ஐயா, உலகிலே மிக ஆழமான அருவி.
1: அப்படி போயிட்டீங்க ஐயா. நாங்க வந்து கேரளால இருக்கு அப்படி, நாங்க அது மாநிலத்தோட பெயரும் சொல்லிட்டுங்க.
2: சரிங்க ஐயா, நன்றி.
1: நன்றி.
0: வருக, வணக்கம்.
3: ஐயா வணக்கங்க.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: ஆமா, ஈரோடு வெட்டுக்காட்டு மாரியப்பன் பேசுறேங்க.
0: மாரியப்பன் ஐயா, விடையோட வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன்.
3: மூணாறு, கேரளாவுக்கு. மூணாறுங்க?
0: கேரளா? மூணாறு போயிட்டுருக்கீங்களா?
3: நான் போயிட்டு பார்த்துருக்கேங்க.
0: செம்மையான பிளேஸ், போய் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டீங்க. இருந்தாலும் முயற்சிக்கு நன்றியா, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
1: ஐயா, நீங்கள் மூணாறு அப்படின்னோடனே நம்ம கதிரொலி பார்த்தீங்கன்னா 18 அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. ஏன்னா படித்து போடலன்றதுனால 3-6-18 அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க. பெருக்கல் வாய்ப்பாடு சொல்கிறாங்க நமக்காக. வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் ஐயா. தருமபுரி மாவட்டம் செல்லுங்க ஐயா.
1: செல்வி, பதில் சொல்லுமா?
4: என் கருத்து திருப்பிவிடுங்க ஐயா.
1: என்னம்மா குறிப்பு கேட்குறீங்களா? பதில் எதிர்பார்த்தவங்கக்கிட்ட. சரிங்க, ஒரு முக்கியமான குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அருவிக்கு ஒரு பெயர் வர காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு யானைகள் சண்டை போட்டு அந்த அருவியிலிருந்து மேலேருந்து ஒரு யானை கீழே விழுந்து தான் ஒரு கதை இருக்குது. அதை மையமாக வச்சு தான் இந்த அருவிக்கு பெயரே வச்சுருக்காங்க.
4: எலிவால் அருவிங்க?
1: எலிவால்? நான் யானையை பற்றி சொன்னால் நீங்கள் எலிவால் சொல்கிறீங்க, எப்படி சொல்கிறீங்க? யானை சண்டை போட்டோடனே எலிவால், வித்தியாசமாக பெயர் இருக்கு. நன்றி செல்விமா, தவறான பதில்.
0: இனிப்பில் இனியும் நேயர் வருக, வணக்கம்.
5: வணக்கம்மா.
0: வணக்கம்
5: சார். வணக்கம் சார்.
1: வணக்கம்மா, யார் இங்கிருந்து? மீனாட்சியோட அருளோட வந்திருக்கீங்க, பதிலோட வந்திருப்பீங்க
5: சொல்றேன்.
1: சொல்லுங்க.
5: அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி சார்.
1: அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி இல்லம்மா, ஏற்கனவே ஒரு நேயர் சொன்னாரு, தவறான பதில். சரிங்க கதிரொலி, இப்ப இந்த பெயர் காரணம் சொன்னீங்க இல்லீங்களா?
0: கண்டிப்பா.
1: உங்களோட பெயருக்கு என்ன காரணம்?
0: என்னுடைய பெயர்
1: கதிர் ஒளி.
0: இந்த ஆதவன் இருக்காங்க இல்லைங்களா?
1: சரிங்க.
0: உலகத்துக்கே வெளிச்சம் தரக்கூடிய ஆதவனோட பெயர். அதுக்கப்புறம் ஆதியும் அந்தமுமான சிவபெருமானுடைய பெயர்.
1: அந்த ஒளி எப்படி பிரகாசமா இருக்குதோ அது போல நீங்க பிரகாசமா இருப்பீங்கன்ற ஒரு காரணத்துக்காக வச்சிருக்காங்க அப்படின்றீங்க.
0: கண்டிப்பா.
1: அந்த காரணத்தை நிறைவேற்றிருக்கீங்களா இன்னைக்காவது?
0: எல்லா உயிர்களுக்குமே வந்து ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடியது, ஒரு உயிர் வாழ வந்து எனர்ஜி கொடுக்கக்கூடியது
1: கதிரவனோட ஒளி. சரி,
0: அந்த மாதிரிதான் என் கூட பேசுற எல்லாருக்குமே என்கிட்ட பேசினவே தானா
1: அந்த ஒளி கிடைக்கும், அந்த ஒளி போல பிரகாசமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்றீங்க. உங்க கூட நான் ஒரு மணி நேரம் பேசியிருக்கேன், என்னோட வாழ்க்கையில என்ன ஒளி கிடைக்க போதுன்னு தெரியல, 5 மணிக்கு வெளியே போனதான் தெரியும். அடுத்த நேரம் சந்திக்கும் முன்
6: உங்கள் வீட்டிற்கு அழகும் நவீன தோற்றம் தரும் தரமான யூபிவிஎஸ்சி விண்டோஸ் வாங்க. குண்டலப்பட்டி அதியமான் ஆட்டோ நகரில் அமைந்துள்ள விஎம் விண்டோஸ்க்கு வாங்க. தொடர்புக்கு 9500-7463.
7: உங்க வீட்டுக்கு
8: Visit your nearest Himavasini Hyundai at Dharmaburi, Krishnagiri, Arur and Hosur today. 7-3395-7-3395.
9: Dharmaburi Panbalai 102.5-ilum, Erkadu Panbalai 103.7-ilum. Indru Malai 5 manikku ketkalam, Naalum Nalamudan. In nigalchiyai ungalukkaga valanguvor
10: Dharmaburi Dr. Deepak's Newborn and Child Care Kulandhigal Maruthuvamanai.
11: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.
12: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90° கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய். 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229-7555.

0: 4:40 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் விடை தேடும் வினாக்கள். சரிங்க கதிரொலி, ஒரு நீர்நிலை அதாவது ஒரு அருவியை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த அருவி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளாவில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதோட பெயருக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இரண்டு யானைகள் சண்டை போட்டு அதுல வந்து அருவியில விழுந்ததால அந்த அருவிக்கு அந்த பெயர் காரணம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னுங்க. இந்த அருவிக்கு அருகில மிக புகழ்பெற்ற மற்றும் ஒரு அருவி இருக்குன்னு சொன்னுங்க. இந்த அருவி எங்க இருக்குன்னா, அந்த முக்கியமான நகரத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்குங்க. பாறை அதிகமா இருக்கக்கூடிய பகுதி, நீர்நிலை அதிகமா இருக்கக்கூடிய பகுதி, இயற்கை காட்சிகள் புகைப்படம் எடுக்க சிறந்த பகுதி, மழைக்காலங்கள்ல வெள்ளங்கள் அதிகமா வரக்கூடிய பகுதி, இந்த மாதிரி நிறைய தகவல் சொன்னாங்க. இவ்வளவு சிறப்புக்கு உரிய அந்த அருவி எந்த அருவி?
1: கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆனையடி குத்து அருவி தான் இதுக்கு வந்து சரியான பதில்.
0: அதை பார்த்தீங்கன்னா, இரண்டு யானைகள் சண்டை போட்டு அந்த அருவியில் விழுந்ததுனால ஆனை அடி குத்து அப்படின்னு அந்த அருவியோட பெயர். இதுக்கு மற்றும் ஒரு பெயர் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆனைச்சாடி குத்து அப்படின்ற, அதாவது சேர்த்து சொன்னீங்கன்னா அந்த மாதிரி வரும், பிரித்து சொல்லும் போது இந்த மாதிரி பெயர் வரும். இவ்வளவு சிறப்புக்கு முறைய அந்த அருவியோட பெயர் மற்றும் ஒரு முறை உங்கள் குரலில் கேட்கறதுக்கு.
1: ஆனையடி குத்து, கேரளா மாநிலத்துல இடுக்கி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆனையடி குத்து அருவி தான் வந்து சரியான.
0: இவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு சொன்னீங்க இல்லைங்களா, நீங்க உங்களுக்காக ஒரு பரிசு பாடல் கொடுத்துடலாமா கதிரொலி?
1: கண்டிப்பா.

கோச்சிட்டு போதியா?

0: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
5: நான்கு மணி 47 நிமிடம். தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். விடை தேடும் வினாக்கள் சொல்லுங்க கதிரொலி. விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில அறிமுக நேயர்கள், அதாவது இதுவரை எந்த ஒரு நிகழ்ச்சியில் நான் பேசவே இல்லப்பா, இன்னைக்குதான் பேச போறேன் அப்படின்ற நேயர்கள் மட்டும் நம்ம கூட எந்த நம்பர்கள் கூப்பிடணும்?
6: கண்டிப்பா அறிமுக நேயர்களாக இருந்தால் 043-42 என்ற முன்னிப்போடு 24-40-30 என்ற எண்ணிற்கும், மற்றொரு 94-86-81-10-25 என்ற எண்ணிற்கு அழைக்கலாம்.
5: சரிங்க. அதே போல தினசரி பேசக்கூடிய நேயர்கள், இதுவரை ஒரு முறையாவது பேசிய நேர்கள், இவர்களா தினசரி வரக்கூடிய நேர்கள் நம்ம கணக்கு வைக்கவங்க. இப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேர்களை எந்த எண்களில் தொடர்பு கொள்ளலாம்?
6: கண்டிப்பா 043-42 என்ற முன்னிப்போடு 24-40-31 என்ற எண்ணிற்கும், மற்றொரு 94-86-65-20-25 என்ற எண்ணிற்கு அழைக்கலாம்.
5: சரிங்க. இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு நபரை பத்தி நம்ம கேட்க போறோம். சரிங்களா? இந்த நபர் யார், எந்த காலத்தில் வாழ்ந்தவர், என்னென்ன சாதனைகள் செய்தவர் அப்படின்றத நம்ம நேர்களுக்கு தான் சொல்ல போறோங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிறவங்க கதிரொலி எப்பவுமே எனக்குள்ள நிறைய திறமைகள் மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது திறமைகள் மறைஞ்சிருக்குங்களா?
6: நிறைய திறமைகள் இருக்கு, உங்களுக்கு தெரியாதா என்ன?
5: எனக்கு தெரியாது, ஏன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகளே என்னால கண்டுபிடிக்க முடியல. என்னன்னா அதெல்லாம் மறைஞ்சிருக்குன்னு நான் சொல்லிட்டு இல்லையா, அதனால கண்டுபிடிக்க முடியல.
6: நான் பாட்டு பாடினவே நீங்க ரசிச்சு கேப்பீங்களே, ஏன் எப்படி உங்களுக்கு தெரியாம போச்சு?
5: இது தெரியாத போச்சு, ஒரு பாட்டு பாடுங்க கேப்போம்.
6: அதான் வேண்டாம், உங்களுக்கு வேற உடம்பு சரியில்லை, நீங்க சொல்லிட்டீங்களே.
5: எதையும் தாங்கும் இதயமா இருக்கும் நான் எதிர்பார்த்தா. அடுத்தது அவர் நேயர் இருக்காரு, அவர்கிட்ட கேப்போம் அவர் என்ன பாட்டு பாடுறாருன்னு. வணக்கம்.
7: ஹலோ மாலை, வணக்கம்.
5: வணக்கம்மா.
7: வணக்கம் சார்.
5: யார் இங்கிருந்து பேசுறீங்க? மாகாணத்தை சார்ந்தவர், அப்பொழுது மெட்ராஸ் மாகாணம் இருந்தது, அதுக்கு பின்னாடி தமிழ்நாடுன்னு பெயர் மாத்தாங்க, அப்போ அந்த மெட்ராஸ் மாகாணத்தை சார்ந்தவர். இவர் தன்னோட தொழில் எங்க கத்துக்கிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, தன்னோட மச்சான் அப்படின்னு நம்ம சொல்லுவீங்களா,
7: மைத்துனரிடம்
5: கற்றவர். முதல் மூன்று குறிப்பு உங்களுக்காக. இவர் யார் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுதுங்களா?
7: பேர் சொல்லணுங்களா சார்?
5: ஆமாங்கம்மா, அவருக்கு யாருன்னு சொன்னீங்கன்னா நீங்க கேட்கக்கூடிய பாடல் கொடுப்பீங்க.
7: நாராயணன்.
5: இல்லைங்க, தவறான பதிலுமா. நன்றி.
6: இனிப்பில் நேயர் வருக, வணக்கம்.
8: இருவருக்கும் வணக்கம்.
6: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? ராஜசேகர் ஐயா. உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாமா? சொல்லுங்க.
5: இப்படிதான் தப்பா சொல்லுங்க, நான் எதிர்பார்த்த கரெக்டா மாட்டீங்களா வந்து எங்கிட்ட? ராஜசேகர் ஐயா
8: சொல்லுங்க.
5: இந்த பதில் இப்படிதான் தவறா சொல்லுவீங்க, நான் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்த கரெக்டா வந்து தவறா சொல்லிட்டீங்களே, எப்படி சூப்பரா மாட்டினீங்க.
8: இதோ எடுத்து உடனே அப்புறம் டைம் முடியும் சொல்றேன்.
5: டைம் முடியட்டும் அப்படின்றதுனால நீங்க ஏ பீம் சிங் ஞாபகப்படுத்தி

0: பீம்சிங் பாத்தீங்கன்னா மிக முக்கியமான சாதனை என்னன்னு உங்களுக்கு தெரியுங்களா? பீம்சிங் இதோ அது.
1: அவர் வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு இயக்குனராக தெரியுமையா?
0: சரிங்க.
1: தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாள படங்கள்ல பழைய படம் இயக்கியிருக்கிறாரு.
0: ஆனா அவர் பாத்தீங்கன்னா இந்த திரைப்பட தொகுப்பாளர், தயாரிப்பாளர், இந்த மாதிரி பன்முக திறமை கொண்டவர். அந்த மாதிரி பா வரிசையில் பேர் வைத்தவர். அவரோட படத்துல முக்காவாசி பாத்தீங்கன்னா பா பான் தான் ஸ்டார்ட் ஆகும். தெரியுமா உங்களுக்கு? பாசமலர், பாலும், பழமும் இந்த மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் இறந்து 48 வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. ஆனால் இப்போ வந்து நீங்கள் பீம்சிங்னு போய் சொல்லிட்டீங்களேங்க ஐயா, இது வந்து சரியான பதிலாக இருக்குன்னு
1: நினச்சிட்டீங்களா?
0: ஒன்றும் பிரச்சனை இல்லை, மிகவும் சரியான பதில். ஏ பீம்சிங் என்பது இன்னைக்கு வந்து அவரோட பிறந்த நாள். கொஞ்சம் அப்படி தான் நாங்கள் மிரட்டுவோங்க. சொல்லுங்கள், என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
2: மங்களாபுரம் ராஜசேகர் அவங்களுக்கு நல்ல பாடல்
0: முன்னாடி ஆந்திராவை சேர்ந்தவர் கதிரொளி.
2: கண்டிப்பா, இவருக்கு இரண்டு ஆண் பிள்ளைகள் இருக்கு. பல முன்னணி நடிகர்களோடு பணிபுரிந்தவர் இவரு. பல முக்கிய திரைப்படங்கள்ல பணியாற்றிருக்காங்க. இவர் வந்து ராலு குடும்பத்தை சார்ந்தவர். இவரின் மைத்துனர் திரைத்துறையில் பிரபலமானவர். அவங்க கிட்டதான் வந்து இவங்க தொழில கத்துக்கணாங்கன்னு சொல்றாங்க.
0: கிருஷ்ணன் பஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த காலத்து புகழ்பெற்ற இயக்குநர்கள்.
2: கண்டிப்பா, இவருடைய மனைவி கூட பாத்தீங்கன்னா ஒரு நடிகர் தான். உறவுகளை மையமாக வைத்து நிறைய குடும்ப பாங்கான திரைப்படங்களை எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாத இவர் ஒரு தயாரிப்பாளர், திரைப்பட தொகுப்பாளர் அப்படின்னு கூட சொல்லலாம். இவர் இறந்து ஏறக்குறைய 50 ஆண்டுகள் ஆனாலும் திரைத்துறையில இவங்களை பத்தி பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. குடும்பத்தோடு பார்க்கும்போது அந்த படங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குங்களா.
0: அந்த ஒரு சில இந்த நீங்க பாத்திருக்கீங்களா தெரியல, இந்த போஸ்டர் அப்படின்னு ஓட்டுவாங்க திரைப்படத்துக்கு, அதுல வந்து அந்த காலத்துல குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு ஒரு எழுத்து அந்த பிரிண்ட்டும் ஆயிருக்கும்.
2: கண்டிப்பா, அந்த மாதிரியான படங்கள் வந்து இவருடையதை தான் இருக்கும் அப்படின்ட்டு நிறைய திரைத்துறை நபர்கள் வந்து பேசிட்டு.
0: அதே மாதிரி இந்த போஸ்டர் அப்படின்னு சொன்னவனே கதிரொளி, அந்த காலத்துல கிட்டத்தட்ட ஒரு 90s அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்படம் இன்றைய கடைசின்னு ஒரு பிட் நோட்டீஸ் அது கூட சேர்த்து ஓட்டுவாங்க. அந்த படம் அன்னைக்கோட முடிய போகுது அந்த மாதிரி ஒரு விளம்பரம் கொடுப்பாங்க. இன்னைக்கெல்லாம் அப்படி அவ்வளோ இல்லை, அவ்வளோ செய்ய வேண்டிய வேலை இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட வந்த ஒரு 10 நாள் 15 தான் ஒரு படம் ஓடுது.
2: கண்டிப்பா. அது மட்டும் இல்லை, இவருடைய குடும்பத்திலேயே எல்லாருமே வந்து வல்லுநர்கள் தான். அதாவது இவருடைய மகன் கூட பார்த்தீங்கன்னா எடிட்டிங்கில் ரொம்ப வல்லவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒளிப்பதிவாளராக கூட பணிபுரிஞ்சிருக்காங்க.
0: சரிங்க.
2: திரைத்துறையில் பீம்பாய் அப்படின்ட்டு புகழ் பெற்ற ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் தான் இவங்க. பா வரிசை, நீங்க சொன்ன மாதிரி பாசமலர், இந்த மாதிரி நிறைய பா எழுத்துக்கள்லயே போகும் இல்லைங்களா, அந்த மாதிரி நிறைய திரைப்படங்களை இவங்க எடுத்திருக்காங்க.
0: அந்த மாதிரி பெயர் வச்சிருக்காங்க. இவ்வளவு சிறப்புக்கு உரியவர் பாத்தீங்கன்னா இயக்குனர் ஏ பீம்சிங்.

0: ஜானு என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: ஹிமாவத் ஹூண்டாயில தீபாவளி இதோ வந்தாச்சு.
5: லைட் ஸ்பீட் ஸ்ட்ராக்கர்ஸோட பிராண்ட் நியூ ஹூண்டாய் கார்ஸ் வாங்குங்க. அதுவும் சூப்பர் சேவிங்ஸோட வென்யூ i20 எக்ஸ்டர் நியோஸ் கிரேட்டா. எல்லாத்துக்கும் அப் டு 1 லட்சம் பெனிஃபிட்ஸ். ஸ்டார்டிங் பிரைஸ் ₹5.47 லட்சம்ல இந்த பட்டாசான ஆஃபர்ல உங்க வீட்டுக்கு பிராண்ட் நியூ ஹூண்டாய் கார ஓட்டி செல்லுங்க.
4: விசிட் யுவர் நியரஸ்ட் ஹிமாவாசினி ஹூண்டாய் அட் தர்மபுரி, கிருஷ்ணகிரி, அரூர் அண்ட் ஹோசூர் டுடே. 7339573395.
6: உனக்கு கல்யாண தேதி குறிச்சாச்சு, எங்க நகை வாங்க போற?
7: அதானே ஒரே யோசனையாவே இருக்கு.
6: இதுல என்னமோ யோசனை. நம்ம தனிஷ்க் தீபாவளி ஆஃபர்ல கிராமுக்கு 301 ஆஃப் பிளஸ் அப் டு 20% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ்.
7: ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். பெஸ்ட் கோல்ட் ரேட்ல நகைய புக் பண்ணா பர்சேஸ் பண்றப்ப புக்கிங் ரேட்டியும் பர்சேஸ் ரேட்டியும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அத பே பண்ணி நகைய வாங்கிக்கலாமா?
6: இந்த சலுகை நவம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான்.
7: தனிஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. TNC அப்ளை.
8: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
9: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
10: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவிட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் நமது ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோன் ஸ்பைன் சென்டரில் நடைபெறுகிறது. ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
8: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
11: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
12: இனி நேர்கள் இன்று இரவு 8 இளம் தென்றல் இன்று சினிமா சினிமாவாக. இன்று இரவு 8 இளம் தென்றல் இன்று சினிமா சினிமாவாக. இரவு 10 சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களின் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். மீண்டும் உங்கள் நினைவிற்காக இன்று இரவு 10 சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களின் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். சரிங்க கதிரொலி, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்துட்டோம் இல்லையா?
13: கண்டிப்பா.
12: இன்னைக்கு நிகழ்ச்சி நம்ம 3 வினாக்கள் கேட்டங்க.
13: முதல் கேள்வி, தமிழ் எழுத்தாளர் ஆர் என் ஜோடி குரூஸ்.
12: குரூஸ்.
13: அடுத்து வந்து நம்ம கேரளா சுற்றுலா தலத்துக்கே போயிட்டு வந்துட்டோம். கேரளா மாநிலம் இடுக்கி மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஆனையடி குத்து அருவி. மூன்றாவது வந்து ஒரு திரைப்பட இயக்குனர், அவரோட பேர் பாத்தீங்கன்னா ஏ பீம் சிங்.
12: இந்த மூன்று இடம் 2 நபர்களை பத்தி கேட்டுங்க. 3 வினாக்கள்ல
13: 2 நபர்கள் வந்து சரியான
12: பரிசு பாடல் கேட்டாங்க.
13: எருகுடிபட்டி ராஜேஸ்வரி மற்றும் மங்களாபுரம் ராஜசேகர், ரெண்டு பேரும் வந்து சரியான.
12: இந்த 2 பேருக்கும் மற்றொரு வேண்டுகோள் என்னன்னா, மறுபடியும் 7 கழித்து

0: மற்றவங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும். இந்த மாதிரி ஒரு அன்பான வேண்டுகோளோடு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். இணைப்பில் வந்த நேயர்களுக்கும் இணைப்பில் வர முயற்சித்த அத்துணை நேயர்களுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய மகிழ்ச்சியோடு நன்றி கூறி விடைபெறுவோர்
1: உங்கள் அன்பு சகோதரி கதிரொளி
0: மற்றும் நல்லம்பள்ளி எஸ் கார்த்திகேயன். நன்றி நேயர்களே.
2: தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை. தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் வழங்குகிறார் டாக்டர் தீபக் அவர்கள்.
3: பட்சத்தில் குழந்தைக்கு முதல் ஆறு மாதம், ஆறு மாதம் முடிஞ்சு என்னென்ன ஸ்டார்ட் பண்ணும், எந்த அளவு ஸ்டார்ட் பண்ணும் இதை பற்றி பார்த்தோம். அரிசி கஞ்சி ராகி கூழ் ஆறு மாதம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல ஒரு வேளை அப்புறம் ரெண்டு வேளை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொடுங்கன்னு சொல்லியிருந்தோம். முதல்ல ஒரு உணவு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் அது செரிச்சதுன்னா ரெண்டாவது உணவு ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். சரி, இப்போ ஆறு மாதம் முடிஞ்சிடுச்சு, ஏழு மாதம் வந்துடுச்சு, அரிசி கஞ்சி ராகி கூழ்லாம் கொடுத்துட்டீங்க, அதன் பிறகு உங்கள் குழந்தைக்கு என்ன கொடுக்கலாம்? சத்து மாவு கஞ்சி. நிறைய பேர் சத்து மாவு கஞ்சினா நம்ம மன்னா ஹெல்த் மிக்ஸ் இல்லை வேறு வகையான ப்ராடக்ட்ஸ் நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இருக்கிறத அது வாங்கிக்கலாமான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி வீட்டிலேயே அரிசி, பொட்டுக்கடலை, ராகி இதெல்லாம் சேர்த்து ஒரு பேசிக் கஞ்சி அது கொடுத்து பாருங்கள். அது டைஜஸ்ட் ஆகுதான்னு பாருங்கள். அதன் பிறகு சிறுதானியம் மில்லட்ஸ் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இந்த ஹெல்த் மிக்ஸ்ன்னு சொல்லி விற்கிறதுலாம் எல்லா உணவுகளுமே இருக்கும், நட்ஸ்லாம் கூட இருக்கும். அதெல்லாம் ஒரு 10 மாதம் 11 மாதம் கழித்து நீங்கள் சேர்த்து கொடுக்கறது நல்லது. ஸோ 7 மாதம் முடிஞ்ச உடனே இந்த மாதிரி சத்து மாவு கஞ்சி ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் ஒரு 8 மாதம் ஆகுது, அப்போ என்ன கொடுக்கலாம்? கொஞ்சம் சாலிட் டயட் அப்படியே, இப்போ பருப்பு சோறு நல்லா நெய் போட்டு பிசைஞ்சுக்கோங்க, குழச்சி கொடுக்கலாம், இல்லை மிக்சியில் அடித்து இன்னும் பெட்டர் கன்சிஸ்டன்சியில் கொடுக்கலாம். அதன் பிறகு காய்கறிகள் பழங்கள் என்னென்ன கொடுக்கலாம் இது நீங்கள் 6 மாதம் முடிஞ்சோடனே ஸ்டார்ட் பண்ணலாம். உருளைக்கிழங்கு, கேரட், பீட்ரூட், ஆப்பிள் போன்றவை நல்லா வேக வச்சு மசைச்சு கொடுக்கலாம். இது நீங்கள் 6 மாதம் முடிஞ்சோடனே கொடுக்கலாம். வேறு காய்கறி பழங்கள் கொடுக்கலாமானா 6 மாதத்துக்கு இது மட்டும் போதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 7 மாதம் ஆகும்போது வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு கொடுங்க. ஆரஞ்சு பழத்தை நல்லா பிழிஞ்சு எதுவும் சேர்க்காமல் அந்த ஜூஸ் மட்டும் கொடுங்க. ஸோ 8 மாதத்துலேருந்து 9, 10, 11 மாதம் வரைக்கும் இந்த உணவு வகைகளே கொஞ்சம் மாற்றி மாற்றி கொடுங்க. கிச்சடி, உப்புமா இந்த மாதிரி நல்லா குழச்சியும் கொடுக்கலாம். வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் லைட்டாக, பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட்லாம் சேர்த்து. 11 மாதம் ஆயிடுச்சு, 1 வயசு கிட்ட வந்துடுச்சு, இப்போ என்னென்ன கொடுக்கலாம் இதை பற்றி நாளை மீண்டும் பேசுவோம். ஊட்டச்சத்துக்கு நம்ம ஹாஸ்பிட்டலில் நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோம், இதை நிறைய தடவை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் ஊட்டச்சத்து சம்மந்தமாக நீங்கள் டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் சைல்ட் கேர் வரலாம். வேறு ஏதாவது தகவல் வேணும்னா எங்கள் நம்பர் 7339253818 இதுக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். மேலும் இதை பற்றி எல்லா விதமான டவுட்ஸ், நியூட்ரிஷன், 6 மாதம் வரைக்கும், 6 மாதத்துக்கு மேலே, 1 வயதுக்கு மேலே, ஜங்க் ஃபுட், அப்புறம் என்னென்ன மாதிரி உணவுகள் நம்ம குழந்தைக்கு எப்படி எப்படிலாம், அதாவது வே ஆஃப் கிவிங், இதை பற்றி எல்லாமே ஒரு தொகுப்பாக நம்ம யூடியூப் சேனலில் நியூட்ரிஷன் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். யூடியூப்பில் டாக்டர் தீபக் தர்மபுரின்னு சர்ச் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேல நம்ம சேனல் வரும். அதில் இருக்கிற இந்த வீடியோஸ் மற்றும் குழந்தைகளெல்லாம் மோட்டிவேஷன் சம்மந்தப்பட்ட மற்ற வீடியோஸையும் பாருங்கள். ஷார்ட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு டாக்டர் தீபக் டிபிஐ அப்படிங்கிற இன்ஸ்டா ஐடியில் போனீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நம்ம ஷார்ட் வீடியோஸ் பார்க்கலாம். அதில் இப்போ ரீசெண்டாக பிரேக்ஃபாஸ்ட் ஒரு குழந்தைக்கு எவ்வளோ முக்கியமானது, அதை நம்ம ஒழுங்காக சாப்பிட்லேன்னா கேஸ்ட்ரைட்டிஸ், அல்சர் போன்ற பிரச்சனைகளும், அப்புறம் ஸ்கூலுக்கு போனால் அவங்க அட்டென்ஷன் கம்மியாக இருக்கிறது, ஏன்னா சுகர் லெவல் கம்மியாக இருக்கனால சில விஷயங்கள் என்னென்னலாம் வருது, அதை பற்றியும் ஒரு பதிவாக நம்ம இன்ஸ்டா ஐடியில் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் ஷார்ட் வீடியோஸ் இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு அந்த அவேர்னஸ்க்காக தான் போடுறோம், அதை நீங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, இல்லை உங்கள் குழந்தைங்களை நேராக நியூட்ரிஷன் கவுன்சிலிங் கூட்டிகிட்டு வரணும், இல்லை வேறு சில பிரச்சனைகள் இருக்குன்னா எப்பயுமே நீங்கள் பிகேபி ஹோட்டல் எடுத்தாப்பில் பழைய பேருந்து

0: எம் பக்கத்தில் இருக்கிற டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் சைல்ட் கேருக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வரலாம். டவுட்ஸுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நம்பர் 7333925381 8ங்கிற நம்பருக்கு நீங்கள் எப்போனாலும் கால் பண்ணி உங்கள் டவுட்ஸை கேட்கலாம். மீண்டும் நாளை தொடர்ந்து பேசுவோம். நன்றி நேர்களே.
1: தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கிய நாளும் நலமுடன் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் தீபக் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.
2: மனதை தாளாட்ட வருகிறது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தேன்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
4: உங்கள் வீட்டிற்கு அழகும் நவீன தோற்றம் தரும் தரமான UPVAC விண்டோஸ் வாங்க குண்டலப்பட்டி அதியமான் ஆட்டோ நகரில் அமைந்துள்ள VM விண்டோஸ்க்கு வாங்க. தொடர்புக்கு 9500745663.

நிம்மதியாக வாழணும்னா போதுன்ற மனசு இருக்கணுங்க. போதுன்ற மனசு இருந்தாலே போதும், நிம்மதியாக வாழலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ரோட்டில் வாழ்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒதுங்க ஒரு இடம் இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே ஓட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா மாடி வீடு வேணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொந்த வீடு வேணும்னு ஆசைப்படுவாங்க. சொந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ட்ரீம் ஹவுஸ் அப்படின்னு வேணும்னு ஆசைப்படுவாங்க. இதெல்லாம் கிடைச்சவங்க பார்த்திங்கன்னா சொத்துக்காக சண்டை போடுவாங்க. இப்படி வாழ்க்கை முழுக்க நம்ம வேணும் வேணும் அப்படின்ட்டு தான் ஓடிட்டுருக்கோம். எப்பயுமே போதும் அப்படின்ட்டு நிற்கிறதில்ல. நிம்மதியாக வாழ்கிறதுக்கு போதும்ன்ற ஒரு மனசு இருந்தால் போதுங்க. மாலை திண்டல் நிகழ்ச்சியில் ஒலிக்கக்கூடிய முதல் பாடல் நிமிர் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
0: ஃப்ரீ ஃப்ரீ.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல.
1: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
2: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
3: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
4: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
1: சவாலஞ்ச் அக்செப்டட்.
5: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
4: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
6: சூப்பர். இந்த பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தின்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். வாழ்க்கையில நம்ம மரம் மாதிரி இருக்கணுங்க. எப்படி மரம் மாதிரி இருக்கிறது? யார் அமர்ந்தால் என்ன, யார் பறந்தால் என்ன? மரம் போல இயல்பாக இருக்கணும். நம்ம கூட இருந்தாங்க சரி, நம்ம கூட இப்போ இல்லை அதுக்கோசரம் அவங்கள நம்ம திட்டுறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தாங்களா, நல்லா இருக்கட்டும். மலை திண்டல் நிகழ்ச்சியில் ஒலிக்கக்கூடிய அடுத்த பாடல் மீண்டும் ஒரு காதல் கதை என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவிட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் நமது ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோன் ஸ்பைன் சென்டரில் நடைபெறுகிறது. ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்க

0: வசந்த் அண்ட் கோ.
1: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவ குழுவும் அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு, பெட் சிடி, காமா கேமரான்னு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
2: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சீலநாயக்கன்பட்டி,

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். பொதுவாக மனுஷங்களுக்கு பார்த்திங்கன்னா கடந்த காலத்தை நினச்சி கவலையாக இருப்பாங்க, எதிர்காலத்தை நினச்சி பயந்துக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் நிகழ்காலத்தை ரசிக்கிறவங்க தான் நிம்மதியாக இருப்பாங்க. அதனால் இன்றைக்கி நடக்கிறத ரசித்து ரசித்து வாழுங்க, அப்போ தான் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். ஒலிக்கக்கூடிய அடுத்த பாடல் ஓமை கடவுளே என்ற திரைப்படத்திலிருந்து.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: மூட்டு, தண்டுவடம் மற்றும் விளையாட்டு காய பிரச்சனைக்கு அறுவை சிகிச்சை தான் தீர்வா? ஒரு முறை செகண்ட் ஒபினியன் கேளுங்க. அக்டோபர் 10 முதல் 20 வரை பிரபல நிபுணர்களின் இலவச ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் வழிகாட்டல் முகாம். பயமில்லா சிகிச்சை, தெளிவான வழிகாட்டல். குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், 5 ரோடு, சேலம்.
4: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 இன்ச் தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90 டிகிரி கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய். 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229-7555.
5: அனில் ரோஸ்டட் ரவா முறுக்கு மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: Onions and Briefs.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மலை தென்றல். இப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா சம்பாதிக்கணும், நல்லா வந்து நம்ம ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணும், கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உயர்ந்த இடத்துல இருக்கிறது மட்டும் உயர்வு கிடையாதுங்க, நாலு பேருக்கு உதவி செய்கிறதும் ஒரு உயர்வான இடத்துக்கு போகிறது தான். நம்மளுக்கு தெரிஞ்சதை நாலு பேருக்கு சொல்கிறது தான் மிகப்பெரிய உயர்வை நமக்கு தேடித்தரும். ஒலிக்கக்கூடிய அடுத்த பாடல் இரவுக்கு 1000 கண்கள் என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: நேயர்களே ஜாக்கிரதை, நீங்கள் பிரேக்கிங் நியூஸில் வராமல் இருக்க பணம் அனுப்பும் போது பேர் மற்றும் பணத்தை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்க்கவும்.
1: ஆர்பிஐ சொல்கிறது, யாருக்காவது பேமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாயிருங்க.
2: பெண்கள் மகப்பேறு கால சிறப்பு மருத்துவம், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு சிகிச்சைகளுக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
3: டீ டைம்ல அனில் முறுக்கு, டிஃபன் கூடவும் அனில் முறுக்கு, டைம் பாஸ்க்கு அனில் முறுக்கு, டாடானாலும் அனில் முறுக்கு. இந்த வைப்

വൈക്കിംഗ് ബനിയൻസ് ആൻഡ് ബ്രീഫ്സ്. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய மாலை தின்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். வாழ்க்கையில் நமக்கு சொந்தமும் வேணும், நட்பும் வேணுங்க. ஏன்னா சொந்தம் நமக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்கும், நட்பு நமக்கு பாதையை காட்டும். அதனால சொந்தமும் நட்பும் ரெண்டுமே வேணும். ஒலிக்கக்கூடிய அடுத்த பாடல் மரகத நாணயம் என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் நமது ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோன் ஸ்பைன் சென்டரில் நடைபெறுகிறது. ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
3: மனதை வருடிக் கொண்டிருக்கிறது மாலை தின்றல். வாழ்க்கையில் நம்ம திரும்ப கொடுக்க முடியாத ரெண்டு விஷயங்கள் இருக்குங்க. என்ன விஷயங்கள்னா அன்பும் நேரமும். அதாவது நம்ம தேடி வராங்கன்னா அவங்களுக்கு அன்பு காட்டணும், நமக்காக காத்திருக்காங்கன்னா அவங்களுக்கு அதற்கான நேரத்தை கொடுக்கணும். ஆனால் இப்போது என்ன பண்ணுறோம், நம்ம மொபைலை கையில் வச்சுக்கிட்டு நம்ம பக்கத்துலேயே இருக்கிற குழந்தைகிட்டையும் சரி, மனைவிக்கிட்டையும் சரி, அப்பா அம்மாக்கிட்டையும் சரி பேசுகிறதே கிடையாது. இது திரும்ப நமக்கு கிடைக்காதுங்க. பக்கம் இருக்கிறவங்க கிட்ட அன்பு கொடுங்க, அவங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி அந்த அன்பை இன்னும் வெளிப்படுத்துங்க. வலிக்கக்கூடிய அடுத்த பாடல் அமர காவியம் என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சவாலிங் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டிஆர் சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
6: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90 டிகிரி கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய். 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229-7555.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும்

0: உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

5:46 கேட்டு ரசிச்சிட்ருக்கோம் மாலை தென்றல். எப்பயுமே வாழ்க்கை முழுசும் ஓடிக்கிட்டே இருந்தால் களைப்பு தாங்க ஏற்படும். கொஞ்சம் நின்று ரசித்தோன்னா மகிழ்ச்சின்னு நம்மக்கிட்ட வசப்படும். அதனால் ஓடிக்கிட்டே இருக்காமல் உழைச்சிக்கிட்டே இருக்காமல் அப்பப்போ கொஞ்சம் நின்று ரசித்து பாருங்கள். வலிக்கக்கூடிய அடுத்த பாடல் தலைவா என்ற திரைப்படத்தில் இருந்து

0: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு.
1: ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
2: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: காற்றலையில் கானங்களை கேட்டு ரசிச்சிருக்கீங்க மாலை தென்றல் நிகழ்ச்சியில். குழந்தைங்களுக்கு நம்ம சத்தான உணவு சாப்பாடுலாம் கொடுப்போம் இல்லைங்களா? ஏன்னா அப்போதான் சத்தாக இருப்பேன், எனர்ஜியாக இருப்பேன் அப்படின்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டும். ஆனால் பெரியவங்க ஆனதுக்கப்புறம் நம்ம சத்தாக சாப்பிட்றதே இல்லைங்க. அதனால தான் பல வழிகளை இப்போ தாங்கிட்டுருக்கோம். ஆரம்பத்துலேயே நம்ம உடலை நம்ம கவனிச்சிக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம உடல் நம்மளை கவனிச்சிக்கும். அதனால் அக்கறையோட ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. ஒலிக்கக்கூடிய அடுத்த பாடல் ஜோ என்ற திரைப்படத்திலிருந்து.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் நமது ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோன் ஸ்பைன் சென்டரில் நடைபெறுகிறது. ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

நேர்களை அளித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது மாலை தென்றல். முழுமையான வாழ்க்கையை வாழ எல்லாம் வேணும்னு அவசியம் இல்லைங்க. மனசுக்கு பிடிச்சா மனசுங்க, நிம்மதியான தூக்கம், குறைவில்லாத மனசாட்சி. மனசுக்கு பிடிச்ச மனுஷங்க, நிம்மதியான தூக்கம், குறைவில்லாத மனசாட்சி, இது இருந்தா போதுங்க வாழ்க்கை முழுமையாயிடும். காரணம் சொல்றவங்க ஒரு நாளும் காரியம் செய்ய போறதில்ல, காரியம் செய்யறவங்க ஒரு நாளும் காரணம் சொல்ல மாட்டாங்க. இதுக்கு முன்னுதாரணமா நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையே இருக்குது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
0: இன்று நாம் தரிசிக்கவிருக்கும் கோயில் திரு கண்ணங்குடி லோகநாத பெருமாள் கோயில். கோவிந்தா கோவிந்தா. திரு கண்ணங்குடி லோகநாத பெருமாள் கோவில் என்பது 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். இது தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் மூலவராக லோகநாதர் சியாமலாமேனி பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார். இறைவியாக லோகநாயகி தாயார் உள்ளார். தாமோதர நாராயணன் மற்றும் அரவிந்தவள்ளி தாயார் உற்சவர்களாக உள்ளனர். மகிழமரம் இக்கோவிலின் தலவிருட்சமாகும். இங்குள்ள தீர்த்தம் ராவண புஷ்கரணி தீர்த்தமாகும். இங்குள்ள விமானம் உத்பல விமானமாகும். திருமங்கை ஆழ்வாரால் 10 பாசுரங்களால் பாடப்பட்டது. இத்தலம் பஞ்ச கிருஷ்ண தலங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது. மற்ற பஞ்ச கிருஷ்ண தலங்கள் கபிஸ்தலம், திருக்கோவிலூர், திருக்கண்ணபுரம், திருக்கண்ணமங்கையாகும். 5 அடுக்கு ராஜகோபுரத்தை கொண்டுள்ளது. வசிஷ்ட முனிவர் வெண்ணையால் கிருஷ்ணர் விக்கிரகம் செய்து பக்தியுடன் பூஜித்து வந்தார். அந்த வெண்ணை கிருஷ்ணனை சிறு குழந்தை வடிவில் வந்த கண்ணன் எடுத்து வாயில் போட்டுவிட்டார். கண்ணன் ஓடிய போது கிருஷ்ணாரண்யம் என்று அழைக்கப்படும் இத்தலத்தின் மகிழ மரத்தடியில் தவம் செய்த ரிஷிகள் ஞான திருஷ்டியால் கண்ணனை பாசக்கயிற்றால் கட்டி போட்டனர். கண்ணன் இங்கு பக்தர்களின் அன்புக்கு கட்டுப்பட்டு நின்றதால் இப்பகுதி கண்ணங்குடி என்று பெயர் பெற்றது.

கண்ணனின் வேண்டுதலுக்கிணங்க இங்கு வந்து தரிசிப்போருக்கு முக்தி அளிக்க ஒப்புக்கொண்டார். வசிஷ்டர் கண்ணனின் பாதங்களை பற்றி கொண்டார். அதன்பின் பிரம்மன் மற்றும் தேவர்கள் இங்கு பிரம்மோற்சவம் நடத்தினர்.

0: நாகப்பட்டினத்தில் இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவிலும் சிக்கலில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலும் இக்கோவில் அமைந்துள்ளது. இவ்வளவு சிறப்பு பெற்ற திரு கண்ணங்குடி லோகநாத பெருமாள் கோயிலை நாமும் வாழ்வில் ஒரு முறையாவது தரிசித்து எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்வோம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ்.

0: பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: This is Akashvani, the news read by Shagun Chopra. Prime Minister Narendra Modi today inaugurated and dedicated to the nation five major development projects worth over 3,300

நிகழ்ச்சியின் முதல் பாடல் பார்த்திபன் கனவு திரைப்படத்திலிருந்து வரும் பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க வித்யாசாகர். வரிகள் எழுதியிருக்காங்க கபிலன், ஹரிணி மற்றும் ஸ்ரீகாந்த். குரல் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை சிக்கும் நேரம் மாலை 6:10. இனிமையான இசைகளால் இணைய இருக்கிறோம். இது இசை மின்னல் நிகழ்ச்சி.

0: சிகரெட்.
1: வீரர்களின் இடையே ஒரு வீரர் போல சில நொடி வாழ்கின்ற.
0: ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும்
0: மீசை.

0: Polish Jewelry in Deepavali Thanga Nagai Exchange Offer.
1: எந்த ஜுவல்லரியில வாங்கنا பழைய நகையா இருந்தாலும் 24 கேரட்ல இருந்து 9 கேரட் வரைக்கும் தனிஷ்க்ல எக்ஸ்சேஞ்ச் செஞ்சு 1 கேரட் கூடுதலா தங்க நகைய வாங்கிக்கலாம். உதாரணமா 22 கேரட் நகைய எக்ஸ்சேஞ்ச் செஞ்சு 23 கேரட் வேல்யூ மணிக்கு புது தங்க நகைய வாங்கிக்கலாம்.
0: தனிஷ்க்ல தங்க நகையில அட்வான்ஸ் புக்கிங் செஞ்சு தங்க வாங்குறானிக்கு புக்கிங் ரேட்டையும் பர்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அந்த ரேட்ல பில் பண்ணிக்கலாம். இந்த சலுகை நவம்பர் 8 வரை மட்டும்தான்.
1: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. TNC அப்ளை.

0: பொறுத்து இந்த வைப் செம்மையா இருக்கு.
1: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவக் குழுவும் அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு, பெட் சிடி, காமா கேமரான்னு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
2: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சீலநாயக்கன்பட்டி, சேலம்.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: தகடூரின் அன்பலை, தர்மபுரி பண்பலை 102.5, இயற்கையலில் கொஞ்சம் ஏற்காடு பண்பலை 103.7. அந்திமாலை வேலையில இசையால் இணைந்திருக்கிறோம். இது இசை மின்னல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் 2001 வெளிவந்த ஷாஜகான் திரைப்படத்திலிருந்து தான் வரும். பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க மணி சர்மா, வரிகள் எழுதியிருக்காங்க வைரமுத்து, தன்னுடைய காந்த குரல்ல பாடியிருக்காங்க உன்னிமேனன். அவருடைய பாடலை கேட்டு ரசிக்கலாமா?

0: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
0: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
4: பொண்ணுக்கு கல்யாண தேதி குறிச்சாச்சு, எங்க நகை வாங்க போற?
5: அதானே ஒரே யோசனையாவே இருக்கு.
4: இதுல என்னமோ யோசனை, நம்ம தனிஷ்க் தீபாவளி ஆஃபர்ல கிராமுக்கு 301 ஆஃப் பிளஸ் அப் டு 20% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ்.
5: ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். பெஸ்ட் கோல்ட் ரேட்ல நகையை புக் பண்ணா பர்ச்சேஸ் பண்றப்ப புக்கிங் ரேட்டையும் பர்ச்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அதை பே பண்ணி நகையா வாங்கிக்கலாமா?
4: இந்த சலுகை நவம்பர் 8 வரைக்கும் மட்டும்தான்.
5: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, டிஎன்சி அப்ளை.
6: நெஞ்சுவலி, மாரடைப்பு மற்றும் இருதயம் சார்ந்த அனைத்து சிகிச்சைகளுக்கும் உயர்தர மருத்துவ சேவையுடன் உங்கள் இதய நலனுக்கு நம்பிக்கையான ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னம்பள்ளி, சேலம்.
7: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90° கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய். 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229975555.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
9: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவிட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் நமது ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோன் ஸ்பைன் சென்டரில் நடைபெறுகிறது. ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: தயாரிப்பு.

எட்டு திக்கு ஒழித்துக் கொண்டிருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இசை மின்னல் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் 2010 வெளிவந்த ராவணன் திரைப்படத்திலிருந்து தான். வரும் பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க இயா ரகுமான், பாடியிருக்காங்க சங்கர் மகாதேவன், அனுராதா ஸ்ரீராம். இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காங்க வைரமுத்து. இவங்களுடைய காம்பினேஷன்ல ஒரு பாட்டில் கேட்டு ரசிக்கலாமா?

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.

0: ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை படைத்து இந்திய வீரர் வீராங்கனைகள் நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள மேஜர் தியான்சந்த் தேசிய மைதானத்தில் இன்று மாலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த போட்டியில் வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுடன் கலந்துரையாடிய அவர், பதக்கங்கள் வென்று தேசிய கொடிக்கு வீரர்கள் பெருமை சேர்த்துள்ளதாக கூறினார். இந்த விளையாட்டுப் போட்டியில் நமது வீரர்கள் படைத்த சாதனை 140 கோடி மக்களுக்கு மகிழ்ச்சி அளித்ததாக அவர் தெரிவித்தார். அனைத்து வீரர் வீராங்கனைகளுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் வாழ்த்து தெரிவிப்பதாக அவர் கூறினார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல்கலாமின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதை சுட்டிக்காட்டிய பிரதமர், அவரது வாழ்க்கை நமக்கு ஊக்கசக்தியாக இருப்பதாக தெரிவித்தார். மாலத்தீவு கடலோர காவல்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த 25 தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில், இந்த மீனவர்களின் 3 மீன்பிடி விசைப்படகுகளையும் மீட்க தேவையான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்கள் நேற்று முன்தினம் அதிகாலையில் மாலத்தீவு கடலோர காவல்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக மாலத்தீவு அரசுடன் தூதரகம் வாயிலாக பேச்சுவார்த்தை நடத்தி கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் தலையிட்டு தக்க நடவடிக்கை மேற்கொள்வது பாதிக்கப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினருக்கும் ஒட்டுமொத்த மீனவ சமூகத்திற்கும் மிகுந்த நம்பிக்கையையும் ஆறுதலையும் அளிக்கும் என்று திரு விஜய் அந்த கடிதத்தில் கூறியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு அங்காடிகளில் குறைந்த விலையில் 1 லட்சம் மெட்ரிக் டன் அரிசி படிப்படியாக விற்பனை செய்யப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விலைவாசி உயர்வை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார்.
1: நாங்கள் ஒவ்வொரு பொருளையும் உடனடியாக செயல்படுத்த வேணுங்கிறதுக்காக எல்லா குடோனையும் ஆய்வு பண்ணி எல்லா துறைகளையும் ஆய்வு பண்ணி நம்ம கடைகள் எங்கெங்க உணவு பொருட்கள் கிடைக்கிறது அது எப்படி மக்களுக்கு கொடுக்கலாங்கிற தேர்வு செய்ய கொடுத்துட்டே இருக்கும். அதிகப்படியான விலைவாசி இருக்குங்கிறத ஆய்வு பண்ணதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் விளைகின்ற சன்னரக அரிசியை கிட்டத்தட்ட 1 லட்சம் மெட்ரிக் டன்னை இன்று முதல் படிப்படியாக ஒவ்வொரு ஃபேஸ் மேனரில் 25 மெட்ரிக் டன் முதல் முறையாக 2 நாட்களுக்குள்ள நம்ம அமுதம் அங்காடிகள் மற்றும் கூட்டுறவுத் துறைகளில் இயங்கும் 250 அங்காடிகள் மூலமாக தமிழ்நாடு ஃபுல்லாகவே இந்த அரிசி 2 கிலோ 3 கிலோ 5 கிலோ இவ்வளோ ஃபேமிலி குடும்பம் தேவைப்படுது அது தகுந்த மாதிரி கடைகளில் டைரக்டாக சென்று பெற்றுக்கலாம். நம்ம அமுதம் அங்காடிகள் கொடுக்குற அரிசியோட விலை கிலோவுக்கு 30 ரூபா. எல்லா கடைகளையுமே சப்ளை எங்கே போனால் யாரும் வாங்கிக்கலாம்.
0: தமிழகத்தில் பால் கொள்முதல் தற்போது நாளொன்றுக்கு 1,90,000 லிட்டராக உயர்ந்துள்ளதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் கொட்டப்பட்டு ஆவின் நிறுவனத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பால் கொள்முதல் 3.5 லட்சம் லிட்டராக மேலும் அதிகரிக்கும் என்று கூறினார். ஆவின் பொருட்கள் விலை உயராது என்று தெரிவித்த அவர், தீபாவளி பண்டிகைக்கான இனிப்பு பலகாரம் குறித்த பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என்று கூறினார். ஆவின் பால் தட்டுப்பாடு குறித்த புகார்கள் சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். காவிரி டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த பகுதிகளாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைமடை பகுதிகளுக்கு வந்து சேராமல் சம்பா பயிர்கள் காய்ந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இதனால் உணவு உற்பத்தி பாதிக்கப்பட்டு விலைவாசி மேலும் உயரும் அபாயம் ஏற்படும் என்பதை சுட்டிக்காட்டியுள்ள திரு உதயநிதி ஸ்டாலின், விவசாயிகளுக்கான நிவாரண உதவிகளை மாநில அரசு வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு

தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை படைத்த இந்திய வீரர்கள் நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். மாலத்தீவு கடலோர காவல் படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள 25 தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். கூட்டுறவு அங்காடிகளில் குறைந்த விலையில் 1,00,000 மெட்ரிக் டன் அரிசி படிப்படியாக விற்பனை செய்யப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் நீலகிரி, கோவை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அடில் கல்யாண்பூர் ஜப்பானின் ரியூகி மட்சுடா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள்.

0: கூறினார்.
1: தென்மேற்கு பருவமழை இன்று அக்டோபர் 15 தேதி நாட்டின் அனைத்து பகுதிகளில் இருந்து முழுமையாக விலகி இருக்கிறது. அதே நேரத்தில் வடகிழக்கு திசை காற்று தென்னிந்திய தீவிரப்ப பகுதிகளில் வீச தொடங்கியிருக்கிறது. இந்த காற்றினுடைய வலிமை தரைப்பகுதியிலிருந்து 1.5 கிலோமீட்டர் உயரம் வரை பரவியிருக்கிறது. அதே நேரத்தில் வட தமிழ்நாடு, தெற்கு ஆந்திர பிரதேசம், புதுச்சேரி பகுதிகளில் அநேக இடங்களில் மிதமான மழை பதிவாகியுள்ளது. ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாகியிருக்கிறது. அதனால் இன்று அக்டோபர் 15 தேதியை வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளது என்று அறிவிக்கிறோம்.
0: நீலகிரி, கோவை, தேனி உள்ளிட்ட 9 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்தார்.
1: கடந்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாயிருக்கிறது. கனமழையை பொறுத்தவரை கரூர் மாவட்டத்தில் தோகமலை என்ற இடத்தில் 11 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கிறது. நாகப்பட்டினத்தில் 8 சென்டிமீட்டர் மழையும் தர்மபுரியிலும் 8 சென்டிமீட்டர் மழையும் பதிவாயிருக்கிறது. அநேக உள் மாவட்டங்களில் அதிக இடங்களில் மிதமான மழை பதிவாயிருக்கிறது. கனமழையை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, ஈரோடு, திருப்பூர், சேலம், நாமக்கல், தருமபுரி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு இந்த கனமழை தொடர வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும்.
0: வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கோவை கொடிசியா வளாகத்தில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து இன்று நடைபெற்ற மண்டல மாநாட்டில் பேசிய அவர், கிராமங்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதில் அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். பருவமழையை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். வளர்ச்சிப் பணிகளை செயல்படுத்துவதில் அலுவலர்கள் எவ்வித சமரசத்திற்கும் இடமளிக்கக்கூடாது என்று திரு ஆனந்த் தெரிவித்தார். மாவட்டச் செய்திகள். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் பிறந்த தினத்தையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பேய்கரும்பில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா மலர்தூவி மரியாதை செலுத்தினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கூட்டுறவு வங்கி மற்றும் அனைத்து கூட்டுறவு நிறுவனங்கள் சார்பில் நடைபெறும் கடன் திட்டங்களுக்கான சிறப்பு முகாம்களில் பொதுமக்கள் பங்கேற்று பயன்பெறுமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே உள்ள முதியோர் இல்லத்தில் மத்திய அரசின் முதியோர் நல மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் விழிப்புணர்வு பயிற்சி இன்று நடைபெற்றது. மத்திய அரசின் மானியத்துடன் செயல்படுத்தப்படும் சூரிய மின்சக்தி திட்டம் குறித்த விழிப்புணர்வு கண்காட்சி அரியலூரில் நடைபெற்றது. தேசிய அஞ்சலக வாரத்தையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் தலைமை அஞ்சலகம் சார்பில் கடிதம் எழுதுவதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் மாணவர்களிடையே விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் ஆட்சியர் திரு சிவ கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் மாம்பாக்கத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் மாவட்ட வருவாய் அலுவலர் திரு சரவணன் தலைமையில் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அடில் கல்யாண்பூர் ஜப்பானின் ரியூகி மட்சுடா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் தனபெட் சண்டா பாவித் இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் திக்விஜய் பிரதாப் சிங், பிரஜ்வால் தேவ், கரண் சிங், சித்தார்த் ராவத் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மதுரை மாவட்ட விளையாட்டு அரங்கில் 14 முதல் 19 வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கான குடியரசு தின தடகள போட்டிகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று தொடங்கி வைத்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை படைத்து இந்திய வீரர்கள் நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். மாலத்தீவு கடலோர காவல் படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள 25 தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். கூட்டுறவு அங்காடிகளில் குறைந்த விலையில் 1 லட்சம் மெட்ரிக் டன் அரிசி படிப்படியாக விற்பனை செய்யப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் நீலகிரி, கோவை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அடில் கல்யாண்பூர் ஜப்பானின் ரியோகி மட்சுடா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தொடர்ந்து கேட்கலாம் வேலை காத்திருக்கு. நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பாக, இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் காலியாக உள்ள தொழில்நுட்ப உதவியாளர், தொழில்நுட்ப மேலாளர், உதவி இயக்குநர் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்கள் உள்ளன. இதற்கு BE, BTEC அல்லது முதுநிலை பட்டம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கான வயது 48 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை என்று பார்த்தால் எழுத்து தேர்வு

0: நேர்முக தேர்வு முறையில் இருக்கும், ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக 1000 ரூபாய் செலுத்த வேண்டும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவினர் 500 ரூபாய் செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 2/11/2026. மேலும் விவரங்களுக்கு www.ignou.ac.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து பொதுத்துறையைச் சேர்ந்த கனரா வங்கியில் 3500 காலியிடங்கள் உள்ளன. காலியிடங்களின் விவரம் அப்ரண்டிஸ் பிரிவில் கர்நாடகாவில் 581, உத்தரப்பிரதேசத்தில் 409, தமிழகத்தில் 391, ஆந்திராவில் 247, கேரளாவில் 240, மகாராஷ்டிராவில் 205 என மொத்தம் 3500 இடங்கள் உள்ளன. இதற்கு பட்டப்படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கு 1/1/2023 முதல் 1/9/2026 தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 20 முதல் 28 வயதுக்குள் இருக்க வேண்டும். இந்த வயதானது 1/9/2026 படி இருக்க வேண்டும். சான்றிதழ் சரிபார்ப்பு முறையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஸ்டைஃபண்ட் மாதம் 16,650 ரூபாய் வழங்கப்படும். ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக 500 ரூபாய் செலுத்த வேண்டும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 17/10/2026. மேலும் விவரங்களுக்கு கனரா பேங்க் LR என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து மும்பை துறைமுக ஆணையத்தில் 25 காலியிடங்கள் உள்ளன. காலியிடங்களின் விவரம் எக்ஸிகியூட்டிவ் என்ஜினியர் சிவில் பிரிவில் 19, அசிஸ்டன்ட் எஸ்டேட் மேனேஜர் 2, டிராபிக் மேனேஜர் 1, செக்யூரிட்டி ஆபீசர் 1 என மொத்தம் 25 இடங்கள் உள்ளன. இதற்கு BE, BTEC, BL முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது 18 முதல் 35 இருக்க வேண்டும். இந்த வயதானது 28/10/2026 படி இருக்க வேண்டும். ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, நேர்முக தேர்வு முறையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக 750 ரூபாய் செலுத்த வேண்டும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவினர் 250 ரூபாய் செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 28/10/2026. மேலும் விவரங்களுக்கு மும்பை port.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் ஜூனியர் கோர்ட் அசிஸ்டன்ட் பிரிவில் மொத்தம் 250 இடங்கள் உள்ளன. இதற்கு பட்டப்படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். கூடுதல் தகுதியாக கம்ப்யூட்டரில் நிமிடத்திற்கு 35 வார்த்தை தட்டச்சு செய்யும் திறன் தேவை. வயது 18 முதல் 30 இருக்க வேண்டும். இந்த வயதானது 1/7/2026 படி இருக்க வேண்டும். எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு முறையில் தேர்ச்சி முறை இருக்கும். தேர்வு மையங்கள் சென்னை, மதுரை, கோவை, திருச்சி, சேலம், திருநெல்வேலி. ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக 1500 ரூபாய் செலுத்த வேண்டும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 28/10/2026. மேலும் விவரங்களுக்கு sci.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இந்தோ திபெத் பார்டர் போலீஸில் கான்ஸ்டபிள் பணிக்கு விளையாட்டு வீரர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள காலியிடங்கள் 126. ஜூடோ விளையாட்டு வீரர்களுக்கு 12, குத்துச்சண்டை 9, டேக்வாண்டோ வீரர்களுக்கு 7, வாலிபால் விளையாட்டு வீரர்களுக்கு 6, பேட்மிண்டன் 6, ஜிம்னாஸ்டிக் 6, தடகளம் 5, வில்வித்தை 5 என மொத்தம் 126 இடங்கள் உள்ளன. இதற்கு கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு முடித்திருக்க வேண்டும். வயது 18 முதல் 23 இருக்க வேண்டும். இந்த வயதானது 1/11/2026 படி இருக்க வேண்டும். சான்றிதழ் சரிபார்ப்பு, உடல் தகுதி தேர்வு முறையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக 100 ரூபாய் செலுத்த வேண்டும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 1/11/2026. மேலும் விவரங்களுக்கு recruitment.itbpolice.nic.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். நேயர்கள், இதுவரை வேலை காத்திருக்கு கேட்டீர்கள்.
1: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
2: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர்.
4: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: அணில் ரோஸ்டட் ரவா முறுக்கு மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: சர்க்கரை, சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரக கல்லடைப்பு மற்றும் அனைத்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம் வானிலை அறிக்கை.

தென்மேற்கு பருவமழை இன்று நாட்டின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் முழுமையாக விலகியது. அதே நேரத்தில் வடகிழக்கு திசை காற்று தென்னிந்திய தீபகற்ப பகுதிகளில் வீச தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக வடகிழக்கு பருவமழை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கடலோர ஆந்திர பிரதேசம், ராயலசீமா, தெற்கு உள் கர்நாடகா மற்றும் கேரளா, மாஹே ஆகிய பகுதிகளில் தொடங்கியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு கடலோர ஆந்திரா, தெற்கு ராயலசீமா பகுதிகளில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழையும், தமிழகம், புதுவை மற்றும் தெற்கு கடலோர ஆந்திர பகுதிகளில் அநேக இடங்களில் மிதமான மழையும் பதிவாகியுள்ளது. தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. அதிகபட்ச மழை அளவாக கரூர் மாவட்டம் தோகமலையில் 110 மில்லிமீட்டர் மழை அளவு பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பில் இருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக ஈரோட்டில் 37.8 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் தருமபுரியில் 23 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 12.6 டிகிரி செல்சியஸும் பதிவானது. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, ஈரோடு, திருப்பூர், சேலம், நாமக்கல், தருமபுரி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை, மிக கனமழை பெய்யக்கூடும். மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர், தென்காசி, கன்னியாகுமரி, கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, கரூர், அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம், புதுக்கோட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, சிவகங்கை, திருநெல்வேலி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் அநேக இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன் அறிவிப்பு. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கன முதல் மிக கனமான மழை பெய்யக்கூடும். ஈரோடு, திருப்பூர், விருதுநகர், கன்னியாகுமரி, ராமநாதபுரம், சிவகங்கை, கரூர், அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுக்கோட்டை, ராணிப்பேட்டை, கடலூர், திருவள்ளூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் அநேக இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். நேயர்கள், வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: உங்கள் தர்மபுரி பண்பலை 102.5 திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30 இன்னிசை சாரலாய் இசைமலை தூரலாய் இடைவிடாத இசைமலை அடுத்தடுத்த பாடல்கள் அமுத கானங்களாய்
1: நேர்கள் இனி கேட்கலாம் அறிவு புகழ். நவராத்திரியை முன்னிட்டு பூம்புகார் சார்பில் கொழுபொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெறுகிறது. கண்காட்சி 31/10/2026 அன்று வரை நடைபெறும். நேரம் தினமும் காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை. இடம் பூம்புகார் விற்பனை நிலையம், 108 அண்ணா சாலை, சென்னை 600002. அனைத்து கொழுபொம்மைகளுக்கும் 10% சிறப்பு தள்ளுபடி. மேலும் சென்னை ஆழ்வார்பேட்டை சங்கரஹாலிலும் கொழுபொம்மைகள் மற்றும் அனைத்து கைவினைப் பொருட்கள் கண்காட்சி நடைபெறுகிறது. நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பட்டாசு விற்பனைக்கான தற்காலிக உரிமத்திற்கு இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். இணையதள முகவரி

https://www.tnesevai.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் அக்டோபர் 18, 2026. நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, சிறந்த ஓவிய சிற்ப கலைஞர்கள் மற்றும் நூலாசிரியர்களுக்கு விருது மற்றும் பரிசு தொகை வழங்க விண்ணப்பிக்கலாம். பரிசு விவரங்கள், கலையாசிரியர்கள் மற்றும் கலை நூலாசிரியர்கள், ஓவிய மற்றும் சிற்பக்கலைத்துறையில் சிறந்து விளங்கும் 10 கலையாசிரியர்கள் மற்றும் சிறந்த கலை நூல்களை பதிப்பித்த 10 நூலாசிரியர்களுக்கு தலா ₹10,000 மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படும். விண்ணப்பிக்க கடைசி நாள் அக்டோபர் 20, 2026. விண்ணப்ப படிவம் பதிவிறக்கம் செய்ய வேண்டிய இணையதள முகவரி www.artandculture.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய நேரடி முகவரி, இயக்குனர் கலை பண்பாட்டுத்துறை, தமிழ் வளர்ச்சி வளாகம், 2வது தளம், தமிழ் சாலை, எழும்பூர், சென்னை 600008. நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, 2026 சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருதுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. சமூக நீதிக்காக சிறப்பாக பாடுபட்டவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டியவை: சுய விவரம், முழு முகவரி மற்றும் தொலைபேசி எண், சமூக நீதிக்காக மேற்கண்ட பணிகளின் விவரம், தொடர்புடைய ஆதார ஆவணங்கள். விண்ணப்ப விவரங்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் 20/10/2026. நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, இளநிலை உதவியாளர், பதிவேடு எழுத்தர் மற்றும் அலுவலக உதவியாளர் பணிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இளநிலை உதவியாளர், பதிவேடு எழுத்தர் ஆகிய பணிகளுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் கணினி திறன், தட்டச்சு சான்றிதழ் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். வயது வரம்பு 42 வயதிற்குள் இருக்க வேண்டும். அலுவலக உதவியாளர் பணிக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு 42 வயதிற்குள் இருக்க வேண்டும். விண்ணப்ப படிவத்தை தருமபுரி மாவட்ட நிர்வாகத்தின் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இணையதள முகவரி http://www.dharmaburi.nic.in. விண்ணப்பிக்கும் முறை: ஒவ்வொரு பணியிடத்திற்கும் தனித்தனியே விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்து விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி: மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, பழைய மாவட்ட ஆட்சியரக வளாகம், தருமபுரி, 636705. தொலைபேசி எண் 638261-2276. விண்ணப்பிக்க கடைசி நாள் 16/10/2026, அதாவது நாளை மாலை 5:45 மணிக்குள் விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டும்.

0: கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி 90.5, ஏற்காடு 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 6:55. தொடர்ந்து கேட்கலாம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள்.
3: இயற்கையை ரசிக்கிறதுங்கிறது எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுங்களா? அதென்ன இயற்கையை ரசிக்கிறது என்றால், இயற்கையை கண்டு மகிழ்கிற போது அது கண்ணுக்கு மட்டும் இல்லைங்க, அது வந்து மனதுக்கும் ஒரு மகிழ்ச்சியை தரும், இன்னொன்று ஒரு பாடத்தை கூட தரும். நான் அமெரிக்காவில் இந்த கலிஃபோர்னியாங்கிற ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அந்த இடத்துக்கு போகிற போது கோல்டன் கேட் அப்படின்னு ஒரு இடம் அது, நிறையா ஹாலிவுட் படங்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த கோல்டன் கேட் வழியாக உள்ளே போனவுடனே அந்த மரங்களை காமிச்சிட்டே போகிறாங்க. அதில் ஒரு மரம் 1000 வருஷத்து பழமையான மரம். உதாரணமாக தஞ்சை பெரிய கோயில் கட்டினன்னைக்கு அந்த மரம் 8 ரூபாயின்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ பழசு. இந்த மரத்தினுடைய ஒரு பகுதியை வெட்டி வச்சுருக்காங்க. அதில் என்ன ஆச்சரியம்னாங்க, அந்த மரம் வந்து 10க்கு மேலே அதனுடைய விட்டம் இருக்கும்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ பெருசு வச்சுக்கோங்க. இதில் வெட்டப்பட்ட பகுதியில் அந்த அறுத்து வச்சுருக்கிறாங்க, அது வளைய வளையமாக காணப்படுது. இந்த வளையத்தில் அவங்க என்ன குறிப்பிட்ருக்காங்க தெரியுங்களா, ஒவ்வொன்றையும் ஆண்டு போட்டிருக்காங்க. இந்த முதல் வளையம் என்பது கொலம்பஸ் அமெரிக்காவுக்கு வந்த ஆண்டு, இந்த 7வது வளையம் என்பது ஜார்ஜ் வாஷிங்டன் இந்த பதவியேற்றுக்கொண்ட ஆண்டு, கடைசியாக ஒரு வளையத்தை கட்டுறாங்க, இது ஆப்ரஹாம் லிங்கன் சுடப்பட்ட

0: ஆண்டு ஒரு மரத்தை வச்சுக்கிட்டு அவங்க சொன்ன விஷயத்தை பார்த்த உடனே புத்தகத்தை படித்து பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயத்தை காட்டிலும் என்ன அபூர்வமாக இருந்தது என்று கேட்டால் ஒரு மரம் எத்தனை விஷயத்தை அது பார்த்துக்கிட்டு இருந்துருக்குங்க. அதான உண்மை. எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் ஒரு தடவை சொன்னார், அவருடைய தந்தையார், அவருக்கு 80 வயசு இருக்கும், அவர் கூட்டிகிட்டு ஒரு ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ளே போயிருக்கார். அப்படி போகிறப்ப தந்தையார் வயசு ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவர் கையை அவர் பிடிச்சிக்கிட்டார். அவர் என்னமோ நிறைய இவரை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த செவரை தொட்டுக்கிட்டே வந்திருக்கார் அவங்க அப்பா. அப்போ இவர் கேட்டாரா, ஏன்ப்பா நான் தான் கைப்பிடிச்சிட்டு வரல, என்ன கீழே விழுந்துருவீங்களா, எதுக்கு செவரை தொட்டுக்கிட்டே வரீங்கன்னு கேட்ட உடனே அவர் சொன்னாரா, இல்லைப்பா இது வந்து ஆழ்வார்கள் தொட்ட செவராக இருக்கலாம் இல்லையா, அதனால் நான் வந்து தொட்டேன். ஏன் ராமானுஜர் கூட இது வழியாக நடந்து போயிருக்கலாம். சொன்ன உடனேயே அப்படியே மெய் செழிச்சு போகுது நமக்கு. என்ன என்று கேட்டால், ஒரு பொருள் என்பது வெறும் பொருள் அல்ல, அது காலம், அது அனுபவம், அதனுடைய படிமம். இது இன்னார் இந்த இடத்தில் இப்படி வந்தது, இந்த நாற்காலி இவர் உட்கார்ந்துருந்தது, இது இந்த பேனா இவர் பயன்படுத்தினது. இப்போ பாருங்க, இத்தனை விஷயங்களை நம்ம கேள்விப்படுறோம் சொன்னால், ஒரு இடத்துக்கு போகிற போது வெறும் பார்வையால் பொழுதுபோக்கால் இவற்றை மட்டுமல்லாமல் அதை தாண்டி நினைவுகளை அப்படியே பின்னோக்கி இழுக்கக்கூடிய தன்மை அந்த இடத்துக்கு உண்டுங்க. நீங்கள் பழைய படங்களெல்லாம் பார்க்கலாம், அந்த இடத்துக்கு போனோடனே அவனுக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம்லாம் வந்துடும். இன்னும் கூட அழகாக சொன்னால், எந்த ஊருக்கு போனாலும் எனக்கே அந்த மாதிரி ஒரு யோசனை உண்டு, இங்கே முன்னாடி வந்திருக்கமோ அப்படின்னு ஒரு யோசனை வந்துகிட்டே இருக்கும். அது காரணம் என்ன? இதை நான் ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட கேட்டேன், அது என்னங்க அது ஏற்கனவே வந்த மாதிரியோ இல்லாட்டி இந்த செயல் ஏற்கனவே செஞ்ச மாதிரியோ கூட இருக்கு, அது என்ன காரணம் அப்படின்னா, அவர் சொன்னார், இல்லைங்க இது பற்றிய விஷயங்களை நீங்கள் ஏற்கனவே படித்து ஒரு கற்பனை பண்ணி வச்சுருப்பீங்க, அந்த இடத்துக்கு நீங்கள் அப்போ தான் வருவீங்க, ஆனால் நீங்கள் வந்தது போன்ற உணர்வை உங்களுடைய மனம் உங்களுக்கு அந்த பிரேமையை ஏற்படுத்தும் அப்படின்னார். உண்மையாகவே இது நான் பல முறை அனுபவிச்சிருக்கேன், இதை செஞ்சிட்டமோ அப்படின்னு கூட நமக்கு தோணும், ஆனால் அது அப்போ தான் செய்வோம். காரணம் என்னென்னா, இதை பெற்றுக்கொண்ட மாதிரியான எண்ணத்தை நம்ம அனுபவிச்சிருப்போம். சில பேர் வந்து இந்த வாழ்ந்து முடிச்ச மாதிரியே முடிச்சிருவாங்க. எங்கள் ஊரில் ஒருத்தர் லாட்டரி டிக்கெட் வாங்குவார், வாங்கிட்டு என்ன பண்ணுவார்னா ஒரு மாதம் சந்தோஷமாக தெரிவார். ஏங்க இதான் விழுகலை இல்லை அப்புறம் ஏன் வாங்குறீங்கன்னு கேட்பேன் நான். அப்படி இல்லைங்க, இந்த ஒரு மாதம் நான் என்னென்ன மாதிரி இருப்பேன் தெரியுமா, உங்களுக்கு இந்த பணம் வந்தால் இந்த கட்டடத்தை வாங்குறது, அந்த இடத்துல வந்து ஒரு ஹோட்டல் கட்டுறது, அந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு கார் நிப்பாட்டுறது, எல்லாம் யோசிச்சு வச்சுருப்பேன், விழுகாது, அதை பற்றி கவலை இல்லை, அடுத்த வட்டம் வாங்குவேன். என்னென்னா இந்த ஒரு மாதம் நான் பணக்காரனாகவே அலைவேன் அப்படின்னார். அப்போ பாருங்கள், வெளியில் இல்லைங்க இன்பம், உள்ள வந்து அகம் இன்பமாக இருந்தால் அது அத்தனை விஷயத்தையும் உள்வாங்கிக்கிறங்க. அதனால் இந்த மகிழ்ச்சி பொங்க சில விஷயத்த பண்ணோம்னா பயணப்படுகிற போதோ மற்றத்தின் போதோ அந்த வற்றை பார்த்த உடனே நமக்கு ஏற்படுற இனிமே இருக்கு பாருங்க, அது படிமங்களாக நம்முடைய மனதை தங்குங்க.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும், கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
3: இனிய நேர்கள், இன்று இரவு 8 மணிக்கு இளம் தென்றல், இன்று சினிமா சினிமாவாக, இன்றிரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களின் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம்.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம். திரையிசை நேரம் 7:00. இனிய இரவு வணக்கம் நேயர்களே. திரையிசையில் இடம்பெறும் முதல் பாடல் சில்லுனு ஒரு சந்திப்பு என்ற திரைப்படத்திலிருந்து.

0: உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலையும் தொடர்ந்து கேட்கலாம். மாவட்ட செய்தி மலர், அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள்.
1: நேரம் இப்போது 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது நாமக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் கண்ணன்.
2: மத்திய அரசின் அமிர்த் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் 17 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறுசீரமைக்கப்பட்ட நாமக்கல் ரயில் நிலைய சேவைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 11ஆம் தேதி காணொலி காட்சி வாயிலாக நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார். நாமக்கல் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமானோர் இந்த காணொலி காட்சியை பார்வையிட்டனர். சேலம் கரூர் ரயில் வழித்தடத்தில் அமைந்துள்ள நாமக்கல் ரயில் நிலையம் மத்திய அரசின் அமிர்த் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் 17 கோடி ரூபாய் செலவில் மறுசீரமைக்கப்பட்டுள்ளது. இந்த புதுப்பிக்கப்பட்ட வசதிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார். இதன் காணொலி காட்சி நிகழ்ச்சி நாமக்கல் ரயில் நிலைய வளாகத்தில் மக்கள் பிரதிநிதிகள், அரசு துறை அலுவலர்கள், ரயில் பயணிகள், பொதுமக்கள் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழ் நாமக்கல் ரயில் நிலையம் மறுசீரமைக்கப்பட்டதை ரயில் பயணிகள் பெரிதும் வரவேற்றனர்.
3: என் பேர் நித்யா கார்த்திக். நான் நாமக்கல் ரயில் நிலைய பயணம் செய்வேன். அமிர்த் பாரத் திட்டத்தின் மூலமா பிரதமர் மோடி வந்து காணொலி வாயிலா ரயில்வே ஸ்டேஷனை திறந்து வச்சாரு. நிறைய பெசிலிட்டிஸ் பண்ணிருக்காங்க. இதுல நியூவா வந்து ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் வச்சிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் வந்து பயணம் செய்யற மாதிரி லிப்ட் பெசிலிட்டிஸ் இருக்கு. அதே போல குடிநீர்

0: நிறைய இடத்துல வச்சிருக்காங்க, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க, இப்ப டிஸ்பிளே போர்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
1: நாமக்கல் துறையூர் சாலையில் உள்ள மாநகராட்சி திருமண மண்டபத்தில் பல்வேறு புத்தக நிறுவனங்கள் சார்பில் 1ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை நம்ம ஊர் புத்தக திருவிழா புத்தக கண்காட்சி நடைபெற்று வருகிறது. பல்வேறு ஐரோப்பிய நாடுகளில் அனைவருக்கும் வாசிக்கும் பழக்கத்தை ஊக்குவிப்பதற்காக உள்ளூர் அருகாமை புத்தக காட்சிகள் நெய்பர்ஹுட் புக் ஃபேர் நடத்தப்படுகின்றன. இதுபோன்ற முயற்சியை புத்தக நிறுவனங்கள் மேற்கொண்டு குழந்தைகள் மத்தியில் புத்தக வாசிப்பை கொண்டு செல்ல இந்த கண்காட்சி நடத்தப்படுவதாக அமைப்பாளர்கள் தெரிவித்தனர். இந்த புத்தக காட்சியில் 25 அரங்குகளில் 100 கணக்கான தமிழ் மற்றும் ஆங்கில பதிப்பாளர்களின் 100,000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இவற்றை மாணவ மாணவிகள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் வாங்கிச் செல்கின்றனர். மத்திய அரசு தூய்மை பாரத இயக்கத்தின் கீழ் தூய்மையே சேவை குறித்த பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றன. நாமக்கல் மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கியின் சார்பில் மத்திய அரசின் ஊரக வளர்ச்சி அமைச்சகம் ஆதரவுடன் செயல்பட்டு வரும் நாமக்கல் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தில் மாவட்ட முன்னோடி வங்கி இந்தியன் வங்கி மேலாளர் திரு மு சரவணன், இயக்குநர் மு ஜெய்சங்கர், நிதிசார் ஆலோசகர் திரு ராஜாராம், இந்திய தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவன திட்ட அலுவலர் திரு எஸ் ஜெய்சங்கர், பயிற்சியாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தூய்மையே சேவை இயக்கத்தின் ஒரு பகுதியாக தூய்மை பணிகளில் ஈடுபட்டனர். மாவட்டத்தில் உள்ள 322 கிராம ஊராட்சிகளிலும் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கிராம சபை கூட்டங்கள் கடந்த 2ஆம் தேதி நடைபெற்றன. எருமப்பட்டி வட்டாரத்திற்குட்பட்ட போடிநாயக்கன்பட்டி கிராம ஊராட்சியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லீ மதுபாலன் கலந்து கொண்டு கிராம சபை கூட்ட கோரிக்கைகள் குறித்து பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றார். முன்னதாக இந்த கிராம சபை கூட்டத்தில் கிராம ஊராட்சி நிர்வாகம், பொதுநிதி, செலவினம், குடிநீர் வசதி, சாலை வசதி, மின்விளக்குகள் போன்ற அடிப்படை தேவைகள், அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் மற்றும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் நூதன முறையில் கிங்காங் ரத்த காட்டேரி பொம்மைகள் மூலமாக சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை பள்ளிப்பாளையம் காவல்துறையினர் ஏற்படுத்தினர். பள்ளிப்பாளையம் காவல் நிலையம் மற்றும் தனியார் ஜவுளி நிறுவனங்கள் சார்பில் தலைக்கவசம் அணிவதின் அவசியம் குறித்தும் சாலை பாதுகாப்பு குறித்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி பள்ளிப்பாளையம் 4 சாலையில் நடைபெற்றது. ராட்சத உருவங்கள் கொண்ட கிங்காங் கரடி பொம்மை மற்றும் ரத்த காட்டேரி வகையிலான 2 கரடி பொம்மைகள் தலைக்கவசம் அணியாமல் வந்த வாகன ஓட்டிகளுக்கு அறிவுரை வழங்கின. மேலும் தலைக்கவசம் அணிந்து வந்தவர்களுக்கு காவல்துறையினர் பரிசுப் பொருட்கள் வழங்கி ஊக்கப்படுத்தினர். மத்திய மாநில அரசுகளின் நலத்திட்டங்கள் பயனாளிகள் பெறுவதற்கு அரசின் கள அலுவலர்கள் முக்கிய பங்காற்றுகின்றனர். கடந்த 2015ஆம் ஆண்டில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்த பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம், பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் திட்டம் மற்றும் 2021ல் தொடங்கப்பட்ட அடல் முதியோர் நல மேம்பாட்டு திட்டம், மூத்த குடிமக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி அவர்களுக்கு அதிகாரமளிக்கும் அடல் வயோ அபியுதாய் யோஜனா ஆகிய திட்டங்களை மேலும் சிறப்பாக செயல்படுத்துவது குறித்து நாமக்கல் மாவட்ட சமூக நலத்துறை சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் பயிற்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. நாமக்கல்லில் உலக முட்டை தினத்தையொட்டி தமிழ்நாடு கோழிப்பணையாளர்கள் சங்கம் சார்பில் பொதுமக்களுக்கு இலவசமாக 10,000 வேக வைத்த முட்டைகள் வழங்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ஆஸ்திரிய தலைநகர் வியன்னாவில் 1996ஆம் ஆண்டு நடந்த சர்வதேச முட்டை ஆணையத்தின் கருத்தரங்கில்தான் உலக முட்டை தினம் கொண்டாட முடிவு செய்யப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் 2வது வெள்ளிக்கிழமை உலக முட்டை தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி தமிழ்நாடு கோழிப்பணையாளர்கள் சங்கம் சார்பில் 10,000 வேக வைத்த இலவச முட்டைகளை பொதுமக்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சி நாமக்கல்லில் உள்ள அச்சங்க வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு சங்க வளாகத்தில் தலா 2 வேக வைத்த முட்டைகள் வழங்கப்பட்டன. நாமக்கல் சேலம் சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள், பேருந்து பயணிகள், கல்லூரி மாணவ மாணவிகள் உள்ளிட்டோருக்கு முட்டைகள் இலவசமாக வழங்கப்பட்டன.
2: இதுவரை நீங்கள் கேட்டது நாமக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் கண்ணன். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
3: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். அறிவியல் ஆராய்ச்சியின் மூலம் ஆயுர்வேதா சிகிச்சை முறையை வலுப்படுத்த வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். லடாக்கின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் பங்காற்ற வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டிருக்கிறார். சவுதி அரேபியாவின் மெக்கா புனித நகரத்தில் இந்தியர்களின் உதவிக்காக கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது. ரோவரேட்டோ சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருதுஜா போஸ்லே பெல்ஜியத்தின் ராரா செல்டன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். அறிவியல் ஆராய்ச்சியின் மூலம் ஆயுர்வேதா சிகிச்சை முறையை வலுப்படுத்த வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுதில்லியில் ஆயுர்வேத கல்விக் கழகத்தில் நடைபெற்ற சர்வதேச மாநாட்டில் உரையாற்றிய அவர், ஆயுர்வேதம்

0: போன்ற பாரம்பரிய மருத்துவ முறைகள் நவீன ஆராய்ச்சிகள் மூலம் மேம்படுத்தப்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். நோயாளிகளின் பாதுகாப்பிற்கு மருத்துவத்துறையினர் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். உலக அளவில் யோகா, ஆயுர்வேதா போன்ற இந்திய மருத்துவ முறைகள் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். லடாக்கின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். லடாக்கில் 3,350 ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்டங்களை காணொலி மூலம் தொடங்கி வைத்து பேசிய அவர், அப்பகுதியின் மின்சார கட்டமைப்பு, குடிநீர், சாலை இணைப்பை மேம்படுத்த இத்திட்டங்கள் வழிவகை செய்யும் என கூறினார். லேயில் உள்ள ரிம்போச்சே விமான நிலைய கட்டிட விரிவாக்கம், நிம்மு தார்ச்சா இடையிலான சாலை, ஹானோ நீர்மின் திட்டம், பெட்ரோகில் பசுமை பூங்கா, 40 நீர்த்தேக்கங்கள் இந்த திட்டத்தில் இடம்பெற்றுள்ளதாக பிரதமர் கூறினார். லடாக்கின் வளர்ச்சிக்கு இந்த திட்டங்கள் உத்வேகம் அளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். லடாக்கின் சுற்றுச்சூழலை பாதுகாத்து நவீன கட்டமைப்பு வசதிகளை அமைக்க முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இப்பகுதியில் சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் பங்காற்ற வேண்டும் என மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், திறன் மேம்பாட்டுக்கு தேவையான பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். உற்பத்தி, தொழில்நுட்பம், திறன் மேம்பாட்டுக்கு கூடுதல் முதலீடுகள் தேவை என கூறிய அவர், இதன் மூலம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் என தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட புதிய தொழில்நுட்பங்களில் பயிற்சி பெற்று இளைஞர்கள் வேலைவாய்ப்பை அதிகரிக்க வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டார். மருத்துவ முதுநிலை நீட் தேர்வு விடைத்தாள் வெளியிடுவதில் கூடுதல் வெளிப்படைத்தன்மை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் மத்திய அரசும் தேசிய மருத்துவ ஆணையமும் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த நீதிபதிகள் திரு நரசிம்ஹா, அலோக் ஆர்தே ஆகியோர் அடங்கிய அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. ஒவ்வொரு மாணவருக்கும் வழங்கப்பட்ட கேள்விகள், கொள்கூறி விடைகள், மாணவர்கள் அளித்த விடை மற்றும் சரியான விடைகள் குறித்த தகவல்களை அளிக்க வேண்டும் என இந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மருத்துவ முதுநிலை நீட் தேர்வு கடந்த ஆகஸ்ட் மாதம் 30 தேதி நடைபெற்றது. கோவா தலைநகர் பனாஜியில் நடைபெறவுள்ள இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் ஊடக அங்கீகாரம் பெறுவதற்கு விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு நாளை மறுநாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அடுத்த மாதம் 20 தேதி முதல் 28 தேதி வரை இந்த திரைப்பட விழா நடைபெறுவதாக கூறியுள்ளது. தகுதியுள்ள ஊடகவியலாளர்கள் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது பெண் குழந்தைகளை காப்போம், அவர்களுக்கு கல்வி கற்பிப்போம் திட்டம்.
2: பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பையும் முக்கியத்துவத்தையும் அதிகரிக்கும் நோக்கில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்போம் திட்டம் மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 2015 ஆண்டு ஜனவரி மாதம் 22 தேதி ஹரியானா மாநிலம் பானிபட்டில் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். ஹரியானாவில் ஆண் பெண் பிறப்பு விகிதத்தில் உள்ள இடைவெளியை குறைப்பதற்காக தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் நாடு முழுவதும் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. மகளிருக்கு

0: அதிகாரம் அளிப்பதில் இந்த திட்டம் முக்கிய பங்கு அளித்து வருவதாக ஜிந்த் மாவட்ட முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் திரு சுனில் ஜெக்லன் தெரிவித்துள்ளார். மக்களுக்கான சேவையிலிருந்து நாட்டுக்கான சேவை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பார்வையுடன் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் பெண்களின் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாக அவர் கூறினார். திரு சுனில் ஜெக்லன் தொடங்கிய பெண் குழந்தையுடன் கூடிய செல்ஃபி இயக்கம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது மன் கி பாத் உரையில் குறிப்பிட்டிருந்தார். இதன் மூலம் இந்த திட்டம் நாடு முழுவதும் மேலும் நல்ல வரவேற்பை பெற்றது. தொலைதூர கிராமத்தில் தொடங்கப்பட்ட பெண் குழந்தையுடன் கூடிய இந்த செல்ஃபி இயக்கம் உலக அளவில் பெண்களின் பாதுகாப்பிற்கான விழிப்புணர்வு இயக்கமாக மாறியுள்ளது. பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், அவர்களுக்கு கல்வி கற்பிப்போம் திட்டம் நாடு முழுவதும் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதுடன் அவர்களின் பாதுகாப்பிற்கும் வழிவகை செய்துள்ளது.
1: தசரா பண்டிகையொட்டி பெங்களூரு சென்னை இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தென்மேற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. பெங்களூரு கண்டோன்மெண்டிலிருந்து நாளை காலை மணி 7:30 புறப்படும் சிறப்பு ரயில் பிற்பகல் 3 மணிக்கு சென்னை சென்ட்ரல் வந்தடையும். மறுமார்க்கத்தில் சென்னை சென்ட்ரலில் இருந்து நாளை மாலை மணி 4:10 புறப்படும் சிறப்பு ரயில் 10:30 பெங்களூரு கண்டோன்மெண்ட் சென்றடையும். கர்நாடக மாநிலம் யஷ்வந்த்பூரிலிருந்து நாளை 11:55 புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் மாலை மணி 6:10 கோவா மாநிலம் மேட்கான் சென்றடையும். மறுமார்க்கத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை மேட்கானிலிருந்து காலை மணி 8:40 புறப்படும் சிறப்பு ரயில் அன்றைய தினம் 11:55 பெங்களூர் கண்டோன்மெண்ட் சென்றடையும். சவுதி அரேபியாவின் மெக்கா புனித நகரத்தில் இந்தியர்களின் உதவிக்காக கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது. உம்ரா புனித பயணம் மேற்கொள்ளும் இந்தியர்களின் வசதிக்காக இந்த கூடுதல் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவுக்கு செல்லும் பல்வேறு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து இந்த உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜெட்டாவில் உள்ள 24 மணி நேர கட்டுப்பாட்டு மையம் தொடர்ந்து செயல்படும் என்றும் அங்குள்ள இந்திய துணை தூதரகம் கூறியுள்ளது. வளைகுடா பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலவுவதால் பயணிகள் விமான நிறுவனங்களுடனும் பயண ஏற்பாட்டாளர்களுடனும் தொடர்பு கொண்டு விமான சேவை குறித்து தகவல் பெற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வான்வழி தாக்குதல் ஏற்பட்டால் அரசு நிர்வாகத்தின் அறிவுறுத்தலின்படி செயல்பட வேண்டும் என ரியாத்தில் உள்ள இந்திய தூதரகம் கூறியிருக்கிறது. ரியாத் சர்வதேச விமான நிலையத்திற்கான அனைத்து விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தாமம், ஜெத்தா, மதீனா விமான நிலையங்களுக்கான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ள போதிலும் சில விமான சேவைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. விளையாட்டுச் செய்திகள். ரவுரேட்டோ சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே பெல்ஜியத்தின் ராரா சல்டன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-4, 7-5 என்ற செட் கணக்கில் குரேஷியாவின் மரியானா டிராஸ்டிக், பிரான்சின் மரியே மட்டேல் இணையை வென்றது. மோராஸ்டரில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அத்கார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அதில் கல்யாண்பூர், ஜப்பானின் ருக்கி மத்சுதா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அறிவியல் ஆராய்ச்சியின் மூலம் ஆயுர்வேதா சிகிச்சை முறையை வலுப்படுத்த வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். லடாக்கின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் பங்காற்ற வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டிருக்கிறார். சவுதி அரேபியாவின் மெக்கா புனித நகரத்தில் இந்தியர்களின் உதவிக்காக கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது. ரவுரேட்டோ சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே பெல்ஜியத்தின் லாரா சல்டன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் இரவு 7:25.
1: பொண்ணுக்கு கல்யாண தேதி குறிச்சாச்சு, எங்க நகை வாங்க போற?
2: அதானே ஒரே யோசனையாவே இருக்கு.
1: இதுல என்னமோ யோசனை, நம்ம தனிஷ்க் தீபாவளி ஆஃபர்ல கிராமுக்கு 301 ஆஃப் பிளஸ் அப் டு 20% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ்.
2: ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். பெஸ்ட் கோல்ட் ரேட்ல நகைய புக் பண்ணா பர்சேஸ் பண்றப்ப புக்கிங் ரேட்டையும் பர்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அத பே பண்ணி நகைய வாங்கிக்கலாமா?
1: இந்த சலுகை நவம்பர் 8 வரைக்கும் மட்டும்தான்.
2: தனிஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, டிஎன்சி அப்ளை.
3: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம், மூட்டு ஜவ்வுகளுக்கான சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு நம்பிக்கையான மருத்துவமனை ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.

0: 7 தினமும் காலை 6:35 உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: சங்கர் பயோடெக் நகராட்சி அலுவலகம் அருகில் ஓசூர்.
2: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் நமது ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டரில் நடைபெறுகிறது. ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: நேர்கள் இனி கேட்கலாம் விவசாயம் சார்ந்த அறிவிப்புகள். விவசாயிகளுக்கு மானியத்தில் மின் மோட்டார் பம்பு செட்டுகள் வழங்கப்படுகிறது. வழங்கப்படும் மானியம் பம்பு செட்டின் மொத்த விலையில் 50% அதிகபட்சமாக

0: நேர்கள் இனி கேட்கலாம் விவசாயம் சார்ந்த அறிவிப்புகள். விவசாயிகளுக்கு மானியத்தில் மின் மோட்டார் பம்பு செட்டுகள் வழங்கப்படுகிறது. வழங்கப்படும் மானியம் பம்பு செட்டின் மொத்த விலையில் 50%, அதிகபட்சமாக ₹15,000 வரை. நுண்ணீர் பாசன அமைப்பு தமிழ்நாடு தோட்டக்கலை வளர்ச்சி முகமை மூலம் ஏற்கனவே அமைத்தவர்கள், புதியதாக அமைத்துக் கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடையலாம். இவற்றிற்கான தகுதிகள் அனைத்து வகையான விவசாயிகள், சிறு குறு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் விவசாயிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். வேளாண்மை பொறியியல் துறையால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட 4 நட்சத்திர குறியீட்டிற்கு குறைவில்லாத மின் மோட்டார் பம்பு செட்டுகளை விவசாயிகள் விருப்பத்திற்கு ஏற்ப தேர்வு செய்து கொள்ளலாம். மின் இணைப்புடன் உள்ள புதியதாக உருவாக்கப்பட்ட கிணறுகளில் மின் மோட்டார் பொருத்துவதற்கும், திறன் குறைந்த பழைய பம்பு செட்டுகளுக்கு மாற்றாக புதிய மின் மோட்டார் பம்பு செட்டுகள் பொருத்துவதற்கும் மானியம் வழங்கப்படும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவை சார்ந்த சிறு குறு விவசாயிகளுக்கு ஏற்கனவே வழங்கப்படும் 50% மானியமான ₹15,000 கூடுதலாக 20% மானியமாக ₹6,000 சேர்த்து, ஆக மொத்தம் அதிகபட்சமாக ₹21,000 அல்லது பம்பு செட்டின் மொத்த விலையில் 70%, இதில் எது குறைவோ அத்தொகை மானியமாக வழங்கப்படும். எனவே விவசாயிகள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி பயன்பெறலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, வேளாண் இயந்திரங்கள் மற்றும் சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகளை பழுது நீக்கி பராமரிக்கும் மையங்கள் அமைக்க மானியம் வழங்கப்படுகிறது. இவற்றிற்கான தகுதிகள் தொழில் முனைவோர்கள் மற்றும் கிராமப்புற இளைஞர்கள். வேளாண் இயந்திரங்கள் மற்றும் சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் பழுது நீக்கி பராமரிக்கும் மையங்கள் அமைக்க சொந்த இடம் மற்றும் மும்முனை மின் இணைப்பு அவசியம். நடமாடும் பழுது நீக்கி பராமரிக்கும் மையங்கள் அமைக்க பயனாளியின் பெயரில் சொந்த வாகனம் அவசியம். இவற்றிற்கான மானியம் ₹15,00,000 மதிப்பிலான வேளாண் இயந்திரங்கள் பழுது நீக்கி பராமரிக்கும் மையங்கள் அமைக்க 50% அல்லது அதிகபட்சமாக ₹7,50,00,000 மானியம் வழங்குதல். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, தமிழ்நாடு முழுவதும் பொது விநியோக திட்ட மக்கள் குறை தீர்க்கும் முகாம் 10/10/2026, அதாவது நாளை சனிக்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெற உள்ளது. வழங்கப்படும் சேவைகள் மின்னணு குடும்ப அட்டையில் முகவரி மாற்றம், பெயர் திருத்தம், கைபேசி எண் பதிவு மற்றும் மாற்றம் செய்தல், உறுப்பினர் சேர்த்தல் மற்றும் நீக்குதல், புதிய மற்றும் நகல் குடும்ப அட்டை கோருதல், குடும்ப தலைவரின் புகைப்படம் பதிவேற்றம் செய்தல். எனவே இம்முகாமில் பொது விநியோக திட்டம் தொடர்பான குறைகளையும் தெரிவித்து பொதுமக்கள் பயன்பெற்றுக் கொள்ளலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது விவசாயம் சார்ந்த அறிவிப்புகள். நன்றி நேயர்களே.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
3: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் நமது ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோன் ஸ்பைன் சென்டரில் நடைபெறுகிறது. ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: 7:30 நிமிடம். ஆகாஷ்வாணி.

0: முத்தழகு முத்தழகு, என்ன இந்த புள்ள கூப்பிட கூப்பிட காதலே வாங்காம போகுது? ஏன் புள்ள நில்ல?
1: மருதனிக்கா, அக்கா கூப்பிட்டீங்களா?
0: சரியா போச்சு போ, கூப்பிடுறது கூட காதல வாங்காம அப்படி என்ன சிந்தனையில போற?
1: அதுவாக்கா, மாணிக்க அண்ணங்கிட்ட இப்பதான் பேசிட்டு வந்தனா, அதான் அவர் சொன்னதை யோசிச்சுட்டே வந்ததுல நீங்க கூப்பிட்டத நான் கவனிக்கல.
0: சரிதான், உன்னை இப்படி யோசிக்கிற அளவுக்கு மாணிக்க தம்பி அப்படி என்ன பேசிட்ட போல தெரியலையே.
1: அக்கா, அவர் தோட்டத்து காய்கறிகளை நீங்க பாத்திருக்கீங்களா?
0: ஏன் பார்க்காம? நான் தான் தினமும் உங்கள் தோட்டத்து வழியாக தானே போகிறேன். காய்கறி எல்லாம் நல்ல திரட்சியாக கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கோம்.
1: அதை தான் நானும் கேட்டேன், எப்படி என்ன உங்கள் தோட்டத்து காய்கறிங்க மட்டும் இப்படி இருக்குன்னு.
0: சரி, மாணிக்க தம்பி அதுக்கு என்ன சொல்லிச்சு?
1: அவர் இயற்கையான முறையில் சாகுபடி செய்கிறாரா, அதனால தான் அவர் காய்கறி எல்லாம் அப்படி இருக்குதா.
0: அப்படியா? அப்படி என்ன புள்ள இயற்கையான முறை அது?
1: இப்போ இது சம்பந்தமான விவரத்தை தான் ரேடியோவில் சொல்ல போறதா, நீ போய் கேளுன்னு என்னை அனுப்பிவிட்டாரு. அந்த யோசனையில தான் நான் வந்துட்டு இருந்தேன். நீங்க கூப்பிட்டீங்க, நேரம் வேற ஆகுது, வாங்க நாம ரெண்டு பேரும் சேர்ந்தே கேட்போம்.
0: சரி சரி. ஆமா, என்ன விவரம்?
1: இயற்கை வழி வேளாண்மை பத்தி திருவள்ளூர் மாவட்டம் குப்பம் கண்டிகை இ சண்முகம் அவங்க தான் தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாரு, கேட்போம்.
2: நான் விவசாய குடும்பம், எங்கள் பாரம்பரியமே விவசாயம் தான். வேறு அரசு ஊழியரோ வேறு யாரோ எங்கள் வீட்டில் இது வரைக்கும் இருந்ததில்லை. என் குடும்பம் விவசாய குடும்பம் தான்.
3: இன்னும் தொடர்ந்து விவசாயம் நடைபெற்றுட்டு இருக்கா?
2: ஆ, இப்போ விவசாயம் தான், தொழிலே விவசாயம் தாங்க, பிழைப்பே அது தான். அது நஷ்டப்பட்டாலும் எப்படி இருந்தாலும் விவசாயம் தான் அதுதான். ஆனால் 2019 வந்து இயற்கைக்கு கொஞ்சமாக மாறி, அதுக்கப்புறம் இப்போது 100% இயற்கை விவசாயியாக இப்போ இருக்கிறேன். காய்கறி கிட்டத்தட்ட ஒரு 15-20 ரகத்துக்கு பண்ணுறேன், சீசனுக்கு ஏற்ற மாதிரி. நெல்லையும் வந்து பாரம்பரிய ரகமாக ஒரு 5-6 வருஷமாக பாரம்பரிய ரகமே பயிர் வச்சு அரிசியாக குத்தி அதை முடிஞ்ச வரைக்கும் பதிவு விட்டு கிட்ட விளம்பரப்படுத்தி ஓரளவுக்கு சேல்ஸ் அரிசியாக தான் பண்ணுறேன். அதனால தான் ஓரளவுக்கு சமாளிக்க முடியுது. ஏன்னா வந்து இயற்கை விவசாயத்தில் நெல் வந்து கெமிக்கல் போட்டு பண்ணுற மாதிரி 40 மூட்டை வரைக்கும் அறுவடை பண்ணுறாங்க. இது 12-15 மூட்டை, அதிகபட்சம் 20 மூட்டைக்கு மேலே அறுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு ஏக்கரில். அதனால் வந்து அரிசி ஆக்கி விற்றா தான் ஓரளவுக்கு நம்மளுக்கு 10 ரூபா கிடைக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா நஷ்டம் தான் படணும்.
3: அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏன் இயற்கை விவசாயம் செய்கிறீங்க?
2: அது சில உடல் பாதிப்பு தான் சார். நான் வந்து தொடர்ந்து ஒரு 10 வருஷமாக பந்தல் காய்கறி தொடர்ந்து போடுறேன். அவரை, பாகல், புடலை, சுரக்காய் எல்லாமே பந்தல் போட்டிருக்கிறேன். அந்த டைமில் வந்து கெமிக்கல் விவசாயம் பண்ணும்போது ஸ்ப்ரே பண்ணுவேன், தலையெல்லாம் கூட நஞ்சிடும், என்ன பண்ணாலும் அந்த இது ஏறிடும். அப்புறம் முடிஞ்சிச்சுன்னா ஒரு 2 நாள் வரைக்கும் வாந்தி மயக்கம் இந்த மாதிரி உடல் பாதிப்பு அதிகமாக கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற அந்த காய்கறியிலே இருக்குதுன்றது நல்லாவே தெரிஞ்சுக்கினேன். அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய அந்த இயற்கையை பற்றி சொல்ல ஆரம்பித்தாங்க, நானும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்தேன். அதே மாதிரி நான் வந்து ஒரு 10 வருஷம் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தேன். எதுவாக இருந்தாலும் முன்னறிவிப்பாக என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. சில மீட்டிங்கு, விவசாய மீட்டிங் இதெல்லாம் வந்து முன்னெடுப்பாக எடுத்து என்கிட்ட சொல்லும்போது நான் ஒன்றும் எல்லா மீட்டிங்கெலாம் கலந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதை இயற்கை விவசாயத்தை ஆரம்பித்தேன்.
3: இருந்தாலும் நாம் விவசாயம் பண்ணி நாம் எதிர்பார்க்குற விளைச்சல் அது ரசாயனம் போட்டோ அல்லது இயற்கை உரங்களை போட்டோ எடுக்க முடியாத சூழல் இருக்கிற பட்சத்தில் ஒரு பரிச்சாத்தமாக இயற்கை விவசாயம் பண்ணுவோம், நமக்கு சில சிரமங்கள் இருக்குது இல்லைன்னு சொல்லவில்லை, அதில் வந்து நமக்கு நட்டம் ஏற்படுதே, விளைச்சலில் வந்து வித்தியாசம் ஏற்படுதே, அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த இயற்கை விவசாயத்தை தொடர்ந்து பண்ணித்தான் ஆகணுமா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி.
2: நம்ம உடல்நிலை பாதிப்பை வச்சு தான் இயற்கை விவசாயமே பண்ண ஆரம்பிச்சிடணும். அதனால் வந்து அதை வந்து 1-2 வருஷம் பண்ணிட்டு விட்டுட்டால் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி நஷ்டத்துக்கு தான் வழிவகுக்கும். இதை வந்து நம்ம பண்ண என்ன ஆகுனா அந்த வீரியம் வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த வீரியத்தையே நம்ம எதிர்பார்க்க முடியுது. கெமிக்கல் விவசாயம் பண்ணுறாங்களா, அந்த ரேஞ்சுக்கு காய்கறி இப்போது வர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் வந்து கொஞ்சம் தாக்கு பிடிச்சி நஷ்டப்பட்டாலும் இதை வந்து இதை முன்னாடியே தெரிஞ்சுக்கணும், சில ஊடகங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுனால கண்டினியூ பண்ணி தொடர்ந்து பண்ணலாம் அப்படின்னு. இன்றைக்கி நிலவரத்துக்கு 100% நமக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. அதனால் இயற்கை சேவையை தொடர்ந்து பண்ணுறோம். அதுவும் நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறி அத்தனையுமே வந்து நான் வெளியில் வாங்குறதே இல்லை. இந்த தக்காளி வெங்காயம் சில இதெல்லாம் முக்கியமான தேவையை தவிர மீதி எல்லாமே வந்து என் தோட்டத்தில் விளையிறதுனால ரெகுலராக ஒரு நாளைக்கு ஒரு காய்கறி ஒரு கீரை அது மாதிரி போனதுனால

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன்.
2: போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

0: எல்லாருக்குமே உடல் எல்லாம் நல்லா தான் இருக்கும்.
1: இப்போ உங்கள் தோட்டத்தில் என்ன பயிர்கள்லாம் இருக்குது?
0: இப்போ வந்து ஒரே பந்தல் ஒரு 50 சென்டில் போட்டிருக்கேன். அந்த பந்தல் காய்கறியில் வந்து ஏற்கனவே வந்து ஊருக்கு பாகல் மட்டும் போடுவேன். அந்த மாதிரி வரும்போது என்னன்னா வைரஸு இந்த மாதிரி நோயெல்லாம் பாகலில் அதிகம், இந்த லென்த்து நீளமான பாவகாலாம் அதிகமாக இருக்கும். போன வருஷத்துலேருந்து கொஞ்சம் மாற்றலாம் அப்படின்ற மாதிரி அந்த பந்தல்லையே ஒரு 6 அடிக்கு ஒரு லைன் போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு லைனில் பாகல், ஒரு லைனில் போடலை, ஒரு லைனில் பீர்க்கேன். அந்த மாதிரி எல்லா கொடியும் வந்து கலந்தே இருக்கும், கொடி வந்து பந்தலில் கலந்தே இருக்கும், எல்லா காயுமே கலந்த மாதிரி இருக்கும். ஒரு ஒரு லைனில் நம்ம சேர்ந்து அறுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம சில்லறை வியாபாரத்துக்கு வந்து அவங்க ஒரு 4-5 ரகமாக இருந்தால் தான் அங்கே வந்து வாங்கிக்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது. எங்கக்கிட்ட ஒரு 7-8 பேர் ரெகுலராக வராங்க. சாயந்தரம் ஒரு 4 மணியாச்சுனா வந்துடுவாங்க. பறிக்கிறது கூட அவங்களே பறிச்சுடுவாங்க கூலி இல்லாமல். அதனால் வந்து அந்த விவசாயத்துக்கு இந்த மாதிரி கலந்த மாதிரி பண்ணுறதுனால எல்லா காய்கறி ஒரு 4-5 ரகம் அவங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப சௌகரியமாக இருக்குது. பந்தல் காய்கறியில் 3 பேர்கன் புடலை பாகல் சொன்னோன்னா அதுக்கப்புறம் அது முடிகிற கட்டத்தில் அதில் அவரை உருவாகிடும். ஆடி மாதத்தில் இந்த விதெல்லாம் போடும்போது பாரம்பரிய விதை வெள்ளை அவரை ஒன்று, அது வந்து 4-5 மாதம் ஆகும் காய் வரத்துக்கு. மார்கழி 15 தேதியில் தையில் தான் வரும். அதுக்குள்ளே இந்த போட்டிருக்கிற காய்கறியெல்லாம் முடிகிற கட்டம் காயிற நேரம் காயெல்லாம் நின்று போச்சுன்னா வேறு பிடிங்கி விட்டுமோனா அந்த அவரை வந்து ஒரு 15 அடிக்கு 2 செடி தான் போடுவோம். அதுவே அந்த 50 சென்ட் பந்தலை மூடிடும். ஒரு 20-25 செடியே மொத்தமே மூடிக்கும். அந்தளவுக்கு வேகம் வீரியமான கொடி ஓடும் அதிகமாக. அது வந்து பூச்சி கண்ட்ரோல் ரொம்ப கஷ்டம். அது அப்படியும் வந்து இயற்கை விவசாயம் பண்ணினே இருக்கு சொல்ல இடையில கெமிக்கல் கூட கொடுக்க வேண்டியது வரும். அவரை மட்டும் ஒன்றுமே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு வரும். அந்த மாதிரி அந்த அவரை வந்து சித்திரப்பட்ட வரைக்கும் இந்த பந்தலே கண்டினியூ ஆகும்.
1: 4-5 மாதத்துக்கு மேலே போவோம்.
0: அதுதான் அந்த ஒரே பந்தல் அந்தளவுக்கு 1 வருஷத்து வரைக்கும் வச்சுருக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. கொத்தவரை நேரடி விதைப்பு பண்ணிவிட்டு பாத்தி கட்டிட்டு பண்ணுவோம். இப்போ கொத்தவரை இருக்குது. அப்புறம் வந்து ஒரு 40-45 சென்டில் வந்து ஒரு 15-15 சென்ட்டாக 3 பிரித்து அதில் வந்து வெண்பூசணி, பரங்கி பூசணி, சுரக்காய், இந்த கொடி பயிர் வந்து ஒரு 5 அடிக்கு 5 அடிக்கு ஒரு பார் போட்டு அந்த தரையிலேயே படுற மாதிரி விட்டுருக்குறேன். அதுக்கப்புறம் வந்து கட்டாய்க்குன்னு சொல்லிட்டு ஒரு காராமணி, அது வந்து அதிகமான காய்ப்பு, இப்போ புது ரகமாக அது ஒரு இதில்
1: வெரைட்டியில்
0: நிறைய காய்க்கும். அது ஒரு 15 சென்ட் தான் போட்டிருக்கிறேன். அதுலேயே ஒரு 50 கிலோ வரைக்கும் காய்க்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள். அது வந்து இப்போ தான் பூ பிஞ்சி வர ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கு அடுத்த கட்டம் வந்து வெண்டை போட்டிருக்கிறேன், வெற்றின்னு ஒரு வெண்டை, அதுவும் நல்ல காய்ப்புன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச பிறகு 3-4 வருஷம் ஆயிடுச்சு வெண்டையை விட்டுட்டு. ஏன்னா அது வைரஸ் காய்ப்பு சரியில்லை. இப்போ இந்த ரகம் நல்லா காய்க்குதுன்னும் போது அது ஒரு 15 சென்ட் போட்டிருக்குறேன். மணத்தக்காளி ஒரு 15 சென்ட் நட்டுருக்குறேன். அதுக்கப்புறம் அரைக்கீரை இருக்குது. இதுதான் இப்போ இருக்கிறது. இப்போது ஏற்கனவே பழைய செடி வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது செடி முருங்கை கீரையாக அறுவடை பண்ணியிருக்கிறேன். ஒரு 30 சென்டில் அகத்தி. அகத்தி வந்து மாதத்துக்கு 1 தடவை இருப்பாங்க. 1 தடவை அறுத்தாலும் 2000-3000 வந்துடுவாங்க. ஏன்னா அது அமாவாசைக்கு 3 நாள் வந்து கட் பண்ணிவிடுவாங்க. அந்த ரேஞ்சுக்கு தான் அது போகுது. இப்போ ரெகுலராக கூட எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டெய்லியும் ஒரு 200-300 அப்படி போயிட்டு இருக்குது.
1: மாட்டுக்கா மனுஷனுக்கா?
0: அது இப்போது மனுஷனுக்கு தான் சார் அது
1: ஜாஸ்தி.
0: முதல்ல வயிறு சுத்தம் பண்ணக்கூடிய பொருள் அது. வாரத்தில் ஒரு நாளைக்கு சாப்பிட்டாவே வந்து நோயே இல்லை, வயிறு பூரா சுத்தம் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது என்னவோ தெரியல. கோயில் குளம் அப்படின்ற மாதிரி ஜனங்களுக்கு பக்தி அதிகமாகிட்டு பசுமாட்டு கீரை கொடுக்கணும்னு அந்த மாட்டுக்கே உருவாக்கிட்டாங்க. அதை நல்ல அதில் ஒரு பெனிஃபிட் என்னான்னா நமக்கு ஒரு டைம் போட்டோம்னா அகத்தி அது தொடர்ந்து ஒரு 6-7 வருஷம் கூட இருக்குது. அதே மாதிரி உரம் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. நீ இயற்கை உரம் கூட கொடுக்க தேவையில்லை. அந்த வேர் முடிச்சிலேருந்து அதுக்கு சத்து கிடச்சி தானாகவே துளுத்துக்குது. இப்போ நான் போட்டதே 1 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் எதுவுமே பண்ணலை. களை கூட எடுக்கலை. புல் பார்த்திங்கன்னா இவ்வளோ வேறு இருக்கும். மாட்டுக்கு அறுக்கிறவங்க இருப்பாங்க, கீரை பாட்டுக்கு வந்ததுமாக இருக்கும். அது வந்து அந்த மாதிரி பெனிஃபிட்டில் இப்போது அதுவும் இருக்குது. அகத்தி, முருங்கை இதெல்லாம் வந்து தொடர்ந்து இருக்குது 5-6 வருஷமாக போட்டு.
1: இப்போ இதெல்லாம் எவ்வளோ பரப்பு இருக்குங்கய்யா?
0: இப்போது நான் சொல்கிறது ஒரு 3 ஏக்கர் கிட்ட இருக்கும்.
1: அப்போ வெளியில் விற்பனை பண்ணுறீங்களா?
0: விற்பனை தான் டெய்லியும் ஒரு 7-8 பேர் தொடர்ந்து வந்துடுறாங்களே இங்கே தோட்ட தண்ணி வந்துடுறாங்க. 4 மணிக்கு வந்துட்டாங்கன்னா எங்களுக்கு 6:30-7 வரைக்கும் கூட கண்ணுக்கு இருட்டாகிறவர்களும் கூட அங்கே தான் வேலை. க்ளோஸ் பண்ணிட்டு போவோம். சேல்ஸ் மூவ்மெண்ட்டு அந்த 4-7 வரைக்கும் தான். காலையில் டைம்லாம் எதுவும் வேலை செய்கிறது, இந்த ஸ்ப்ரே பண்ணுறது அது மாதிரிலாம் இருக்கும். மழை திடீர்னு வந்துருச்சுன்னா நீங்கள் கெட்டுப்படும் வியாபாரமே, எதுவும் பறிக்க முடியாது. இதுதான் எங்கள் தொழில் அப்படி ஓடிக்கிட்டு இருக்குது.
1: முக்கியமான கருத்து அகத்தியை பொறுத்த வரைக்கும் நான் அதுக்கு எதுவும் உரமே போடுறது இல்லை. நீங்கள் ஏன்னா அதில் வந்து இந்த நாடுவில்ஸ்னு சொல்கிற அந்த முடிச்சுகள் இருக்கும், அதுலேருந்து இதை
0: தடை உருவாக்கிறது
1: ரைட்டு. மற்ற காய்கறி பயிர்

0: செடிகளுக்கு என்ன விதமான உரங்கள் கொடுக்குறீங்க? நீங்க தான் ரசாயன உரமே கொடுக்கறது இல்ல.
1: கொடுக்கல.
0: அப்ப ஏதாவது சத்துக்கள் ஏதாவது ஒரு ரூபத்துல கொடுத்து தான் ஆகணும்.
1: கண்டிப்பா கொடுக்கணும். அது ஒரு ஒரு டன் எரு, அதாவது ஒரு டிராக்டர் ட்ரக்கு ஒரு டன் எரு வந்து குப்பை பக்கத்துலேயே இடம் மரம் நிழலாக இருக்கும், ஒரு டன் எரு வாரி கொட்டிடுவேன். அதுக்கப்புறம் வந்து அதில் ஒரு 25 கிலோ வந்து 30 கிலோ கடலை புண்ணாக்கு என்பிகே உரம் நிறைய அதில் சத்து இருக்கிறதுனால அது 5-6 அதை உரம் போட போகிறோன்றனா ஒரு 5-6 நாளுக்கு முன்னாடி ட்ரம்மில் ஊற வச்சுடுவேன். அதை தண்ணி அதிகமாக ஊற்றி ஊற வச்சுட்டு அந்த எருவில் அதை தூக்கி விட்டுவேன். அதுக்கப்புறம் மீனமில் 2 லிட்ரு உயிர் உரங்கள் அசோஸ்பைர்லாம் சூடோமோனஸு காஸ்போ பாக்டீரியா
0: ட்ரைகோடர்மா
1: விடி இதெல்லாம் வந்து 2 லிட்டரு ஏற்கனவே ஒரு சின்ன ஒரு 15-20 லிட்டரு ட்ரம்மில் வந்து ஒரு 2 கிலோ வெள்ளம் போட்டு எல்லாத்தையுமே உடச்சி ஊற்றி 2 நாளைக்கு இது பண்ணி வச்சுருவோம். அதுவும் ஏன்னா எருவு போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுடுவேன். அதுக்கப்புறம் அன்றைக்கே புதுசாக போட்டுது பாருங்கள் சாணம், அந்த சாணத்தை ஒரு 5 கிலோ 6 கிலோ எடுத்து வச்சுடுவேன். கோமியம் ஒரு 5 லிட்ரு மோர் ஒரு 10 லிட்ரு இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடியில் வச்சுருக்கேன். எருவை கொட்டிட்டு ஒவ்வொரு அதான் ஒவ்வொரு அடுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தெளித்து ஒரு 3-4 அடுக்கு போட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கலந்து அதை மூடி ஓரம் கட்டிடுவேன். ஒரு 15 நாள் வரைக்கும் மூடி வச்சுருப்போம். 15 நாள் வரைக்கும் மூடி வச்சுட்டு 15வது நாள் அந்த சூடு ஆத்துறதுக்காக மறுபடியும் களைச்சிடுவோம். அதை களைச்சி மறுபடியும் சேர்த்துருவோம். அது ஒரு 3-4 மாதம் வரைக்கும் முதல் உழவு எப்போ ஓட்டுறோமோ அப்போ அந்த உழவில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும்போது, ஈரப்பதம் இருந்தால் எருவு போட்டே ஓட்டுவோம், ஈரப்பதம் இல்லைன்னா போதெல்லாம் ஓட்டிட்டு தண்ணி பாயும் போது முன்கூட்டி போட்டுருவோம். அது காயக்கூடாது அப்படின்றதுனால அந்த ஓட்டம் பெரிய உரத்தை ஒவ்வொரு இதுக்கு ஒரு 5-6 பை அதான் அந்த ரசாயன உரம் போடுறாங்க பாரு அந்த ரேஞ்சுக்கே நம்ம பளிச்சுன்னு போட்டாலே அது அதனுடைய வீரியம் நல்லா இருக்கும், வரும்போதே வீரியம் நல்லா வரும். ஒவ்வொரு தண்ணிக்கும் ஜீவாமிர்தம் உயிர் உரம்னு சொல்லிட்டு ஒன்று ரொம்ப சுலபமாக ஒருத்தர் சொல்லியிருந்தார், அதை ட்ரை பண்ணேன், அது அருமையாகவே வேலை செய்யுது.
0: அது என்ன
1: அது உயிர் உரன்றது? ஒன்றும் ரொம்ப சிம்பிள், 10 கிலோ சாணம் 10 லிட்ரு கோமியம், 10 லிட்ரு கோமியத்தில் 2 முட்டை எந்த முட்டையாக இருந்தாலும் பரவாயில்ல, வெள்ளை முட்டையோ நாட்டுக்கோழி முட்டையோ அதை வந்து உடச்சி கலக்கிடணும் கோமியத்தில். அதுக்கப்புறம் இந்த 10 கிலோ சாணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கரைச்சிட்டு திக்காக தான் இருக்கும், நம்ம ஒரு 50 சுற்றி கலக்கி வச்சிடணும். மறுநாளைக்கு அதை சுற்றுனீங்கன்னா ரப்பர் மாதிரி இருக்கும், அப்படி அந்த அளவுக்கு டைட்டாக இருக்கும். அது தொடர்ந்து ஒரு 7 நாளைக்கு தொடர்ந்து 6 நாளைக்கு தொடர்ந்து முடிச்சுட்டு 7வது நாள்லேருந்து அதை பயன்படுத்தலாம். ஒரு 100 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 300 மில்லி அளவுக்கு தண்ணியில் கரைச்சிட்டு நீர் வழியாக கூட விட்டுடலாம். ஸ்ப்ரே பண்ணுறதும் ஒரு இதே மாதிரி ஒரு 100 மில்லி அளவுக்கு ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு ஸ்ப்ரேவும் பண்ணலாம். பூச்சியும் கண்ட்ரோல் பண்ணும், வீரியத்தையும் கொடுக்கும் ஓரளவுக்கு. அந்த இந்த உயிர் உரம் நல்லா கை கொடுத்துது அந்த நெல்லுக்கு.
0: இப்போ இதனாலெல்லாம் வந்து உங்களுடைய அந்த சாதாரணமான விளைச்சல் வந்து குறையாமல் கிடைக்குதுங்களா?
1: கிடைக்கும் சார், குறையாமல் கிடைக்குது. ஆனால் நெல் வந்து இது வரைக்கும் பண்ண முடியல, இந்த வருஷம் ஓரளவுக்கு நான் எதிர்பார்க்குறேன். ஓரளவுக்கு நம்ம கெமிக்கல் போட்டு பண்ணுற ரேஞ்சுக்கே விளைச்சல் இருக்குது, அந்த ரேஞ்சுக்கு இருக்குது. அதனால் இந்த வருஷம் எதிர்பார்க்குறேன்.
0: அறுப்பறுத்தா?
1: ஆமாம் தெரியும், அதனால் வீரியமே தெரியுது, நெல்லுடைய வீரியமே தெரியுது நமக்கு. இயற்கை விவசாயம் அதில் பார்த்தா அதுக்கு இதுக்கு வித்தியாசத்தை பார்த்தா நமக்கு இதுவே நல்லா இருக்குது.
0: சண்முகம் ஐயாவுடைய ஃபோன் நம்பர் சொல்லுங்கள்.
1: 7397-73-97
0: 61-43-77 61-61-43-77 இதில் உங்களை தொடர்பு கொள்ளலாமா?
1: பண்ணலாம் சார்.
0: இயற்கை விவசாயம், இயற்கை இடுபொருட்கள் எப்படி பயன்படுத்துறது என்னங்கிறது சொல்லித்தரீங்களா?
1: சொல்லித்தரேன் சார்.
2: என்ன மருதாணியக்கா, இயற்கை வழி வேளாண்மை பற்றி திருவள்ளூர் மாவட்டம் குப்பம் கண்டிகை ஈ சண்முகம் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டிங்களா?
3: கேட்ட முத்தழகு, இயற்கையான முறையில் சாகுபடி எப்படி செய்யணும்னு ரொம்ப தெளிவாக சொன்னார்.
2: அக்கா, காய்கறி பயிர்களை இயற்கை வழியில் நம்ம வெள்ளாமல் பார்த்தோன்னா நமக்கும் நல்லது, நம்ம எதிர்கால சந்ததிக்கும் நல்லது.
3: ஆமாம் முத்தழகு, இதை நாமளும் கடைப்பிடிக்கணும், நம்ம அடுத்த தலைமுறையையும் கடைப்பிடிக்க வைக்கணும். அப்படி செஞ்சாதான் நாம ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை வாழ முடியும்.
2: கண்டிப்பாக்கா. அக்கா, அடுத்ததாவும் விஷயம் இருக்கு, அதையும் கேளுங்க.
3: அது என்ன விவரம்?
2: மரவள்ளி கிழங்கு சாகுபடி அனுபவங்கள் பத்தி கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டூர் பி ஹென்றி அவங்க தான் தகவல்களை பகிர்ந்துக்க போறாரு, அதையும் கேட்போம்.
4: உங்களுடைய மரச்சீனி சாகுபடி அனுபவம் அப்படிங்கும் போது உத்தேசமா எத்தனை ஆண்டு காலம் இருக்கும்?
5: தாப்பனார் காலத்தில இருந்து மரவள்ளி கிழங்கு இப்படிப்பட்ட இதெல்லாம் விவசாயங்கள் அன்னைக்கு சேனை காய்ச்சல் இப்படிப்பட்ட விவசாயங்கள் எல்லாம் செய்துட்டே இருந்தாவே, அந்த அதை தொடர்ந்து நம்ம அதை தொடர்ந்து செய்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் மரவள்ளி கிழங்கு நட்டிருக்கேன். நான் குத்தகை எடுத்து தான் நட்டிருக்கேன். இப்போ
4: மரச்சீனியை பொறுத்தளவில் அது சாகுபடி அப்படிங்கறது ஒரு கடினமான பணியா, லெகுவான பணியா?

0: அது என்னன்னா பெரிய கடினம் இல்ல. முதல்ல என்னன்னா சாதாரண எல்லா மண்ணும் களிமண்ணும் போக மீதி எல்லா மண்ணுக்கும் மரவள்ளி வராது. கொஞ்சம் உரங்கள் பூமியில கொஞ்சம் உரம் இருந்தாச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்.
1: மரச்சீனி கந்து தேர்வு அப்படிங்கிற என்ன மாதிரியான கந்து தேர்வு செய்யணும்? ரொம்ப பருமனா எடுக்கணுமா அல்லது மெலிதா இருந்தாலும் கூட காட்டம் இருக்குங்கிறீங்களா?
0: இல்ல என்ன ஊர்ல சொல்லுவோம் ரெண்டு பேர்ல உள்பட்ட கம்புகளை வெட்டி நடிதான் நல்லது. அதுதான் ஒரு அரை அடி முக்கால் அடிக்குள்ள ஒரு கம்பை வெட்டி அப்படியே ஒரு குண்டுக்கு ஒண்ணு வச்சு ஊனி ஒன்னு நட்டுட்டா போதும்.
1: சரி, அறுவடை முடிஞ்ச உடனே அந்த கம்பை உடனடியா வச்சிடலாம்
0: வராது.
1: அடிவரங்களுக்கு
0: கொடுத்துட்டாச்சு நல்ல வருமானம் கிடைக்கும். இப்ப என்ன பூச்சினால தாக்கினாலையும் சில பிரச்சனைகள் உண்டு.
1: என்ன பூச்சி அப்படி
0: இப்ப என்னன்னா இந்த இது வெள்ளையினால பெரிய பாதகங்கள் வரும். இலையில எல்லாம் அப்படியே வந்து இதாகிரும், அப்படியே வந்து ஒட்டி பிடிச்சிடும், சார உறிஞ்சு
1: பச்சையும் போயிடும்.
0: பச்சையும் போயிடும்,
1: அப்புறப்படுத்த முடியாதா?
0: அது எல்லாம் பெரிய கொஞ்சம் கஷ்டம் தான்.
1: நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க?
0: இதுக்கு முக்கிய மாட்டேன் டெய்லி கொஞ்சம் அதை கவனிச்சுட்டு தான் இல்ல. இப்ப தண்ணி இருந்தாச்சு என்ன கொஞ்சம் தண்ணி வரி அடிச்சுட்டா போறோம், பிரஷர் அடிக்கணும். அடிச்சா சொன்னா கொஞ்சம் அது பறந்துடுது எங்கேயாவது போகும். மற்றபடி அது பெரிய அளவுல ஒண்ணும் செத்துக்கிடாது. இன்னைக்கு இங்க கொஞ்சம் விவசாயம் பண்ணுவாவே, நாளைக்கு கொஞ்சம் அந்த பக்கம் பண்ணுவாவே. இப்ப அந்த மரச்சினி ஒரு பக்கத்துல நடுற மரச்சினி எப்படி கேச்சுன்னா இது என்ன நேரம் அங்க போயிடும். இப்படி அது ரோல் ஆட் ஆகுது.
1: அப்ப அந்த கம்ப கூட பார்த்துதான் வாங்கணும்.
0: ஆமா, அது பார்த்துதான். அது நடிய மேத்துல மாவு பூச்சி இருக்கா, அது எல்லாம் பார்த்துதான் கம்ப.
1: அப்புறம் நோய் தாக்குதல் உண்டுமா மரச்சினில?
0: சில மேத்துல கிழங்கு அப்படி இப்படி எல்லாம் வர வாய்ப்புகள் உண்டு.
1: சரி, ஒரு இயற்கை பேரிடர் மாதிரியான ஒரு நிலை, மரச்சினி போட்டிருக்கீங்க, கிழங்கு வைக்கக்கூடிய பருவம் இல்ல, கிழங்கு வச்சிடுச்சு, அறுவடைக்கு இன்னொரு 20 நாட்கள் இருக்கு, பெருவெள்ளம், தொடர் மழை, வெள்ளம் கெட்டிடுச்சு, அந்த மாதிரி நிலையில என்ன முன்னெச்சரிக்கையா செயல்படணும் அல்லது பாதிப்பு தான்ங்கறீங்களா?
0: இல்ல அது என்னன்னா நம்ம பிடிஞ்சு எடுத்தாச்சு ஒண்ணு இல்ல. தண்ணி நிறைய கட்டினா அப்படியே அழுகிரும், அப்படியே
1: விலை இல்லன்ட்டு விட்டோம்னா
0: அழுகிரும். வடிகால் வேணும், தண்ணி கெட்டாம இருக்கணும். தண்ணி கட்டியாச்சுன்னா அது சோழி முடிஞ்சு.
1: ஆச்சரியப்பட்ட நிலைகள் இருக்கா அறுவடை அப்படிங்கிற ரீதியில? நான் கூட நினைக்கல சார், இந்த மூட்டுல வந்து பார்த்தா ஆஞ்சால இருந்தது, இந்த மூட்டுல வந்து 10 கிலோ 8 கிலோன்னு எடுத்தேன், எனக்கே ஆச்சரியம். அந்த மாதிரி நிலைகள்
0: இல்ல, அந்த மாதிரி நிலையில இருக்கு. அது மண்ணுக்குள்ள இருக்க நம்ம அதை வெளியே இருந்து பார்த்தோன்னு ஒண்ணு கணிக்க முடியாது. அதனால எப்படி இருக்குன்னு அதை பிடிங்கி பார்த்தா அதுக்குள்ள தெரியும். மரவள்ளி கிழங்கு பொறுத்த அளவுல கொஞ்சம் இடவழி இருக்கணும். மரவள்ளி கிழங்கு நிறைய
1: நெருக்கமா
0: நெருங்கியாச்சுன்னா எல்லாம் செடி மேல வளர்ந்து அப்படியே சரிஞ்சிடும். கிழங்கு தன்மைகள் ரொம்ப குறைவா இருக்கும். முன்னால என்ன செய்வாங்கன்னா இந்த மரவள்ளி கிழங்க இந்த பதநீர்ல போட்டு, பதநீர் காஞ்சிட்டு இருக்கும்போ இந்த மரவள்ளி கிழங்க அந்த பதநீர்ல போட்டு,
1: பச்சை கிழங்கியா?
0: ஆமா, பச்சை கிழங்கு பதநீர்ல போட்டு வேக வச்சு குழந்தைகளுக்கு நசுக்கி கொடுப்பாவ.
1: அவ்வளவு சத்து?
0: ஆமா, அவ்வளவு சத்து. அது ஒரு சுவையா இருக்கும். சாப்பிட்டாச்சுன்னா அப்படி இருக்கும்.
1: நீங்க அறுவடைக்கு தயாராயிடுச்சு மரச்சீனி அப்படிங்கறது அறிகுறிகள் அந்த தரைத்தளத்துல தெரியுமா? இப்படி
0: தெரியும். அது என்னன்னா மரவள்ளி அடுத்து மேல வரி, அதே சமயம் கொஞ்சம் லெவலுக்கு மேல பெய்யாச்சுன்னா போ 7 மாசம் 8 மாசம் ஆகி வரும். அந்த அறுவடைக்குள்ள காலம் நெருங்கி வந்து நம்ம கணக்கு போட்டுக்கலாம்.
2: என்ன மருதானேக்கா, மரவள்ளி கிழங்கு சாகுபடி அனுபவங்கள் பத்தி கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டூர் பி ஹென்றி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
3: முத்தழகு, பரவாயில்ல, மரவள்ளி கிழங்கு சாகுபடியில இம்புட்டு வழிமுறைகள் இருக்குன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: ஆமாக்கா, எனக்கு கூட கிழங்கு ருசியா இருக்குன்னு வாங்கி தின்ன மட்டும் தான் தெரியும், அதுலயும் இம்புட்ட வழிமுறைகள் இருக்குன்னு இப்பதான் புரியுது.
3: முத்தழகு, நேத்து கூட எங்க அண்ணன் மரவள்ளி கிழங்கு தான் வாங்கி கொடுத்தது, வேக வச்சு வச்சிருக்கேன், வந்து சாப்பிடு புள்ள.
2: அட,

0: சரியான நேரத்துக்கு தான் தகவல்களையும் கேட்டிருக்கோம். கிழங்க சாப்பிட்றதோட மட்டும் நிறுத்திக்காம அதை விளைய வச்சு நாலு வருமானம் பாக்கிறதுக்கு வழியையும் பார்ப்போம்.
1: அட சரியா சொன்ன.
2: இன்று தேசிய பெண் விவசாயிகள் தினம். வேளாண்மை மற்றும் உணவு பாதுகாப்பு துறையில் பெண் விவசாயிகளின் பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் அக்டோபர் மாதம் 15 தேதியன்று ராஷ்டிரிய மகிழா கிசான் திவாஸ், அதாவது தேசிய பெண் விவசாயிகள் தினம் கொண்டாடப்படுகிறது. 2026 ஆண்டான இந்த ஆண்டை ஐக்கிய நாடுகள் சபை பெண் விவசாயிகளுக்கான சர்வதேச ஆண்டு என அறிவித்துள்ளது. வேளாண்மையில் விவசாயம் சார்ந்த எண்ணற்ற உப தொழில்கள் உள்ளன. பெண்கள் தங்கள் வாழ்வாதாரம் உயரவும் விவசாயத்திற்கு உதவும் வகையிலும் இது போன்ற விவசாய உப தொழில்களில் ஈடுபட்டு வருகின்றனர். நமது பெண் விவசாயிகளுக்கு அங்கீகாரம் அளிக்கவும் அவர்களின் நிதி நிலைமையை மேம்படுத்தவும் அரசாங்கம் பல்வேறு திட்டங்களையும் முன்னெடுப்புகளையும் செயல்படுத்தி வருகின்றது. தேசிய பெண் விவசாயிகள் தினமான இன்று விவசாயத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு வெற்றி பாதையில் செல்லும் காஞ்சிபுரம் மாவட்டம் வதியூரைச் சேர்ந்த எஸ் ரேவதி அவர்களின் அனுபவங்களை கேட்டறியலாமா?
3: 12 மாடு வச்சிருக்கோம் சார். கன்னிக்குட்டியும் ஒரு 12 இருக்கு. இப்போ கடை கன்னுக்குட்டி போட்டுச்சிங்கன்னாங்க, அது ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா வச்சுப்போம். நாங்கள் இந்த கெடா விடுவாங்கள்ல அதுக்காக யூஸ் பண்ணிக்குவோம், இல்லை மற்றதுக்கும் விட்டுருக்கோம். எல்லாம் நாங்களே உற்பத்தி செஞ்சு வந்தது தான். வெளியிலலாம் எங்கேயும் வாங்க மாட்டோம். எங்கள் மாடே தான் அது. கன்னுக்குட்டிக்கு தனியாக ஒரு கொட்டைக்கு மாதிரியும் மாட்டுக்கு தனியாக கட்டுற மாதிரியும் அப்படியே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மாட்டுக்கே 30 லிட்டர் இல்லை 35 லிட்டர், இப்போ 10-12 மாடு இருக்குங்கன்னா அதில் ஒரு 6 மாடு பால் கறக்கும். அப்படியே சுயேட்சை முறையில் தான் வந்துட்டுருக்கோம். ஒரே இதுவாக்க வந்தாக்கா நம்மளுக்கும் கஷ்டமாக இருக்கும். அதனால் சுயேட்சை முறையில் சென்னை பிடிச்சி கண்ணு போட்டுச்சிங்கன்னா அதே நம்மளுக்கு நல்ல வருமானம் தான். 10 நாளைக்கு ஒரு முறை அந்த பணப்பட்டுவோட பண்ணுவாங்க பால். இதில் ஆடுக்கு மாடு கோழி தீவன புல் இந்த பால் மதிப்பு கூட்டு பொருள் என்னென்ன பண்ணலாம் அதெல்லாம் வாத்து எல்லா பயிற்சியும் இருக்குது சார். எல்லாமே அனுபவம் தான், போய் பார்த்ததால தான் தெரிஞ்சுது. நம்மளுக்கு தெரியாமல் வீட்லேயே நம்ம வளர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறப்போ எனக்கு வந்து உயிரினத்தை வந்து காப்பாற்ற முடியல. இப்போ அந்த கிளாஸுக்கு போய் ஏன்னா தொழில் பயிற்சி மூலயமா எனக்கு நிறைய கற்றுட்ருக்கேன். இப்போ நிறைய என்னுடைய படிப்பு விட்டுட்டு கூட நான் இதில் இறங்கியிருக்கேன். சரி, இதில் செஞ்சாக்கா நம்மளுக்கு அதை விட நம்ம வருமானம் அதிகமாக ஈட்டலாம் அப்படின்றதுக்காக பால் தயிர் மோர் வெண்ணெய் அப்படி எடுக்கலாம். அடுத்து அது சாணம் பார்த்தீங்கன்னா எருவாகவும் பயன்படுத்திக்கலாம், ஊதுவத்தி இந்த மாதிரி தயாரிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு ஆடு வந்து ஒரு 100 ஆடு வளர்க்கணுன்ற ஆசை இருக்குது. மாடு ஆட்டு பண்ணை எல்லாமே டெவலப் பண்ணிவிட்டு இன்னும் அதிகமாக வருமானத்தையும் ஈட்டலாம், தொழில் வாய்ப்பையும் உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன் சார். படிச்சுட்டு சும்மா வீட்டில் இருக்காமல் வேலைக்கு போகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு இல்லாமல் நம்மளே தனியாக சுயமாக சம்பாரித்து முன்னேறனா இது மாதிரி தொழில் ஆரம்பிக்கலாம், ஒருங்கிணைந்த பண்ணி ஆரம்பித்து நல்ல லாபம் ஈட்டலாம், அடுத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கலாம்.
2: அடுத்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதுரை சேர்ந்த ஏ கஸ்தூரி அவர்கள் விவசாயத்தில் தான் கடந்து வந்த பாதையை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார்.
4: எனக்கும் கேவிகேக்கும் கிட்டத்தட்ட 12 வருஷம் சம்பந்தம். 12 வருஷமும் நான் இங்கே தான் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு துறையிலிருந்தும் மதிப்பு கூட்டு பொருள் விவசாயம், நான் வந்து விவசாயி, அந்த இதில் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ஒவ்வொன்றும் இங்கே வந்து கற்றுக்கிட்டு தான் போய் செய்கிறேன். ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு டெக்னாலஜி புதுசு புதுசாக வருதுங்க சார். அதெல்லாம் வந்து நான் 12 வருஷத்துக்கு முன்னாடி கற்றுக்கிட்டேன்னு வீட்டில் இருந்தால் அது தெரியாது இல்லையா. இப்போ என்ன புது டெக்னாலஜி வந்திருக்கு, விவசாயத்தில் என்ன பண்ணலாம், மற்ற விவசாயம் சார்ந்த மதிப்பு கூட்டு பொருளில் என்ன டெக்னாலஜி வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்க ஒருங்கிணைந்த பண்ணையமா பண்ணிட்டு இருக்கிறதால ஒவ்வொன்றுக்கும் வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ நான் எனக்கு தெரிஞ்சதை நான் வளர்த்து பார்த்ததில் எனக்கு நிறைய நஷ்டம் வந்தது. ஆனால் இங்கே வந்து டெக்னிக்கலாக கற்றுக்கிட்டதால எனக்கு அதை படிப்படியாக மேலே எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு அனுபவமாக இந்த இடம் எனக்கு அமைஞ்சது. அதுவும் இல்லாமல் இப்போது நிறைய இது ஒரு சப்சிடி ஆகட்டும் எங்களுக்கு மகளிர் குழுவுக்கு பிஎம்எஃப்எம்ஐயில் லோன் எடுத்து தான் நாங்கள் மிஷினரி வாங்கி போட்டிருக்கோம். பிஎம்இஜிபி இந்த மாதிரி நிறைய ஸ்கீம் இருக்குது. பிஎம்இஜிபி அப்புறம் தாட்கோவில் பிஎம்எஃப்எம்ஐயிலேருந்து மாவு அரைக்கிறது, இட்லி மாவு அரைக்கிறது. இட்லி மாவையும் எங்களோட ஒரு குழுவிலேருந்து ஒரு பாட் பாட்டாக பிரிஞ்சு நாங்கள் பிரித்து ஒருத்தவங்க வந்து இட்லி மாவு இது பார்த்துக்கிறாங்க, பேட்டர் பார்த்துக்கிறாங்க, இன்னொருத்தவங்க வந்து மிளகா தனியா இந்த மதிப்பு கூட்டு வருது இல்லையா இட்லி பொடி அதுக்கு மாதிரி மூலிகை இட்லி பொடி அந்த இதுவெல்லாம் ஒரு செட்டப் பார்த்துக்கிறாங்க. இப்போ உணவகத்தையும் ஒரு செட்டப் பார்த்துக்கிறாங்க. 5 பேர் மொத்தம் 3 டீமாக பிரிஞ்சு பண்ணிகிட்ருக்காங்க. அது எல்லாத்துக்கும் ஹெட்டாக நான் இருந்து பார்த்துக்கிறேங்க. சரி, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து சார் சொல்லி கொடுத்தது வந்து கிருணி பழத்தில் சொல்லி கொடுத்துருந்தாங்க. கிருணி பழத்தில் வந்து அல்வா, கிருணி பழம் அல்வா, அதுக்கப்புறம் வந்து தர்பூசணி சாப்பிட்டு அப்படியே போடுறோம் இல்லையா அதில் வந்து பிக்கல் அதை மாதிரி சொல்லி கொடுத்தாங்க சார். அந்த வெள்ளையாக வரும் இல்லையா அதில் பிக்கல் சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போ அப்புறம் இங்கே கோழியும் நாங்கள் வாங்கியிருக்கோம், அதுவும் ஒரு 40 எங்கள் குழு இல்லாமல் மற்ற குழுக்களுக்கு

0: மகளிருக்கும் வாங்கி கொடுத்துருந்தேன். இங்க இருந்த கேவிக்கையிலேருந்து எல்லாரும் அதிலிருந்து ஒரு வருமானம் ஈட்டுறாங்க.
1: இது போன்று விவசாயத்தில் கால் பதித்து முன்னேறி வரும் பெண்மணிகளின் வார்த்தைகள் என்றும் பிறருக்கு வழிகாட்டியாகவே உள்ளன. இவர்களின் வார்த்தைகளில் உள்ள தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சி நாட்டின் மூளை முடுக்கில் உள்ள முன்னேற துடிக்கும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சயம் ஊக்கத்தை வழங்கும். முன்னேற துடிக்கும் பெண்கள் அனைவருக்கும் உங்களுக்கான வாய்ப்புகளும் உதவிகளும் நிரம்ப உள்ளன என்பதை தேசிய பெண் விவசாயிகள் தினமான இன்று ஆழமாய் நினைவூட்டுகிறோம். நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
2: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
3: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
2: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
4: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
3: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
2: எப்படின்னா,
3: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
4: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் இரவு 8 மணி.

0: நேய உறவுகள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். கேட்டு ரசிக்க இருக்கின்றோம் இளம் தென்றல். இன்று சினிமா சினிமாவாக நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் அறிமுக நேயராக இருந்தால் 043-42-24-40-30 என்ற எண்ணிலும் 94-86-81-10-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேயர்கள் 043-42-24-40-31 என்ற எண்ணிலும் 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இது இளம் தென்றல். இன்று சினிமா சினிமாவாக முதல் நேயரை சந்திக்கும் முன்
1: ஆகாஷ்வாணி ஆளுமை சிறக்க வழங்குபவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள்.
2: எனக்கு தெரிந்த ஒரு மளிகை கடை அதிபர் காலையில் 6:00 கடைக்கு போய்விடுவார். கடையை 10 மணிக்கு மூடுவார், 11 மணிக்கு தான் வீடு திரும்புவார். புறப்படும் பொழுது அவர் வீட்டு பிள்ளைகள் தூங்கிக் கொண்டிருப்பார்கள், திரும்பும் போதும் தூங்கிக் கொண்டிருப்பார்கள். நல்ல வேளையாக அவருக்கு ஒரு புரிந்த மனைவி என்பதனாலே சரி, தொழில்

0: தானே நமக்கெல்லாம் தருகிறது. எனவே அவர் தொழிலை இடையறாது செய்துவிட்டு போகட்டும், நம்மால் ஆன ஒத்துழைப்பை நாம் தருவோம் என்று அந்த அம்மா எண்ணினார்கள். அதனால் ஒத்துழைப்பு கிடைத்தது. ஆனால் பிள்ளைகள் வளர வளர பிரச்சனைகள் வேறு மாதிரி ஆகிவிட்டன. அப்பாவை பார்க்கவே முடியல, என்னம்மா அப்படி பண்ணுறாங்க, வெளியில் கூப்பிட்டாலும் வரமாட்டேன்றாங்க, ஞாயிற்றுக்கிழமை கூட கடை திறக்கிறாங்க அப்படியே என்று அந்த பிள்ளைகள் வருத்தப்பட வருத்தப்பட அவருடைய குரல் ஓங்க ஓங்க மளிகைக்கடை அதிபருக்கு பிரச்சனை ஆகிவிட்டது. அது மட்டும் இல்லை, இந்த காலத்து பிள்ளைகள் வெளியில் போகணும், உணவை வெளியில் சாப்பிடணும், ஞாயிற்றுக்கிழமைனா வீட்டில் சமைக்கப்படாது. பிள்ளைகள்லாம் கொஞ்சம் வளர்ந்துட்ட பிறகு கொஞ்சம் கையை ஒசத்திடுறாங்க. எனவே நாம் இந்த காலத்து பிள்ளைகளை சமாளிக்க வேண்டும் என்று சொன்னால் இனிமேலும் நான் கடை கடை என்று கட்டி கொண்டு நாம் அதையே பார்த்து கொண்டிருக்க கூடாது. பிள்ளைகளையும் கவனிக்க வேண்டும். நான் எல்லா தொழிலதிபர்களுக்கும் எல்லா நேரமற்றவர்களுக்கும் நான் அன்புகூர்ந்து ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். தயவுசெய்து குடும்பத்தை கவனியுங்கள். நம்முடைய வாழ்வினுடைய பிரதானம் என்பது குடும்பம்தான். ஒரு தாளை வைத்து எழுதுங்கள், அது எப்படி அந்த எழுத்து இருக்கிறது என்று பாருங்கள். ஒரு பொத்தல் பொத்தலான அட்டை மீது ஒரு தாளை வைத்து எழுதுங்கள், அந்த எழுத்து என்ன ஆகிறது என்று பாருங்கள். கற்றையான தாள்களை வைத்து கொண்டு எழுதி பாருங்கள். உங்கள் கையெழுத்து உங்கள் கையெழுத்து தானா என்று கேட்கும் அளவிற்கு அவ்வளவு அழகாக இருக்கும். நான் அடித்தாள் என்று நான் சொல்வது குடும்பத்தை. அற்புதமான குடும்பம் அமைகிற போது ஒரு மனிதனுடைய வாழ்வு மிகச்சிறந்த உன்னத நிலைக்கு போகிறது. அந்த குடும்பம்தான் நம்முடைய பெரிய ஆதாரம். எனவே குடும்பத்திற்கு ஆதரவாக நாம் நடந்து கொள்வது என்பது அவர்களுக்காக நேரம் ஒதுக்குவது என்பது. கருவேப்பிலை கண்டுகளைப் போற ஓரிரு பிள்ளைகளைத்தான் இந்த காலத்தில் எல்லோரும் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் ஞாயிறு கூட வீடு தங்காமல் ஓடிக்கொண்டிருக்கிற மனிதர்களை என்னவென்று சொல்வது? அப்படியே ஞாயிறன்று வீடு தங்கினாலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தூங்குகிறார்கள், கிரிக்கெட் பார்க்கிறார்கள், தொலைபேசியில் இருக்கிறார்கள், பேப்பர் படிக்கிறார்கள். இது ஞாயிறிலே நான் வீடு தங்குகிறேன் என்று ஒரு பேர் பண்ணுகிறார்கள். இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதில் மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன் என்றால் கேட்கவே வேண்டாம், அப்பப்போ அவர் வெளிநாடு போயிடுவார், கான்ஃபரன்ஸ் உம்பார். கேட்டால் உங்களுக்கு தானாடியும் போட்டு கட்டுறேன், உங்களுக்கு தானாடியும் உழைக்கிறேன், ஏண்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க என்று புலம்புவார். அவர்கள் கேட்பது உங்கள் பணத்தை மட்டுமல்ல, நீங்கள் செய்து கொடுக்குற வசதிகளை மட்டுமல்ல, அவர்கள் கேட்பது உங்களுடைய நேரத்தை. அந்த நேரத்தை கொடுங்கள், பொக்கிஷமாக அவர்கள் போற்றுவார்கள். அவர்களிடத்தில் வேறு எந்த சமாதானமும் ஈடுபடாது. எனவே குடும்பம் என்கிற நல்ல அடித்தளத்தை மிகச் சிறப்பாக அமைத்து கொண்டு அவர்களுக்கு போதுமான நேரம் ஒதுக்கி நாம் அவர்களுக்காக வாழ்கிற பொழுது, அவர்களுக்கு நாம் புரிய வைக்கிற முயற்சி செய்யும் பொழுது அவர்களை நாம் நம்முடைய கட்டுக்குள்ளே வைத்து கொள்ள முடியும், அல்லது அவர்கள் விரும்புகிறபடி நாம் நடந்து கொள்ள முடியும். எந்த திருமணம், எந்த வரவேற்பு, எந்த நிகழ்வு என்றாலும் அவர்களையும் அழைத்து போங்கள். ஒரு ஞாயிறை அவர்களுக்காக ஒதுக்கி விடுங்கள், அல்லது ஏதேனும் ஒரு தினத்தை. எனவே குடும்பத்திற்காக நேரம் ஒதுக்காதவர்கள் எவ்வளவு வாழ்விலே வெற்றிகரமானவர்களாக இருந்தாலும் அவர்களை முழுமையான மனிதர்களாக என்னால் ஏனோ ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நேரமற்றவர்கள் மனம் வைத்து அன்பு கூர்ந்து குடும்பத்திற்கான நேரம் ஒதுக்கி அவர்களுடைய மகிழ்வை பன்மடங்காக ஆக்க முடியுமா என்று பாருங்கள். இதே அன்பான வேண்டுகோள்.
1: ஆளுமை சிறக்க வழங்கியவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள்.

0: இருக்கு இந்த வைப் செம்மையா இருக்கு.
1: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவ குழுவும் அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு, பெட் சிடி, காமா கேமரானு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
5: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சீலநாயக்கன்பட்டி, சேலம்.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.

0: இணைப்பில் இணையும் முதல் நேயரை சந்திப்போம். வருக, வணக்கம். வணக்கம். விதிமுறைகள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். திரைத்துறை சார்ந்த மூன்று வினாக்கள் கேட்கப்படும் ஒரு நேயருக்கு, ஒன்று இசைக்கீற்று, மற்றும் ஒன்று ஒளிக்கீற்று, மற்றும் ஒன்று வினா. சரிங்களா, அந்த மூன்று கேள்விகளுக்கும் நீங்க சரியான பதில சொன்னீங்கன்னா நீங்க கேட்கக்கூடிய பாடல் பரிசு பாடலா கொடுக்க முடியும். நான் சொன்னதுவே அவர் வினா நினைச்சு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: அன்பு சோதரன் நல்லமல்லி எஸ் கார்த்திகேயன் அவருக்கு இர வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து?
1: பண்பலையோடு இணைந்து இருக்கும் கிருஷ்ணா மாவட்டம் அரசம்பட்டி பக்கம் காவாக்குடி தென்னை விவசாயி ஏ முருகன்.
0: சரிங்க முருகன் ஐயா, உங்களுக்காக முதல்ல ஒலிக்கிட்டு கொடுக்குறேன், கேளுங்க. அது என்ன படம் அப்படின்னு நீங்க கண்டுபிடிங்க. சரிங்களா?
1: சரி சார், பழைய பாடல் கொடுங்க சார்.
0: பழைய படம். சரிங்க, இருக்கிறதுல இருக்கிற ஒரு பழைய படமா நான் கொடுக்கறேன், முயற்சி செய்யறேன் உங்களுக்காக. சரிங்களா?
2: என் தொழில் என் செல்வாக்கு எல்லாத்தையும் போட்டுட்டேன், கவலைப்படாத. நான் இப்ப உன்ன பழிவாங்க இங்க வரல, எனக்கு நீ வேணும். ஏசி பன்னீர் செல்வமா வேணும். நான் திரும்பவும் போலீஸ்ல சேர மாட்டேன், நீங்க பயப்பட வேண்டாம். நீ திரும்பவும் போலீஸ்ல சேரணும், யூனிஃபார்ம் போடணும், போட்டு என்னை எதிர்த்து நிக்கணும்.
0: கேட்டீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு வசனம் வந்திருக்கு. இந்த வசனம் இடம்பெற்ற திரைப்படம் எது? ஐயா இணைப்பில் இருக்கீங்களா? என்னங்க
1: சார்? விஜயகாந்த் படம்.
0: ஆமா, என்ன படம்?
1: ஐயோ,
0: அங்கதான் இருக்கு டெஸ்ட். சரி, நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்
3: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
3: நாகலாபுரம் கன்னியப்பன்.
0: சரிங்க கன்னியப்பன், உங்களுக்காக ஒரு இசை கேட்டு கேளுங்க.
4: செம்பருத்தி

0: கேட்டீங்களா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது? நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம், விரைவாக பேசலாம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். ராம், உங்களுக்காக ஒரு பாடல் கொடுக்கலாமா? ராம்,
1: கொடுங்க,
0: கேளுங்க.

0: கேட்டீங்களா?
1: சூரிய
0: வம்சம் இல்லைங்க. தவறான பதில் நன்றி. அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்
2: ஐயா. வணக்கம்யா.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
2: நான் மோகன் பேசுறியா?
0: மோகனையா, உங்களுக்கு உண்டான முதல் இசை கேட்டு கொடுத்துடலாங்களா? தயாரா இருக்கீங்களா?
2: தயாரா இருக்கீங்களா?

0: கேட்டீங்களா?
1: இந்த
0: பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது?
1: மகராசன்.
0: தவறான பதில், கிட்டத்தட்ட நெருங்கினீங்க, நான் தவறா சொல்லிட்டீங்க. அடுத்த நேரில் சந்திப்போம், வணக்கம். சரிங்க சித்தன், உங்களுக்காக ஒரு இசை கொடுக்கறேன், கேளுங்க. இசை கிட்டா கொடுக்கறேன் முதல்ல.

0: கேட்டீங்களா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது? கோகுலம் என்பது மிகவும் சரியான பதில். சரி, உங்களுக்கு அடுத்ததாக ஒளிக்கிட்டு கொடுத்துடலாங்களா? கொடுங்க, என்னாவது பாத்திரலாம்.
1: வா பா வா, என்ன நல்லா இருக்கியா? பரீட்சையெல்லாம் நல்லபடியா எழுதிருக்கீல்ல
2: அண்ணே? இங்க
1: அப்புறம் இந்த வருஷம் 25 லோடு நெல் அனுப்பிச்சிருக்கேன், 216 லோடு கரும்பு அனுப்பிச்சிருக்கேன், 15,000 லிட்டர் பால் கறந்து அனுப்பிச்சிருக்கேன், அப்புறம் தேங்காய் மாங்காய் அது இதுன்னு ஏகப்பட்டது அனுப்பிச்சிருக்கேன்
2: அண்ணே. இங்க
0: கேட்டீங்களா, இந்த வசனம் இடம்பெற்ற திரைப்படம் எது?
3: மானஸ்தன்
0: என்பது மிகவும் சரியான பதில். இரண்டு வினாக்களுக்கு சரியா பதில் சொல்லிட்டீங்க. மூன்றாவது உங்களுக்கு ஒரு வினா கேட்கலாங்களா? சரி, மிகவும் எளிமையான வினாவை கேட்கிறோம். முதல் நேரம் உங்களுக்கு பாடலும் கொடுக்க நான் தயாரா இருக்கேன். சரிங்க, நடிகை சிம்ரனின் முதல் திரைப்படம் எது?
4: வாங்குங்க, அதுவும் சூப்பர் சேவிங்ஸோட வென்யூ i20 எக்ஸ்ட்ரா நியூஸ் கிரேட்டா எல்லா

0: up to 1 lakh benefits. Starting price rupees 5.47 lakhs la. Inda patasana offer la unga veetukku brand new Hyundai car oti chellunga.
1: Visit your nearest Himavasini Hyundai at Dharmaburi, Krishnagiri, Arur and Hosur today. 7-3395-7-3395.
2: October 16 வெள்ளி கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவிட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் நமது ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டரில் நடைபெறுகிறது. ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி. புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90 டிகிரி கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய். 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229-7555.
3: 8:12 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் இளம் தென்றல். இன்று சினிமா சினிமாவாக அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். ஐயா, ஈரோடு மாவட்டம் மட்டும் கேக்குது, அதுக்கு மேல என்ன சொல்றீங்கன்னு கேக்கல. மறுபடியும் சொல்லுங்க. உங்களுடைய இணைப்பு சரியா இல்லைங்க, தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
3: வணக்கம். யார், எங்கிருந்து?
4: தர்மபுரி மாவட்டம் பழையலகிரி பகுதியில இருந்து அஸ்மிதா பேசுறேன்.
3: சரிங்க அஸ்மிதா, உங்களுக்காக ஒரு பாடல் கொடுக்கலாமா? சிம்பிளா கொடுக்கலாங்களா? இருக்கிறது சிம்பிளான பாட்டு எதுன்னு பார்த்து கொடுக்குறேன். முயற்சி பண்ணுங்க நீங்க, ஏன்னா நீங்க சொல்லுவீங்களான்னு எனக்கு தெரியல. கொடுக்குறேன், கேளுங்க.

0: கேட்டிங்களா
1: சார்? பழைய பாட்டா இருக்கு.
0: ஆமாங்க, கண்டுபிடிச்சிங்களா? பக்கத்துல யாரும் இல்லையே சொல்லி தரத்துக்கு. யாருமே இல்லையா? சரி, நன்றி. அடுத்த நேரத்தை சந்திப்போம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து? ஒரு பாடல் கொடுக்கிறேன். அந்த பாடல் எந்த திரைப்படத்தில் இடம்பெற்றது அப்படின்னு நீங்க சொல்லணும். சரிங்களா? கொடுத்துட்டு பாருங்க பாடல்.

0: மதுவா
1: கேட்டீங்களா?
2: கேட்டங்க. நினைவு வரலீங்க.
1: நினைவு வரல. நன்றி. அடுத்த வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம்.
4: திரைப்படம்
1: எது? ஆண் பாவம். இல்லைங்க, தவறான பதில். நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். மாரியப்பன், உங்களுக்காக முதல்ல ஒரு பாடல் கொடுக்கறேன், கேளுங்க.

0: கேட்டீங்களா?
1: கேட்டேங்க சார்.
0: இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது?
1: ராசாவின் மனசுல படமே அதான்.
0: அப்படிங்களா?
1: அப்படிதான் சார் சொல்றேன்.
0: அப்படிதான் சொல்றாங்கன்றீங்களா? ஆனா சொன்னவங்க வந்து சரியா சொல்லி தரல பாத்தீங்களா. நன்றி. அடுத்த நேயரை சந்திக்கும் முன்,
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
3: பாம்பு கடி, விஷமுறிவு, தலைக்காயம், அனைத்து உயிர்காக்கும் சிகிச்சைகளுக்கும் 24 மணி நேர விபத்து மற்றும் அதிநவீன ICU பிரிவுகளுடன் கூடிய சிறந்த மருத்துவமனை ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.

0: விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: பொண்ணுக்கு கல்யாண தேதி குறிச்சாச்சு, எங்க நகை வாங்க போற?
2: அதானே ஒரே யோசனையாவே இருக்கு.
1: இதுல என்னமோ யோசனை, நம்ம தனிஷ்க் தீபாவளி ஆஃபர்ல கிராமுக்கு 301 ஆஃப் பிளஸ் அப் டு 20% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ்.
2: ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். பெஸ்ட் கோல் ரேட்ல நகையை புக் பண்ணா பர்ச்சேஸ் பண்றப்ப புக்கிங் ரேட்டையும் பர்ச்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அதை பே பண்ணி நகையா வாங்கிக்கலாமா?
1: இந்த சலுகை நவம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான்.
2: தனிஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. TNC அப்ளை.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: எட்டு மணி 23 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல். இன்று சினிமா சினிமாவாக இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை சந்திப்போம்.
6: வருகவே வருகவே.
5: வணக்கம், யார் இங்கிருந்து?
7: கிராமம் பூகார் வட்டத்திலிருந்து ராம் பேசுகிறேன்.
5: சரிங்க ராம், உங்களுக்காக ஒரு பாடல் கொடுத்துடலாமா? ராம்
7: கொடுங்க கொடுங்க.

0: கேட்டீங்களா?
1: மானஸ்தன்
0: என்பது மிகவும் சரியான பதில். சரி, உங்களுக்கு அடுத்ததாக வந்து ஒலிக்கிட்டு கொடுக்குறேன், கேளுங்க.
2: எவ்வளவு உயரத்துல வாழ்ந்தாலும் தூங்குற இடம் நம்ம உயரம் தானே.
3: சபாஷ் பாருங்க, பெரிய இடம் பார்த்து நடந்துக்க. இந்த கிராமத்திலேயே அதிகமா படிச்ச ஒரே பொண்ணுன்ற திமிர் மட்டும் உனக்கு இருக்க கூடாது.
4: இருக்காதுப்பா, பார்த்து நடந்துக்கிறேன்.
5: அப்படி என்னமா படிச்சிருக்க?
4: நாலாம் கிளாஸ்.
0: கேட்டீங்களா? நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். சரிங்க, உங்களுக்காக ஒலிக்கிட்டு கேளுங்க.
6: இது நம்ம ஃப்ரெண்ட் தான், பேரு அயன்புரம் சத்யநாராயணன். நீ கேள்விப்பட்டிருப்பியே, டிவி பத்திரிக்கை ரேடியோன்னு ஒண்ணு விடாம கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டே இருப்பாரு. புதிர் போட்டி ஒண்ணு விடமாட்டாரு.
7: ஒரு பத்திரிக்கையில ஜம்பல் போட்டி வச்சிருக்காங்க, எல்லா வார்த்தைகளும் கழிச்சு போட்டுருவாங்க. நாம சரியான வார்த்தையை கண்டுபிடிக்கணும். நான் எல்லா காம்பினேஷனையும் எழுதி பார்த்துட்டேன், கண்டுபிடிக்க முடியல.
0: கேட்டீங்களா? இந்த வசனம் இடம்பெற்ற திரைப்படம் எது? நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம்.
8: ஆசிரியர்கள் கடைசி வரைக்கும் அங்கேயே நிக்கிறாங்க, ஆனா நாம உணர்ந்து எங்கேயோ போயிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஆசிரியர்களை நீங்க உணர்ந்து எவ்வளவு பெரிய ஆளானாலும் மறக்கவே கூடாது.
0: கேட்டீங்களா? என்ன திரைப்படம் இது? குஷேலன் என்பது மிகவும் சரியான பதில். உங்களுக்காக அடுத்தது ஒளி கேற்று, கேளுங்க. இசை கேற்று.
9: ருக்குமணி ருக்குமணி அக்கம் பக்கம் என்ன சத்தம், காது ரெண்டும் கொசுதடி கண்டுபிடி என்ன சத்தம்.
0: கேட்டீங்களா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது?
1: ரோஜா.
0: ரோஜா என்பது மிகவும் சரியான பதில். மூன்றாவது உங்களுக்கு வினா கேட்க போறேன், தயாரா இருங்க. ரிஷிபாமா என்ற இயற்பெயர் கொண்ட நடிகை யார்? ரிஷிபாமா என்ற பெயர் கொண்ட நடிகை யார்? சிம்ரன் என்பது மிகவும் சரியான பதில். என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
1: கண்ணெதிரே தோன்றினார்.
0: சரிங்க.
1: கொத்தவாள் சாவடி
0: லேவடி. சரிங்க, இதோ வந்து இனிய பாடல். அனைவருக்காகவும் நன்றி, இணைப்பு வந்தமைக்கு
1: நன்றிங்க.
0: நன்றி நன்றிங்க.

0: மூட்டு, தண்டுவடம் மற்றும் விளையாட்டு காய பிரச்சனைக்கு அறுவை சிகிச்சை தான் தீர்வா? ஒரு முறை செகண்ட் ஒபினியன் கேளுங்க. அக்டோபர் 10 முதல் 20 வரை பிரபல நிபுணர்களின் இலவச ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் வழிகாட்டல் முகாம். பயமில்லா சிகிச்சை, தெளிவான வழிகாட்டல். குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், 5 ரோடு, சேலம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
4: தீபாவளி இதோ வந்தாச்சு.

0: data. Ellathukkum up to 1 lakh benefits. Starting price rupees 5.47 lakhs la. Indha patasana offer la unga veetukku brand new Hyundai car oti chellunga.
1: Visit your nearest Himavasini Hyundai at Dharmapuri, Krishnagiri, Arur and Hosur today. 733957395.
2: எட்டு மணி 33 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் இளம் தென்றல். இன்று சினிமா சினிமாவாக இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை சந்திப்போம். வருக, வணக்கம்.
3: வணக்கம்
2: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: சேலம் மாவட்டம் வாழப்பாடி.
2: டைல்ஸ் முருகேசன். ஆஹா, அருமையான பட்ட பெயரோட இருக்கீங்க. சரி, உங்களுக்காக முதல்ல இசை கேட்டு கொடுக்கறேன், கேளுங்க.

0: கேட்டீங்களா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது? டைல்ஸ் முருகேசன் சொல்லுங்க. சேரன் பாண்டியன் இல்லைங்க. தவறான பதில், நன்றி. அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து? சண்முகசுந்தரம் உங்களுக்காக ஒழுகிட்டு கேளுங்க.
1: என்ன
0: திரைப்படம் இந்த வசனம் இடம்பெறுது? இருக்கலாம், விசால்
1: தான்.
0: நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
2: இரவு வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
2: மல்லிகுட்டை பஞ்சாயத்து ராமியம்பட்டில இருந்து சுஜா மகாலிங்கம் பேசுறேன் ஐயா.
0: சரிங்க சுஜா மகாலிங்கம், உங்களுக்காக ஒரு பாடல் கொடுத்துடலாங்களா? முதல்ல
2: கொடுங்க ஐயா.

0: கேட்டீங்களா இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது?
1: செண்பகமே செண்பகமே.
0: இல்லைங்க, தவறான பதில், நன்றி. அடுத்த நேரி சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து? சரிங்க, வணக்கம். அது உங்களுக்காக முதல்ல ஒரு இசை கேட்டு அருமையான பாடல் கொடுக்குறேன். அந்த பாடல் எந்த திரைப்படத்தில் இடம்பெற்றது அப்படின்னு சொல்லுங்க, சரிங்களா?

0: கேட்டீங்களா?
1: சத்தியமா தெரியல.
0: சத்தியமா தெரியலங்களா? என்ன எப்படி சொல்லிட்டீங்க? நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஐயா, யார் இங்கிருந்து?
1: சுப்பிரமணியம்.
0: சுப்பிரமணியம், உங்களுக்காக ஒரு பாடல் கொடுக்குறேன், கேளுங்க.

0: வாழ்வது.
1: கேட்டீங்களா?
2: என் தங்கை கல்யாணியா?
1: என் தங்கை கல்யாணின்றீங்களா? தவறான பதில் நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
3: வணக்கம், மணி பேசுறேன்.
1: சரிங்க மணி, உங்களுக்காக ஒரு பாடல் கேளுங்க மணி.

0: திருமகளே.
1: கேட்டீங்களா?
2: கேட்டங்க.
1: எந்த திரைப்படத்தில் இடம்பெற்றது இந்த பாடல்?
2: அக்னி நட்சத்திரம்.
1: இல்லைங்க. தவறான பதில். நன்றி. அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம்.
3: தர்மபுரி மாவட்டம்
1: பச்சையம்மா. சரிங்க பச்சையம்மா, உங்களுக்காக முதல் ஒரு பாடல் கேளுங்க.

0: கேட்டீங்களா? தெரியலீங்களா? நன்றிமா, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்.
1: ஹலோ,
0: விரைவா பேசலாம். வணக்கம்
1: சார். வணக்கம் சார், இளஞ்செழியன் பெத்தம்பட்டியிலிருந்து.
0: சரிங்க இளஞ்செழியன், உங்களுக்காக

0: கேட்டீங்களா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது?
1: எங்க ஊர் பாட்டுக்காரர்.
0: இல்லைங்க, தவறான பதில். ஹீரோவை கரெக்டா கண்டுபிடிச்சீங்க, நான் படத்தை தப்பா சொல்றீங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: நான் திருப்பத்தூர் மாவட்டம் மூக்குன்னு ஜெயராம் யாத்திரையா.
0: சரிங்க ஜெயராமன், உங்களுக்காக ஒரு பாடல் கேளுங்க.

0: கேட்டீங்களா? இந்த ராசாத்தி பாடல் எந்த படத்தில் இடம்பெற்றது? இல்ல ராசாத்தியே லைன்ல வராங்கல்ல, சொல்லுங்க.
1: நன்றி
0: நன்றி, அடுத்த நேரத்தில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
2: தாராபுரத்துல இருந்து ராஜேஸ்வரி சங்கர்லிங்கம்.
0: சரிங்கம்மா, ராஜேஸ்வரிமா உங்களுக்காக ஒரு பாடல் கேளுங்க.

0: கேட்டீங்களா, இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எதுமா?
1: வைதேகி
0: காத்தல். எவ்வளவு ஈஸியா இருந்தது பாத்தீங்களா. சரி, உங்களுக்கு அடுத்ததாக ஒரு ஒலிக்கேற்று கேளுங்க.
2: பகவத்கீதையுடைய சாரமே அதான், நம்மளை சுத்தி நடக்கிற எதுவும் நம்ம புரிஞ்சுக்க கூடியது அல்ல, அதனால சும்மா அதை பத்தி கவலைப்படுறதுல அர்த்தமே இல்லை. எல்லா கவலையும் கடவுள்கிட்ட விட்டுட்டு நம்ம செய்ய வேண்டிய கடமையை செஞ்சா நிம்மதி. இதா யாத கதை?
0: நல்ல கதை. கேட்டீங்களா?
1: நன்றிங்க சார்.
0: கண்டுபிடிக்க முடியலீங்களா?
1: தெரியல.
0: அண்மையில் வந்த படம், மிக பிரபலமான படம். நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: சரிங்க வள்ளி, உங்களுக்காக ஒரு பாடல் கேளுங்க வள்ளி.

0: கேட்டிங்களா? நிஜமா தெரியலீங்களா? நன்றி மா இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்த நேயரை சந்திக்கும் முன்
1: அனில் ரோஸ்டட் ரவா முறுக்கு மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: முறுக்கு இந்த வைப் செம்மையா இருக்கு.
1: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் நமது ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டரில் நடைபெறுகிறது. ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
3: 8:41. இளம் தென்றல் என்று சினிமாவாக. வணக்கம்.
4: ஹலோ.
3: வணக்கம். யார் இங்கிருந்து?
4: சேலம் மாவட்டம் வாழப்பாடியிருந்து தீபக் பேசுறேங்க.
3: தீபக், பழைய படமா
4: கொடுக்கலான்றீங்களா?
3: அப்படியா, சரி பரவாயில்ல, கேட்டு வாங்குறீங்களா அப்படின்னு பார்த்தா, சரி உங்களுக்காக ஒரு ஒலிக்கிட்டு கொடுக்குறேன், கேளுங்க. இது எந்த திரைப்படம் அப்படின்னு நீங்க சொல்லணும், சரிங்களா?
5: தம்பி, கொஞ்சம் கூட பெரிய மனுஷன் மாதிரி இல்லாம திமிர் தனம் பண்ற.
3: நன்றி, அடுத்த சந்திப்போம். வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
6: இரு, வணக்கம் ஐயா.
3: வணக்கம்.
6: மல்லிக்குட்டி பஞ்சாயத்து ராமியம்பேட்டில இருந்து மகாலயம் பேசுறேன்.
3: சரிங்க மகாலயம், உங்களுக்காக ஒரு இசை கிட்டு கேளுங்க.

0: கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டீங்க. அந்த திரைப்படத்துல இதே மாதிரி ஒரு பாடல் இருக்கும், அதை கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
2: அக்காவும் மாமனும் தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு பெரிய தப்பு பண்ணிட்டேயா? மாயாண்டி பத்த மயன் பக்கத்த பையன் இல்லன்னு சபையே நெறச்சு போட்டியா?
0: கேட்டீங்களா?
1: என்ன
0: படம் இது?

0: கேட்டிங்களா, என்ன படம் இது?
1: என்னங்க சார்
0: இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதுங்க?
1: இந்த பாடல் இடம்பெற்ற படம் எல்லாமே என் ராசா.
0: ஆஹா, இல்லைங்க, கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டீங்க. நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் இங்க இருந்து? கமத்தம்பட்டி மாவட்டம் ஆகிட்டீங்களா? உங்க பேர் சொல்லுங்க. கே கிருபாகரன். வத்தல்மலையில இருந்து பேசுறீங்களா? சரிங்க. வத்தல்மலையில மழை பெஞ்சதுங்களா? லேசான துறல். சரி, அருமையான ஒரு வசனம் கொடுக்குறேன், கேளுங்க.
2: கார்த்திகை தீபம் குமுதாங்க வீட்டு வாசல்ல அகல் உலகா அடிக்கணுச்சு, பாக்குறதுக்கு சும்மா நாசமா இருந்துச்சு.
3: நான் நேரம் எங்க அம்மா வந்த போய், அம்மா அம்மா குமுதாங்க வீட்டு வாசல் விளக்கலாம் கும்முன்னு இருக்குதுமா, நம்ம எப்படி வா கம்முன்னு இருக்குதுண்ணா, எங்க அம்மா உண்மை இருக்குது. என்னடா குமார், அந்த பொண்ணு மனசு ஒன்றுமே அப்படின்னு ஐடியா பண்ணி அக்கம் பக்கத்து வீட்டுலாம் விளக்கலாம் கலெக்ட் பண்ணு வந்து வச்சேன். குமுதா ஹாப்பியா ஆச்சு.
0: கேட்டீங்களா? எந்த திரைப்படத்தில் இடம்பெற்றது இந்த காட்சி? தெரியலையா? டாக்டர் குமுதா ஹாப்பி என்னாச்சு, அது கூட கவனிக்கல நீங்க. வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம்.
4: வணக்கம், பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேன்.
0: சரி சாந்திமா, உங்களுக்கு ஒரு அருமையான இசை கேட்டு கொடுக்குறேன், கேளுங்க.

0: கேட்டீங்களா?
1: முதல்
0: மரியாதை. அருமையான பதில். சரி, உங்களுக்காக ஒதுக்கிட்டு கேளுங்க.
2: சென்னையில இருக்கு மொத்தம் 10 வீடு இருக்கு. ஒவ்வொரு வீட்லயும் பொட்டி பொட்டியா கீழே மேலே 20 போர்ஷன் கட்டி அநியாய வாடகை விட்டு சம்பாதிச்சுட்டு இருக்காரு. எனது கட்சிக்காரர் இந்த ஜெயலட்சுமி அம்மா வடப்பழனியில இருக்க இவரோட வீட்டுல தான் குடியிருக்காங்க. 300 சதுர அடி இருக்கிற அந்த மூக்கோட்ட சைஸ் போர்ஷனுக்கு ரெண்ட் கண்ட்ரோல் நார்ம்ஸ் படி 600 ரூபாய் தான் வாங்கணும். ஆனா இவர் 2000 ரூபாய் வசூலிக்கிறார். இப்ப
0: கேட்டீங்களா? என்ன திரைப்படம் இது? நன்றிமா இணைப்பு இழந்தமைக்கு. அடுத்த நேயரை சந்திக்கும் முன்,
3: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவிட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் நமது ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டரில் நடைபெறுகிறது. ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: ஹெல்ப்ஸ் பப்ளிக் ஸ்கூல், வெண்ணாந்தூர் மெயின் ரோட், சேலம். IIT, JEE, NEET, TNPSC தேர்வுகளுக்கு தனி வகுப்புகள். ஒலிம்பியாட் பயிற்சி வழங்கப்படுகிறது. அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவிட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் நமது ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டரில் நடைபெறுகிறது. ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: 8:52 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் இளம் தென்றல் என்று சினிமா சினிமாவாக. இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். பெருமாள், சரிங்க. பெருமாளையா, உங்களுக்காக ஒரு முதல்ல ஒரு பாடல் கொடுக்கலாங்களா?
1: கொடுங்க சார்.

0: ரிக்ஷாக்காரன் என்பது மிகவும் சரியான பதில். சரி, உங்களுக்காக அடுத்ததாக ஒலிக்கிட்டு கேட்கலாமா?
1: இந்த வருஷம் நம்ம காலேஜ்ல ஸ்டூடண்ட் செலக்ஷன் நடத்த யூஜிசி பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க, ஆனா நான் ஸ்ட்ரிக்டா வேண்டான்னு சொல்லிட்டேன். ஆக ஒரு ஃபார்மாலிட்டிக்கு உங்க ஒப்பீனியன்ஸ் எல்லாம் தேவைப்படுது. ஏன் எலெக்ஷன் வேண்டான்னு ஃபார் தி ரெக்கார்ட்ஸ்?
2: எனக்கு என்னமோ வேணான்னு தோணுது சார். செமஸ்டர் வேற வருது.
0: கேட்டிங்களா எந்த படத்தில் இடம்பெற்றது இந்த காட்சி?
3: நன்றி,
0: அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்,
4: நான் தர்மபுரியில இருந்து சுந்தரராஜன் பேசுறேன்.
0: சரிங்க சுந்தரராஜன், உங்களுக்காக இசை கேட்டு கேளுங்க.

0: கேட்டிங்களா? நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம், நான் தருமபுரி மாவட்டம் ஏரி டெல்லி கொல்லப்பட்டாயிலிருந்து பிரியா பேசுறேன்.
0: சரிங்க பிரியா, உங்களுக்காக ஒரு ஒலிக்கிட்டு கேளுங்க பிரியா.
2: மாப்பிள்ள இதெல்லாம்
3: பாதுகாப்பா இருக்கணும்னு அந்த இடத்துல வேலி போட்டு இருக்கோம்.
4: அது சவுந்தர பண்ண இடம் இல்ல அங்க. எப்படி நீ
5: தர? நேற்று சாயங்காலமே தம்பி அந்த 3 ஏக்கர் நிலத்தையும் கரையை முடிச்சாவ.
3: இப்ப நான் நினைச்சாதா இங்க இருக்க அத்தனை பேர் அந்த வழியா போக முடியும்.
6: பரவே, நாங்க எப்படி போறது?
3: ஃப்ளைட்ல போங்க.
7: ஆமா, அடிச்சார் பாரு ஆணி.
0: கேட்டிங்களா?
1: நன்றி,
0: அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
8: ஐயா இரவு வணக்கம். ஐயா
0: வணக்கம். 1வது வார்டு லட்சுமணன் நினைக்கிறேன்.
8: மதியன்
0: பாளையம் ராமகாயிருந்து 1வது.
8: சரிங்க
0: லட்சுமணன், உங்களுக்காக ஒரு அருமையான பாடல் கொடுக்கறேன் கேளுங்க.

0: கேட்டிங்களா?
1: ஐயா டக்குன்னு வாயில் வரமாட்டேங்க, வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்.
2: வெளி மாவட்டம்
0: சந்திரசேகர், முதல்ல உங்களுக்கு இசை கேட்டு கேளுங்க.

0: என்ன படம் இது?
1: இந்த படத்தினுடைய பெயர் வந்து அம்மன் கோவில் கிழக்காலே.
0: அம்மன் கோவில் கிழக்காலே. எவ்வளவு சரியா தவறா சொல்ல முடியுமோ அவ்வளவு சரியா தவறா சொல்லிட்டீங்க. நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வருக வணக்கம். வணக்கம். சேலத்திலிருந்து யாருங்கம்மா?
2: இனியா.
0: இனியா, அருமையான பெயர். சரி, உங்களுக்காக ஒரு இனிமையான பாடல் கொடுக்குறேன்.

0: கேட்டீங்களா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது? ஃப்ரெண்ட்ஸ் என்பது மிகவும் சரியான பதில். சரி, உங்களுக்காக அடுத்ததாக ஒலிக்கிட்டு கேளுங்க.
1: அந்தந்த இடத்துல அப்படியே நிக்கணும். ரெண்டு படம் விழுந்த வீட்டுல மூணாவது படம் ஆகணும் நினைக்கிறவா மட்டும் முன்னாலே வாடா. நல்லது. ஏ சிங்காரம், இந்த செகண்டோட உங்க ஆட்டம் முடிஞ்சு போச்சு.
0: கேட்டீங்களா என்ன படம் இது? பேட்டை என்பது சரியான பதில். அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வச்சு கூட சொல்லிடலாம் இல்லையா? சரி, உங்களுக்காக வினா ஒண்ணு கேட்கலாம், மூன்றாவதா, சரிங்களா? சரி, நடிகர் ரஜினிகாந்தின் முதல் திரைப்படம் எது? இல்லைங்க, தவறான பதில். நன்றி, அடுத்த நேயரை சந்திப்போம். வருக, வணக்கம்.
2: இரவு வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: மல்லிக்குட்டை பஞ்சாயத்து ராமேஸ்வரம். ஜெயக்குமார் பேசுறேன்.
0: சரிங்க ஜெயக்குமார், உங்களுக்காக முதல் பாடல்.

0: கேட்டீங்களா?
1: எந்த
0: படத்தில் இடம்பெற்றது இந்த பாடல்?
1: அவ்வை சண்முகி.
0: அவ்வை சண்முகி என்பது மிகவும் சரியான பதில். சரி, உங்களுக்காக அடுத்ததாக ஒரு ஒலிக்கிட்டு கொடுத்துடலாங்களா?
2: நியாயமா அமெரிக்கால பிறக்க வேண்டிய கொஞ்சம் டைம் கொடுத்திருந்தா
3: இந்தியாவில பிறந்திருப்பீங்களா?
2: கொஞ்சம் டைம் கொடுத்து

0: இந்த
1: வசனம் இடம்பெற்ற திரைப்படம் இது
2: மைக்கேல்
1: மகரகாம் அங்கதான் கொஞ்சம் ஏமாந்தீங்க. இதுவும் அவை சண்முகி தான், அதுக்காக தான் இந்த டிஸ்டுக்காக தான் கொடுத்த அதே படம் தான். நன்றி, அடுத்த நேயரை சந்திக்குமோ.
3: ஹூண்டாயில தீபாவளி இதோ வந்தாச்சு.
4: லைட் ஸ்பீட் ஸ்ட்ராக்கர்ஸோட பிராண்ட் நியூ ஹூண்டாய் கார்ஸ் வாங்குங்க, அதுவும் சூப்பர் சேவிங்ஸோட வென்யூ i20 எக்ஸ்டர் நியோஸ் கிரேட்டா எல்லாத்துக்கும் அப் டு 1 lakh பெனிஃபிட்ஸ் ஸ்டார்டிங் பிரைஸ் ரூபீஸ் 5.47 lakhsல. இந்த பட்டாசான ஆஃபர்ல உங்க வீட்டுக்கு பிராண்ட் நியூ ஹூண்டாய் கார ஓட்டி செல்லுங்க.
3: விசிட் யுவர் நியரஸ்ட் ஹிமாவாசினி ஹூண்டாய் அட் தர்மபுரி, கிருஷ்ணகிரி, அரூர் அண்ட் ஹோசூர் டுடே. 7339573395.
5: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
6: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
7: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
6: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
7: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
1: 8:59 இணைப்பில் இனியும் நிறைவு நேரை சந்திப்போம். வருக, வணக்கம்.
8: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம்.
8: சேலம் மாவட்டத்திலிருந்து
1: பேசுறேன் சார். பார்வதி. சரிங்க பார்வதிமா, உங்களுக்காக ஒரு பாடல் கொடுக்கறது. எந்த திரைப்படம் கொஞ்சம் விரைவா சொல்லுங்க.

0: கேட்டீங்களாம்
1: சார். அது எனக்கு இது தெரியல, அந்த விஜய் படம் மாஸ்டர் வைரை காதிருந்தால் தாமரபரணி.
0: தாமரபரணி எப்படி கண்டுபிடிச்சிங்க பாத்தீங்களா, எல்லாம் சரியா தான் சொல்லிருக்கீங்க, ஆனா உங்களுக்கு அது கிடைக்காம போச்சே. நன்றிமா இணைப்பு வந்தமைக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். நம்ம நடிகர் ரஜினிகாந்தின் முதல் திரைப்படம் அபூர்வ ராகங்கள். ரிஷிகமா என்று அழைக்கப்பட்ட நடிகை சிம்ரன். நடிகை சிம்ரனின் முதல் திரைப்படம் ஒன்ஸ் மோர். இணைப்பில் வந்த நேயர்களுக்கும் இணைப்பில் வர முயற்சித்த அத்துணை நேயர்களுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்றைய இளம் தென்றல் சினிமா சினிமாவாக மலர்ந்தது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய மகிழ்ச்சியோடு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நல்லம்பள்ளி எஸ் கார்த்திகேயன். தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து ஸ்பாட் லைட்.
2: குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. ஐ எம் ஷகுன் சோப்ரா வித் தி நியூஸ் அட் 9. The headlines. Prime Minister Narendra Modi unveils development projects worth over 3,300 crore rupees in Ladakh, says Union Territories development remains a key priority for centre. Supreme Court issues notices to Congress leader Rahul Gandhi, Samajwadi Party Chief Akhilesh Yadav and others on protest march to Apex Court if alleged SIR irregularities. Also seeks poll panel's reply if alleged voter deletions. Defence Ministry signs contracts worth over 4,000 crore rupees for GSAT-7C communication satellite for Indian Air Force and Varunastra heavyweight torpedoes for Indian Navy. Government mandates caller name display for telecom users from 1st of next month. Sensex climbs over 2% to close at 74,316. And Prime Minister Modi interacts with India's Asian Games contingent in New Delhi, says country is poised to emerge as a global sporting powerhouse. And now the news in detail. Prime Minister Narendra Modi today inaugurated and dedicated to the nation five major development projects worth over 3,300 crore rupees in Ladakh through video conferencing. Speaking on the occasion, the Prime Minister said the development of Ladakh remains a key priority for the centre.
3: Ladakh ki pragati aur vikas mein ek aur adhyay jud raha hai. Aaj Ladakh mein kai ahem development projects ka lokarpan hua hai. In pariyojanaon se kai logon ka safar aasan hoga, kahin bijli ki suvidhaen behtar hogi, kahin pani ki uplabdhata badhegi aur हमारी प्राचीन विरासत के संरक्षण को भी नई ताकत मिलेगी.
2: The Prime Minister said a center of excellence is being established in Leh to provide quality education and technology training to youth of Ladakh. The Ministry of Defence today signed contracts worth over 4,000 crore rupees for

0: Ladakh and China. So it's very, very important. A, there is all-round development because that creates nationalistic sentiments that unites a country. So there's a social kind of cohesion which comes with these connectivity initiatives. Then there is a question of also addressing threats if they arrive and capacity to counter a two-front kind of a situation. But most importantly, if you have these developments done and the area is thriving, people are with you, then that acts as a major deterrent to countries who may not have your best interest in mind. It also opens finally the channels of diplomacy, because if you are secure, you're right, you know, then other countries are willing to talk to you. So it promotes dialogue, especially the India-China dialogue. We already are making progress in it. With this coming in, I think it opens more opportunities for us to have a different kind of a dialogue. If conflict is out of the equation, does it shift the mindset towards limited collaboration to begin with more CBMs coming in? I think that is where it is, because finally, Shreya, connectivity, economic rise is essentially power. Yes. And when you are stronger, when you are more powerful, then you are also in a better position for a dialogue and for conflict resolution. And I think, so you look at this particular initiative by the Prime Minister today and the ones to follow, I think it's part of a much larger picture, and security is definitely part of it.
1: Thank you so much, sir. So you very insightfully, you pointed out the very right points and how these development projects that was inaugurated by Prime Minister Narendra Modi today via video conferencing. Thank you, sir.
0: You're welcome, Shreya.
2: You were listening to a discussion on inauguration of development projects in Ladakh. The participants were Atul Aneja, senior journalist, and Shreya Pathak, anchor. This program was produced and presented by the News Services Division of Akashvani. You can listen to it on our mobile app, News on AIR.
3: Spotlight.
4: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி வன்மலை 102.5, ஏற்காடு வன்மலை 103.7.
5: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவிட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் நமது ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோன் ஸ்பைன் சென்டரில் நடைபெறுகிறது. ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
7: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
8: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
7: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
8: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
9: மூட்டு, தண்டுவடம் மற்றும் விளையாட்டு காய பிரச்சனைக்கு அறுவை சிகிச்சை தான் தீர்வா? ஒரு முறை செகண்ட் ஒபினியன் கேளுங்க. அக்டோபர் 10 முதல் 20 வரை பிரபல நிபுணர்களின் இலவச ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் வழிகாட்டல் முகாம். பயமில்லா சிகிச்சை, தெளிவான வழிகாட்டல். குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், 5 ரோடு, சேலம்.
4: இடைஞ்சல் இல்லாமல் இனிமையான இதயத்திற்கு இதமான பாடல்களை கேளுங்கள். இது இடைவிடாத இசை மலை.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவிட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் நமது ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டரில் நடைபெறுகிறது. ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமோஷ்கா.
1: இனிய இரவு வணக்கம் நேயர்களே. இமைகள் ஓய்வெடுக்கும் நேரத்தில் உங்களை இசையால் தாளாட்ட வருகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களின் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். கேட்டு ரசிக்க நீங்கள் அறிமுக நேயராக இருந்தால் 0 43 42 24 40 30 என்ற எண்ணிலும், 94 86 81 10 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேயர்கள் 0 43 42 24 40 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். காலத்தால் அழியாத காவிய கானங்களின் தொகுப்பாக இது சுகமான ராகங்கள்.

0: மூட்டு, தண்டுவடம் மற்றும் விளையாட்டு காய பிரச்சனைக்கு அறுவை சிகிச்சை தான் தீர்வா? ஒரு முறை செகண்ட் ஒபினியன் கேளுங்க. அக்டோபர் 10 முதல் 20 வரை பிரபல நிபுணர்களின் இலவச ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் வழிகாட்டல் முகாம். பயமில்லா சிகிச்சை, தெளிவான வழிகாட்டல். குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், 5 ரோடு, சேலம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
3: காலத்தால் அழியாத காவிய கானங்களை கற்றலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் சுகமான ராகங்களாக. இன்றைய நிகழ்ச்சியை கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களது தெரிவு பாடல்களால் அலங்கரிக்கலாம். அலங்கரிக்க நீங்கள் அறிமுக நேயராக இருந்தால் 0 43 42 24 40 30 என்ற எண்ணிலும், 94 86 81 10 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேயர்கள் 0 43 42 24 40 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இமைகள் ஓய்வெடுக்கும் நேரத்தில் உங்களை இசையால் தாளாட்டிக் கொண்டிருக்கிறது சுகமான ராகங்கள். வணக்கம்
4: அன்பு சார். நல்ல மல்லிகாஸ் கார்த்திகேயன் அவருக்கு இர வணக்கம் சார்.
3: வணக்கம் சொல்பவர்
4: பண்பலையோடு இணைந்து இருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டி பக்கம் காவாக்கட்டி தென்னை விவசாயி ஏ முருகன் சார்.
3: சொல்லுங்க முருகன் ஐயா, என்ன பாடல்
4: நல்லா இருக்கா சார்? ரொம்ப நாள் உங்ககிட்ட கேட்டு சார்.
3: சொல்லுங்க,
4: பாட்டுக்க வரல.
3: சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும்?
4: வந்து இந்த கேக்குற பாட்டு என்னோட நண்பர் சார். படம் வந்து சிவாஜி கணேசன் நடிச்ச படம்.
3: சரிங்க.
4: படம் வந்து பச்சை விளக்கு.
3: சரிங்க.
4: அந்த படத்துல ஒளி மையமான எதிர்காலம் இந்த பாட்டை காற்றாலே தவறு.
3: இது வந்து நீ படல் அனைவருக்காகவும்

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: பத்து மணி 14 நிமிடம். இமைகள் ஓய்வெடுக்கும் நேரத்தில் உங்களை இசையால் தாளாட்டிக் கொண்டிருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியை கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களது தெரிவு பாடல்களால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
4: கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஒன்றியம் தாம்பல்பட்டி பக்கம் ஏ திப்பம்பட்டி மாதையன் பேசுறேன்.
3: சொல்லுங்க மாதையன், என்ன பாடல் கேட்கலாம்?
4: என்னை போல் வருவன்ல.
3: சரிங்க.
4: சந்தங்களே நாளை தலைவர்களே, ஏன்னா அப்துல் கலாம் பிறந்த நாள் என்று.
3: சரிங்க, இது வந்து இனிய பாடல் அனைவருக்காகவும்.

0: 10:18. சுகமான ராகங்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களின் தெரிவில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து இணைப்பில் காத்திருக்கும் நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். யாருங்கிருந்து?
1: நல்லம்பள்ளி.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: ஐயா, பாலமுருகன் மருதேறிங்க.
0: சொல்லுங்க பாலமுருகன், என்ன பாடல் கேட்கலாம்?
1: இந்த பாடல் வந்து நினைத்தே முடிவு படத்துல இருந்து.
0: சரிங்க.
1: பூமலை தூவி. மனைவி ஜெயந்தி அவர்கள் நினைவாக இந்த பாடலாங்க.
0: சரிங்க, நிச்சயமா இது வந்து இனி பாடல் அனைவருக்காகவும்.

0: 10:25 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. இணைப்பிலையும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் இங்கிருந்து? சொல்லுங்க ஜெயசீலன்.
1: யானை பாகன்.
0: சரிங்க.
1: பாடல் செங்கனி வாய்த்திருந்து சிரிச்சிடுவாய்.
0: இது வந்து இனிய பாடல் அனைவருக்காகவும்.

0: 10:29 களத்தால் அழியாத காவிய கானங்களை காற்றலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சுகமான ராகங்களாக இன்றைய நிகழ்ச்சியை கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேர்கள் தங்களது தெரிவு பாடல்களால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து? சொல்லுங்க. சண்முகவேல், என்ன பாடல் கேட்கலாம்?
1: இரவு நேரத்துக்கு பழைய பாடல் கேட்க அருமையா இருக்கும் ஐயா.
0: சரிங்க, என்ன பாடல் வேண்டும்?
1: பணம் பதிவில பட்டதுங்க.
0: சரிங்க.
1: ஆட வேண்டும் பாட வேண்டும் இன்பமாக அந்த பாடல் உங்களுக்கு.
0: சரிங்க, இது வந்து இனிய பாடல் அனைவருக்காகவும். நன்றிங்க.
1: நன்றி.

0: கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆவத்தோடி கிராமத்துல இருந்து குப்பன் பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க குப்பன், என்ன பாடல் கேட்கலாம்?
0: உலகம் சுற்றும் வாலிபில் இருந்து
1: சரிங்க
0: நிலவு ஒரு பெண்ணாகி.
1: இது பாடல் அனைவருக்காகவும்.

0: 11:33 நிமிடம். காலத்தால் அழியாத காவிய கானங்களை காற்றலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் சுகமான ராகங்களாக. இன்றைய நிகழ்ச்சியை கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த நேயர்கள் தங்களது தெரிவு பாடல்களால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?

0: பத்து மணி 38 நிமிடம். கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் சுகமான ராகங்கள். அடுத்த நேயர் வணக்கம்.
1: கார்த்திகேயன் அவர்களுக்கு வணக்கம்.
0: வணக்கம் சொல்பவர்,
1: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி வட்டம் கோட்டையூர்ல எம் ஆறுமுகம் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஆறுமுகம், என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் வந்து பணத்தோட்டம்.
0: சரிங்க.
1: பாடல் என்னதான் நடக்கும் நடக்க

0: பத்து மணி 42 நிமிடம். கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ள நீங்கள் அறிமுக நேயராக இருந்தால் 0 43 42 24 40 30 என்ற எண்ணிலும், 94 86 81 10 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேயர்கள் 0 43 42 24 40 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். காலத்தால் அழியாத காவிய கானங்களை காற்றாலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் சுகமான ராகங்களாக. இன்றைய நிகழ்ச்சியை கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களது தெரிவு பாடல்களால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து?
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் பச்சம்பள்ளி வட்டம் அரசம்பட்டியிலிருந்து அருள் பேசுறேன் ஐயா.
0: சொல்லுங்க அருள், என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் ஆலயமணி.
0: சரிங்க.
1: பாடல் பொன்னை விரும்பும் பூமியிலே. அனைத்து நேர்களுக்காகவும் நன்றி, வணக்கம்.
0: இது வந்து இனிய பாடல் அனைவருக்காகவும்.

0: 10:47. காலத்தால் அழியாத காவிய கானங்களை காற்றலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சுகமான ராகங்களாக இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: சிவகாமி செல்வன்.
0: சிவகாமியின் செல்வன், இது உங்களுக்காக ஒரு இனிய பாடல். நன்றிங்க.

0: 10:52. காலத்தால் அழியாத காவிய கானங்களை காற்றலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சுகமான ராகங்களாக இணைப்பில் இனியும் அடுத்த நேரி சந்திப்போம். வணக்கம். வணக்கமா, யார் இங்கிருந்து பேசுறீங்க? உங்களுடைய இணைப்பு சரியா இல்ல. என்ன பெயர்
1: சொன்னீங்க?
0: கலைச்செல்வி. சொல்லுங்க கலைச்செல்வி, என்ன பாடல் கேட்கலாம்? தங்கப்பதக்கத்திலிருந்து.
1: நன்றி, வணக்கம்.
0: சரி, உங்களுக்காக ஒரு இனிய பாடல் தங்கப்பதக்கம் திரைப்படத்தில் இருந்து.

0: 10:57 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் சுகமான ராகங்கள். இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கங்க.
0: வணக்கம்.
1: ராஜஸ்வரிங்க.
0: சொல்லுங்க ராஜஸ்வரிமா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் தெய்வீக உறவு.
0: சரிங்க.
1: பாடல் வந்து சிந்தாம சிரிப்பா சிங்கார பாப்பான்ற பாடல்.
0: சரிங்க. இது வந்து இனிய பாடல் அனைவருக்காக.

நிலையத்தில் நேரம் இரவு 11:01. காலத்தால் அழியாத காவிய கானங்களை காற்றலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சுகமான ராகங்களாக இன்றைய நிகழ்ச்சியை கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களது தெரிவு பாடல்களால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள்.

0: நீங்கள் கேட்டு ரசித்த அந்த இனிய பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அரசம்பட்டி முருகன், ஏ திப்பம்பட்டி மாதையன், மருதேறி பாலமுருகன், கொடமானப்பட்டி ஜெயசீலன், போச்சம்பள்ளி சண்முகவேல், ஆபத்தவாடி குப்பன், கோட்டையூர் ஆறுமுகம், அரசம்பட்டி அருள், மருதேறி எம்எல் முருகேசன், மருதேறி கலைச்செல்வி, பணந்தூர் ராஜேஸ்வரி ஆகியோர் தங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசித்தார்கள். இணைப்பில் வந்த நேயர்களுக்கும் இணைப்பில் வர முயற்சித்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய மகிழ்ச்சியோடு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நான் என்றும் உங்கள் இனியவன் நல்லம்பள்ளி எஸ் கார்த்திகேயன். தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.
1: This is Akashvani, the news read by Harpreet Kaur. Prime Minister Narendra Modi today inaugurated and dedicated to the nation five major development projects worth over 3,300 crore rupees in Ladakh through video conferencing. Speaking on the occasion, the Prime Minister said the development of Ladakh remains a key priority for the centre.
2: लद्दाख की प्रगति और विकास में एक और अध्याय जुड़ रहा है. आज लद्दाख में कई अहम डेवलपमेंट प्रोजेक्ट का लोकार्पण हुआ है. इन परियोजनाओं से कई लोगों का सफर आसान होगा, कहीं बिजली की सुविधाएं बेहतर होगी, कहीं पानी की उपलब्धता बढ़ेगी और हमारी प्राचीन विरासत के संरक्षण को भी नई ताकत मिलेगी.
1: The Prime Minister said a center of excellence is being established in Leh to provide quality education and technology training to youth of Ladakh. The Ministry of Defence today signed contracts worth over 4,000 crore rupees for the acquisition of the GSAT-7C communication satellite for the Indian Air Force and Varun Astra heavyweight torpedoes for the Indian Navy. The contract for the GSAT-7C satellite, valued at over 2,500 crore rupees, was signed with New Space India Limited, Bengaluru. The contract for Varun Astra heavyweight torpedoes worth over 1,500 crore rupees was signed with Bharat Dynamics Limited, Hyderabad. The ministry said the two contracts signed in New Delhi mark a significant step towards strengthening domestic defence manufacturing and promoting self-reliance in critical technologies. The Supreme Court has issued notices to Congress leader Rahul Gandhi, Samajwadi Party chief Akhilesh Yadav and other India bloc leaders on a petition raising concerns over their march to the Apex Court in the national capital over alleged irregularities in the Special Intensive Revision SIR of electoral rolls. Mr. Gandhi and other opposition leaders held a march to the Supreme Court and entered the court registry on 12th of this month to file the petition amid protests demanding the resignation of the Chief Election Commissioner over alleged SIR irregularities. It also issued notices to Congress leader Mallikarjun Kharge, Samajwadi Party, TMC MP Mahua Moitra, the Kerala Pradesh Congress Committee. The top court observed that nobody can browbeat the judiciary. During the hearing of another case, the Supreme Court today ruled that individuals converting from Hinduism to Islam or other non-Hindu religions cannot automatically claim reservation benefits under the backward class category. Dismissing the Tamil Nadu government's plea against a Madras High Court verdict, the top court held that social backwardness suffered in an antecedent caste cannot be carried forward after conversion. The Election Commission has directed 17 states and union territories to conduct a special summary revision SSR of electoral rolls with 1st January next year as the qualifying date. These states and union territories are Andaman and Nicobar Islands, Assam, Bihar, Chhattisgarh, Goa, Gujarat, Kerala, Lakshadweep,

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தொடர்ந்து கேட்கலாம் உறங்கும் முன் ஒரு சிந்தனை. திணிவு இல்லையில் வாய்மை இல்லை, வாய்மை இல்லையில் பிற அறங்களும் இல்லை. துணிவு இல்லையில் வாய்மை இல்லை, வாய்மை இல்லையில் பிற அறங்களும் இல்லை. உறங்கும் முன் ஓர் சிந்தனை கேட்டீர்கள். இனி தொடர்ந்து கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சி நிரல். நாளை காலை 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க தீதும் நன்றும் பிறர் தர வாரா. வழங்குபவர் KS கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள். 6:35 ஒசூர் சங்கர் பயோடெக் நிறுவனம் வழங்கும் உழவர்களுக்காக. 6:55 தர்மபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. நாளைய மழலையாக நம்முடைய ஸ்மிருதுலா. காலை 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் காந்தி அஞ்சலி. தர்மபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். தர்மபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் இன்றைய விலை நிலவரம். தர்மபுரி உழவர் சந்தையின் நாளைய காய்கனி விலை நிலவரம். தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். நாளை காலை 7:25 தர்மபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷ சரால். 8:00 தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்புணல். 8:15 தர்மபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. 8:30 தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். 8:45 சர்மரோக நிவாரணி செய்பால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லமுது. 9:05 வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் உலக முதுகெலும்பு தினத்தையொட்டி சிறப்பு நேரலையாக நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஹரிகர சுதன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. நாளை காலை 10:00 தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை வழங்கும் ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். நாளை காலை 10:05 அருள் தரும் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டம் காட்டிநாயனப்பள்ளி அருள்மிகு ஆஞ்சநேயர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் சித்திரம் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து நீங்கள் கேட்டவை. நாளை முற்பகல் 11:00 தர்மபுரி இனிமை சேமியம் மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 சக்தி உலா. 12:10 நம்பிக்கை சிறகு நாடகம் கேட்கலாம். 1:10 நேயர் விருப்பம். 1:30 தர்மபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். 2:00 விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் கால்நடைகளில் ஒட்டுண்ணி நிர்வாகம் பற்றி செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் MK விஜயசாரதி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 2:30 பூங்கொத்து. 3:00 கற்சவியில் கலக்கல் பாடல்கள். 4:00 விடை தேடும் வினாக்கள். 5:00 மாலை தென்றல். 6:00 தர்மபுரி ராதேகிருஷ்ண ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:10 இசை மின்னல். 6:40 வேலை காத்திருக்கு. 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 27:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் முதலாவதாக சினை பருவ அறிகுறிகளை வெளிப்படுத்தாத மாடுகளில் இனப்பெருக்க மேலாண்மை நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை இனப்பெருக்கம் மற்றும் ஈனியல் துறை பேராசிரியர் முனைவர் க ரவி

குமார் அவர்கள் தரும் தகவல்கள். அதனைத் தொடர்ந்து களைக்கொல்லிகளால் கால்நடைகள் மற்றும் செல்லப்பிராணிகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளும் அவற்றை தடுக்கும் வழிமுறைகளும், நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை மருந்தியல் மற்றும் நச்சியியல் துறை பேராசிரியர் ப. மேகலா அவர்கள் தரும் தகவல்கள். தொடர்ந்து மாடுகளில் அயல் பொருட்களால் ஏற்படும் பாதிப்புகளும் அவற்றுக்கான மேலாண்மை முறைகளும், நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை அறுவை சிகிச்சை மற்றும் ஊடு கதிரியக்கவியல் துறையின் இணை பேராசிரியர் முனைவர் ப. சங்கர் அவர்கள் தரும் தகவல்கள். நாளை இரவு 8 மணிக்கு ஆளுமை சிறக்க, அதனைத் தொடர்ந்து 8:05 இளம் தென்றல் சொல்லோடு விளையாடு, 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும், 9:30 இடைவிடாத இசைமலை, 10 மணிக்கு சுகமான ராகங்கள். ஈரோடு கோவை திருப்பூர் மாவட்ட நேயர்கள் தங்களின் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நேயர்கள் இதுவரை நாளைய நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5 MHz இந்த ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளில் ஏற்பாடு பண்பலை 103.7 MHz தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.